0: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். முதல்ல தண்ணிய குடிங்க. அதட இங்கேயும் புளியோதரையா? நம்ம வீட்டுலயும் புளியோதரைதான். என்ன ஒத்துவ பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்தூர்களா?
1: இல்லைங்க, அசலூர்.
0: கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது. என்ன மணி வந்தீங்க?
1: சண்டைக்கு ஆடு வாங்கலாம்ட்டு வந்தனுங்க.
0: வந்த வேலை முடிஞ்சதா?
1: ஆ முடிஞ்சதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க.
0: காலை இல்லையா? அது வரைக்கும் இந்த மண்டபத்தை தான் போறீங்க?
1: இல்லைங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல தான் இருக்கணுங்க.
0: என்னது?
1: இல்லைங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல.
0: அந்த காதைய கிளங்க.
1: நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா
0: இந்த விஷயம் எல்லாம்? ஏறது சொல்லணும்.
1: அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க.
0: ஓ, செட்டப்பா? எந்த ஊருங்க?
1: தாராபுரம்.
0: தாராபுரமா? தாராபுரம் இங்க
1: பெருமாள் கோயில் வீதி இல்லைங்களோ?
0: பெருமாள் கோயில் வீதியா? வீட்டு நம்பரு
1: 22.
0: 22? அந்த பொண்ணு பேர் என்ன?
1: சாவித்திரின்னு ஒரு அம்மனிங்க.
0: எங்க அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா?
1: அட, கல்யாணம் ஆன பொண்ணுதாயா?
0: அப்ப புருஷ?
1: அவன் புருஷ ஒரு வாத்தி பின் வேலைக்கு போறான். அதுவும் இல்லாம ஒரு லூசு.
0: ஐயா புருஷ வந்துட்டான்.
1: யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க. திடீர்னு புருஷன் வந்து கதவை தட்டிட்டானா, அந்த பாய்க்குள்ளார போய் ஒளிச்சுக்கணுங்க. ஆமாங்க, நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க. உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
0: நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க.
1: சரி, அப்ப நான் போயிட்டு வந்து

0: தலைவா மூடிட்டு போற.
1: நாங்க அக்கா தங்கச்சிங்க நாலு பேரு, அத்தனை பேரும் உத்தமிங்க. எங்க நாலு பேத்துக்கும் நாலு பட்டு வாழ தண்டை கொடுங்க. இப்பவே இதே இடத்துல எரிச்சு கட்டுறங்க, எரிச்சு கட்டுறேன்,
2: எரிச்சு கட்டுறேன். அப்புறம் கிட்ட அவனங்க
1: யார கேக்குறீங்க?
2: அந்த பாய்ல ஒளிஞ்சுக்கானே அவனதான். நீ ஓடியாடா.
3: தலையில கனகாம்பரம்பரம் இடுப்புல பீதாம்பரம்.
2: உட்காருங்கிட்ட சில பேருக்கு பொய் சொல்றதே வேலையா போச்சு.
3: அவசரத்துக்குன்னு சில பொய் சொல்றதாங்க.
2: அப்படி பொய் சொல்ற புழு கொடுத்தானு சாவா?
3: யார சொல்றீங்க?
2: நான் பொதுவா சொல்றேங்க. ஏங்க அப்புறம் தரவர போல போல் இருக்கு.
3: யாரு சொன்னது?
2: மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே.
3: ஆகறக்கு அப்படித்தானுங்க இருக்கு. நம்ம டெக்னிக்கே அப்படி போகாத மாதிரியே இருக்கு. தப்புன்னு போயிட்டு வந்துருவேன்.
2: போனீங்களா?
3: போன நேரம் மானமத்துக்கு நேரத்துல போனீங்களா? மஞ்சள் கலர்ல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, அதே கலர்ல ஒரு புடவையை கட்டிட்டு, தலை நிறைய கனகாம்பரம் பூ வச்சுட்டு, அந்த கதவை திறந்தா பாருங்க, இருட்டுல பெட்ரோபாஸ் லைட் வச்ச மாதிரி அப்படி ஒரு வெளிச்சங்க.
2: அப்புறம்
3: அப்புறம் என்ன? கோழிதா குழப்புதா பெசஞ்சு ஓட்டுறதுக்குள்ளார அப்புறத்துக்காரன் வந்து கதவை தட்டிட்டான். அப்புறம் நான் ஓடி ஒழிச்சுட்டேன். முயல் கறி ஆயிரம் போயிரு இல்லைங்களா? நான் போய் சாப்பிட்டு வந்துறேன்.
2: முயல் கறியா? ஏய்!

0: கருவாட்டு குழம்பும் கறி குழம்பும் எப்பவுமே சாப்பிடறதானுங்க. ஒரு பத்தினி பத்தி எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? எனக்கு நெஞ்சு சளிங்க, அவ கொள்ளு ரசம் வைக்கிறான்னு சொல்லிருக்காங்க.
1: நெஞ்சில சளி அதையும் கிட்ட இருக்கு, கொஞ்சம் கொள்ளு ரசம் வைய.
2: நீங்க போயிட்டு வாங்க மாமா, நான் வச்சு வைக்கிறேன்.
0: இப்படி ஒரு பத்தினி பாத்துருக்கீங்க, சாப்பிட்டு வந்துருங்க.
1: இது மட்டும் உண்மையா இருந்தது, உங்க ரெண்டு பேரும் போலந்துருவேன். அடியே
0: பின்னாடி
1: ஒளிஞ்சிருக்கா வெளியூர் நாய வரவழிய வரமாட்டாண்ட.
0: யோ, அடுத்தவன் பொண்டாட்டின்னு நியாயம் கேட்க வந்துட்டீங்கல்ல, இவன் என்ன பண்ணு தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியாது.
0: பக்கம் இவனை முதல் முதல்ல சந்தையில பார்த்தேன், பழையில ரிப்பனு வாங்கிட்டு இருந்தா. யாரு பொண்டாட்டிக்க வாங்கினா? இவன் செட்டப்புக்கு வாங்கிட்டு இருந்தா. இத பாருங்க, அந்த பொண்ணுக்கு நான் தாய் மாம. அவங்க அப்ப இவனுக்கு பொண்ணையும் கொடுத்துட்டு எனக்கு லெட்டரையும் போட்டான். மாப்பிள தருதலையா தெரிஞ்சிட்டு இருக்கிறான், செட்டப்பு செட்டப்னு அணைஞ்சிட்டு இருக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. அதுக்காகத்தான் இங்க வந்து அந்த பொண்ணு நானும் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடணும். அடுத்தவன் பொண்டாட்டிய பாக்குறது தப்பு, நினைக்கிறதும் தப்புடா. உன் பொண்டாட்டி ஒருத்தன் பின்னால சுத்துறான், கூட்டிட்டு வந்துட்டே இல்ல. அப்படித்தான மத்தவங்களுக்கு இருக்கு. முதல்ல இவனுக்கு வேலை வெளியே போச்சு.
1: இது எங்க பிரச்சனை? போவியா?
0: இது எதுக்கு நான் கையில
1: வச்சுட்டேன்?
0: கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
1: 7 வருஷம்.
0: ஒரு புழு பூச்சி உண்டா? அறுக்க மாட்டாதவன் இடுப்புல எதுக்குற 68 கருக்கரு வேலு. உள்ள கூட்டிட்டு போ. அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதா.
2: என்ன வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல திருடிட்டு வந்தீங்களா?
4: உனக்காக சந்தையெல்லாம் சுத்தி பிரமாதமான ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். இதுக்கு முன்ன இது மாதிரி ஸ்வீட் என்ன சாப்பிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு மைசூர் பாக்கு குடி, அடுத்தது பாதுஷா, அடுத்தது பாரு. ஆமா,
0: என்ன
4: உனக்கு ஆம்பல குரல் மாதிரி
0: அப்படித்தான் இருக்கும்
4: அண்ணே? அது வந்து தெரியாம
0: ஏடா 1991 என்ன வேணாலும் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டேன் கேள்விப்படணும்.
1: கொஞ்சம் வளையலுங்க, அசிங்கம் ஆளுங்க. ஏங்க பொத்து எவ்வளவுங்க?
4: மறுபடியும் ஆரம்பிச்சியா? டஜன்
1: எவ்வளவுங்க?
4: 50 ரூபா.
1: 50 ரூபாயா? இந்தாங்க.
2: எதுக்கு 50 ரூபா கொடுத்து வளையல்
1: வாங்கினீங்க?
0: தெரியாம போட்டுருக்குங்க.
1: என்ன தெரியாம போட்டுருச்சு? என் பொண்டாட்டி வாங்கி உடஞ்சிட்டா கூட பரவாயில்ல, என் செட்டப்காக வாங்கினது. அதுல நொறுக்கி விட்டீங்க.
0: போன போயிட்டு போகுது, எங்க அதுக்காக கோச்சுக்கிறீங்க?
1: என்ன கோச்சுக்கிட்டாங்க? இவரே வளையல, வளைஞ்சிருந்தா நிமித்துக்கலாம், உடஞ்சிருந்தா ஒட்டி வச்சுக்கலாம். நொறுங்கிலையா போச்சு, இதே இதே நொறுக்கி விட்டீங்க.
0: சரி, எவ்வளவுதான் வாங்கினீங்க வளையல?
1: 50 ரூபா.
0: 50 ரூபாயா? சில்லறை இல்ல, 100 ரூபாயா இருக்கு. நீதி 50 ரூபா கொடுங்க. எங்க மிச்ச காசு?
1: வளையலுக்கு 50 ரூபா, உடஞ்சிருக்கு 50 ரூபா. சரியா போச்சு.
2: என்ன ஆச்சு மாட்டுக்கு?
4: நான் செக் ஓட்டிக்கிட்டே இருந்தேனா, மாடு காதை ஆட்டிக்கிட்டே இருந்து டாக்டர் கிட்ட காட்டினா காதுல உண்ணி புகுந்திருக்கும், தண்ணி ஊத்திதான் உயிரோடு எடுக்கணும், ஸ்ப்ரே எடுக்க போயிருக்கிறார்.
2: என்ன இந்த டாக்டர் பத்தி தெரியாதா உங்களுக்கு?
4: என்னமா,
2: அவர் உண்மையை வேணாலும் உயிரோடு எடுப்பாரு, ஆனா உங்க மாட்ட உயிரோடு அனுப்பவே மாட்டாரு.
4: ஏமா நீ சொல்றது உண்மையா?
2: பின்ன நான் பொய்யா சொல்றேன்?
4: நீ காதை ஆட்டுறது நிறுத்த போறதில்ல, நான் செக்க ஆட்டுறது நிறுத்த போறதில்ல. டே புண்ணாக்கு, புண்ணாக்கு மடியில கட்டி வந்து தட்டி ஓட்டுற
2: மாட்டேன். ஆடு கீழே விழுந்து முட்டி பெற்றுட்டு கீழே குடிச்சிருக்கு. அப்போ நீ போக வேண்டியது கசப்பு கடை தானே, இங்கே வந்து என்ன பண்ண சொல்ற? உனக்கும் இந்த டாக்டர் பத்தி தெரியாதா?
3: என்ன
2: அக்கா, உயிரோட கொண்டு போனாலாவது அந்த கசாப்பு கடைக்கார 100 ரூபா 200 ரூபா கொடுப்பான். இந்த டாக்டர் கிட்ட காமிச்சு செத்து போச்சுன்னா உனக்கு அதுவும் தெரியாது. நீயும் காட்டி சொல்லிட்ட, அவ்வளவுதான்.
3: படியாத்தி, நான் ராவுத்தரட்டியே போறேன், காசு ஆகுது தருமில.
5: பாபா பாபா, டாக்டர் இப்பெல்லாம் நாட்டு வைத்தியம் தான் பெஸ்ட், தி பெஸ்ட்.
4: நான் வைத்தியனா? இவன் வைத்தியனா? என்னமா அது, இப்படி வண்டி வண்டியா போய் சொல்லி வந்தவங்க எல்லாம் அனுப்பி வச்சிட்டே?
2: பின்ன என்னையா, உன்னை தனியா பாக்கலன்னா முடியல, அதான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். ஆத்தங்கரைக்கு வர சொன்னா எங்க அண்ணனை பார்த்து பயப்படுற?
4: அண்ணனா? எங்க?
2: ஐயோ, அண்ணன் சொன்னதுக்கே இப்படி பயப்படுறியே? அப்புறம் எங்க இருந்து நான் உன்னை காதலிச்சு கை புடிச்சு தாப்பா போட்டு?
4: அம்மாடி, இப்படி அடிக்கடி நெஞ்சு தூக்கி பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, இது என்ன கோழியா இல்ல உன் தோழியா? 24 மணி நேரம் உன் கூட இருக்கு.
2: நீ மாட்டு ஆஸ்பத்திரில வேலை செஞ்சா நான் கோழியை தூக்கிட்டு அலைய முடியும். மனுஷ ஆஸ்பத்திரில வேலை செஞ்சிருந்தா நானும் மாறுவலி கீறுவலி சொல்லி வந்திருப்பேன், நீயும் எதம்மா புடிச்சு விட்டுருப்ப.
4: இப்ப மட்டும் என்ன
6: இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
7: இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்.
8: சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் கொடுங்க சார்.
9: யோ சுமாரியா, அப்புறம்
10: ரெண்டாவது பிரசவத்திலேயே ரெட்ட பண்ணுங்க, ரெண்டும் பொண்ணுங்களா?
8: அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கா, இவங்க உள்ள உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, கேட்கறதுக்கு ஆளே இல்ல.
10: அது பத்தில்ல, அதுக்கப்புறம் பிறந்த நாலு பொண்ணு தான்.
11: அர ஒன்னு ஒன்றரை ரெண்டு
10: நான் ஒண்ணு மூணு இவன் அர.
11: என்னம்மா இவனை போய் அரட்டிக்கிட்ட சேர்க்கறீங்க, வயசு என்னாச்சு?
10: ஆறுதான் ஆச்சு.
11: இவ்வளவு பெரிய பயலா இருக்கான்.
10: உங்க அம்மா சொல்ல ஆறு வயசு ஆச்சு.
11: ஏமா ஆறு வயசுங்கிற உன் பையன் எங்க போது பாத்தீங்கள?
10: நான் என்ன செய்யறது, அது பிண்டிலே பழுத்து போச்சு.
11: போமா போ, உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைடா. பர்ஸ் அடிச்சுட்டு போற, கை தட்டுறீங்க?
10: சரிமையா, பட்டணத்துல இருக்கிற பிட்பாயிருக்காரங்களை பத்தி வேணும்னே காலி மணி பார்த்து அப்படி வச்சிருந்தோம், அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேனு சொல்லி. ஏமோ அது காலி மணி பார்த்துல, நம்ம கர்த்தா பாண்டே அதுக்குள்ள கருந்தேல போட்டு வச்சிருக்கான். அந்த பிட்பாக்கெட்டாரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டா ஒரே போடுதான்.
12: இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: ஏங்க உடம்பு சரியில்லைங்களா?
1: ஆனா நீங்க வேற ஒண்ணுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு, இதை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இதை வச்சிட்டு போலாம்னா இதுல வில மதிப்புள்ள ஜாமா வேற இருக்கு, திருடங்க வரை சாஸ்தியா இருக்காங்க.
0: நானும் தாங்க காலில இருந்து ரெண்டுக்கு போகாம இந்த பொட்டியை காத்து கிடக்குறேங்க.
1: அண்ணா இந்த பெட்டியை பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன்.
0: அதுக்காக போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: அண்ணா ட்ரங்க் ஓட்டி பாக்கறான்,
0: நீங்க தைரியமா போயிட்டு வாங்க.
2: கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ உடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம்.
1: வகுத்துப்பு இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன்.
2: செய்ய மாட்டேன்னு சொல்லாதரா, ஏழை என்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த போட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு.
1: கொடுத்துற அப்ப சோத்துக்கு வழி.
2: அத நான் காட்டுறேன்.
1: ஏன யார் சேர்றீங்க?
3: இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்களை.
1: ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா?
3: அவனை போய் புடுற.
1: அண்ணே அது பைத்தியம்ண.
3: பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி.
1: அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே.
4: பிடிக்க

0: ஆள் அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது.
1: அண்ணே நாங்க ரெடி.
0: இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கான்.
1: நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க.
0: எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்?
2: நாங்க சைபர் ரெண்டு தான் சொல்லுவோம்.
0: 2000 சொல்லணும். சொல்லு
2: 2000.
0: நீ என்ன சொல்லணும்?
3: 1000 சொல்லுவே.
0: நீ 4000 சொல்லணும்.
2: 4000.
0: நீ என்ன சொல்லணும்?
4: 6000.
0: அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்?
4: 8000.
0: நீ என்ன சொல்லணும்?
4: 10000.
0: கரெக்ட். நான் ஸ்டாப்பிட்னு சொன்னா நீங்க நிறுத்தணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000, 16000, 22000.
5: இங்க உட்காந்துச்சாரா?
1: மைசூர் சிங்கம் ஹைதராலி மகாராஜா உட்கார்ந்து சேர்ந்தது.
5: உண்மையாவா?
1: நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்காந்துருக்காரு பாருங்க. ஹைதராலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு.
5: இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்?
1: எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. அட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. அவன் கேக்கு வாங்க, கீழக்கிற பாய், பஞ்சாப் சிங். இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை.
5: இரியா அவசரப்படாத, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்க்க வேண்டாமா? அம்மா க்ளாரா,
6: எங்கடா போற?
1: சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோட உருவிச்சுட்டு வாங்க.
6: செக் பண்ணாதானே? இங்க கவனி,
5: இதை செக் பண்ணுமா?
7: எஸ் சார்.

0: என்ன துணியில் இருக்கிற சத்தம் கேக்கு?
1: என்னம்மா செக் பண்ணி பார்த்துட்டியா?
2: செக் பண்ணிட்ட பழகாலத்து சேர்த்தா சார்.
1: ரூபாய் 1000,
3: 2000, 4000,
0: 6000, 8000. சிம்பிளிக்கு பிள்ளாச்சி.
1: பிம்பிளிக்கு
0: பஞ்சாப் மொழியில 10000 அர்த்தம். 12000 சாமிட்.
1: என்ன விளையாடுறீங்களா மேம்?
0: நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது? நான் எப்ப டெல்லி போறது? பிளைட் டைம் ஆச்சு மேம்.
4: புரியாத அலர்ச்சியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா? வந்திருக்கிற பாத்திய பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு.
1: எவ்வளவு கொடுக்கலாம்?
4: ஒரு 12,000 கொடுங்க.
1: அப்படின்னா
4: தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. வாங்கி வாங்க.
1: அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் மச்?
4: 12,000, 10,000.
1: எங்க பரம்பரை சொத்தே 10,000 விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு.
4: நீங்க ஏழு நடத்துக்க அப்புறம்
0: தெரியும்.
1: ரூபாய் 1000,
3: 2000, 4000,
0: 6000, 8000. பிள்ளைக்கு பிள்ளை 12,000,
4: 14,000,
0: 16,000,
5: 18,000, 20,000.
1: 20,000 ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா? என்ன கடா விளையாடுறீங்களா? என்னையா இது? 1000 ஆரம்பிச்சேன்,
0: 2000,
5: 4000.
1: ஐயா பைத்தி எங்க பிடிக்கிறாங்கள. என்ன
6: சின்ன
1: ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்த முகத்தை தொடச்சுக்க, தலைய வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான் கூப்பிடு.
4: சரி
1: அப்பா சௌக்கியமா?
2: எந்த அப்பா?
1: உங்க அப்பா தான்.
4: அம்மா சௌக்கியமா?
2: ஏண்டி உங்க அப்பா சுத்த 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமானு கேக்குறாரு. அதானே
1: மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா?
7: என்னையா இது? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. உன்ன மாமாங்கிறான், அவன மச்சாங்கிறான். யார் யாருங்கடா?
1: உஷாரு புரியுது.
7: டே டே டே டே கொஞ்சம் குடுறா,
2: கொஞ்சம்
7: கொஞ்சம்
2: தரமாட்டேப்பா.
1: மாமா சௌக்கியமா?
7: யார் வந்தீங்க?
1: நான் கன்ஃபார்மாவே உங்க முன்சாமாவே.
4: ஆமாமா.
7: ஓ கன்ஃபார்மா முன்சாமானா? எப்ப வந்தீங்க?
1: நாங்க எப்ப வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன்.
7: என்ன மாணிக்கா, எப்ப நீ ஊர்ல வந்து வந்த? நீ காலம் வந்த கன்ஃபார்மா முன்சாமா?
1: வணக்கங்க.
7: நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம மக.
1: வணக்கங்க
7: தம்பி. நம்ம கன்ஃபார்ம் மக முன்சாம மக.
1: வணக்கங்க. ஏங்க நீங்களா ரெடியா?
4: நாங்க ரெடி.
1: சாப்பிடவும் ரெடிப்பா.
7: ஓடியாங்க
8: Thank you.
0: என்ன கந்தசாமி மகன்?

0: எத்தனை பந்திடா முடிஞ்சு?
1: ரெண்டு.
2: சரி வா,
0: சாப்பிட்டவெல்லாம் கம்மி நேற்றுக்கு முன்னாடி ஏடு சூரக்கோட்டை குழந்தசாமி கல்யாணத்துக்காக போய் 100 ரூபாய்
3: தியாகராஜன் மூர்த்தி
0: 150 சௌந்தர்யோடு
4: இந்தாங்க.
0: இருமா இருமா, பையன் எழுதலாம். தேவி தேவி தேவி 20
3: மச்சான்
0: சிக்கல் சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல் ஐஸ் மாமா
4: பாருங்க
0: அண்ணனோட தாத்தாவா இருக்கும், அண்ணனோட அப்பாவா இருக்கும்.
5: அது என் மாமா, அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன்,
0: அதுக்கு பக்கத்துல
5: என் பொண்டாட்டி,
0: அதுக்கு பக்கத்துல
5: என் சின்ன வீடு.
0: ரொம்ப அழகா இருக்காங்க,
5: செருப்பு பிஞ்சு. என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சிருவானுங்க. பெரியாரும் பாரதியாரும் சினிமாவில ரெண்டு டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்து இருக்க மாட்டீங்க.
0: மாட்டிக்கிட்டான்
5: ரெண்டு மாட்டிக்கிட்டானா? இல்லீங்க, மார்க்கெட்டுக்கு போனாதான் மாத்தி சொல்றான்.

0: காதலீலையை ஒன்றார்.
1: அறிவில்ல உனக்கு
2: ஐயா கை வச்சுதான்
3: கை வச்சுட்டா இதுக்கே பசங்க வராங்க.
2: ஒரு இளம் தாய் கொடுத்து மேல கை வச்சான் பாட்டி
4: நாளைக்கு
5: வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள் வரை இடிக்கவே மாட்டேன்.
6: 51 ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க ஒழுங்கிட்டாங்க. இதுக்கு எத்தனை வயசு இருக்கு ஐயோ இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: தங்கச்சி சிங்கப்பூர் ஆபீஸ் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பாட்னர்.
6: ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க?
2: இல்ல சைக்கிள்ல வந்தேன்.
6: ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா?
2: போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாள் அது கரெக்ட் கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது உடனே கையை எந்திருவீங்கள. பிளாடி வாட்ச்மேன்.
6: வாட்ச்மேன் நீங்க பியூன்.
2: ஓ பை த பை
7: இங்கே இருங்க பிரின்சிபாலை பாத்துட்டு
2: வரேன்.
4: அது இந்த காலேஜ் கட்டணோட செலடா.
2: ஐயோ அது இல்ல உள்ள உள்ள
3: நான் ரத்த பரிசோதனை உன பாத்துருக்கேன். நான் ஒரு ஆள ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி. யாரையவ?
2: மாப்பையோட மச்சான்.
3: யோ மாப்பையோட மச்சான் என் பையயா?
7: வாண பிரின்சிபால் உன்ன கூப்பிடாரே.
4: இல்லம்மா ஒரு போன் பண்ணா. எங்கடா பண்ணா?
2: அம்பத்தூர் அமெரிக்கா. அமெரிக்கா வாமாமா
4: வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணுவோம்.
8: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து மத பாடல்கள். நமது வார நாட்களில் முதல் நாள் ஞாயிறு ஏன் வருகிறது? கிரகங்களை கணக்கில் கொண்டே வார நாட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. சூரியனே நவ கிரகங்களில் முதன்மையானவர். இவருக்கு ஞாயிறு என்ற பெயரும் உண்டு. இதற்கு எல்லா கிரகங்களையும் ஈர்க பிடித்தல் என்று பொருள். சூரியனின் ஈர்ப்பு விசையால்தான் கிரகங்கள் அந்தரத்தில் தொங்கினாலும் ஆபத்தின்றி உள்ளது. எனவே இவருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளது. சரி, நவக்கிரகங்களின் பிற பெயர்கள் என்ன என்று காணலாம். சூரியனுக்கு ஞாயிறு, ஆதவன், கதிரவன், பகலவன் என பல பெயர்களும், சந்திரனுக்கு சோமன், சோமசுந்தரன், நிலா, செவ்வாய் அங்காரகன், குஜன், மங்களன், புதனுக்கு வித்யாகாரகன், சௌமியன், வியாழன் குரு, பிரகஸ்பதி, சுக்ரன் வெள்ளி வெள்ளையன், சனி மந்தன், ராகு சாயா கிரகன், கேது நிழல் கிரகன். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சரி, கிரகங்கள் தரும் பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். சூரியன் கண், இருதய நோய், மன உளைச்சல், எதிரிகள் தொந்தரவு நீங்குதல், புகழ் கிடைத்தல். சந்திரனை வணங்க தண்ணீர் கண்டம், பயம் நீங்குதல், செல்வம் பெருகுதல், மனபலம் அதிகரித்தல். செவ்வாய் விளைச்சல், பசுவளம், மதிப்பு, மரியாதை, பெருந்தன்மை, வைராக்கியம், நேர்மை, துணிவு அதிகரித்தல், நிலவரங்கள் சேர்தல். புதனுக்கு கல்வி, வியாபாரம், வாக்குவன்மை, சங்கீத புத்தி, ஜோதிட அறிவு. வியாழன் அறிவு வளர்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை, புத்திரப்பேறு, பொன், பொருள், புகழ், கௌரவம் கிடைத்தல். சுக்கிரன் மனதுக்கு பிடித்த திருமணம், புத்திர பாக்யம், செல்வ வாழ்க்கை, கலை உணர்வு. சனி பிணி பீடை நீங்குதல், நீண்ட ஆயுள், தொழில் வெற்றி. ராகு மனநோய், வலிப்பு நோய், உடல் பலவீனம் நீங்குதல், ஞானம் கிடைத்தல், பிறமொழி கற்றல். கேது தீராத நோய் தீர்தல், ஞானம் கிடைத்தல். கிரகங்கள் இவ்வளவு பலன்களை அளிக்கும் பொழுது அதையும் நாம் இணைந்து வணங்கலாம். பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரமான மாலை 6:30 7:30 வரையில் உள்ள காலம் மிகவும் தோஷமுள்ள காலமாகும். இந்த நேரத்தில் தீய சக்திகள், அசுரர்கள், ராட்சசர்கள் நடமாடுவர் என்பது ஐதீகம். எனவே இந்த நேரத்தில் சாப்பிடவோ தூங்கவோ கூடாது. இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது இதனால்தான். கடவுளின் அருகே கெட்ட சக்திகள் நெருங்காது. ஆனால் இந்த நேரத்தில் சுவாமிக்கு பூஜை செய்து படைக்கும் நெய்வேத்திய உணவை நாம் சாப்பிடலாம்.

சரவணனே அதிபதியே பூவரனே அழுவியே சரவணனே பனியது மழையது நதியது கடலது சகலம் உண்மதுள் கருணையில் எழுவது பனியது மழையது

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். லண்டனில் பக்தி பிரசங்கம் செய்யும் ஸ்பர்ஜன் என்பவர் ஒரு அனாதை விடுதி நடத்தி வந்தார். பிரசங்கத்திற்காக தனக்கு கிடைக்கும் பணத்தை கொண்டு அனாதை குழந்தைகளை காப்பாற்றி வந்தார். ஒருமுறை பிரிஸ்டல் நகரத்திற்கு பிரசங்கிக்க சென்றார். அவருக்கு அப்பொழுது 30 பவுண்ட் தேவை இருந்தது. நினைத்தபடியே தொகையும் கிடைத்தது. மறுநாள் ஊருக்கு கிளம்புவதாக இருந்தார். தூங்கும் போது கனவில் தேவனின் குரல் ஒலித்தது. அன்பரே, நீர் உமக்கு கிடைத்துள்ள தொகையை இவ்வூரில் மற்றொரு அனாதை விடுதி நடத்தும் எனது ஊழியரான ஜார்ஜ் முல்லரிடம் கொடுத்துவிடு என்றது. அதை பிறருக்கு கொடுத்துவிட்டால் தனக்கு விடுதிக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. இருந்தாலும் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியோரே அவர் கவனித்துக் கொள்வார் என்று நம்பியதால் ஜார்ஜ் முல்லரை தேடி சென்று பணத்தை ஒப்படைத்தார். முல்லர் ஸ்பர்ஜனிடம், நான் இப்பொழுதுதான் இந்த பணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன், என் ஜபத்தை ஆண்டவர் ஏற்றார் என்றார். ஸ்பர்ஜன் லண்டனுக்கு திரும்பிவிட்டார். அவரது மேஜையில் ஒரு அஞ்சல் உரை இருந்தது. அதில் ஒரு நல்லவரின் கடிதமும் அத்துடன் அவர் அனாதை விடுதிக்காக அனுப்பிய 315 பவுண்ட் பணமும் இருந்தது. கடவுள் வட்டியோடு சேர்த்து கொடுத்து விட்டார். நம்மை வருத்திக் கொண்டு நாம் பிறருக்கு உதவினால் இறைவன் பல மடங்காக நமக்கு உதவுவார்.

ஒரு ஆராய்ச்சியாளர் பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பக்திமானின் சந்நிதி, கெட்ட வழியில் பொருள் சேர்த்து கோடீஸ்வரரான ஒருவரது சந்நிதி பற்றி ஆய்வு நடத்தினார். பக்திமானின் சந்ததிகள் நல்ல நிலையில், நல்ல வேலையில், நல்ல நிலையில் இருந்தனர். கல்வியில் சிறந்து விளங்கினர். கோடீஸ்வரனின் வம்சத்தில் சிலர் ஊனமுற்றும், சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும், சிலர் ஜெயிலிலும் இருந்தனர். நீதிமானின் சன்னதி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளனும் ஆயினேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், அவன் சன்னதி அப்பத்துக்கு பிச்சை எடுப்பதையும் நான் காணவில்லை. நீதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்ற வசனங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன. நல்லவனாய் வாழ்வது நமக்காக மட்டுமல்ல, நம் சன்னதிக்காகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஜஹாத் எனப்படும் தானம் மிகவும் முக்கியமானது. ஜஹாத்துக்குரிய பங்கு கலந்திருக்கும் பொருளில் இருந்து அதை தானம் செய்யாத பட்சத்தில் அது அசல் பொருளையே அழித்துவிடும் என்கிறார் நபிகள் நாயகம். பெரிய முதலீட்டில் தொழில் நடத்தி ஏராளமான லாபம் சம்பாதிக்கும் பொழுது தானத்திற்குரிய பொருளை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும். ஒருவனுக்கு அல்லாஹ் பொருள் வசதி அளித்திருந்தும் அவன் அதற்குரிய ஜஹாத்தை கொடுக்காவிட்டால் அப்பொருள் மறுமை நாளில் கொடிய நச்சுத்தன்மை உடைய பாம்பாக மாறும். அதன் தலையில் இரு கரும்புள்ளிகள் காணப்படும். அப்பாம்பு கழுத்தில் வளையமாக சுற்றப்படும். அவனின் இரு தாடைகளையும் பிடித்துக் கொண்டு, "நான் தான் உன்னுடைய பொருள், நான் தான் உன்னுடைய செல்வக் களஞ்சியம் என்று சொல்லும்" என்கிறார் நாயகம். தானம் செய்யாவிட்டால் தண்டனையும் உண்டு என்பது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.

அல்லாஹ் தினமும் இரண்டு வான தூதர்களை பூமிக்கு அனுப்புகிறார். இவர்களின் பணி என்ன தெரியுமா? ஒருவர் செலவு செய்கின்ற தாராள மனம் கொண்டவனுக்காக கடவுளிடம், யா அல்லாஹ், இவர் நன்மையான செயல்களுக்காக ஏராளமாக செலவிடுகிறார், இவருக்கு உன் அருளை கொடு, இவருக்கு நல்லதொரு பிரதிபலனை தா என்று சிபாரசு செய்வார். இன்னொருவர் கஞ்ச பிரபுக்களை கவனிப்பார், கண்காணிப்பார். இறைவா, கஞ்சத்தனம் புரிவோருக்கு அழிவை கொடு என்பார். தேவைக்கு அதிகமான செல்வத்தை தேவை உடையவர்களுக்கு நீ செலவிடாவிட்டால் இறுதியில் அது உனக்கு தீங்கு பயக்கும். உன்னிடம் தேவைகளை நிறைவு செய்யும் அளவுக்கு மட்டுமே செல்வம் இருக்கிறது என்றால் அதிலிருந்து நீ செலவிடாவிட்டால் அதற்காக அல்லாஹ் உன்னை கண்டிக்க மாட்டான் என்கிறார் நபிகள் நாயகம். சிலர் பொய் சொல்லவும், சிலர் லஞ்சம் வாங்கவும், சிலர் பெண்களை ஏமாற்றவும் வெட்கப்பட மாட்டார்கள். இவர்களுக்காகத்தான் நபிகள் நாயகம் சொன்னார், நாணம் நன்மையே மட்டும் கொணர்கிறது என்று. வெட்கப்படுதல் என்பது நல்ல குணம். எந்த கேவலம் வந்தால் என்ன? நமக்கு தேவை பணம் என்று அஞ்சாமல் ஒரு கூட்டம் சம்பாதிக்கிறது. யார் வாழ்க்கை எப்படி போனால் என்ன? நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொய் பித்தலாட்டம் செய்பவர்கள் பெருகிவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் தங்கள் செயலுக்காக வெட்கப்படாவிட்டால் தண்டனையை பெறுவர்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, ஓடி ஆடி உழைத்து வாழ்வதே கடவுள் விரும்பும் வழிபாடு. உழைப்பில் கிடைத்த பணத்தை உழைக்க முடியாதவர்களுக்கு கொடுங்கள். வருமானத்தில் 10% வரை பிறருக்காக செலவழிக்கலாம். கடந்த காலம் பற்றி வருந்த வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ பழகுங்கள். நட்பு, கருணை, மகிழ்ச்சி, மன தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி போன்ற தெய்வீக பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனதில் எப்பொழுதும் அமைதி குடியிருப்பதை உணர்வீர்கள். தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடி ஓம் எனும் மந்திரத்தை ஜெபியுங்கள். எண்ண ஓட்டத்தை சாட்சியாக இருந்து கவனியுங்கள். இதன் மூலம் மனம் பலம் பெறும். அனைவரிடமும் திறந்த மனதுடன் பழகுங்கள். உண்மையே பேசுங்கள். தேவைப்படும் பொழுது

இது தகவல் அறியும் நேரம். வண்ணங்களால் எண்ணங்களை கவரும் வண்ணத்து பூச்சி பறக்கும் தன்மை பெற்றிருந்தாலும் அது பறவையல்ல, பூச்சி இனத்தை சேர்ந்த உயிரினம் ஆகும். இது குளிர் இரத்த பிராணி. வண்ணத்து பூச்சிகளின் வருகை இயற்கையாகவும் ஆரோக்கியமும் நிறைந்திருப்பதின் அறிகுறியாக கருதப்படுகிறது. மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்காற்றும் வண்ணத்து பூச்சிகள் அதன் மூலம் தாவர பெருக்கத்திற்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் கூட நன்மை பயக்கின்றன. வண்ணத்து பூச்சி, முட்டைப்புழு, கூட்டுப்புழு, முதிர்ந்த வண்ணத்து பூச்சி என நான்கு வளர்ச்சி நிலைகளை கொண்டது. தன் ஆறு கால்களில் உள்ள சுவை மொட்டுக்களின்

உதவியுடன் வண்ணத்துப்பூச்சிகள் ருசியை அறிகின்றன. இதன் அடிவயிற்றில் உள்ள ஸ்பைரக்கிள் என்னும் பிளவின் மூலம் சுவாசிக்கிறது. அதிர்வுகளை உணரும் தன்மை பெற்றவை இவை. அவற்றால் கேட்க முடியாது, காதுகளும் கிடையாது. சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நிறங்களை அறியும் திறன் பெற்றவை. அதனுடைய முக்கிய உணவு தேன். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் பெற்றவை வண்ணத்துப்பூச்சிகள். அதன் உடல் வெப்பநிலை 86 டிகிரிக்கு குறைந்தால் வண்ணத்துப்பூச்சிகளால் பறக்க முடியாது.

இது ஆரோக்கிய சமையல் நேரம். கேரட் சாதம். ஒரு ஆழாக்கு பச்சரிசியை உதிரியாக இருக்கும்படி வேக வைத்து ஆறவிடவும். இரண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். கால் கிலோ கேரட்டை துருவி வைத்துக் கொள்ளவும். நாலு சிவப்பு மிளகாய், 1.5 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மூன்றையும் சிறிது எண்ணெயில் வறுத்து, கடைசியில் 2 டேபிள்ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்து வறுத்து, பிறகு ஆற வைத்து பொடி செய்து வைக்கவும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு சூடாக்கி ஒரு சிறு துண்டு பட்டை, 2 கிராம்பு மற்றும் வெங்காயம் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நிறம் மாற ஆரம்பித்ததும் கேரட் சேர்த்து பச்சை வாடை நீங்கும் வரை வதக்கவும். நன்கு வதங்கியதும் ஆற வைத்த சாதம், உப்பு, மசாலா பொடி, அதாவது வறுத்து பொடித்து வைத்துள்ளது, சேர்த்து நல்ல தணலில் சாதம் சூடாகும் வரை கலந்துவிடவும். அத்துடன் விருப்பப்பட்டால் வறுத்த வேர்க்கடலையை கரகரப்பாக பொடித்து சேர்க்கலாம். ருசியாகவும் இருக்கும். கேரட் சாதத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்பர். பீட்ரூட் வடை. தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 300 கிராம், துவரம் பருப்பு 200 கிராம், ஜீரகம் 5 கிராம், தனியா அல்லது மல்லி 5 கிராம், காய்ந்த மிளகாய் 5, எண்ணெய் உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை மல்லி சிறிதளவு. முதலில் பீட்ரூட்டை தோல் சீவி துருவி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு துவரம்பருப்பு, ஜீரகம், மல்லி, மிளகாய் அனைத்தையும் கொரகொரப்பாக அரைத்துக் கொள்ளவும். அதனுடன் பீட்ரூட்டை சேர்த்து ஒரு சுத்து சுத்திவிட்டு உப்பு, கருவேப்பிலை, மல்லித்திலை ஆகிய அனைத்தையும் ஒன்றாக பிசைந்து சிறு சிறு வடைகளாக தட்டியில் எண்ணெயில் பொருத்தி எடுத்தால் பீட்ரூட் வடை தயார். இது மிகவும் சுவையாகவும் இருக்கும். பொதுவாக குழந்தைகள் பீட்ரூட் சாப்பிட மாட்டார்கள். இப்படி வடையாக செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். பீட்ரூட்டில் விட்டமின் சத்து உள்ளதால் உடம்பிற்கு மிகவும் நல்லது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது நீதி நூல்களில் நிர்வாகம். கெடுவது எப்படி? நட்பு பிரித்தல், பகை நட்டல், ஒற்று இகழ்தல், பக்கத்தார் யாரையும் ஐயுறுதல், தக்கார் நெடுமொழி கோரல், குணம் பிரிதாதல் கெடுவது காட்டும் குறி. போகிற போக்கை பார்த்தால் இவர்கள் சீக்கிரம் கெட்டு போய்விடுவார் என்று சிலரை பற்றி மற்றவர்கள் சொல்ல கேட்கலாம். கெட்டு போவதற்கான அறிகுறிகள் என்று ஆறு குறிப்பிடுகிறார் குமரகுருபரர். அந்த ஆறு: நண்பர்களை பிரிவது, பகைவர்களுடன் நட்பு கொள்வது, ஒற்றர்களை இகழ்ந்து பேசுவது, சுற்றியுள்ளவர்களை சந்தேகப்படுவது, தகுதியானவர்கள் சொல்லும் அறிவுரைகளை புறக்கணிப்பது, நற்குணங்களுக்கு மாறாக நடந்து கொள்வது. இதை குமரகுருபர் அந்த கால மன்னர்களுக்காக சொன்னார். இந்த கால மன்னர்களுக்கும் இது பொருந்தும். இன்றைய அரசியலில் கெட்டு போய்விட்டதாக ஒப்புக்கொள்ளும் மனசாட்சியுள்ள சில அரசியல் தலைவர்களை கேட்டு பாருங்கள். இந்த ஆறில் ஒன்றிரண்டு காரணமாகத்தான் தாம் கெட்டு போனதாக ஒப்புக்கொள்வர். நாட்டில் அரசு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு பெரிய தலைவர்கள் சிலர் இந்த ஆறில் ஒன்றிரண்டு கெடுதல்களுக்காவது இடம் கொடுத்ததே என்பது தெரிய வரும். வர்த்தகத்துறையினருக்கு இது அப்படியே பொருந்தும். அரசாங்கம், வர்த்தகம் இரண்டும் நிர்வாக அமைப்புகள் என்பதால் நல்ல நண்பர்களை எக்காரணம் கொண்டும் பிரியக்கூடாது. பகைவர்களிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பது வேறு, அவர்களை நண்பராக்கிக் கொள்வது வேறு. ஒற்றர்கள், அதாவது நம்மவர்களோ அல்லது அயல் நாட்டவர்களோ, என்றுமே மரியாதைக்கு உரியவர்கள். அவர்களை நாம் மதிக்க வேண்டும். சுற்றி உள்ளவர்களை எல்லா விஷயங்களிலும் சந்தேகப்பட்டால் காரியம் நடக்காது. தகுதியான நபர்கள் தரும் அறிவுரைகளை புறக்கணிக்க கூடாது. இவற்றில் கவனம் செலுத்துபவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்பது நிச்சயம்.

இனி திருத்தலம் காணலாமா? மகாலட்சுமி பிறந்த ஊர். பிருகு மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று அமிர்தவல்லி என்ற பெயரில் மகாலட்சுமி அவதரித்த தலம் சென்னை மயிலாப்பூர். இங்குள்ள மாதவ பெருமாள் கோவிலில் இருக்கும் இவரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தல வரலாறு. யாகம் ஒன்றை நடத்திய முனிவர்கள் அதன் பலனை சாந்த குணமுள்ள ஒரு தெய்வத்திற்கு கொடுக்க முடிவு செய்துள்ளனர். எந்த தெய்வம் சாந்த குணம் உள்ளது என்பதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு பிருகு ரிஷியிடம் விடப்பட்டது. பிரம்மாவும் சிவனும் அவர் வைத்த தேர்வில் தோற்றனர். பின்னர் வைகுண்டம் சென்றார். திருமால் உறங்குவது போல நடித்தார். நான் வந்திருப்பது தெரிந்தும் தெரியாதவன் போல உறங்குகிறாயா என்ற பிருகு முனிவர் திருமாலின் மார்பில் உதைத்தார். அப்பொழுதுதான் எழுவது போல நடித்த பெருமாள், நீங்கள் வந்ததை உணராமல் உறங்கியது தவறுதான் என்று சாந்தமாக பேசினார். ஆனால் பிருகுவின் செயல் திருமாலின் மார்பில் இருந்த மகாலட்சுமிக்கு கோபத்தை வரவழைத்தது. நான் உங்கள் மார்பில் இருப்பவள், அந்த மார்பில் உதைத்தால் எனக்குத்தானே வலிக்கும். இதை தட்டி கேட்காமல் அந்த முனிவரிடம் பணிந்து பேசுகிறீர்களே, இனி உங்களோடு வாழ மாட்டேன் என்று மகாலட்சுமி பெருமாளை விட்டு பிரிந்தாள். இருவரும் பிரிய காரணமான பிருகு தவறுக்கு பிராயச்சித்தம் பெற லக்ஷ்மியையே தன் மகளாக பிறக்க வேண்டி தவம் இருந்தார். தாயாரும் பெரிய மனதுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் குழந்தையாக அவதரித்தாள். அவளுக்கு அமிர்தவல்லி என்று பெயரிட்டு வளர்த்தனர். திருமண வயதை அடைந்ததும் மகளை மனம் செய்து கொள்ளும்படி பெருமாளை வேண்டினார். அவரும் தாயாரை ஏற்று அருள் புரிந்தார். இருவரும் இங்கு கோவில் கொண்டனர். மூலவர் ஆனந்த நிலை என்னும் விமானத்தின் கீழ் மணக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவருக்கு கல்யாண மாதவன் என்று பெயர். நார்வரிடம் வியாசர் பூலோகத்தில் தோஷம் இல்லாத தலம் எது என்று கேட்க அவர் இத்தலத்தை குறிப்பிட்டதாக தல வரலாறு கூறுகிறது. அமிர்தவல்லி தாயார் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள். இவள் இங்குள்ள புஷ்கரணியில் மாசி மகத்தன்று தோன்றினாள். இத்தீர்த்தம் சந்தான புஷ்கரணி எனப்படுகிறது. தாயார் அவதரித்த நாளில் அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த தீர்த்தத்தில் சங்கமிப்பதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் மாசி மகத்தன்று தாயார் பெருமாளுடன் தீர்த்த குளத்திற்கு எழுந்தருளுகின்றார்கள். அப்பொழுது தீர்த்த நீராடி வழிபட முன்வினை பாவம் நீங்கும். பிள்ளை வரம் வேண்டுவோர் தாயாருக்கு கல்கண்டு குங்குமப்பூ பால் சேர்ந்த கலவையை நெய்வேத்தியம் செய்கின்றனர். உற்சவ பெருமாள் தாமரை மலர் போன்று அழகான முகத்துடன் காட்சியளிப்பதால் அரவிந்த மாதவன் என்று அழைக்கப்படுகிறார். அரவிந்தம் என்றால் தாமரை. பிரகாரத்தில் பூவராக பெருமாள், ஆண்டாள், ராமர், பால ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளன. பெருமாள் தலங்களுக்கு யாத்திரை சென்ற ராமானுஜர் கர்நாடகத்தில் உள்ள திருநாராயணபுரத்தில் உற்சவர் சிலை இல்லாதது கண்டு வருந்தினார். அதை டில்லி மன்னர் தன் மகளின் விருப்பத்தின்படி எடுத்து சென்ற விஷயத்தை கேள்விப்பட்டார். டெல்லி சென்ற ராமானுஜர் திருமாலை மனதால் நினைத்தார். அப்பொழுது அரண்மனையில் இருந்த உற்சவ சிலை அவரது மடியில் வந்து அமர்ந்தது. சம்பத் குமாரர் எனப்படும் அச்சிலையை நாராயணபுரத்தில் மீண்டும் பிரதிஷ்டை செய்தார். மயிலாப்பூர் கோவிலும் சம்பத் குமாரர் சிலையும் மன்னர் மகள் பிபி நாச்சியார் சிலையும் உள்ளன. இவரிடம் வேண்டிக் கொள்ள செல்வம் பெருகும். சம்பத் என்றால் செல்வம் என்பது பொருள். இவருக்கு செல்வப்பிள்ளை என்ற பெயரும் உண்டு. பங்குனியில் சம்பத் குமாரருக்கு 10 நாள் விழா நடக்கிறது. பேயாழ்வார் இவ்வூர் அருகிலுள்ள மணி கைரவம் என்னும் கிணற்றில் செவ்வள்ளி மலரில் அவதரித்தார். இவருக்கும் சந்நிதி இருக்கிறது. ஐப்பசி சதயம் நட்சத்திரத்தை ஒட்டி 10 நாள் திருவிழா நடக்கும். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பொய்கையாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் நிற்க செய்து அருளினார் திருமால். இதன் அடிப்படையில் விழாவில் 3 ஆழ்வார்களும் ஒன்றாக காட்சி தரும் திருக்கோவிலூர் வைபவம் நிகழ்ச்சியும், 10ஆம் நாளில் பிறந்த தலமான கிணற்றுக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. இக்கோவில் மயிலாப்பூர் திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப் அருகில் உள்ளது.

இது குட்டி கதை காணும் நேரம். லிகிதர் என்ற முனிவர் சங்கர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் அனுமதியின்றி மாம்பழம் பறித்து சாப்பிட்டார். அந்த நாட்டு மன்னரிடம் இது பற்றி சங்கர் புகார் செய்தார். சிறு விஷயத்துக்காக லிகிதரை தண்டிக்க மன்னருக்கு மனம் இல்லை. ஆனால் தவறை ஒப்புக்கொண்ட லிகிதர், மன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பொருள் சிறிதாயினும் திருடுவது குற்றம். திருடிய கைகளை துண்டிக்கும்படி உத்தரவிடுங்கள் என்றார். தண்டிக்கும் மன்னனுக்கு மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு என மறுத்தார் மன்னர். உடனே லிகிதர் திருடிய கைகளை இழப்பதுதான் சரி என்று சொல்லி தானே கைகளை வெட்டி கொண்டார். இதை கண்ட சங்கரருக்கு மனம் பொறுக்கவில்லை. ஒரு புனித நதியில் அவரை நீராடும்படி கோரினார். நீரில் மூழ்கி எழுந்ததும் கைகள் வந்துவிட்டன. இது கண்ட லிகிதர், இவ்வளவு இரக்க குணம் கொண்ட நீங்கள் மன்னரிடம் ஏன் முறையிட்டீர்கள் என்று கேட்டார். பொருள் சிறிதாயினும் அதற்குரியவரின் அனுமதியின்றி அதை எடுப்பது தவறு என்பதை உலகம் புரிந்து கொள்ளவே இப்படி செய்தேன் என்று கூறினார்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மன்றைய தமிழ் MTR வானொலியில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடன் பொதிகை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் குவைத்தில் இருந்து. நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பல இனிய பாடல்களுடன் பல கருத்துக்களை சுமந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள், இவைதான் மனிதனின் எண்ணம் என்ற கருத்துக்களை விதைத்து மலரம் முதல் பாடல்

இந்த இனிய வேளையில் நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் என்ற கருத்துக்களோடு இணையும் அடுத்த பாடல்.

முன்னே தமிழ் MTR வானலையில் வண்ணமிகு எண்ணங்களோடு பொதிகை தென்றல். உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை நீயே அறிந்து கொள், அதுவே வாழ்க்கையில் நீ அடைந்த பெரும் வாய்ப்பாகும் என்ற வரிகளுடன் இணையும் மற்றும் ஒரு பாடல்.

இனித்திரும் இன்ப பாடல்களை இந்த வேளையில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். லட்சியங்களை சிலையை போல கல்லில் உருவாக்க வேண்டும், பனிக்கட்டியில் உருவாக்கினால் அது உருகித்தான் போகும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் மற்றொரு பாடல்

காற்றலையில் ஒன்றியதமிழ் MTR வானலையில் பொதிகை தென்றல். நல்ல குறிக்கோள்களை நோக்கி உங்கள் மனதை திருப்புங்கள், வெற்றி உங்களை நோக்கி திரும்பும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் விளையாடிக் கொண்டிருப்பது MTR வானலையில் பொதிகை தென்றல். உயர்ந்த சிந்தனையுடன் எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற கருத்துக்களை கூறி இணையும் பாடல்

நம்ம இணைத்திருப்பது கொதிகை தென்றல். காத்திருக்க, கற்றுக்கொள், எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுதல் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை என்ற வரிகளோடு இணையும் அடுத்த பாடல்

இனிதமான இந்த வேளையில் மனதிற்கு மகிழ்ச்சியை பாடல்கள் வாயிலாக வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். பள்ளம் பார்த்து பாயும் வெள்ளம் போல நல்ல உள்ளம் தேடி ஓடுமாம் அன்பு. கள்ளம் கபடம் இல்லாத சின்ன பிள்ளையைப் போல ஆடி கழிக்குமாம் அன்பு. வள்ளல் கை போல இருப்பதையெல்லாம் அள்ளி கொடுத்து மகிழுமாம் அன்பு என்ற அன்பை உணர்த்திய பிறகு மலரும் அடுத்த பாடல்.

இனிமையான இந்த தினத்தில் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். சந்தோஷம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கு, உன் வாழ்க்கையில் நிறைவு இருக்கும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

முனிதமில் எம்டிஆர் வானலையில் மலர்ந்த இந்த இனிய நேரத்தில் மகிழ்ச்சியாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகையில் ஏற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றல். இழப்புகள் ஏற்படும் காலத்தை மறந்து விடுங்கள், ஆனால் அந்த இழப்பு கற்றுக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்ற வரிகளை சுமந்து வரும் அடுத்த பாடல்

காற்றலையில் ஒன்றிய தமிழ் MTR வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்து விடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் என்ற கருத்துக்களோடு இணையும் நிறைவு பாடல்.

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்ட்ரியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

நண்பர்களடா, கலியுகத்தில் இருந்து காத்தலையில் வந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உலகளாவ இருக்கும் நீய நெஞ்சங்களை அன்போடு வரவேற்று வணக்கம் கூறி உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த இனிமையான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பழமையான பாட்டும் பதமும் இன்றும் மலர்கின்றது.

கடந்த பல ஆண்டுகளாக வாரா வாரம் வாழ்வியல் தத்துவங்களை, நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்க பண்பாட்டு பாரம்பரியங்களையெல்லாம் 10-11 பாடல்களுக்குள்ளே அடக்கி நல்லதொரு வாக்கியங்களை தெரிந்து அதற்கேற்ற பாடல்களோடு பாட்டும் பதமும் என்ற நிகழ்வை முன்னிகள் தமிழ் வானொலி நிகழ்த்தி வரும் இந்த வேளையிலே என்றும் மலர இருக்கின்றது முன்னிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டும் பதமும். பாராட்டுக்கள் பல பெற்ற பாட்டும் பதமும் முன்னிகள் தமிழ் வானொலியின் உறவுகளுள் பலரினால் படைக்கப்பட்டு இங்கே அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 340 பாட்டும் பதங்களையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்றும் பாட்டும் பதமும் 341 கேட்டு மகிழ மலர்கின்றது. பல உறவுகள் பாட்டும் பதமும் எங்களுக்கு பக்குவமாக தந்தாலும் அவ்வப்போது வந்து மறைந்து வெளிப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று கடந்த பாட்டும் பதங்களுள் 17 பாட்டும் பதங்களை படைத்து வைத்த முன்னிகள் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் இன்றும் தன்னுடைய 18வது பாட்டும் பதத்தை பக்குவமாக 10 பாடல்களோடு கொண்டு வந்து அரங்கேற்ற இருக்கின்றார். இன்றைய தன்னுடைய 18வது படைப்பினை எங்கள் 341வது பாட்டும் பதத்துக்கும் தரும் வேளையிலே அந்த கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று எண்ணினால் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் வழிகாட்டியும் தரும் வண்ணத்திலே தங்கைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து 1வது பாடலை தந்து முதல் பதத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க வைக்கின்றார். எங்கே பாடல் இதுதான்.

எதையும் என்ற பதத்தை முதல் பதமாக எங்களுக்கு தந்திருக்கின்றது. இன்றைய 341வது பாட்டும் பதத்திற்காகவும். அப்படி என்றால் இரண்டாவது பதம் மீண்டுமே நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு என்று எண்ணும் பொழுது, தங்க பதுமை என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் இப்படி பாடுகின்றது எங்கள் இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக.

பாடல் இன்று என்ற பதத்தோடு ஆரம்பித்த வேளையிலே இன்று என்ற பதத்தை நாங்கள் பெற்று முதலாவது பதத்தோடு பொருத்தினால் எதையும் இன்று என்று வந்துவிட்டது. மூன்றாவது ஆளுக்கொரு வீடு திரைப்படுத்த பாடலை தருகின்றார். அந்த பாடலும் இப்படித்தானே பாடுகின்றது. கேட்போமே.

இனிமையான அந்த பாடல் எங்களுக்கு தந்து செல்லும் முதல் பதம் செய்யும். அதனால் மூன்று பதங்களையும் ஒரு தடவை பொருத்துவோம், படித்து பார்ப்போம். எதையும் இன்று செய்யும் என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நான்காவது பதம் எதுவாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மிகவும் பழைய திரைப்படம், அற்புதமான ஒரு பாடல், இந்திரா என் செல்வம் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். கேட்போமே.

மனம் என்ற பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாட்டும் பதமும் 18வது படைப்புக்கு பொருத்தமாக பாட வைத்திருக்கின்றார். பாடியது அந்த பாடலே மனம் என்ற பதத்தை நாங்கள் பெறக்கூடியதாகவும் பொருத்தி படித்து பார்த்தால் எதையும் இன்று செய்யும் மனம் என்று வந்திருந்த வேளையிலே ஒரு தடவை பார்ப்போம் அது எப்படி ஆகுகின்றது. இன்று செய்யும் மனம் எதை எதையும் எதை நாங்கள் செய்ய வேண்டுமானாலும் இன்று செய்ய வேண்டும் இன்றைய செய் என்று கூறுகின்றார்கள் அல்லமா, அந்த வகையில் இன்று செய்துவிட வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும், செய்ய வேண்டும், தொடங்க வேண்டும் என்ற மனம் இருக்கின்றதா எல்லாரிடமும்? எல்லோரிடமும் அது இல்லைத்தான். அதனால் இதை கூறுகின்றார், எதையும் இன்று செய்யும் மனம். மேயர் மீனாட்சி திரைப்படத்து வந்து அந்த பாடலை தந்து எங்களை புரிய வைக்கின்றார். மேலும் பதத்துக்காக இந்த பாடலை

இருந்தால் என்ற பதத்தை தந்த வேளையிலே இந்த பாடல் கொண்டு சென்றும் ஏனைய நான்கு பதங்களோடையும் ஒரு தடவை பொருத்துவோம், படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால், ஆமாம், எந்த வேலை செய்தாலும் அதை இன்று செய்துவிட வேண்டும் என்று எண்ணும் மனம் இருந்தால். ஆறாவது பதம் தருவதற்கு முன் இந்த பாட்டும் பதமும் 341 நாங்கள் அழகாக மகிழ்வாக கேட்டு மகிழும் பாடல்களையும் பதங்களையும் தருகின்றார் மொழியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள் தன்னுடைய 18வது படைப்பிலே. அந்த 18வது படைப்பிலே 341வது பாட்டும் பதத்துக்கு 10 பதம், அதிலே 5 பதங்களை தந்துவிட்டார் அல்லவா. அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு 6வது பாடல் எதுவாக இருக்கும், என்ன பதமாக இருக்கும் என்று அறிவோமா? படித்தால் மட்டும் போதுமா? இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அதிகம் கேட்காத பாடல் தான், ஆனால் நல்லதோர் பாடல் போல் தோன்றுவது, கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை.

என்ற பதம்தான் அந்த பாடல் தந்த பதம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம், காலம் என்பது மிகவும் பொல்லாதது, மிகவும் நல்லது, அது சிறந்தது. காலத்தை போன்று மீண்டும் அதை நாங்கள் தேடியோ அல்லது கலைத்தோ அல்லது வெட்டியோ பிடிக்க முடியாது. காலம் என்பது இணைக்கும் பொழுதிலே சென்றுவிட்டோம். அதனால் எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் என்று வந்துவிட்டபடியால் காலம். ஆனால் காலம் வந்து முன்பு பின்பு எதிர்காலம் நிகழ்காலம் என்றெல்லாம் இருக்கின்றது. நாங்கள் விட்டாலும் ஏதோ அந்த காலம் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றதா இல்லையா பார்ப்போம். இந்த பாட்டும் பதமும் எதை நிறுவப்போகின்றது என்பதை எண்ணும் வேளையிலே எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் என்று வந்துவிட்டது. பாடலை தந்து ஏழாவது பதத்தை அறிய வைக்கின்றார். அந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம்.

உன்னை என்ற பதத்துடன் ஆரம்பித்ததல்லவா அந்த பாடல். அதனால் உன்னை என்ற பதத்தை நாங்கள் கொண்டு சென்று இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற எண்ணத்தோடு மீண்டும் படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் எட்டாவது பதம் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டுமே. அதற்காக அலை பாயுதே என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார்.

என்றென்றும் என்ற பதத்தை பாடிச் சென்றதல்லவா முதல் பதமாக. என்றென்றும் என்ற எட்டாவது பதத்தை கொண்டு சென்று இனிய ஏழு பதங்களோடும் பொருத்துவோம், படிப்போம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் என்று வந்துவிட்டது. ஆமாம், நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதை இன்றே செய்ய வேண்டும். இன்றே செய்தால் அது நன்றே தான் தரும் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்றே செய், நன்றே செய் என்று கூறியிருக்கின்றார். இது இவருடைய பாட்டம் பதம் 341 அவருடைய 18வது படைப்பு தருகின்றது. எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும், அது இன்று நீ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து அதை செய்வாயானால் இந்த காலம் உன்னை என்றென்றும், இன்று நாளை பின்பும் என்றென்றும் என்ன செய்யுமாம். தேவர் மகன் திரைப்படத்து பாடல் ஒன்று 9வது பதத்துக்காக பாடுகின்றது. கேட்டு பார்த்து பதத்தை பெறுவோம்.

பாடி பண்ணி என்ற பாடலிலே போற்றி என்றது வந்துவிட்டது. அதாவது எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி போற்றிக் கொள்ளுமாம், வாழ்த்திக் கொள்ளுமாம், மறவாது நினைந்து கொள்ளுமாம். அதைத்தானே நாங்கள் எப்பொழுதோ யாரோ அன்றே செய்து எங்களுக்கு நன்றே செய்து விட்டார், அதை இன்று கேட்டாலும் அவரை போற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அன்றே செய்துவிட வேண்டும். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி என்ன செய்யும். சுந்தரபாண்டியன் திரைப்படுத்து பாடல் வந்து 10வது பதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது. பாடலை கேட்போம்.

கொண்டாடும் கொண்டாடும் என்று பார்க்கிறதல்லவா. கொண்டாடும் என்ற பாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றி கொண்டாடும். அற்புதமான வரிகள் அல்லவா, பொருத்தமான பாடல்களையும் தந்து சிறப்பாக நாங்கள் கேட்டு முதலில் வைத்த பாட்டும் பதமும் 341 கூறும் விடயம், நாங்கள் எதை செய்வதாலும் உடனே செய்துவிட வேண்டும் என்றால் இன்று செய்ய வேண்டி இருப்பதை இன்றே நாங்கள் செய்துவிட வேண்டும், ஆரம்பித்து வைத்துவிட வேண்டும், தொடங்கிவிட வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து முடித்து விட்டால் அது வெற்றியாக வந்தவுடன் சாதனையாகின்றது. அதை என்றென்றும் மறவாக இருக்கும் மக்கள் அதை கொண்டாடிக் கொள்வார்கள். அதனால் இன்றே செய் நன்றே செய் என்பதற்கமைய எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் இன்றே செய்துவிட வேண்டும், நாளை பார்ப்போம், பின்பு பார்ப்போம், அதன் பின்பு போவோம் என்று எண்ணாமல் உடனே அந்த எண்ணத்தை நாங்கள் நீர்த்த விடயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் எதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் அந்த காலமானது காத்திருந்து உன்னை என்றென்றும் போற்றி கொண்டாடும் என்ற ஒரு அற்புதமான விஷயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கின்றது இந்த பாட்டு பதவும். நாங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்றால் அதை இன்றே செய்துவிட வேண்டும், அது நன்றே செய்வோமாக இருந்தால் அது வெற்றியாக சாதனையாக வரும் பொழுது என்றென்றும் உங்களை வாழ்த்திக் கொள்ளும் என்ற ஒரு நல் பழக்க வழக்கத்தை பண்பாட்டு பாரம்பரியங்களோடு எங்களை நினைக்க வைத்து விழிப்புணர்வு காண வைத்த பாட்டும் பதமும் 341. அதற்கு தன்னுடைய 18வது படைப்பை தந்த வானரசு மீதா அவர்களுக்கு வாழ்த்து கூறியே ஆக வேண்டும், மென்மேலும் அவர் படைப்புகள் மலர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இதையும் இன்று செய்யும் மனம் இருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றிக் கொண்டாடும் என்ற ஒரு அற்புதமான கருத்தை மனதில் கொள்வோம். நாங்களும் அதை பின்பற்றுவோம். சிறப்பான கருத்து கேட்டு மகிழ்ந்த இந்த பாட்டும் பதத்தை தந்து என்னை ஒளிபரப்ப வைத்து உங்களோடு இணைந்து கொள்ள வைத்தமைக்கு முன்னிலை தமிழ் வானொலிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மென்மேலும் நாங்கள் பாட்டும் பதமும் வளர வளர உங்கள் ஆக்கங்கள் பலவற்றை எதிர்பார்க்கும் உங்களால் முடிந்தவற்றை தாக்கி அனுப்பி வையுங்கள் எங்களுக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த பாட்டும் பதத்தை நினைவுக்கு கொண்டு வருவேன். கொண்டு வருவதற்கு முன் மீண்டும் ஒரு தடவை படிப்போம். இதையும் இன்று செய்யும் மனமிருந்தால் காலம் உன்னை என்றென்றும் போற்றிக் கொண்டாடும் என்ற கருத்தினை நாங்கள் புரிந்து கொண்டு கட்டளையில் இருந்து நான் விடைபெற எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் அன்பு உறவுகளே, இது மொன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை.

உங்களிடம் வணக்கம் கூறி இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கின்றேன். சிந்தனை செல்வம், வணக்கம் அன்பு உறவுகளே. இப்பொழுது முதல் காற்றலையில் நீங்கள் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்வினை இனிமையுடன் கேட்டு மகிழலாம். இசையால் வசமாகாத உலகில் எந்த உயிர்களும் இல்லை என்று கூறுவார்கள். அந்த வகையில் இப்பொழுது காற்றலையில் கீதங்கள் தவழ்ந்து வந்து உங்களை தாளாட்ட வருகின்றது. ஆமாம், காட்டு விலங்குகள் கூட கேட்டு மகிழும், ஏன் பட்ட மரங்கள் கூட துளிர் விட்டு வரும் இந்த காற்றலையில் வரும் கீதங்களை கேட்டால், காற்றலையில் மட்டுமல்ல உலகில் எந்த அசைவிலும் வரும் கீத ஒலிகளை ரசித்து மகிழ மொன்றியல் தமிழ் வானொலி வழங்குகின்றது காற்றினிலே வரும்.

நெஞ்சில் எழும் நினைவை தட்டி எழுத்து சிந்தனை கடலில் மூழ்க வைக்க வருகின்றது. சிந்தனை செல்வன் தயாரித்து வழங்கும் காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையில் முதலாவதாக வரும் பாடலில் கூறுகின்றது, இந்த பிரபஞ்சம் இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் 365 நாட்கள் கடந்தவுடன் ஒரு ஆண்டு போய்விடும். அட, 365 நாட்கள் கடந்து ஒரு ஆண்டு போய்விட்டது என்று நினைத்தால் எங்கள் வயதும் ஒன்று கூடிவிடும். அந்த வயது கூடும் பொழுது நாங்கள் அந்த வயதிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக அழகாக இங்கே மனதில் தொழில்விடும் எண்ணங்களை காட்ட வருவது இந்த பாடல். இதோ உங்களுக்காக காற்றலையில் காற்றினிலே வரும் கீதத்தின் முதலாவது பாடல்.

என்ன உறவுகளே, இந்த இனிய குரலில் இந்த காற்றலையில் வந்த கீதத்தில் என்ன கருத்துக்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? இந்த பிரபஞ்சத்தில் உருவெடுத்து வந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த காதல் உணர்வு இல்லையில் இந்த உலகம் உருவாகாது. இந்த உலகம் பல்கி பெருகி வருவதற்கு மனதில் காதல் வேண்டும். அந்த காதல் எப்பொழுது வேண்டும், அந்த காதலில் என்னென்ன செய்ய வேண்டும், அந்த காதல் எங்கெங்கு இருக்கின்றது, என்னென்ன அனுபவத்தை நாங்கள் காண வேண்டும் என்று இந்த பாடலில் அழகாக இனிமையாக கருத்தாழத்துடன் கூறியிருப்பது எங்கள் நெஞ்சத்திலும் ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றது அல்லவா? அடுத்து காற்றலை எடுத்து வரும் என்ன கருத்தான பாடல் என்று பார்ப்பதற்கு முன், காதல் எப்பொழுது வரும், பிறந்தவுடன் வருமா? இங்கே கூறப்படுகின்ற காதல் ஒரு பருவத்தில், அந்த அந்த பருவத்தில் தான் அந்த காதல் வர வேண்டும் என்பதை அழகாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகளை பார்த்து கேட்கும் கேள்வியாக இந்த பாடல் அமைந்திருப்பது போல் எனக்கு தெரிகின்றது. உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்டு பார்ப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம்.

இன்று மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வரும் கீதங்கள் காதல் உணர்வை எடுத்து சொல்லும் வகையில் அமைந்திருந்தது. எந்த பருவத்தில் இந்த காதல் வருகின்றது என்ற கேள்விக்கு இந்த பாடல் விடை அளித்திருக்கின்றது அல்லவா? ஆடவன் அந்த காளை பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா என்று கேட்கும் பொழுது அந்த ராதா உன்னுடைய பதிலுக்கு பதில் பார்வையே வந்திருக்கின்றது என்றால் இருவருடைய கண்களும் நான்கு கண்களும் சந்தித்து இரண்டு இதயங்களின் எண்ணத்தை பரிமாறிக்கொள்வது போன்ற இருந்தது. அப்படி ஒரு நிலை வந்ததும் ஒரு ஆடவனுக்கு எப்படியான துள்ளல் வரும், எப்படியான நினைவுகள் தோன்றும், எப்படியான கற்பனைகள் தோன்றி அவன் எழுச்சியாக இருந்து அவளோடு பேசுவான் என்பதை இந்த பாடல் காற்றலையிலே எடுத்து வந்து காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வை அலங்கரிக்கின்றது. அன்பு உறவுகளே,

வியாபித்துள்ள தோன்றியுள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த ஆன்மாக்கள் அத்தனைக்கும் இந்த காதல் உணர்வு உண்டென்று கூறலாம். ஆனாலும் வாழ்வியலில் சில நெறிமுறைகள் இருக்கின்றதல்லவா, அந்த நெறிமுறைகள் தவறாது, அதற்கு இலக்கணம் கற்பிக்கும் வகையில்தான் காதல் ஊடல்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இந்த பாடல் அமைந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி தனது 24 மணி நேர தமிழ் சேவையில் தயாரித்து வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் தந்ததை நாம் கேட்டு மகிழ்ந்ததோடு அடுத்து என்ன பாடலை தருகின்றது என்று பார்ப்போம். அடுத்து காதல் எடுத்தவுடன் தொடுத்து கொள்வது அல்ல, காவல் இருந்து கண் பேசி கதை பேசி இதயங்கள் பரிமாறினாலும் காத்திருக்க வேண்டும். காலங்கள் காத்து அந்த கால நிறம் கனிந்த பின்தான் அவர்கள் ஒன்று சேர முடியும். அதற்காக வாலிபனோ அல்லது அந்த கன்னியோ காத்திருப்பார்கள். எங்கே எங்கே காத்திருந்து எப்படி எப்படி தங்கள் காதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமா?

மனித வாழ்வியலில் காதல் ஒரு முக்கியமான உணர்வு. மனித வாழ்வியலில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகின் கண்

ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிருந்தாமன்

காற்றினிலே தவழ்ந்து வந்து எங்கள் காதுகளுள் புகுந்து நெஞ்சத்தில் அமர்ந்து சிந்தனைகள் தூண்டிவிடும் கருத்தாளமுள்ள வாழ்வியலில் நடைமுறைக்கு பொருத்தப்படக்கூடிய வகையிலான பாடல்களை வானலையில் தவள விடுவதில் மொன்றியல் தமிழ் வானொலி முன்னிலையில் நிற்கின்றது. பார்த்தீர்களா, காவிய காலத்து காதலிலிருந்து இந்த காலத்து காதல் வரை ஒருவரை ஒருவர் ஆவலோடு எதிர்பார்த்து கண்ணால் பேசி இதயத்தை பரிமாறி ஒன்றாக புரிந்த பின்பு சரியான தீர்வுக்கு வந்து இரு இதயங்களும் ஒரு இதயமாகி வாழ்வியலை அனுபவிக்கின்றது. அங்கே அந்த பருவத்தை கூறி எந்த பருவத்தில் வந்து அந்த காதல் ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே அவள் அழகாக கூறுகின்றாளே, இளையவரென்றால் ஆசை வரும், முதியவரென்றால் பாசம் வரும் என்று அந்த காதலின் கருத்தை ஆழமாக அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி கூறப்பட்டிருக்கும் இந்த பாடலில் அந்த கவிஞருக்கு ஒரு வாழ்த்து கூறிக்கொண்டே ஆக வேண்டும். சரி, இப்படியாக ஒருவரை ஒருவர் சந்தித்து பார்த்து பரிமாறி இதயத்தில் இடத்தை பிடித்த பின்பும் அந்த பெண் அல்லது அந்த ஆண் என்ன செய்ய போகின்றார்கள், என்ன மாதிரியான என்ன வேட்கையில் இருக்கின்றார்கள் என்று இனிவரும் பாடல் இந்த காற்றலையில் தாங்கி வந்து எங்களை சிந்தித்து மகிழ வைக்க இருக்கின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கும் காற்றினிலே வரும் கீதம். அந்த ஆடவன் ஆண்டொன்று காத்திருக்க முடியாது, அது போனால் வயதொன்று போய்விடுமே, அதற்கு முன்னால் ஓடிவா என்று அழைத்தான். எந்த பருவத்தின் பார்வைக்கு பதிலென்ன சொல்லடி ராதா என்று கேட்டான். இதழ் மொட்டு விரிந்திட என்று சொல்லி அவளை வர்ணித்து தன் காதல் உணர்வை வெளிப்படுத்தி இருவரும் புரிந்துணர்வு கொண்டார்கள். அழகிய மிதிலை நகரிலே காத்திருந்தாள் மைதிலி. கோவலன் கண்ணகி கோவலனுக்காக காத்திருந்தாள், கோவலன் கண்ணனுக்காக காத்திருந்தாள் உலகத்துக்கே தெரியும். அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு இணைந்த அந்த இரண்டு இதயங்களுடன் சேர என்ன தடை உண்டு? அங்கே அந்த ஆவலை தூண்டி விரகத்துடன் அந்த ஆண் கேட்கின்றான், இரவு முடிந்திடுமே என்றால் அவள் முடிந்தால் முடியட்டுமே என்று கூறுகின்றாள். அவ்வளவு அவசரம் இருந்தாலும் மனித இயல்புக்குரிய அந்த பண்புகள், அந்த வாழ்வியலின் தத்துவங்கள், காதலின் இலக்கணங்கள் தவறாது பிறழாது வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த பெண்மணியோ நாசுக்கான பதில்களை கூறிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நேயர்களும் அடுத்து என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை காற்றலையில் தவழ்ந்து வரும் இந்த பாடலையும் பார்த்து விடுவோமா?

மொன்றியால் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம் தரும் பாடல்களின் கருத்துக்கள் எங்களை எந்த அளவுக்கு சிந்திக்க தூண்டுகின்றது. ஆண்டொன்று போனால் வயதே போய்விடும். வாலிபத்திலே நாங்கள் இந்த காதல் உணர்வை பரிமாறி பொருத்தமான ஜோடிகளாகி உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் என்று சேர துடிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து இந்த பருவத்தின் பார்வைக்கு என்ன பதில் என்று கேட்டவர்கள், இதழ் முட்டு விரிந்து வளர்ந்த மலர் போன்று புன்னகைத்து எங்கெங்கோ எல்லாம் காவலிருந்து காத்து கொண்டிருந்து இந்த காதலை கனிய வைக்க முயன்று சேர்ந்து ஒருவருக்கும் தெரியாமல் இரகசியமாக சந்தித்து பேசும்பொழுது, ஐயையோ இரவு முடிந்து விடுமே, அதற்குள் ஏதோ ஆக வேண்டுமே என்ற துடிப்பில் ஆதங்கத்தில் அந்த இளைஞன் இருக்கும் பொழுது அவன் புரிந்த அந்த உணர்ச்சியை தூண்டும் வகையில் அவன் செய்த அந்த காரியங்கள் அந்த கன்னிகைக்கு ஒரு அனுபவம் புதுமையாக இருந்திருக்கின்றது. அனுபவம் புதுமையாக இருந்தாலும் அதில் தான் பெற்ற அந்த அனுபவத்தினை உணர்ந்து அவளால் செல்ல முடியவில்லை. அடுத்தவர்கள் பார்க்கும் வரை எங்களுக்கு பிரிவு இல்லை என்று இணைந்து ஊடலில் இறங்கும் முன் அந்த ஊடலுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை தேடலில் அவள் வார்த்தைகள் அப்படியாக உதித்ததை கருத்தாளம் உள்ள வரிகளாக்கி இசை மாமணிகளாக இருந்தவர்கள், கவிதை கவியரசுகளாக இருந்தவர்கள், பாடலுக்கு கலை மாமணியாக இருந்தவர்கள் போன்ற உயர்ந்த ரகத்தில் இசை வல்லுநர்களாக இருந்து இந்த பாடலை தயாரித்து அதற்கேற்ற இசையை கொடுத்து குரல் வடிவத்தில் எங்களை சிந்திக்க வைத்திருக்கின்ற வேளை காற்றினிலே வரும் கீதம் கூறும் அடுத்த பாடல் என்ன மனோநிலையை கொண்டு வருகின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போமா?

0: கல்லும் கனியும் இந்த கீதம் மொன்றியால் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் காற்றினிலே வரும் கீதம். அந்த இரண்டு உள்ளங்களும் அனுபவம் புதுமையை கண்ட அந்த புதுமையை கண்டது அந்த அனுபவத்தில் எந்த அனுபவம் என்று உணர்வு பூர்வமாக அவர்கள் அனுபவிக்க செல்லும் பொழுது அங்கே அந்த காதலன் கேட்கின்றான், அன்பு மனம் கனிந்த பின்பும் அச்சமா என்று ஏதோ ஒன்றுக்காக அவன் கேட்கும் பொழுது அவள் நாசூக்காக கூறுகின்றாள், அஞ்சுவதில் அஞ்சினால் அச்சமா. அருமையான வரிகள். அஞ்சுவதில் எதற்காக அஞ்சுகிறாள், அதற்காக அவள் அஞ்சுவது அவளுக்கு மடமையா அல்லது அச்சமா பயமா என்பதை அழகாக எடுத்து கூறு. அஞ்சுவதில் அஞ்சினால் அது அச்சமா என்றும், மனைவி என்று ஆகும் முன்னே நீ இப்படி நடந்து கொள்ள முற்படலாமா என்றும் கேட்கின்றார். பாருங்கள், களங்கமற்ற காதல், கள்ளம் கபடமில்லாத இரண்டு உள்ளங்கள், வெள்ளை உள்ளங்கள், அந்த பருவத்திலே பார்த்து பேசி உள்ளத்தை பரிமாறினாலும் அங்கே ஊடல் இன்னும் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. விரகங்கள் வருகின்றன, வந்தாலும் கலாச்சார அந்த விழுமியங்கள் அவர்களை கட்டி காக்கின்றது. காதலுக்கென்ற இலக்கணத்தை அவர்கள் அந்த அணிகலனாக பூணிக்கொள்கிறார்கள். காதல் வந்தது, ஆசை கூட வந்தது, அவர்கள் முடிவு கூட எடுத்து விட்டார்கள். இருந்தாலும் கணவன் மனைவியாக வேண்டுமே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பாடலில் பாடலை கேட்கும்போது எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. சரி, அப்படி அவர்கள் முறைப்படி சேர்ந்து அவர்கள் ஒருவர் ஒருவர் கரம் பிடித்து வாழ்வதென்றால் கூட அங்கே காதல் உணர்வு மேலிட்டு அந்த முதல் இரவு எப்படி இருக்கும் என்று ஒருவர் பார்ப்போமா?
1: இங்கே தான்

ஆண்டுகள் போகாமல் இள வயதிலேயே இந்த உணர்வுகள் தோன்றி பருவத்தின் பார்வைகளுக்கு ஆளாகி மொட்டு விரிந்த மலர் போன்ற இதழ்களுடன் அகமகிழ்ந்து இரு இதயங்கள் ஓர் இதயமாகி இரவினில் பகலினில் நாள் போகின்றதே என்று ஏங்கி இருந்தாலும் அச்சம் எதுக்கு அச்சம்? மனைவியாகும் முன்னே, கணவன் மனைவியாகும் முன்னே விரகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தடை போட்டு இருவரும் சட்டபூர்வமாக மனப்பூர்வமாக எல்லோரும் மகிழக்கூடிய வகையில் அவர்கள் ஒன்றாகி அந்த இரவு அந்த நிலவில் இன்பம் பொங்கும் வெண்ணிலாவாக இருந்து அவள் கூறுகின்றாள், எந்த நாளும் உனக்கு நான் சொந்தமாகிவிட்டேனே, இனி ஏது தடை என்று கேட்கும்போது அவர் கூறுகின்றால், கண்ணல் போன்ற உன் வார்த்தை என்று. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவளது அனுமதியை கேட்கும் பொழுது வாழ்க்கை பாதையில் அவர்கள் செல்லும் அந்த வாழ்க்கை என்ற ஓடம் செவ்வனே செலுத்த வேண்டும் என்ற இருமனம் சேர்ந்து ஒருமனமாகி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் கூறிய வார்த்தைகளும் அவர்களுக்கு இன்பமாகி எந்த நாளும் இன்பம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்.

காதலாகி கசிந்து அவர்கள் கணவன் மனைவியாகி இனிமையான வாழ்வு பாதையில் செல்வதற்கு திருமணம் முடிந்த பின்பும் காதல் மிகவும் முக்கியம். அந்த காதல் இல்லாது விட்டால் என்ன ஏற்படும் என்பதையும் இந்த காற்றோடு கலந்து வரும் காற்றினிலே வரும் கீதம் கூறாது போகவில்லை. அது எப்படி கூறுகின்றது? காதல், காதல், காதல். இப்படிப்பட்ட காதல் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து உருவாகி அன்பை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்ட அந்த உணர்வுகளை, அந்த காதல் ஆசையாக மாறி அந்த ஆசையை வைத்து அந்த ஆசை நிறைவேறாது விட்டால் என்ன நடக்கும் என்பதையும் இங்கு கூறாது விடவில்லை காற்றினிலே வரும் கீதம். அந்த வகையில் அடுத்த பாடலை பார்ப்போம் என்னவென்று.

என்ன உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி காற்றினிலே வரும் கீதத்தில் கிளுக்கிழப்பான இன்ப உணர்வுகளை தூண்டக்கூடியதாக, எண்ண அலைகளை சிதறடிக்க விடுவதான, விரகத்தை கூட்டக்கூடிய பாடல்களுள் ஓர் இசைக்கதையை புனைந்துவிட்டு இறுதியிலே சோகத்தை தந்ததென்று யோசிக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. ஆசை பாசம் எங்கெங்கே எங்களுக்கு கிடைக்கின்றது, அந்த ஆசை பாசத்திற்கு காதல் இருக்க வேண்டும். ஆசை அன்னை மீது ஆசை பாசம் காதல், மனைவி மீது ஆசை காதல் பாசம், ஏன் பிள்ளைகளில் கூட இருந்தாலும் கூட இறுதியில் ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. அந்த ஆசை வைத்தவர்கள் பிரிந்து விட்டால் எங்கள் நிலை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆடவனின் கருத்தை காட்டலை தந்தது. அப்படிப்பட்ட ஆடவன் தன்னுடைய எண்ண கருத்துக்களை வெளியே இயம்ப முடியும். இப்படியொரு நிலை ஏற்பட்டால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி துன்பப்படுவாள் என்பதற்கு ஆசுவாசமாக ஆறுதல் படுத்தும் முறையில் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். அதையும் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தவளமிடுகின்றது. இந்த காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினிலே.

என்ன உறவுகளே, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலி தயாரித்து வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றோம். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து இப்பொழுது விடை பெறுவது உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் அன்பு அறிவிப்பாளன் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

0: This is the BBC.
1: அன்பர்களிடம் இருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை.
2: பாட்டு போடுங்க.
3: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்தேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் வழமை போல விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்பத்துக்கான பாடல்களை கேட்டு மகிழ்வோமே.

விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடலை தருகின்றார் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன். தங்கப்பூவே என்று முதல் பதத்தை தொடர்ந்து வரியோடு பாடுகின்றது மதராசி என்ற திரைப்படத்தில் இருந்து.

அடுத்து வரும் பாடலை தருவது ஈழமணி திருநாட்டு அன்பு உறவுகளாக. முதலில் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டி ராஞ்சி சிறு கூட்டில உள்ள குயிலுக்கு என்ற வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.

விஜயராணி அவர்களும் இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து கண்ணன் வந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை ராமு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: மாபெரும் பாடலை தருகின்றார்கள் கனடா உறவுகள். மொன்றியல் மாநகரம் தனுஷன் உன்ன நான் பார்த்தா என்ற கொம்பு செய்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: மல்லிப்பூ தானே?

0: பச்சல்ல இருக்குமா?
1: இன்னும் விளையலப்பா.
2: இங்க கிடைக்கும்
0: ஐயா? இருக்கா?
3: இல்ல சாமி, வந்துடாது இந்த பக்கம்.
0: ஐயா
4: ஜடோ,
0: ஒண்ணும் இல்ல, பொருள் இருக்கா?
5: கோழி ஜோட வந்த பொருள் எப்படி கிடைச்சோம்?

தொடரும் பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி, கண்கள் ஏதோ தேட என்ற வரி கொண்ட பாடலை சித்தா என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது சர்வதேச நேர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள்.

செத்திக்கும் தேனான பாடல்களாக விடுமுறை விருப்பத்திலே ஒழிக்கும் அந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடல்களும் கனடாவிலிருந்து வன்கூவர் மாநிலத்து இளவரசியுடன் ஆரம்பிக்கின்றது. அடி அலையே அலையே என்ற வரிகொண்ட பாடல் பராசக்தி என்ற திரைப்படத்தில் ஒழிக்கின்றது. புதிய பராசக்தி திரைப்படத்தில் இருந்து

பாடல் கல்லூரும் காத்து என்மேலே என்று வீர தீர சூரன் திரைப்படுத்து பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலையும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி நீங்கள் தந்த பாடலாக கேட்போம்.

பாடல்களில் அடுத்து வரும் பாடலையும் கனடா வான்கூவர் மாநிலம் தான் காஞ்சனா தருகின்றார். இசக்காத்தா நெஞ்சிலே என்று ஒரு பாடல் மை லார்டு என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து தஞ்சாவூர் பொண்ணு ஒன்று என்ற கரை என்ற திரைப்படத்து பாடலை ரமணி தந்திருக்கின்றார்.

இவர்களோடுதான் தினமும் வந்து பாடலை கேட்கும் நீண்டகால உறவு. கேஜிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து தென்றலிலே மிதந்து வந்த என்ற ஒரு புதிய தென்றல் திரைப்படுத்த பாடலை தருகின்றார்.

அடுத்து வரும் பாடல் அக்கினிக்குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரனும் மாலாவும் இளையர்களாக வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள். சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலை இன்று கேட்க இருக்கின்றார்கள். முத்துமணி மாலை என்ற வரி எடுத்து தொடர்ந்து பாடுகின்றது.

0: போது.
1: அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வரவென்றது என்ற சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே.

வழியிலேதான் அன்பு மகாலிங்கம் அவர்கள் சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து ஓடி வந்து ஒரு பாடலை தருகின்றார் என்று செங்குருவி செங்குருவி என்று வரி எடுத்து திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்களை ஐரோப்பிய மண்ணிலிருந்து கேட்க இருக்கின்றோம். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து தெய்வம் நீதானே என்ற உடன்பிறப்பை திரைப்படுத்தும் பாடலை நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இருக்கின்ற அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் என்னவளாகத்தானே இருக்க வேண்டும். ஆம், பூங்குயில் பாட்டு பிடித்திருக்கா என்று நீ வருவாய் என அந்த திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள் என்னவளே. நாங்கள் உங்கள் பாடலோடு இணைகின்றோம்.

இறுதியாக ஒரு பாடல் என் ஆசை மச்சான் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை இறுதி பாடலாக தந்து இந்த விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. அந்த பாடல் பாடுகின்றது சோறு கொண்டு போறபுள்ளே என்ற முதல் வரியை எடுத்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிலவும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இறப்பி எங்கள் இதயத்தையும் மகளிர் செய்து சென்றதை கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையிலிருந்து உங்கள் அனுமதியோடு விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் நெய்வேலி அரசடி குப்பம். யாம் இருக்க பயமேன் சரவணா, நீங்கள் தந்த பாடல் அல்லவா?

தருவாயா என்று கேட்கும் ஒரு ஊடல் பாடல் ஒன்றை தந்திருக்கிறீர்கள். ஒலிக்கின்றது முதல் பாடலாக. சரவணன் அவர்கள் தான் மட்டுமல்லாமல் தன்னோடு இணைத்துக் கொள்வார் எப்பொழுதும் வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ், நாங்களும் இணைவோம். முதலாவது பாடலை கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது விடுமுறை விருப்பம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் உலகளாக இனிக்க இனிக்க கேட்டு மகிழும் தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் 1965 ஆண்டு திரைக்கு வந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படம். அந்த திரைப்படத்திலே இசை அரசி பி சுசீலா அம்மா ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவையிருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே என்று. அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தந்து கேட்டு மகளை இருக்கும் வேளையிலே அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் இணையும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அந்த பாடல்கள் ஒலித்து வந்த வேளையிலே நாங்கள் மீண்டும் அதே பாடலை அதே திரைப்படத்தில் அதே ஆண்டில் வெளிவந்த வேளையிலே பிரபல பின்னணி இசை பாடகர் இசை மாமணி பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அவர் குரலிலேயே அந்த பாடல் மீண்டும் பாட இருக்கின்றது. இளமை கொழுவிருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே என்று. ஒரு மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களோடு உலக தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உங்கள் பட்டு கன்னங்களின் மேலே என்ற அற்புதமான வரி கொண்ட காவிய பாடல் பெண்கள் தங்கம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தது அன்று. இன்று அந்த பாடலை கேட்டு மகள தன்னோடு தன் உறவுகளை இணைத்துக் கொண்டு வருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். நீண்ட காலமாக இணைந்திருக்கும் அவர்கள் இந்த பாடலை கேட்கும் வேளையிலே அவர்களோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன் மற்றும் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் கேட்கும் வேளை உலகத் தமிழர்களோடு கேட்கின்றோம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள்.

இனி அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அந்த பாடல் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுடைய பாடல். பட்டாபி அவர்களும் பஞ்சமின்றி தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களை வணைத்துத்தான் பாடலை கேட்பார்கள். கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்கள் இணையும் இந்த வேளையிலே ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனியும் இணைகின்றார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் டாக்டர் நளினி, வில்சன், வினிதா, ரோஷன், ரியோனா, பினித் வில்சன் இவர்களும் கேட்கின்றார்கள். என்ற வேளை என்ன பாடலாக இருக்கும்? இவ்வளவு பேரும் கேட்கும் பாடல் என்றால் பூவிழி வாசலிலே என்ற திரைப்படுத்து பாடல். இனிமையான அந்த பாடல் சின்ன சின்ன ரோஜா பூவே என்று அடியெடுத்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் தித்திப்பான பாடல்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து காதோரம் ஒலிக்க வைக்கின்றது விடுமுறை விருப்பம்.

இசைமலையில் இசைமலையோடு நனைந்திருக்கும் எங்களுக்கு மீண்டும் இன்னிசை தர வருகின்றது ஒரு பாடல். தமிழுக்கும் அமுதென்று பேர். அற்புதமான பாடல் அல்லவா இந்த பாடல். பஞ்சவர்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் பி சுசீலா அம்மா அவர்களின் குரலில் மெல்லிஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஐயா இவர்களினால் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளோடு ஒலித்து நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. தமிழுக்கும் அமுதம் என்று பெயர். அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேதி என்ற பஞ்சவர்ணக்கிளி திரைப்படுத்த பாடலை இன்று நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்கின்றோம். அந்த வழியிலே குறிப்பாக ஈழமணி திருநாட்டின் ஸ்ரீலாபம் என்ற பகுதியிலிருந்து தயா மணிமேகலை அவர்களோடு மன்னாரிலிருந்து மூர்த்தி இவர்களை எல்லாம் அனைத்து கேட்க வருகின்றார் அன்புடன் யாழ்ப்பாணம் அருள் அவர்கள்.

இனி சேர்த்த இந்த பாடலோடு தான் இன்று சித்ரா பௌர்ணமியும் வந்து சென்றது. அந்த வகையில் ஒரு பாடலை பாதி நிலாக இன்று பௌர்ணமி ஆச்சு என்ற பாடலை காமராசு என்ற திரைப்படத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமண பிரபா அவர்கள் அனுப்பி காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்பதற்காக அந்த வேளையிலே அவரோடு இணைந்து செவி மடுக்க வருகின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அனைவரும்.

முன்னேற்றமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலேதான் சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஆழ்வார் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராவன் அவர்கள் கேட்டு மகள விரும்பி தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையத்திலிருந்து ஒரு விறப்பாகும் விடுமுறை விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

என்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பாடல் கருப்பு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சாத்தி அடியே மஞ்சாத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்று இருக்க வேண்டுமே என்று எண்ணினால் அது வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள் அமைதியாக இருக்கும் இந்த வேளையில் இதமான பாடலாக தருகின்றார் கழுவேட்டி மூக்கன் என்ற திரைப்படுத்து பாடலை. அவ கண்ண பார்த்தா என்ற முதல் வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது ஜோர்ஜ். உங்களோடு நாங்களும்

கருணை விருப்பத்தை இனிமையான பாடல்களை தந்து நிறைவேற்றுவோமா என்று எண்ணும் வேளையிலே இறுதி பாடலை தந்து நிறைவேற்ற வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் பாண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். காதில் கேட்டது ஒரு பாட்டு என்ற பாடலை அன்பே ஓடிவா திரைப்படத்திலிருந்து தந்து நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். வளமை போல இன்றும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

இனியபடி என்ற திரைப்படுத்த பாடலுடன் ஆரம்பிப்போம் இன்றைய சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை. தென்றல் எனது நடையை கேட்டது என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி முழுவதையும் தருகின்றது கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்.

0: சாண்டனியை தொடர்ந்த பாடலை டிராஞ்சி தருகின்றார்கள். நன்றி சொல்லவே உனக்கு என்ற மறுமலர்ச்சி திரைப்படுத்த பாடலை இவர் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து தருகின்றார்.
1: நன்றி.

மீண்டும் ஒரு பாடலை இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்போமா? ராதை என் நெஞ்சமே என்ற அற்புதமான ஒரு காவிய பாடல், கனிமுத்து பாப்பா திரைப்படத்திலிருந்து, விஜயராணி நீங்கள் தந்து கேட்டு மகளை இருக்கும் வேளை நாங்களும் கேட்கின்றோம்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தருகின்ற பாடல். எட்டு திக்கும் பர என்ற திரைப்படத்து பாடல் தான் இன்று அவர் கேட்கும் பாடல். ஏடி கள்ளச்சி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்துதான் ஆங்கிலேய நாட்டின் இங்கிலாந்து அருள்முகன் சட்டென்று மாறுது வானிலை என்ற சட்டென்று மாறுது வானிலை திரைப்படத்தில் தந்திருக்கின்றீர்கள் என்று கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் மீண்டும் கனடா உறவினர்களின் பாடலை கேட்போம். கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தி அவர் அனுப்பி வைத்த பாடல் கருவாட்டு கருவாயா என்ற மருது திரைப்படத்தை தாங்கி வருகின்றது காற்றலையிலே.

வானொலியில் வலம் வரும் அடுத்த பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியில் கனடா வான்கூவர் மாநிலத்து காஞ்சனாவின் பாடல் ரகசியமானது காதல் என கோடம்பாக்கம் திரைப்படத்து பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இவர்களோடு இணைந்து மீண்டும் கண்டா வன்பவரிலிருந்து இளவரசி ஒரு பாடலை தருகின்றார். என் ஆசை ராசாவே என்ற திரைப்படத்திலிருந்து சோழக்காட்டு பாதையிலே என்ற முதல் வரியை கொண்ட பாடல்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியில். திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வரும் சர்வதேச நீர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வழியிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்க இருக்கின்றோம். முதலில் ஒலிக்க வைக்கின்றார்கள் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ என்று கேட்கும் தங்க மகன் திரைப்படுத்து பாடலை அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணி வளமை போல நின்று தானும் ஒரு பாடலை தருகின்றேன் என்று மலைக்கோட்டை திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் ஏற்கனவே வேறு திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது. வித்தியாசமாக இங்கு பாடுகின்றது அந்த பாடல். ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா என்ற வரியை மீண்டும் எடுத்து

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டத்து. நீண்ட கால உறவு கேஜிஸ் உங்கள் பாடல். ஆசை அஜித் அவர்கள் நடித்த திரைப்படத்து பாடலாக கொஞ்ச நாள் பொறு தலைவா என்ற வரி எடுத்து எங்களை ஆறுதலாக கேட்க வைக்கின்றது அந்த பாடல். இது

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் கனடா கலையகத்திலிருந்து காத்தலையை அலங்கரித்து வரும் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தருகின்றார். மகாலிங்கம், நீங்கள் இன்று கேட்க இருக்கும் பாடல் சின்னவளை முகம் சிவந்தவளை என்று வரியெடுத்து முழுவதையும் புதிய பூமி என்ற திரைப்படத்திலிருந்து பாடி மகள வைக்கின்றது.

சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிவேஷன் தினமும் உங்களோடு இணைந்து கொள்வார். டூட் என்ற திரைப்படுத்து பாடல், அலையே அலையே என்ற வரி கொண்ட பாடலாக கேட்டு மகிழ்வோம் அவர் பாடலாக.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்ன பதில் வராமல் இருக்க மாட்டார்தானே? பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் இன்று கேட்போமா என்று கேட்டு அத்தி காய் காய் காய் என்ற பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். முன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் உண்டும் டிக்கெட்டும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றது இந்த பாடல்கள். மீண்டும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் வாழ்வோம் தமிழோடு என்றும் கூறி செல்கின்றேன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

நீர் நேரத்திற்கான முதல் பாடல் வளமை பொறு என்றும் தருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். கண்வழியே கண்வழியே போனது கிளியே என்ற பல்லவியோடு பாட வரும் அந்த பாடலை வளமைப்போடு அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீல், நசீகா ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றதின்றி தெய்வம் தன்னை கண்டு நன்றி சொன்னதுண்டு. நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றதின்றி தெய்வம் தன்னை கண்டு

விஸ்வாசம் என்ற ஒரு திரைப்படம். நீதானே என் பெண்ஜாதி என்று கூறும், உன்னில் நான் சரி பாதி என்றும் கூறும் அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராவன் அவர்கள் ஒலிக்க வைக்கின்றார்கள்.

தொடரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல். அந்த பாடல் கேட்டிருக்கும் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் என்ற எதிர்பாராதது திரைப்படுத்த பாடலை என்று ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷு சாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களோடு அவர்கள் கேட்க இருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒப்பீடு செய்யும் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் அன்பு உறவுகளாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷ்ய கிருஷ்ணன் என்றும் தந்திருக்கின்றார் ஒரு பாடலை. 1976 ஆண்டு திரைக்கு வந்த அன்னக்கிளி என்ற திரைப்படம், அன்னக்கிளி திரைப்படத்து பாடலில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் 1 வருஷம் என்ற அந்த பாடலைத்தான் அவர் கேட்டிருக்கின்றார். அவர் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து அவரது அப்பா அனந்தராமன் மற்றும் விஜயம் உறவுகள் நண்பர்களும் கேட்கின்றார்கள்.

ஒருவேளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரத்தில் தங்கள் தெரிவுகளை தந்து கேட்டு மகிழும் வகையிலே அடுத்து வரும் பாடலும் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் தான் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரலில் பாடிய அன்னக்கிளி உன்னை தேடுதே ஆசையோடு ஏற்றி வைத்த பாச தீபம் காற்றில் ஆடுதே என்று பாட வருகின்றது. இப்படி ஒரு பாடலை இன்று இவர்களோடு இணைந்து தருகின்றார் நீண்டகால தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல அவரது நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ராணிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல், மனமி கலங்காதி என்ற வரியெடுத்து. கண்மணியே பேசு திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். இதோ கேட்டு மகிழ்ந்திருவோம் அவரோடு நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையை அரங்கு வதித்தும் பாடல்களுக்குள் வாழ்த்து கூறி வணக்கமும் கூறி அன்போடு கேட்டிருக்கின்றார். ஆராரோ ஆரிரரோ என்ற திரைப்படத்து பாடலை என் கண்ணுக்கொரு நிலவா என்று ஆரம்பிக்கும் வரியோடு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர் ஒருங்கிணைந்து ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும்படி நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணா, நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள் அல்லவா, யாருக்கு யார் காவல் என்ற திரைப்படுத்து பாடல். அற்புதமாக வரியெடுத்து பாடுகின்றது சிற்பியின் உள்ளே முத்தாடும் என்ற அந்த பாடல். உங்களோடு இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இணைந்து கொள்ளும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு சிதம்பரத்தில் இருந்து அவர் தந்த பாடல் செம்மீனே செம்மீனே என்று ஆரம்பித்து பாடுகின்றது செவ்வந்தி என்ற திரைப்படத்தில் இருந்து.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்து பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் உன்மதமா என்மதமா என்று கேட்டு பாடுகின்றது ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து. நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக என்று இணைத்துக் கொள்கின்றார். கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே டாக்டர் நளினி வில்சன் வினிதா ரோஷன் ரியோனா வினித் வில்சன் இவர்களும் இணைந்துள்ள வேளை நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல். இதோ அந்த பாடல்.
1: சித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலிய மொத்தமாக

அடுத்து வரும் பாடல் நீ சந்தனம் பூசிய செண்பகமா என்று கேட்டு பாடும் சுந்தரா டிராவலர்ஸ் பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த வேளை நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

0: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
1: சொல்லுங்க.
0: அது வந்து
1: நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: தெரியுமா என்ன?
1: பசந்தி, I love you. அப்படித்தானே?
0: இல்ல,
1: வேற என்ன?
0: நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போய் ஆடுங்க, நான் பாடுறேன். பிளீஸ் போங்க.
2: அட போங்கடா.

இருக்கும் இந்த வேளையிலே வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்புடன் ஜோர்ஜ், நீண்டகால உறவு, அல்ஸ் மலை காற்று வந்து என்று கூறும் பாடலை தேடினேன் வந்தது திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்கிறீர்கள். நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.

தமிழன் என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனிய

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: பாட்டு சவாரியிலே சவாரி செய்ய இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. இது கதம்பம். கதம்பம் நேரொலியில் வந்து அன்பு உறவுகள் பாடல்களை கேட்டுவிட்டு அந்த பாடல்களில் சிறந்த பாடல் எதுவென்று உங்கள் தெரிவை தரும் பாட்டு சவாரி. பாட்டு சவாரியிலே இன்று எங்களுக்கு 7 பாடல்கள் தெரிவாக கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று 7 பாடல்கள் வந்திருக்கின்றது காற்றலைக்கு தெரிவிக்காக. அந்த பாட்டு சவாரியிலே நீங்கள் சவாரி செய்து வந்து எந்த பாடலை இன்று முதலாவதாக தெரிவு செய்கிறீர்களோ என்று பார்ப்பதற்காக வந்திருக்கும் வேளையிலே, கடந்த வாரம் பாட்டு சவாரி சிறப்பாக நிகழ்ந்தது. கடந்த வாரம் முதலாவது இடத்தை பெற்ற பாடல் உங்களுக்கு தெரியும் எதுவாக இருக்கும் என்று. அந்த பாடலை போன்று இன்றும் நாங்கள் தெரிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் 2 பாடல்கள் முதலாவது பரிசை பெற்றன. அன்பு மலர்களே என்ற பாடல், அன்பு வந்தது என்னை ஆள வந்தது என்ற 2 பாடலுக்கும் 5-5 புள்ளிகள் கிடைத்து அந்த 2 பாடலும் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வார பாடல் சவாரியிலே தெரிவு செய்யப்பட்டது. அது அன்பு என்ற பதத்தை தாங்கி வந்தது 7 பாடல்கள். இன்றும் அதே போன்று நிலவு என்ற பதத்தை தாங்கி வரும் பாடல்கள். நிலவு வந்து பாடுமோ என்ற ராமன் எத்தனை ராமனடி திரைப்பட பாடல். அடுத்த பாடல் நிலவு வந்தது என்ற என்றும் அன்புடன் திரைப்படுத்து பாடல். நிலவு ஒரு பெண்ணாகி என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்து பாடல். அடுத்த பாடல் நிலவு தூங்கும் நேரம், குங்குமச்சிமிழ் திரைப்படுத்து பாடல். அடுத்த பாடல் நிலவு பாட்டு கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படுத்து பாடல். 6வது பாடலாக நிலவு ஒன்று கண்டேன், கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து நிலவு ஒன்று கண்டேன். 7வது பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், போலீஸ்காரன் மகள். இப்பொழுது நான் அந்த பாடல்களை 7 உங்களுக்கு ஒவ்வொரு பாடலாக காற்றலையில் தர இருக்கின்றேன். நீங்கள் கேட்டுவிட்டு ஞாபகத்தில் வைத்து போடுவதை விட இந்த பாடலை முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் இதற்கு வாக்களித்தால் எந்த பாடலுக்கு அநேக வாக்கு வந்திருக்கென்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதன்படி 1வது பாடலாக ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து வருகின்றது அன்பு உறவுகளே, நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல். அருமையான இனிமையான பாடல், அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் முதலில் பாடலை.

இந்த பாடல் ராமன் இயற்றிய ராமநடி திரைப்படத்து பாடல். இந்த பாடல் முதல் பாடலாக காத்தலையில் சவாரிக்கு வந்து நிற்கின்றது. இந்த பாடல் உள்ள கருத்துக்கள், இசைகள், பாடியவர் குரல்கள், இந்த காட்சிகள், இதனுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை தெரிவு செய்யலாம். இன்னும் ஒரு பாடல் தெரிவாக்கு வந்திருக்கின்றது. அடுத்த இரண்டாவது பாடலாக தெரிவுக்கு வரும் பாடல் நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற பாடல், என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது பாடல்.

இனியான இந்த பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலும் போட்டியிலே கலந்து கொள்வதற்காக இன்று காற்றலைக்கு வந்திருக்கின்றது. அன்பு உறவுகளை வாக்காளர்கள் வந்து போட்டியாளர்கள் வந்து தங்கள் திறமைகளை சொல்லி காட்டும் பொழுது வாக்காளர்கள் தெரிவு செய்து அவர்களை வாக்களித்து தெரிவு செய்வார்கள். அதே போன்று பாடல்களும் தங்கள் சிறப்பினை காட்டிக் கொண்டிருக்கின்றது. முன்னிய தமிழ் வானொலியில் இன்று போட்டிக்கு வந்து நிற்கும் பாடல்களுள் இதற்கு முன்பு எங்கள் பொன்னியல் தமிழ் வானொலியில் என் மகள் மீராவினால் எடுத்து பெறப்பட்ட நிகழ்ச்சி இது. இசை தேர்வு என்று 10 பாடல்களோடு அவர் எடுத்து வந்திருந்தார். ஆனால் நான் இன்று இசைக்கு 7 சுவங்கள் என்றதனால் 7 பாடல்களை தெரிவிக்க கொண்டு வருகிறேன். 7 பாடல்களை போட்டியிலே கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே நிறுத்தி உங்கள் வாக்குகளை சேகரித்து இதிலே எந்த பாடலுக்கு முதலாவது நிலை கிடைக்கின்றது என்று இந்த வாரம் பார்க்க இருக்கும் பாடல்களுள் 3வது பாடலையும் காற்றலைக்கு தருகின்றேன். நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடல். நிலவு வந்த பாடுமோ, நிலவு வந்தது நிலவு வந்தது கேட்ட எங்களுக்கு அடுத்த பாடல் வருகின்றது. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி கேட்போமா அந்த பாடலையும்?

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் மூன்றாவது இலக்கத்தை தாங்கி போட்டியிலே கலந்து கொள்ளுகின்றது. நிலவு ஒரு பெண்ணாகி உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மூன்றாவது இலக்கத்தை தாங்கி வந்திருக்கின்றது. நான்காவது இலக்கத்தை தாங்கி வரும் ஒரு பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தெரிவாகி வருகின்றது. நாலாவது இலக்கத்தை கொண்ட பாடல் போட்டியிலே நாலாவது இலக்கமாக கலந்து கொள்ள வரும் பாடல் நிலவு தூங்கும் நேரம் என்ற குங்குமச்சிமிழில் வந்த பாடல் கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் நான்காவது இலக்கத்தை தாங்கி போட்டியிலே வந்து நிற்கின்றது. அந்த உறவுகளே உங்கள் வாக்குகளுக்காக ஒவ்வொரு பாடலாக நாங்கள் காத்தலையில் தரும்பொழுது அதை கேட்டுக்கொண்டு பாடலின் வரிகள், பாடலின் கருத்துக்கள், பாடலின் இசைகள், பாடியவரின் குரல்கள் எவ்வளவு தூரம் உங்கள் மனதிலே பதிந்தது, உங்களை பாதித்தது, உங்களை தாக்கியது, உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வகையிலே சமூகத்துக்கு இந்த பாடல் எவ்வளவு பொருத்தப்பாடாக இருக்கும், உங்கள் தமிழை எப்படி வளர்த்திருக்கும், பல விடயங்களை நாங்கள் பாடல்களே பார்க்கின்றோம். அந்த வகையில் நாலாவது இலக்கத்தை தாங்கி வந்து உங்கள் முன் நிற்கின்றது நிலவு தூங்கும் நேரம், குங்குமச்சிமிழ் திரைப்படத்து பாடல். ஐந்தாவது இலக்கத்தோடு வர இருக்கின்ற பாடல், பாடல்களை கேட்கும் பொழுது நாங்கள் இனிமையான பாடலையும் முழுமையாக ஏழு பாடல்களையும் கேட்க இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே, அது ஒரு திருப்தியோடு. அடுத்த பாடல் ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி வருகின்றது நிலவு பாட்டு, நிலவு பாட்டு என்ற பாடல், கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கேட்போம் அந்த பாடலையும்.

0: பாடலாமா? பாடலாமா?
1: பாடின மட்டும் போதாது,
2: ஆடணும்.
0: கூட ஆடுவீங்களா?
1: நாங்க ஆடுறோம்.

இனிமையான அந்த பாட்டு ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி வந்திருக்கின்றது. காற்றலைக்கு உங்களுடைய வாக்குக்காக பாடலையும் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், நீங்கள் உங்கள் மனதுக்குள் தெரிவு செய்து வந்து எது முதலாவது பாடல், எது உங்களுக்கு விருப்பமான இரண்டாவது பாடல், எந்த பாடலை நீங்கள் மூன்றாவதாக விரும்புகிறீர்கள் என்று வரிசை கிரமத்தின்படி எங்களுக்கு கூறினால் அவர்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு எந்த பாடல் முதல் பாடலாக இந்த வாரம் தெரிவு செய்யப்படுகின்றது முன்னியல் தமிழ் வானொலியில் என்று அறிவிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் அந்த பாடலை தெரிவு செய்தவர்களின் பெயர்களும் வாசிக்கப்படும். அடுத்த பாடல் ஆறாவது இலக்கத்தோடு வந்து உங்களோட போட்டியிலே முன்னிக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் வந்து கைராசிக்காரன் திரைப்படத்து பாடல். அது என்ன பாடலாக இருக்கும்? நிலம் ஒன்று கண்டேன் என்ற பாடல் ஆறாவது இலக்கத்தோடு உங்கள் முன் வருகின்றது காற்றலையில்.

எப்போதும் அந்த பாடல் என்று காற்றலையில் கலந்து வருகின்றது. போட்டிக்கு ஆறாவது இலக்கத்தை தன் கழுத்திலே தாங்கிக் கொண்டு சவாரியோட வந்திருக்கும் அந்த பாடல், பாட்டு சவாரியிலே கலந்து கொள்ளவும் துணிந்து வந்திருக்கும் பாடல்கள் ஆறு பாடல்களை கேட்டிருப்பீர்கள். முழுமையாக ஏழாவதும் ஒரு பாடல் இருக்கின்றது. அன்பு உறவுகளை, ஏழு சுரங்களுக்குள் தான் இந்த இசை அமைந்திருக்கின்றபடியால் ஏழு பாடல்களை தெரிவு செய்து வந்த போட்டியிலே கலந்து கொள்ள வைத்து உங்கள் வாக்குகளை பெற்று இன்றைய வாரம் இந்த பாடல் முதலாவது பாடலாக முன்னியல் தமிழ் வானொலியில் தெரிவு செய்யப்படுகின்றது என்று எண்ணும் வகையிலே ஏழாவது பாடலை தர இருக்கின்றேன். போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்திலிருந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இன்று காலையிலும் நேய நேரத்து இந்த பாடல் ஒருவர் பாடியிருந்தார் அன்பு உறவுகளே. அந்த பாடலும் வந்து தன்னையும் போட்டியிலே சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்ட வேளையிலே நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடல் எத்தனையோ இருந்தாலும் இந்த பாடல் ஏழாவது பாடலாக தெரிவிலே வந்து உங்களிடம் ஏழாவது இலக்கத்தை தாங்கிக் கொண்டு வருகின்றது. நீங்கள் சவாரி செய்யும் பாட்டு சவாரியிலே கலந்து கொள்வதற்காக இந்த பாடலை முழுமையாக தருகின்றேன். கேட்டு மகிழ்ந்திருவோம் காற்றலையில்.

0: மாறியது.
1: அற்புதமான பாடல்கள், ஏழு பாடல்கள் தங்களுக்கு இலக்கங்களை கொழுவி கொண்டு வந்த இடத்திலே ஏழாவது இலக்கத்தை கொண்டு வந்து காற்றலையில் சவாரிக்கு நிற்கும் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம், போலீஸ்காரன் மகள் திரைப்படத்து பாடல். எனக்கு தெரிகின்றது அன்பு உறவுகளை, இந்த பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்களாகத்தானே இருக்கின்றது. எந்த பாடலை முதல், எந்த பாடலை இரண்டாவது, எதற்கு மூன்றாவது என்று கொடுப்பது என்று நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இது முன்னர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே நீங்கள் பங்கு பெற்று இருப்பது பாட்டு சவாரி. இந்த சவாரி நீங்கள் செய்வதற்காக வந்த பாடல்கள் ஏழு பாடல்கள் இலக்கங்களோடு வந்திருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6 முதலாவது இலக்கத்தில் வந்த பாடல் நிலவு வந்து பாடுமோ, இரண்டாவது இலக்கம் நிலவு வந்தது நிலவு வந்தது, மூன்றாவது இலக்கம் நிலவு ஒரு பெண்ணாகி, நான்காவது இலக்கம் நிலவு தூங்கும் நேரம், ஐந்தாவது இலக்கம் நிலவு பாட்டு நிலவு பாட்டு, ஆறாவது இலக்கம் நிலவு ஒன்று கண்டேன் என்ற பாடல், ஏழாவது பாட்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த ஏழு பாடல்களும் வரிசையாக தங்களுக்கு இலக்கங்களை காவிக்கொண்டு தூக்கிக் கொண்டு கொழுவிக் கொண்டு வந்து உங்கள் முன் நிற்கின்றார்கள் தங்களில் சவாரி செய்யும்படி. இந்த ஏழு பாடல்களும் நீங்கள் முதலாவதாக எந்த பாடலை எடுத்து சவாரி செய்வீர்கள், இரண்டாவதாக எந்த பாடலை சவாரி செய்ய இருக்கின்றீர்கள் என்று ஒவ்வொருவரும் வந்து நீங்கள் எங்களுக்கு கூறிக்கொள்ளலாம். வரும்போது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நினைத்துக் கொண்டு வாருங்கள். கதம்பம் நீரலை நீயர் விருப்பத்தில் ஒலிக்கும் அந்த பாடல் உங்களுக்கு, இந்த பாடல் தவிர்ந்த, இந்த பாடலில் தேர்வு செய்யக்கூடாது, இந்த பாடல் தவிர்ந்த ஒரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். நாளைய தினம் கேட்பதற்கான பாடலையும் கொண்டு வந்தால் ஒரே நேரத்தில் நான் அதை பதிவு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது போட்டிக்கு வருகின்றன, சவாரிக்கு ஆயத்தம். எங்கே உங்கள் சவாரியை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே, ஓடி வாருங்கள். வந்து உங்கள் பாடலில் 1, 2, 3 என்று கடந்த வாரம் போல் தெரிவை தாருங்கள். இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பதிவை செய்வதற்கு. இது முழுவதும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. ஏழு பாடல்களை தொடர்ந்து கேட்கும் பாக்கியம் பெற்றிருக்கின்றீர்கள் இந்த பாட்டு சவாரி நிகழ்ந்திலே. கடந்த வாரத்தை விட சற்று வித்தியாசமாக கொண்டு வந்திருந்தேன். எங்கள் இயக்குனர் மீரா அவர்கள் இதை இசை தேர்வு என்று இதற்கு முன்பு செய்திருக்கின்றார்கள். நான் புதிய வடிவம் கொடுத்து புதிய பெயரை கொடுத்து கண்ணி முயற்சியாக கடந்த வாரம் அதை கொண்டு வந்தேன். நன்றாக இருந்தது. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமலுக்கு வந்து இந்த இரண்டாவது வாரமாக வருகின்றது. எந்த பாடல் என்று கூறுவதற்கு ஓடி வாருங்கள், வந்து தெரிவை தாருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கொண்டு வந்து தர வேண்டும் பாடல்களை என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையில் எப்படி நீங்கள் தெரிவு செய்வது, கடினமாக இருக்கின்றதா இல்லை உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். பவனம்மாள் கடந்த வாரம் போல் இந்த வாரம் முதலில் வருகின்றார். வணக்கம், வணக்கம் பவனம்மாள். பவனம்மா
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா பவனம்மாள்?
2: நலமா இருக்கும் ஐயா.
1: நல்லது நல்லது.
2: நீங்க மீராம்மா
1: நலமாக இருக்கின்றோம். பாடல்கள் முழுவதையும் கேட்டீர்களா? சந்தர்ப்பம் ஒரே நேரத்தில் ஏழு பாடல்களை கேட்பது இல்லையா, தொடர்ந்து ஏழு பாடல்களை கடந்த வாரம் பாடல்களை தொடர்ந்து நினைவில் வைத்து நீங்கள் வாக்களித்தீர்கள். இந்த முறை நீங்கள் தெரிவு செய்து வந்த பாடலை கொண்டு வந்து கேட்கப்படும். சரி, நாளைய கலம்பத்துக்கு என்ன பாடலை கேட்க வந்தீர்கள் அதை முதலில் கூறுங்கள்.
2: ஐயா நெஞ்சி இருக்கும் வரை அப்படின்னு படம், அதுல வந்து எங்கே நீயோ எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, சுசிலா அம்மா பாடல்.
1: எங்கே நீயோ நானும் அங்கே, அந்த பாடல் தானே எங்கே நீயோ நானும் அங்கே. நல்ல பாடல்,
2: அழகா பாடுறீங்க.
1: அப்படியா? நன்றி. நல்ல பாடல். இது வந்து நெஞ்சிருக்கும் வரையில இல்லம்மா?
2: ஆமா ஐயா,
1: நெஞ்சிருக்கும் வரை. சரி ஐயா, தூங்கி விட்டாரா? மகன் விழுந்து கொண்டிருக்கின்றாரா?
2: தூங்கிட்டு
1: இருக்கான். நீங்கள் இப்பொழுது வந்து ஏழு பாடலும் எங்களுக்கு முதலாவதாக இதை விரும்புகிறீர்கள் என்று வாக்களிக்க போகின்றீர்கள். நன்றாக ஏழு பாடலை நினைத்து உங்களுக்கு விருப்பமானது எது என்று உங்களுக்கு தோன்றுகின்றதோ அதை நீங்கள் பதிவு செய்யலாம்.

0: ஹலோ,
1: எதிர்பார்க்கு என்னோட வாக்களிக்கும்போது
0: முதல் பாட்டு வந்து நிலவு வந்து பாடுங்க.
1: அந்த பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக பிடித்திருக்கின்றது, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இரண்டாவதாக இந்த பாடல் பிடித்தது.
0: அப்புறம் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி.
1: நிலவு ஒரு பெண்ணாகி இரண்டாவது தெரிவு, நல்லது. மூன்றாவது
0: அப்புறம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.
1: அது இந்த காலையில உங்கள் கணவர் பாடி காட்டினார் அல்லவா? அவர் அவர் வந்திருந்தா இந்த பாடத்தை முதல் என்று கூறுவார் இல்லையா? அடுத்த பாடல்
0: அடுத்த பாடல் நிலவு வந்தது நிலவு வந்தது
1: நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற பாடலை நான்காவது தெரிவிலே தருகின்றீர்கள். சரி, ஐந்தாவதா எந்த பாடலை தெரிவு செய்கிறீர்கள்?
0: நிலவு தூங்கும் நேரம்,
1: நல்லதொரு பாடல், நல்லது. அடுத்த பாடல்
0: நிலவொன்று கண்டேன்,
1: ஆறாவது தெரிவு. ஏழாவது நிலவு பாட்டு, நிலவு பாட்டு அப்படிதான்
0: பாட்டு. ஆமாங்க, நிலவு பாட்டு.
1: ஏழு பாடல் நீங்கள் தெரிவு செய்து வந்துவிட்டு, ஆனால் ஏழு பாடல்களும் நல்ல பாடல்கள். பழைய இடைக்கால இப்ப பாடல்களை தந்திருந்தேன், வித்தியாசமான நடிகர்கள் இந்த பாடலை தந்திருந்தேன். பாடல் தெரிவுகள் நல்லதா? நல்ல பாடல்கள் தான் ஏழு பாடல்களும் இல்லையா?
0: ஐயா, நான் கேட்டேன் ஐயா, இசை வந்து அருமையா இருந்துச்சு. அந்த பாடல்களுக்கு கொடுத்திருந்த இசை இசை வடிவம் அருமையா இருந்தது.
1: எல்லா பாடல்களும்
0: பாடல் பாடிய குரல்கள் கொடுத்தவர்களும் நல்ல இனிமையா பாடினாங்க. அந்த இசையும் வந்து அழகா இனிமையா இருந்தது.
1: அதனால் நீங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு
0: தெரிவித்திருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: முதல் பாட்டுக்கு வந்துங்க ஐயா, நல்ல ஒரு சமூக கருத்து அமைந்திருந்தது. இந்த நிலவு வந்து பாடுமோ,
1: அந்த நல்ல ஒரு பாடல்,
0: சமூக கருத்து,
1: நல்ல பாடல்.
0: ஆமாங்க,
1: நல்ல பாடல். நான் இப்பொழுது நல்ல பாடல் கூடாத பாடல் என்று கூறக்கூடாது. எல்லாம் நல்ல பாடல் தான் நான் கூற வேண்டும். நான் நீதிபதியாக இருக்கின்றேன். நான் ஒரு பாடலுக்கும் நான் மிதந்துரைத்தோ விதந்துரைத்தோ பரிந்துரைத்தோ சொல்லக்கூடாது. நல்ல, ஆனா மொத்தத்தில் ஏழு பாடல்கள் நல்ல பாடல்கள். எதை தெரிவு செய்வது என்று உங்களுடைய ரசனையிலே இருக்கின்றது. வாழ்த்துக்கள் பவுனம்மாள், நீங்கள் வந்து சிறப்பித்தமைக்கு. வேறு ஏதாவது குறைமா?
0: இல்லைங்க, நம்ம அன்பு உறவுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னு
1: தெரிவித்தது. இந்த வாரம் இந்த பாடல் தெரிவாகிறது. கடந்த வாரம் ரெண்டு பாடல்கள் தெரிவாகிறது ஒரே நேரத்தில் இல்லையா? கடந்த வாரம் ஒரே இரண்டு பாடல்களை, பத்து வாக்குகளை ஐந்து ஐந்தாக பெற்று இரண்டு முதலாவது இடத்துக்கு வந்தது. இன்று பார்ப்போம் எது முதலாவதாக வருகிறது. நல்லது கவனமா, நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து உங்கள் வாக்களித்தமைக்கு நன்றியை குறை கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். மீண்டும் மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் சவாரியை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து முதலாவது பாடலாக நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலையும், இரண்டாவது பாடலாக நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலையும், மூன்றாவதாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலையும், நான்காவது பாடலாக நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற பாடலையும், ஐந்தாவது பாடலாக நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடலும், ஆறாவது பாடலாக நிலவொன்று கண்டேன் என் ஜன்னனில் என்ற பாடலையும், ஏழாவதாக நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்ற பாடலையும் தெரிவு செய்து போயிருக்கின்றார் எங்கள் நாகப்பட்டினம் பவுனம்மாள் அவர்கள். எங்கே அடுத்த உறவு ஓடி வர வேண்டும், உங்களுடைய தெரிவை கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காத்திருக்கிறேன். காத்தலையில் ஓடி வாருங்கள்.

அமைதி அறியாமல் இருக்க வேண்டும். வந்து பாடலை பாடல் ஒன்றை ஒளிபரப்புகிறேன், நீங்கள் ஓடி வந்து கேட்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டே வரலாம் நீங்கள். இது வானொலி தரும் பாடல்.

0: வேறு பாடலை தருவதால் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனையை தடைப்படுத்துமா என்று எண்ணுகிறேன். ஆனால் உங்கள் வேறு பாடலை முழுமையாக கேட்டுவிட்டீர்கள். அதிலே தெரிவு செய்து கொண்டு வருவதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த விடைவுகளே நிற்பதற்காக இந்த பாடலை தந்தேன். இந்த பாடல் உங்களுக்கு சில வேளை இந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடல்கள் ஞாபகத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம். ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். அழைத்து வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. எல்லாம் சரி வந்து விட்டதா? உங்களுடைய இணையதளம்
1: நிறுத்துங்க. சொல்லுங்க.
0: நல்லது. இப்ப உங்களுடைய இணையதளம் எல்லாம் நன்றாக வேலை செய்யுவதா?
1: தனியா போட்டுட்டேன்.
0: வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றோம்.
1: நலமாக இருக்கிறதுப்பா.
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நேற்று உங்கள் பதிவை பார்த்தேன். நேற்று உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கையில் வந்து பாடுவதற்கு. என்ன பாடலை கதம்பத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க? கதம்பத்தில் கேட்பதற்காக என்ன பாடலை விரும்பி இருக்கின்றீர்கள்?
1: கதம்ப நிகழ்ச்சியில கேட்கதானப்பா. இருங்க சொன்னா. பின்னோடு பிறந்தது நளினம் அப்படின்னு வரும்பா. சரி. இந்த பின்னோடு பிறந்தது நளினம், இவள் தன்னோடு பிறந்தது. அது வேற வேற ஏதோ சொல்றப்பா.
0: இந்த பெண்ணோடு
1: வேற சொல்றேன்.
0: எந்த பாடல்
1: வேண்டாமா?
0: இந்த பெண்ணோடு பிறந்தது நளினமா?
1: சரி வேண்டாம்ப்பா, அது வேண்டாம். நான் பாடல் சொல்கிறேன்.
0: நல்ல பாடல் தானே அந்த
1: பாடல்.
0: என்ன திரைப்படம் தெரியுமா?
1: தெரியாதப்பா.
0: சரி, அப்ப இன்னும் ஒரு பாடலையும் கூறுங்கள்.
1: சொல்றேன்ப்பா. அப்பா நான் வரிசைப்படுத்துறேன்.
0: சரி, நீங்க இப்ப வரிசைப்படுத்துறதுக்கு வரணும். மறந்து போவார். முதலாவது பாடல்
1: பேரன் கத்தின பாக்குறீங்களா? பேரன்
0: கத்தின்னு அவரையும் தெரிவு செய்ய சொல்லுங்க. சரி, முதலாவதாக இந்த பாடலை தெரிவு செய்தீர்கள். கூறிக்கொண்டு வாருங்கள்.
1: அப்பா எனக்கு நிலவு வந்து பாடுமோ, அந்த பாடல்
0: முதலாவது. அடுத்து
1: அடுத்த பாடல் வந்து இது குங்குமச்சிமை படம் அப்பா. அடுத்தது ரெண்டா மூணாவது பாடல் வந்து
0: குங்குமச்சிமை பாடல் நிலவு தூங்கும் நேரம், அந்த பாடலா?
1: நிலவு தூங்கும் நேரம் அந்த பாடல்.
0: நல்லது. மற்ற பாடல்
1: அப்புறம் மூன்றாவது பாடல் வந்து நிலவு வந்தது நிலவு வந்தது ஜன்னல்.
0: நல்லது. நான்காவது பாடல்
1: அப்போ வரிசையில சொல்றேன்ப்பா. லாஸ்ட் நிலவு பாட்டு, நிலவு பாட்டு லாஸ்ட் ஏழாவது. நாலாவது சொல்றேன்ப்பா.
0: நாலாவது.
1: நாலாவது நிலவுன்னு ஒரு பாட்டு வந்து பழைய பாடல் ஒண்ணு.
0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமா?
1: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.
0: நல்லது. எல்லாம் நிலவு பாடல், எல்லாம் நிலவு பாடல் தான் என்று.
1: அப்பா நான் எழுதி வைக்கிறேன். போன வாரம் என்னோட பேரண்ட்ஸ் லேட்ல இன்னைக்கு அப்படியே ஆர்வ கொலர்ல முன்னாடி வந்துட்டேன். அப்புறம் வந்து ஐந்தாவது வந்து ஒரு நிலவு. நிலவு இந்த அப்பா இந்த பாடல் ஒரு எம்ஜிஆர் பாடல். நிலவு
0: நிலவு ஒரு பெண்ணாகி
1: வந்தது.
0: நிலவு ஒரு பெண்ணாகி.
1: நிலவு ஆமா, நிலவு ஒரு பெண்ணாகி. ஆறாவது ஒரு பாடல். ஆறாவது பாடல் லாஸ்ட் நிலவு பாட்டு. அது ஒரே ஒரு பாட்டு மீதி என்ன தெரியலப்பா. ஆறாவது பாடல்.
0: ஆறாவது பாடல் நிலவு ஒன்று கண்டு அந்த அந்த
1: பாடல். அது சொல்லலப்பா நானு.
0: அது ஆறாவது. அடுத்தது வந்து நிலவு பாட்டு. நிலவு பாட்டு இந்த ரெண்டு பாட்டு தான் நீங்க செலக்ட்
1: பண்ணுங்க.
0: நிலவன்று

முதலாவது பாடல் நிலவு வந்து பாடுமோ, இரண்டாவது பாடல் நிலவு தூங்கும் நேரம், மூன்றாவது பாடல் நிலவு வந்தது நிலவு வந்தது, நான்காவது பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், ஐந்தாவது பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி, ஆறாவது பாடல் நிலவு ஒன்று கண்டேன், ஏழாவது பாடல் நிலவு பாட்டு நிலவு பாட்டு. சரிதானே? தமிழ்ச்சபையிலே பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே பெண் சவாரியாளர்கள் வந்து இரண்டு பெண்கள் வந்து சவாரி செய்து சென்று தங்களுடைய தெரிவுகளையும் தந்து செல்கின்றார்கள். அடுத்தவர்களும் ஓடி வர வேண்டும். காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வரிசையில் என்று எனக்கு தெரியும். காலத்தை தாமதிக்காமல் இருந்தால் நீங்கள் ஓடி வந்து தந்துவிடலாம். ஓடி வந்து தந்துவிட்டால் தெரிவுக்கு வசதியாக இருக்கும். இறுதி நேரம் வரை நீங்கள் தாமதிக்க வேண்டாம். 11:30 வரை இந்த நிகழ்ச்சி, இந்த தெரிவு, உங்களுடைய வாக்குகள் என்ன எடுக்கப்படும். 11:30 பின்பு வரும் வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்ன, நாங்கள் எண்ணிக்கை தந்து உங்களுக்கு கூறி பாடல் தெரிவு செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் அன்பு நேய நெஞ்சங்கள், விரைவாக வந்து உங்கள் வாக்குகளை அளித்துவிட்டு செல்லுங்கள். இது பாட்டு சவாரி என்று கூறுகின்றேன் அன்பு உறவுகளே. பாடலை இடையிலே தர விருப்பம், ஆனால் அந்த இடையிலே பாடலை தருவதால் உங்களுக்கு தடை ஏதும் வருமோ தெரியாது. அதனால் அப்படி தடை இருக்கும் என்றால் கூறிக்கொள்ளுங்கள்.

பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஓடி வந்து அழைக்கலாம். உங்கள் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது மின்னல் தமிழ் வானொலியில் ஒலிபரப்பாகும் பாடல், நேயர்களுக்கான பாடல் அல்ல. நேயர்களுக்கான சவாரி பாடல் வேறு பாடல்களை தந்திருக்கின்றேன். நிலவு வந்து பாடுமோ, நிலவு வந்தது, நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவு ஒன்று கண்டேன், நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம். ஏழு இலக்கங்களோடு வந்திருக்கும் இந்த பாடல்களை நீங்கள் வரிசைப்படுத்தி தெரிவு செய்து காற்றலைக்கு தர வேண்டும். காற்றலையிலே நாங்கள் அதை பதிவு செய்து இன்றைய தெரிவு எந்த பாடல் வெற்றி பெற்றிருக்கின்றது, எந்த பாடல் முதலாவது தரத்தை எட்டி பிடித்திருக்கின்றது என்று கணக்கிட்டுக் கொள்ளலாம். ஓடி வாருங்கள், வந்து பாடல்களை தாருங்கள். ஏன் தாமதிக்கின்றீர்கள் தெரியவில்லை எனக்கு. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10 மணிக்கு 2 நிமிடங்கள் இருக்கின்றது. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் அன்பு உறவுகளே, எங்களுடைய மொன்றியாலில் கனடாவில் இப்பொழுது நேரம் 11:30 இன்னும் 1 நிமிடம் வேண்டும். நண்பகல் நல்ல வெளிச்சமாக இருக்கின்றது, குளிரோடு வெளிச்சம். மலேசிய மண்ணிலே இப்பொழுது 12:30 நள்ளிரவாகிவிட்டது. வளைகுடா நாட்டின் குவைத், சவுதி அரேபியா நாடுகளிலே 7:30 இருக்கின்றது என்று நம்புகிறேன். அன்பு உறவுகளை நீங்கள் அழைக்க வேண்டும், உங்கள் பாடல் தெரிவுகளை தர வேண்டும், விரைவாக தர வேண்டும், தாமதிக்க வேண்டாம். தாமதித்துக் கொண்டிருந்தால் பல உறவுகள் விடுபட வேண்டிய நிலை ஏற்படும், அதனால் ஓடி வர வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த சவாரியிலே சவாரி செய்பவர்களுக்கு பெண் சவாரியாளர்கள் தான் முன்னுக்கு நின்றிருக்கின்றார்கள், அன்போடு கேட்டு அக்கறையோடு கேட்டிருக்கின்றார்கள். ஆண் சவாரியாளர்கள் பின்னுக்கு நிற்கின்றார்கள், ஏனென்று தெரியவில்லை. இன்னும் அவருடைய சவாரி முடியவில்லை போல் இருக்கு. தேர்வு ஒவ்வொரு பாடலாக தேர்வு செய்கிறார்கள் என்று எண்ணுகிறேன்.

பாடல் என்று காற்றலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு காலத்திலே போட்டிக்கு வர முடியும் என்று எண்ணுகின்றேன். இன்றைய போட்டிக்கு தெருவாய் வந்த பாடல்களை உங்களுக்கு கூறியிருக்கின்றன. ஏழு பாடல்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. எங்கே ஓடி வந்து உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு பாடலை

0: முதல்வராக வந்து தர வேண்டும். அந்த வேளையில வந்திருக்கின்றார் ஞானசேகரன், அழைத்து விடுவோம். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானி, நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன்.
0: நன்றி நன்றி. மதிய நேர வணக்கம், இரவு நேர வணக்கத்தோடு இணைந்து கொண்டு நல்ல நேரத்தில் இங்கிதமான உங்களுடைய பாடல்களை கேட்டிருக்கின்றோம். உங்களுடைய பாடல்களை தெரிவி கொண்டு வரப்போகின்றீர்கள். அத்தோடு உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்றையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் தெரிவை கொண்டு வாருங்கள். முதலாவதாக எந்த பாடலை தெரிவு செய்தீர்கள்?
1: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்.
0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற ஏழாவது இலக்கத்தை நீங்கள் முதலாவதாக தருகிறீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த இரண்டாவது இந்த பாடலை விரும்புகிறீர்கள். நிலவு தூங்கும் நேரம் இரண்டாவது பாடலா வருகிறதா? நல்லது. அடுத்து உங்களுடைய நல்லது. மூன்றாவது
1: நிலவு தூங்கும்
0: இரண்டாவது தானே நிலவு தூங்கும் நேரம். அப்ப இரண்டாவது எது?
1: இரண்டாவது.
0: சரி, மூன்றாவது எந்த பாடல்? உங்களுடைய ஒலி துளங்கமா தெரியவில்லை மகனே, சற்று விலகி நின்று பாருங்கள், அதை திரும்பி நின்று பேசுங்கள்.
1: இப்பொழுதுப்பா
0: இப்பொழுது சிறப்பா இருக்கிறது, கூறுங்கள்.
1: நிலவு
0: வந்து பேசும்போது சரியாக துளக்கம் இல்லாதால் எனக்கு இரண்டாவது பாடல் நிலவு தூங்கும் நேரம் கூறினீர்கள். மூன்றாவது இந்த பாடல்
1: நிலவு ஒரு பெண்ணாக.
0: நிலவு ஒரு பெண்ணாக அது மூன்றாவது நிலைக்கு வருகின்றது. நல்லது. அடுத்தது நான்காவது
1: நிலவு வந்து பாடுமோ.
0: நிலவு வந்து பாடுமோ நான்காவது பாடலுக்கு வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
1: நிலவு ஒன்று கண்டேன்.
0: நிலவு ஒன்று கண்டேன். நிலவு ஒன்று கண்டேன் என்ற பாடல் உங்களுக்கு வருகின்றது ஐந்தாவது பாடலாக. நல்லது. ஆறாவது பாடல்
1: நிலவு வந்தது.
0: நிலவு வந்தது ஆறாவது. நல்லது. ஏழாவது பாடல் நிலவு பாட்டு. நிலவு பாட்டு சரிதான்.
1: நிலவு
0: நிலவு பாட்டு.
1: ஆமாப்பா.
0: வாழ்த்துக்கள். நல்ல தெளிவிலே வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடல் நாளைய தினம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? நேர் நேரத்துக்கு இந்த கதம்பத்துக்கு
1: வரவு வரவு எட்டனா செலவு பத்தனா மாமாவிஜயம் படத்துலப்பா.
0: அது அன்பு ஒன்றும் அதே மாதிரி தான் இல்லையா? செலவு பத்தனா
1: செலவு பத்தனா
0: மாமாவிஜயத்து. நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். அறிவுரையான பாடல் பாலையா, நல்லா
1: நடித்திருக்கு. அருமையா இருக்கும். கண்ணில நிக்கிற இந்த
0: காட்சியெல்லாம்
1: குழுவாக பாடுவார்கள். அதுவும் நன்றாக இருக்கும்.
0: தாத்தாவோட சேர்ந்து தாத்தா
1: நின்று ரொம்ப பிடிக்கும் உங்களை மாதிரி.
0: ஆமா, நல்ல இல்ல நல்ல அருமையான பாடல். அந்த நாளில வந்த பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் இல்லையா? நல்ல பாடல்.
1: ஆமா ஆமாப்பா.
0: இந்த ஏழு பாடல்களும் துல்லியமாக கேட்டீர்களா நீங்கள்?
1: போக்குவரத்து நெரிசலா இருந்துச்சு.
0: கடந்த வாரம் நான் பாடல்களை ஒளிபரப்பவில்லை, பாடல்கள் எழுதி கூறிவிட்டேன், ஞாபகத்தில் வைத்து தெரிவு செய்தீர்கள். இந்த வாரம் அது பாடல்களை தந்தது உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமா இருக்கும். எதை தெரிவு செய்வது என்ற எண்ணத்தோடு.
1: நிச்சயமாக நிச்சயமாக இன்னும் தெரிவு செய்வது. தெரிவு செய்து அருமையாக இருந்ததுப்பா. இது இந்த மாதிரி நீங்க அந்த நிலவு பாட்டு சவாரி செய்யலாம்பா.
0: நல்லது. இந்த பாட்டு சவாரி அதோடு ஏழு பாடலை தொடர்ந்து நாங்கள் கேட்கும் வாய்ப்பும் கிடைக்கின்றது எல்லோருக்கும். ஏழு பாடல் நாங்கள்
1: பேசிக்கிறோம். பாடல் ஒளிபரப்பு வேறு பாடல் போடுகிறப்பா, அதுக்கு இதே பாடல போடுறது வாய்ப்பு இருக்காப்பா?
0: சரி, அதை வச்சு அதை செய்யலாம். அதுல எந்த விதமான இதுவும் இல்லை. அப்படின்னா வேறு பாடலையும் தொடர்ந்து
1: அது அந்த உள்வாங்கி
0: அந்த பாடலே போடுவோம். நான் அதனால் கேட்டேன், இந்த பாடல் போடுவதால் உங்களுக்கு எந்த அடையதை ஏற்படுமோ தெரியாதுன்னு. அப்படி செய்வோம். அந்த பாடலே
1: மகிழ்ச்சியப்பா.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: பாருங்கள்
0: பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. அது அவர் கூறியதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறேன். நான் ஏழு பாடலையும் தெரிவு செய்ய உங்களை அந்த பாடலுக்களே வைத்திருந்தால் நல்லது என்று எண்ணுகின்றேன். அதனால் அந்த பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பிக் கொள்வோம் என்று எண்ணிக்கொள்ளு. திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த பாடலை தந்தால் உங்களுக்கு ஒரு பாடலாக ஞாபகத்தில் நிற்கும் என்று எண்ணுகின்றேன். அப்படியே செய்வோம். அந்த பாடலை தருகின்ற முதலாவது பாடலை தருகின்றேன். அப்படி தொடர்ந்து இந்த பாடல்கள் வரும்.

0: பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம். இது போட்டியில் கலந்து கொள்ளும் பாடல்களை ஞாபகத்துக்காக தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கலந்து கொள்ளலாம், அந்த அழைக்கும் போது உங்களை எடுத்துக் கொள்வேன் என்றால் இது யாரும் கேட்ட பாடல் இல்லைத்தானே. நாங்கள் ஒளிபரப்பும் போட்டி பாடல்களில் சில பாடல்களை தருவேன். இடைவெளியில் நீங்கள் அழைக்கலாம், அழைத்து உங்கள் வாக்குகளை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் செல்ல, கடந்த வாரம் 14 உறவுகள் அடிக்கடி வந்து நல்ல வாக்குகளை தந்திருந்தார்கள். அவர்களை இந்த வாரம் எதிர்பார்க்கின்றேன், அந்த தொகை வருவார்கள் என்று. அதனால் பின்பு நேரத்தை தாமதித்தால் இலகுவாக வராது. ஒருவர் வந்து 7 வாக்குகளை தர வேண்டும் அல்லவா, அதனால் ஓடி வாருங்கள் காற்றலைக்கு என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது ஃபாரூக் வந்து விட்டார். எங்கள் அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள், வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் அன்பு, வணக்கம் ஐயா. நலம் நலம் ஐயா. அதன்
0: நலம் நலமோடு இருக்கின்றோம், உங்கள் நலம் அறிந்தோம், நன்றி. எல்லோரும் நலமாக அன்பாக இருக்கின்ற உங்களை எல்லோரும் வரவேற்றும் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இணைந்து
1: குடும்பத்திலே. நன்றி ஐயா, எல்லாருக்கும் நன்றி ஐயா.
0: நன்றி. அங்கே
1: உங்கள் தெரிவு பாடல் ஐயா, மில்லும் மலரும் படத்தில் இருந்து செந்தாலும் பூவை பார்த்து,
0: அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்துக்கு வேண்டும் அப்படித்தானே? செந்தாழம்பூவில் என்ற செந்தாழம்பூவில் வந்த ஆடுமலை. ஓகே, செந்தாழம்பூவில் என்ற நல்லது. இப்பொழுது உங்களுடைய தெரிவை தரப்போகின்றீர்கள். எங்களுக்கு முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று 7 பாடலையும் தருவீர்கள். இங்கே முதலாவது இந்த தருகின்றீர்கள்.
1: முதலாவது பாடல் ஐயா, நிலவு ஒரு பெண்ணாகி.
0: நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல் முதலாவதா தருகின்ற, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ரெண்டாவது பாடல், இனிமையான ஒரு பாடல். மூன்றாவதாக,
1: நிலவு
0: ஒரு பெண்ணாக. முதலாவது, இரண்டாவது தெரிவு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். மூன்றாவது,
1: ஆமா நல்லது. மூன்றாவது, நிலவு ஒரு பெண்ணாகி.
0: ஐயா, நிலவு ஒரு பெண்ணாகி நீங்கள் முதல் கூறிவிட்டீர்கள் முதலாவது பாடலாக.
1: ஆமாயா.
0: இரண்டாவது, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். மூன்றாவது, மூன்றாவது பாடல்
1: நிலவு தூங்கும் நேரம்.
0: நிலவு தூங்கும் நேரம், அது மூன்றாவது பாடல். அது நான்காவது,
1: தூங்கும் நேரம். நிலவு ஒன்று கண்டு,
0: நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில், அது நான்காவது பாடல்.
1: ஐந்தாவது, நிலவு வந்து பாடுமோ.
0: ஐந்தாவது, நிலவு வந்து பாடுமோ. ஆறாவது,
1: ஆறாவது, நிலவு பாட்டு இரவு பாட்டு.
0: ஓ, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஆறாவதா வருது. அப்ப ஏழாவது, நிலவு வந்தது, நிலவு வந்தது ஜன்னல். ஏழு பாடல்கள் இருக்கின்றீர்கள், நல்லது. உங்களுடைய தெரிவுகளை பார்த்து நாங்கள் வாக்குகளை எண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கின்றோம். இடையிலே வரும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். இணைந்து வருக வருக ஒன்று இணைத்துக் கொண்டோம் உங்களை எங்கள் குடும்பத்தில். வாழ்த்துக்கள்.
1: எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாருக்கும்
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருந்தார். அவர் தன்னுடைய தெரிவு பாடல் நாளைய தினத்துக்கான பாடலையும் பதிந்துவிட்டு இன்று தன்னுடைய வாக்குகளையும் அழைத்துவிட்டு செல்லுகின்றார். பாட்டு சவாரியிலே பங்கு பெற்றி எங்கே அடுத்த சவாரியை செய்துவிட்டு வருபவர் யார் என்று பார்ப்போ. கேட்க வேண்டும் அதற்கு முன் பாடல். பாடல் வருகின்றது, ஓடிவார்கள்.

இனிமையான பாடல். அந்த பாடலை காற்றலையில் கலந்துவிட்டு மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக அடுத்த பாடலை நிலவுக்கு கொண்டு வருகின்றோம். அடுத்த பாடல் எங்கள் போட்டியிலே கலந்திருக்கும் பாடல் இந்த பாடல்.

நிமிழ் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்றைய தினம் பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாட்டு சவாரிக்கு 7 பாடல்கள் இலக்கங்களோடு வந்திருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு இலக்கமாக நீங்கள் சவாரி செய்து எந்த பாடல் சவாரிக்கு சிறந்தது, எந்த சவாரி உங்களுக்கு சிறப்பாக இருந்தது என்று கூறி அதற்கு வாக்களிக்க இருக்கின்றீர்கள். அந்த வகையில் 4 பேர் வந்து வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். அடுத்தவர்களும் வர வேண்டும், காலம் தாமதிக்கின்றது, நீங்கள் காலம் தாமதித்து வராமல் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கோட்டி பாடலுக்கு ஒரு முதல் பல்லவியை தருகின்றேன்.

0: தேவா அழைப்பில் வருகிறோம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். நலமா
1: இருக்கின்ற நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் ஐயா சிவத்தை நல்லா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடல் தெரிவு கொண்டு வாருங்கள். இது முதலாவது இது இரண்டாவது கொண்டு வாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்து கேட்பதாக இருந்தால் பாடல்களை கேட்டிருப்பதை நான் திருப்பி திருப்பி பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றேன். அதுல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தானே கூற வேண்டும். பவுனம்மாள் கூறி அப்படியே கூறுவேன்னா உங்களுக்கும் பவுனம்மாளுக்கும் ஒரே டேஸ்ட் இல்லை அப்படி என்று வராது. அது பிள்ளை செய்வது நீங்கள்
1: நாளைய தினம்
0: தெரிவு செய்து கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி.
1: நாளைய பாட்டு அண்ணன் கோவில் இருந்து அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு கீதம்.
0: சரி சரி சரி சரி அதை எழுதி கொண்டே நீங்கள் தெரிவுக்கு வர வேண்டும். வந்து என்ன
1: நன்றி
0: செல்ல வேண்டும். நல்லது
1: சரியா
0: நல்லதுயா.

0: நாலாவது இலக்கத்தை தாங்கி வந்த நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடலை கேட்டோம் என்பவர்களுடைய ஆரம்பத்தை பல்லவியை கேட்டிருக்கின்றோம். அந்த இன்றைய பாட்டு சவாரியில் வரும் அடுத்த பாட்டு எதுவாக இருக்கும்? நிலவு பாட்டு. நிலவு பாட்டு என்று ஐந்தாவது இலக்கத்தை கழுத்திலே தாங்கிக் கொண்டு நிற்கின்ற சவாரியில வந்த பாடல்.
1: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டு, மூங்கில் காட்டு.
2: பாடலாமா? பாடலாமா?
3: பாடின மட்டும் போதாது, ஆடணும்.
4: யா, யூ மஸ்ட் டான்ஸ்.
2: கூட ஆடுவீங்களா?
3: நாங்க ஆடுறோம்.

தேவையான பாடல்கள் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் போட்டியாளர்கள் சவாரி செய்து வருவது தாமதமாக இருக்கின்றது என்ப உறவுகளை விரைவாக வர வேண்டும். நேரம் கடத்திக் கொண்டிருந்தால் உங்களுடைய தெரிவு கிடைக்காமல் போய்விடும். இப்பொழுது ஒரு அன்பு உறவு வந்திருந்தார், தன்னுடைய தெரிவித்தான் தர வேண்டும். நீங்கள் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், முழுமையான பாடலை தந்திருந்தேன், மீண்டும் இடைக்கிடையே இந்த பாடலை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் என்றால் நீங்களாக தெரிவு செய்து வரணும். உங்கள் ரசனை எல்லோருக்கும் ஒரே ரசனை இல்லை. இப்பொழுது நாங்கள் தருபவர்களிருந்து பார்க்கின்றீர்களா, எல்லோருக்கும் ஒரே மாதிரி ரசனை அல்ல, ரசனைகள் மாறிவரும். சுலபமான வேலை பார்க்கக்கூடாது. இன்னொருவர் சொன்னது, கடந்த வாரம் அதே மாதிரிதான் இவர் வந்து சொன்னவர், அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆதலால் தேவா, நீங்கள் தெரிவித்தது இரண்டோ மூன்று பாடல், உங்களுக்கு முடிந்தவரை எந்த பாடல் முதலாவது இதுக்குள்ளே என்று தெரிவு செய்து இரண்டாவது மூன்றாவது நீங்கள் கொண்டு, இது ஒரு கடினமான வேலை அல்ல. உங்களை கவர்ந்த பாடல், உங்களுக்கு எந்த பாடல் பிடித்திருக்கின்ற இந்த ஏழு பாடல்கள், அதில் ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து முதலாவதாகவும் இரண்டாவது மூன்றாவது என்று கூறலாம். எந்த விதமான சிரமமும் இல்லை இதிலே. அந்த வகையில் என் புறபோல் பெற வேண்டும், காற்றலைக்கு வந்து பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்தது என்ன பாடல், நிலவு பாட்டு. நிலவு பாட்டுக்கு அடுத்தது என்ன பாடலாக வந்தது, ஆறாவது இலக்கத்தோடு வரும் பாடல் நிலவொன்று கண்டு.

0: குவைத் வந்து ஜோர்ஜ் வந்துவிட்டார். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? பணியிலே இருக்கின்றீர்களா? பணி முடிந்து விட்டதா?
1: முடித்து வந்து விட்டேன். செல்ல வேண்டும்.
0: இப்ப பாடல் தெரியும். வாக்களித்து விட்டு செல்ல போகின்றீர்களா? சரி, எங்கே
1: வாங்க
0: வாக்குகளை கொண்டு வாருங்கள். எந்த வாக்கு, எந்த பாடல், முதல் பாடலா உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றது?
1: நாளை பாடல்
0: அதை எழுத வேண்டுமா? மறந்து விடுவார் ஜோஜ், மறந்து ஞாபகத்தோட வருவர், பாடிக்கொண்டே வருவர் அந்த பாடல். என்ன பாடல் மானே சொல்லுங்க மான்.
1: செம்பருத்தி படத்திலிருந்து நிலா காயும் நேரம் சரணம்.
0: ஓ, நீங்க நிலா காயும் நேரம் சரணமாகி விடுவீர்களோ? சார், நிலா காயும் நேரம் சரணம் என்ற பாடலை
1: இப்ப பாட்டு போட்டியில, அதாவது என்னுடைய பஸ்ட் பாடல் தேர்வு வந்து நிலவு ஒரு பெண்ணாகி.
0: அந்த பாடல் அவர் உங்களுக்கு அந்த பாடல் பிடிக்கின்றது, முதல் பாடலா பிடிக்கின்றது. நல்லது. இரண்டாவதா என்ன பாடல் பிடிக்கின்றது?
1: அந்த நிலவு தூங்கும் நேரம்.
0: அடி சக்கேண்டர். மூன்றாவது பாடல்?
1: மூன்றாவது பாடல், நிலவும் கண்டேன் என் ஜன்னலில்.
0: அப்படியா? மூன்றாவது இளைஞர்கள் பிடிக்கிற பாடல். நான்காவது பாடல்?
1: நான்காவது பாடல், நிலவு வந்தது என்றும்
0: அன்புடன் அந்த பாடல். அடுத்தது
1: அந்த பாடல்.
0: சரி, நல்லது.
1: ஐந்தாவது பாடல், நிலவுக்கு என்னடி கோபம்
0: நெருப்பு. நல்ல பாடல். சரி, அடுத்தது.
1: அடுத்தது நிலவு பாட்டு, நிலவு பாட்டு நானும் கேட்டேன்.
0: அது ஆறாவதாக வருகிறதா?
1: ஆறாவது. ஏழாவது நிலவு வந்து பாடும்.
0: நிலவு வந்து பாடுமோ அந்த பாடல். நல்லது, நல்லது. ரெண்டு ஏழு பாடலும் தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் தாராளமாக சென்று உணவருந்தி விட்டு
1: உணவருந்தலாம்.
0: ஏழு பாடல்களையும் கேட்டது உங்களுக்கு நன்மையாக இருந்தது, தெரிவு செய்வதற்கு இல்லையா?
1: நன்மையா இருந்தது. கரெக்டா நானும் எழுதி வச்சுக்கணும், கரெக்டா நானும் இது
0: பண்ணேன்.
1: அதே மாதிரி ஞானசேகர் சொன்னாரு இல்லீங்களா, இந்த இடையில இடையில போடும் போது நமக்கும் இடையில பஸ்ட் கேட்காதவங்க கூட டக்குன்னு கேட்டு நினைப்பும் வந்துடும். அதுவும் நல்லது.
0: நல்லது, நல்ல தரவுகளை தந்துவிட்டு செல்லுகின்றீர்கள். சென்று வாருங்கள். நன்றி, நன்றி. பார்ப்போம் என்ன பாடல் வெற்றி பாடலாக இந்த வாரம் இந்த பாடல் தெரிவாகின்றது. போட்டி நல்ல கடுமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது ஆறாவது இலக்கத்தை தாங்கி வந்த பாடல் காற்றலையில் ஒழித்ததல்லவா? மிகுதியையும் தருகின்றேன்.

ஆறாவது இலக்கத்தோடு வந்த பாடலை கேட்டோம். இந்த பாடல் தான் ஆறாவதாக வந்தது. ஏழாவதாக எந்த பாடல் வந்திருக்கின்றது அதையும் கேட்டு விடுவோமா? இது முன்னிற் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாட்டு சவாரி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். 7 பாடல்கள் தங்கள் இலக்கத்தையும் தாங்கிக் கொண்டு வந்து காற்றலையில் கலந்தபோது ஒவ்வொரு பாடலாக சவாரி செய்து இந்த பாடல் நலமாக இருக்கின்றது, உங்களை பிடித்துக் கொண்டது என்ற கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகளே, வாக்களித்துக் கொண்டிருக்கும் வரை வாக்குகளை நான் சாவடியில் இருந்து வாக்குகளை பதிவு செய்வது போல் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். 7வது பாடலாக ஒரு பாடல், இந்த பாடல் இந்த பாடல்

இனிமையான இந்த பாடல்கள் காற்றலையில் கலந்து செல்கின்றது அன்பு உறவுகளே. நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டே ஞாபகப்படுத்திக் கொண்டு எந்த பாடல் சரியாக இருக்கும் என்று தெரிவு செய்ய வேண்டும். எந்த பாடல் சவாரிக்கு சிறந்த பாடலாக இருக்கின்றது, எங்களுக்கு மனதுக்கு இதமாக இருக்கின்றது, என் மனதை கவர்ந்தது என்று எண்ணி வரிசை கிரமமாக கொண்டு வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். ஆறு உறவுகள் வந்து வாக்களித்து சென்று விட்டார்கள். இந்த மீதி உறவுகள் இருக்கின்றார்கள், 10-15 பேர் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக வர வேண்டும், நேரம் போய்கொண்டிருக்கின்றது. வந்து விரைவாக வந்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்துவிட்டு போனால் நலமாக இருக்கும். 11:30 11:30 அதாவது உங்களுக்கு 11:30 இரவு, அத்துடன் நிறுத்தப்படும் உங்களுடைய வாக்களிப்பு. வாக்கை வந்து ஒழுங்காக தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டு மீண்டும் வருகின்றேன் என்று சென்ற தேவா உங்களுடன் இணைந்துதான் 6 பேர் என்று கூறியிருந்தேன். நீங்கள் வாக்குகளை தர வேண்டும். அடுத்த பாடல்கள் எந்த பாடல்கள் வந்தது என்று போட்டிக்கு முதலாவது இலக்கத்தோடு வந்த பாடல் நிலவு வந்து பாடுமோ என்று அந்த பாடல் ராமன் இத்தனை ராமனடி திரைப்படுத்து பாடல். இரண்டாவது பாடலாக வந்தது போட்டிக்கு வந்து நிற்கின்றது நிலவு வந்து நிலவு வந்தது நிலவு வந்தது என்றும் அன்புடன் திரைப்படுத்து பாடல். என்ன வேளையிலே மூன்றாவதாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல் மூன்றாவது பாடலாகி தாங்கி வந்தது. நாலாவது இலக்கத்தை தாங்கி வந்த பாடல் நிலவு தூங்கும் நேரம் குங்குமச்சுமிழ் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. ஐந்தாவதாக வரும் பாடல் நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்று கண்ணுக்குள் நிலவு என்ற திரைப்படத்து பாடல். ஆறாவதாக வந்த பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்து பாடல் நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில் என்ற பாடல். அடுத்த பாடல் ஏழாவதாக வந்தது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஏழு பாடல்களும் ஒன்றை ஒன்று வெல்லுவதான பாடலாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த ஏழு பாடல்களும் எந்த பாடலின் இசை பிடித்திருக்கின்றது, சிலருக்கு இசையோடு பொருள் பிடித்திருக்கும், சில பேருக்கு வரிகள் பிடித்திருக்கும், சில பேருக்கு அந்த திரைப்படம் பிடித்திருக்கும், சில பேருக்கு அந்த காட்சி பிடித்திருக்கும், சில பேருக்கு அந்த காட்சியிலே தோன்று நடித்தவருடைய நடிப்பை பிடித்திருக்கும் அந்த பாடலுக்கு, சிலருக்கு அந்த பாடலை பாடியவர்களின் குரல் பிடித்திருக்கும். இப்படியாக பல விதத்திலே ஒரு பாடலை நாங்கள் ஒரு பாடல் எங்களை கவர்கின்றது. உங்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் இந்த ஏழு பாடல்கள் உள்ளும் எந்த பாடல் முதலாவதாக கவர்ந்தது, இரண்டாவதாக, மூன்றாவதாக என்ற வரிசை கிரமப்படுத்தி கூற வேண்டும். அப்படி வரிசையாக கூறவிட்டாலும் முதல் 1, 2, 3 பாடல்களையாவது கூற வேண்டும். தேவா நீங்கள் வர வேண்டும், அந்த பாடலை கூற வேண்டும் என்று கூறிக்கொள்ள உங்கள் ஞாபகத்துக்காக இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தேன். நிலவு வந்து பாடுமோ, நிலவு வந்தது நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூண்டும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவு ஒன்று கண்டேன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த ஏழு பாடல்களும் தான் இன்று சவாரிக்கு வந்து நிற்கின்றன. இந்த ஏழு பாடல்களும் நீங்கள் சவாரி செய்து பார்க்கும் பொழுது எந்த பாடல் இனிமையானது, எந்த பாடல் சுவையானது, எந்த பாடல் சுமை தாங்கியானது, எந்த பாடலில் வாழ்வியலுக்கு பொருத்தமானது என்றெல்லாம் பல கோணங்களிலே நீங்கள் பார்த்து முதலாவது பாடல் இரண்டாவது பாடலை தெரிவு செய்யும் பதிவை கொண்டு வர வேண்டும். அன்பு உறவுகளே, கோடி வர வேண்டும்.

0: அன்பு தேவா வந்துவிட்டார். அன்புடன் தேவா வணக்கம், பாருங்க.
1: வணக்கம் ஐயா.
0: நல்லது அம்பி.
1: நிலவுக்கு நிலவுக்கு எண்ணில் என்னடி கோபம்.
0: உங்களுக்கு முதலாவது பாடலாக தெரிவித்தீர்கள், வாழ்த்துக்கள். இரண்டாவது
1: நிலவு வந்து பாடும்
0: இரண்டாவது நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்தது
1: நிலவு நிலவு கண்டே நிலவு கண்டே அந்த பாட்டு.
0: நிலவு ஒன்று கண்டேனா நிலவு வந்ததா?
1: நிலவு வந்தது.
0: நிலவு வந்தது மூன்றாவது. நல்லது. அடுத்தது
1: நிலா தூங்கும் நேரம்.
0: அப்படி ஒரு பாடு இல்ல. நிலவு தூங்கும் நேரமா? நிலவு தூங்கும் நேரம் நாலாவது.
1: ஆமா, நிலவு தூங்கும் நேரம். நிலவு தூங்கும் நேரம்.
0: நல்லது. அடுத்த பாடல்
1: நிலா பார்த்தேன் வரும்லே அந்த பாட்டு.
0: நிலவு பார்த்து நிலவு வந்தது நிலாவை பார்த்து நிலாவை கண்ட நிலவை நிலவு ஒன்று கண்டேன் அந்த பாடல். அந்த பாடல் சரி, அந்த பாடல் திறக்கின்றீர்கள். இந்த ஆறாவது பாடல்
1: இல்ல,
0: நிலவு ஒரு பெண்ணாகி.
1: நிலவு ஒரு பெண்ணாகி.
0: ஏழாவது பாடல் நிலவு பாட்டு. நிலவு பாட்டு வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீர்களா தேவா, நீங்களாக உங்களுடைய தெருவிலே வந்தது நல்ல சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பாக இருக்கின்றது தேவா.
1: நன்றி.
0: இப்படித்தான் நன்றாக கிரகித்து வந்து பாடல்களும் உங்கள் பாடல் அண்ணன் ஒரு கோவில் என்றால் என்ற பாடலை நாளைய தினம் கேட்பீர்கள். வாழ்த்துக்கள் பார்ப்போம். உங்கள் வாக்களிப்பு நீங்கள் நிலவு ஒரு பெண்ணாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் முதலாவது பாடலா தெரிவித்திருக்கிறீர்கள். எந்த பாடல் வெற்றி பெறும்? இப்ப சரியான போட்டியிலே நிக்கின்றது, நல்ல போட்டியிலே நிக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

அடுத்த பாடல், இது முதலாவது பாடலாக போட்டியில் வந்த பாடல், நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல். இரண்டாவது பாடல், இரண்டாவது இலக்கத்தோடு வந்தது, நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற தென்றும் அன்புடன் என்ற திரைப்படத்து பாடல், அந்த பாடலையும் நினைவூட்டுகிறேன்.

0: மூன்று பாடல்கள் முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. மூன்று பாடல்கள் முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. ஆனால் மூன்று பாடல்களை விடக்கூடாது. இனிமேலும் வருபவர்கள வாக்குகளை கொண்டுதான் அது தீர்மானிக்கப்படும் என்று எண்ணுகிறேன். சரியான பலத்த போட்டியிலே இருக்கின்றது எல்லா பாடல்களும். உறவுகள் தாமதிக்காமல் வந்தால் நலமாக இருக்கும். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:40 ஆகிவிட்டன. அடுத்த உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் செல்வகுமார். மகனே செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் செல்வகுமார் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகன். வணக்கம் செல்வகுமார் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மகனே நலமா இருக்கின்றீர்களா? செல்வகுமார் இணைப்பு சரியாக இல்லை ஐயா. அவனோட இணைப்பு சென்று மீண்டும் பாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சிலருக்கு இணைப்பு இணையதளம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா? எங்கு வருகின்றார் மீண்டும் பார்ப்போம். வணக்கம் செல்வகுமார். சிறப்பாக இருக்கின்றது. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: வீடு வந்து
1: வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவ்வளவு சந்தோஷமா இருக்கின்றது. நீங்க சரி பாடல்களை கேட்டீர்களா? 7 பாடல்களையும்
1: கேட்டேன்.
0: உங்கள் தெருவிலே எது முதலாவது பாடலா வருகின்றது?
1: அப்ப இளவு வந்து பாடுமோ அந்த பாடல் முதல் பாடல்பா.
0: முதல் பாடல். இரண்டாவது இந்த
1: பாடல். இரண்டாவது பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி.
0: நிலவு ஒரு பெண்ணாகி இரண்டாவது பாடல். வாழ்த்துக்கள். மூன்றாவது.
1: ஆமாப்பா மூன்றாவது பாடல் நிலவுக்கு எண்ணில் எண்ணடி கோபம்.
0: நல்லது. நாலாவது பாடல்.
1: நாலாவது பாடல் நிலவு வந்தது ஜன்னல் வழியாக.
0: நாலாவது இடம். அடுத்தது
1: நாலாவது. அஞ்சாவது வந்து பாக்கி என்ன
0: பாட்டு? நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவொன்று கண்டேன் என் ஜன்னல். இந்த மூன்றுலயும் தெரியுது.
1: நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னல் ஐந்தாவது. அடுத்து வந்து நிலவு பாட்டு. இன்னொரு பாட்டு என்னப்பா?
0: நிலவு தூங்கும் நேரம்.
1: இளவு தூங்கு நேரம் அதுதான் ஆறாவது பாடல். கடைசி பாட்டு இந்த இப்ப சொன்ன பாட்டு.
0: இளவு பாடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்துக்கு வேண்டும்?
1: நாளைய பாடல் வந்து ராஜபாட்டு ரங்கத்துறையில வந்து பார்த்தாத்தான் ஆளு ரொம்ப முறுக்கு ஆனா பத்து கதை உள்ளத்துல இருக்கு அந்த பாட்டு.
0: ஓ அந்த பாடலின் ஆரம்பம் அப்படி ஜிஞ்சனு காஞ்சனு கச்சினு அதானே?
1: ஜிஞ்சினு காஞ்சினு அந்த பாட்டுப்பா.
0: சரிக்கா மோகநாமம் இந்த பாட்டு சவாரில கலந்து கொள்ளலாம் தானே?
1: சரிங்கப்பா கலந்துக்க சொல்றேன். கொஞ்ச நேரம்
0: அவ பாடல்களை கேட்டிருப்பார். அவர்களுக்கு என்று எண்ணங்கள் இருக்குத்தானே? இதுல நல்ல பாடல்கள் பெண்களுக்கு விருப்பமான பாடல்கள் இருக்கின்றது. அவையும் கலந்து கொள்ள
1: சொல்லு.
0: நல்லது மகன்.
1: பாடல் அப்பா இப்படி ஒரு பாட்டு என்னுடைய மனசுக்குள்ள படுறத சொல்றேன். இப்ப ஒரு பாடல் கேட்டு நம்ம அதுக்கு தேர்வும் செஞ்சு எனக்கு இந்த பாடல் கேட்கும் போது மனசுக்குள்ள இருக்கிற கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுதுமா, மனசு ரிலாக்ஸா இருக்கு.
0: அதற்காகத்தான பாடல் கேட்பது. நான் கூறியிருப்பேன் பாடலை பாடல்கள் வர ஒரு சுமை வாங்கி போல இசை வந்து எங்களை இசையை எங்களுக்கு எங்களை
1: அறியாமல்
0: எங்கள் மனதிலே
1: மனசுக்குள்ள வேதனைகளும் டென்ஷன்களும் இருக்கும்போது இந்த பாடலை போட்டு கேட்டு அப்பாட்ட இதுக்கு வரிசைப்படுத்தி சொல்லிட்டு அடுத்து எனக்கு ஒரு பாடல் கேட்கும் போது மனசு கொஞ்சம் தெளிந்த நீரோடை மாதிரி கொஞ்ச நேரத்துக்காக மாறும்.
0: அதனால் தானே ஐயா இசையால் வசமாக இதயம் எது என்று கூறப்பட்டது. ஏனென்றால் மிருகங்கள் மரங்கள் கூட இசையால் வளர்கின்றன. மிருகங்கள் தங்களுடைய குள்ள குணங்களை அமைத்திய யானை கூட இசையால் நாங்கள் அவரை அடக்கிக் கொள்ளலாம். அதனால் தானே நஞ்சு கொண்ட அந்த இசையால் மயங்கிய அந்த நாகங்கள் கூட மகுடியின் இசை கேட்டு மயங்கி விழுந்து விடும் ஐயா. இசையால் வசமாக இதயம் இது.
1: அதனால ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், சிலர் இப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவகாரண்யம் உள்ள மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரி இசையால் வசமாவாங்க போல இருக்குது. ஆனா சில பேர் வந்து கல் நெஞ்சம் படைத்தவர்கள் நிறைய இருக்காங்க மனிதர்கள்.
0: அந்த கல்
1: இருக்குமே
0: கல் நெஞ்சம் படைத்தவர்களும் பாடுகிறார்கள் தானே மகனே, தங்களை அறியாமல் அவர்களுடைய வாயிலே ஒரு பாடல் வருகின்றது தானே. கேட்டு கவனித்து பாருங்கள், அவர்களையும் இசை அந்த வகையிலே அவருக்கு அவருடைய கரெக்டர் அவருடைய நடத்தைக்கு ஏற்ப பாடல்கள் வந்தால் அந்த பாடல்கள் வருவது வருவது அவருக்கு அவருக்கு பிடிக்கும். யாரும் ஆனால் அவரை இன்னொருவர் பாடி மயக்க முடியாதே தவிர ஒரு பாடல் அவரை மயங்க வைக்கும். அவருக்கு ஏதோ தன்னுடைய கொள்கை கோட்பாடு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப கருத்தோடு வருகின்ற ஒரு பாடல் குடிமகனே நீ குடிமகனே பாடல்கள் பிடிக்கின்றன. யாருக்காக இது யாருக்கு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலும் இப்ப நீங்க கேட்ட பாடல் சிஞ்சினுக்காங்க சிட்டான் சிட்டா அந்த பாடல கூட பத்து கதை மிஞ்சுகள் இருக்கா நான் வெளியே ஆளு பார்த்தா தான் சிரிக்கின்ற ஒவ்வொரு திரையும் கவரக்கூடியதுதான் இசை. அதனால தான் ஆலயங்களில் சென்று ஆலயங்களில் சென்று நாங்கள் பாடல்களை இசையோடு பாடும் பொழுது ராயன் எங்களோடு இணைந்து விடுகிறார். நாங்கள் அவரோடு ஐக்கியப்படுத்தி குழந்தைகள் தாளாட்டி இசையை கேட்டால் குழந்தை தூங்குகிறது. இறந்து போன ஒரு ஆன்மாவுக்கு கூட ஆன்மாவை விட்டு பூத குடல் மட்டும் இருக்கும். அங்கே கிரிகைகள் நடக்கும் பொழுது தேவாரங்கள் அந்த பஞ்ச புராணங்கள் இரங்கல் பாடல்கள் எல்லாம் பாடுகிறோம் என்றால் அந்த அது இரங்கல் அங்கு உள்ளவர்களுடைய மனங்களை எல்லாம் இறங்க வைப்பதற்காக இறங்க வைப்பதற்காக கவலையிலிருந்து இறங்க வைத்து இறங்க வைத்து அதனால தான் அந்த சமாதானம் சந்தேகம் அந்த வருவதற்காக நீங்கள் கேட்ட பாகம் உங்களுக்கு ஏதோ ஒரு என்ன குண அம்சத்தில் இருக்கின்றீர்களோ அந்த நேரத்தில் அதை தூண்டும் வகையிலான பாடல் வந்தால் எங்களை கவர்ந்து விடுகிறது.
1: நிச்சயம்ப்பா, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. என்னுடைய மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னேன், எனக்காக ஒரு பாடல் இது பண்ணி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா, விடைபெறுகிறேன்.
0: நன்றி மகனே,
1: கேட்டுக்கிட்டே இருக்கேன்பா.
0: நன்றி நன்றி. மோகன் அவையும் இணைந்து கொள்ள சொல்லுங்கள்.
1: அவசியம் கலந்து சொல்றேன்பா, கேட்டுட்டு இன்னொரு தடவை பாடல் நீங்க போடுவீங்கல்ல ஏழு பாடல் கேட்கும்போது. சரிங்கப்பா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்பு நல்ல ஒரு கேள்வியை செல்வகுமார் கேட்டிருந்தார். தெரிவையும் வாக்கினையும் அழைத்து விட்டு பாடலையும் தந்துவிட்டு செல்கின்றார். அடுத்து முதலாவது பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி, மூன்றாவது இடத்துக்கு வருகின்ற பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்று மூன்றாவது இலக்கத்தோடு போட்டிக்கு வந்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்டுவிடுவோம்.

0: அதோ அங்க பார்,
1: நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
2: மூன்றாவது இலக்கத்தோடு வந்து சவாரிக்கு நிற்கும் பாடல் உலகம் சுற்றும் பாலுவென்றிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மூன்றாவது இலக்கத்தோடு வந்திருக்கின்றது சவாரியிலே. உங்கள் தெரிவிலே வர வேண்டிய பாடல் நாலாவது தெரிவுக்கு வர இருக்கும் பாடல் நாலாவது இலக்கத்தோடு வந்திருக்கின்ற பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்தின் ஒரு பாடல். நாலாவது இலக்கத்தை களத்திலே தாங்கிக் கொண்டு வந்து காற்றலை நிற்கின்றது சவாரி செய்து தங்களுக்கு வாக்களிக்கும்படி இந்த பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம்.

0: நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடல் நான்காவது இலக்கத்தோடு வந்திருக்கும் பாடல். நான்காவது இலக்கத்தோடு வந்த பாடல் நிலவு தூங்கும் நேரம். ஐந்தாவது இலக்கத்தோடு எந்த பாடல் வந்ததென்றால் நிலவு பாட்டு, நிலவு பாட்டு என்று கண்ணுக்குள் நிலவு திரைப்பட பாடல். அந்த பாடலை கேட்போமா?
1: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டே மூங்கில் காட்டு, மூங்கில் காட்டு. பாடலாமா? பாடலாமா?
2: பாட்டுல மட்டும் போறது ஆடணும்.
3: யா, யு மஸ்ட் டான்ஸ்.
1: கூட ஆடுவீங்களா?
2: நாங்க ஆடுறோம்.

நிலவு பாட்டு. ஐந்தாவது இலக்கத்தை தாங்கி வந்த நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, கண்ணுக்குள் நிலவு திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் பிடித்தவர்கள் அந்த பாடலை தெரிவு செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் வருகின்றது, ஏழு பாடல்கள். ஆறாவது இலக்கத்தை தாங்கி இந்த பாடல் எங்கே அன்பு உறவுகள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது வாக்களிப்பவர்கள் மூலம் வர வேண்டும். இன்னும் 33 நிமிடங்கள் இருக்கின்றது உங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு. எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவது அதற்கிடையில வந்து வாக்களிப்பவர்கள் அளித்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த பாடல் நிலவொன்று கண்டேன் என்ற பாடல் ஆறாவது பாடலாக இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. ஆறாவது இலக்கத்தை தாங்கிக் கொண்டு வந்து காற்றலையில் நிற்கின்றது சவாரி செய்வதற்கு. எங்கே அந்த பாடலை கேட்டு

ஆறாவது பாடல் இது வந்து கேட்டீர்கள் அன்பு உறவுகளை. ஆறாவது இலக்கத்தை தடவி கொண்டு வந்தது நிலம் ஒன்று கண்டேன் என்ற பாடல், கைராசிக்காரன் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது, ஏழாவது இலக்கத்தோடு வந்த ஒரு பாடல். அந்த பாடலையும் கேட்போமா? கேட்போம் அந்த பாடலை.

0: இரண்டாவது இலக்கத்தை தாங்கி வந்த பாடலை கேட்டீர்கள் அன்பு உறவுகளே. மொத்தம் ஏழு பாடல்களில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஏழு பாடல்களில் எந்த பாடல் என்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டும், வந்து வாக்களிக்க வேண்டும். எந்த பாடல் இன்றைய வாரம் முதலாவது இடத்தை பிடித்திருக்கின்றது என்று பார்க்கும் தேர்விலே, நிலவு வந்து பாடுமோ, நிலவு வந்தது நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவொன்று கண்டேன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஏழு இலக்கங்களோடு வந்து சவாரிக்கு ஆயத்தமாக வந்திருக்கும் பாடல்கள், சவாரி செய்து கொண்டிருக்கும் ஏழு அன்பு உறவுகள் பாடல்களை தெரிவு செய்து சென்றிருக்கின்றார். மீதி காணவில்லை, வருவார்கள். இன்னும் 32 நிமிடங்கள் இருக்கின்றது போட்டி நிறைவுக்கு வருவதற்கு. கடந்த வாரம் 14 உறவுகள் வந்திருந்தீர்கள். எங்கே அவர்கள்? இங்கே ஒரு சிலர் வந்து புலனத்தில் எழுதி சென்றிருக்கின்றார்கள், அவர்களை காணவில்லை. அவர்கள் வேறுபடியே எங்களை எழுதியிருக்கின்றார். வரவேற்பு கூடிய அவர்களெல்லாம் காற்றலைக்கு வர வேண்டியவர்கள் வரவில்லை, வந்துவிட்டார் ஏஎல் கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன் சகோதரா. நீங்கள்
1: நல்லா இருக்கேன். சில பேர் பாட்டுக்கு இணைச்சு விட மாட்டேன். சில கண்ட்ரில வந்து வாட்ஸ்அப் பேசிட்டு இல்ல, நமக்கு டைரக்ட் நம்பர் தான் இருக்கு டைரக்டா பேசுறதுக்கு. ஜெர்மனி, பிரான்ஸ்ல, இஸ்ரேல் இருக்காங்க, வந்து வாட்ஸ்அப் பேசிட்டு
0: இல்லன்றாங்க. இப்பொழுது நீங்கள் வந்தது வாக்களிப்பு தர, அடுத்தவர்கள் வேணுமென்றால் இங்கே வந்து பேசட்டும், அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய தெரிவை தாரு, உங்களுடைய தெரிவை முதலில் தாரு. ஏழு பாடல்கள் தந்தேன். ஏழில் நீங்கள் எந்த பாடலை முதல் விரும்புகிறீர்கள்? இதுவரை கேட்டிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏழு பாடல்கள் இன்றைய காற்றலையில் தெரிவுக்கு வந்திருக்கின்றது. பாட்டு சவாரியிலே உங்களுக்கு எந்த பாடல் முதல், இரண்டு, மூன்று, நான்கு?
1: பாட்டு வந்து சொர்க்கத்திலே முடிவானது, சொந்தத்திலே நிலையானது, வானானதாம் பரமானது,
0: இந்த பாடல் வந்து லலிதா திரைப்படத்தில் நல்லது. இன்றைய போட்டிக்கு வந்த பாடல்கள் வாக்குக்கு வந்திருக்கின்றது, ஏழு இலக்கங்களோடு வந்திருக்கின்றது. ஏழு பாடல்கள் நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடல்கள். முதலாவதாக நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல், முடிந்தால் குறித்துக் கொள்ளுங்கள். நிலவு வந்து பாடுமோ. இரண்டாவது பாடல் நிலவு வந்தது.

0: நிலவு வந்தது என்றும் அன்புடன் திரைப்படுத்து பாடல். ஓகே, மூன்றாவது பாடல் ஐயா, நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற உலவு அமைஞ்சிட்டும் பாலியன் பாடல். நான்காவது பாடல் நிலவு தூங்கும் நேரம். ஐந்தாவது பாடல் நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்ற பாடல், கண்ணுக்குள் நிலவு. ஆறாவது பாடல், ஆறாவதாக நிலவு ஒன்று நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில் என்ற பாடல்.
1: ஓகே,
0: ஏழாவது பாடல் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், போலீஸ்காரன் மகள் திரைப்படுத்த பாடல். இந்த ஏழு பாடல்களும் இலக்கங்களோடு வந்திருக்கின்றது. உங்களுக்கு எந்த இலக்கத்தை கொண்ட எந்த பாடல் முதலாவது பாடலாக நீங்கள் தெரிவி உங்களை கவர்ந்தது, இரண்டாவது மூன்றாவது தெரிவு செய்ய வேண்டும். அப்படி
1: வாட்ஸ்அப்ல
0: நீங்க பதிவு செய்யலாம், மற்றவர்களும் பார்த்து செய்வார்கள். அது வாட்ஸ்அப்ல பதிவு செய்யலாம். நீங்கள் பாடலை
1: சொல்லி
0: உங்களுக்கு புரியும், நேரம் வந்து சொல்ல வேணும், எல்லோரும் வந்து சொல்லுறாரு. முதல்ல பிடிச்சது இரண்டாவதாக
1: நினைவுக்கு என் மேல் என்னடி கோபம்,
0: அது முதலாவதாக உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றது.
1: ஆமா ஆமா. இரண்டாவது வந்து நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அடகோ. மூன்றாவது வந்து நிலவு பாட்டு நிலவு பாட்டு நாள் கேட்டேன். நாலாவது வந்து நிலவு வந்து பாடுமோ அந்த பாட்டு
0: நல்லது.
1: ஐந்தாவது வந்து நிலவு வந்தது நிலவு வந்தது பாட்டு சொன்னீங்க,
0: கூறு விட்டீர்கள். நிலவு வந்தது அது ரெண்டாவது பாடல்
1: நான் அஞ்சாவது பாடல். ஆமா, அது அஞ்சாவது பாடல் தான் செலக்ட் பண்றேன் அந்த பாட்டு.
0: அஞ்சாவது இரண்டாவதா நிலவு.
1: ஆமா,
0: நிலவு வந்தது நிலவு வந்தது. இந்த
1: முதல் பாட்டு வந்து நிலவுக்கு இனிமே என்ன கோபம், இரண்டாவது பாட்டு வந்து நிலவு பாட்டு
0: நிலவு
1: பாட்டு நிலவு இருப்பாங்க, மூன்றாவது பாட்டு வந்து நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நான்காவது பாட்டு வந்து நான்காவது மூன்றாவது நிலவு நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஒரு நாள் கேட்டு அந்த பாட்டு, நான்காவது பாட்டு வந்து நிலவு வந்து பாடு அந்த பாட்டு. ஆமா, ஐந்தாவது பாட்டு வந்து நிலவு வந்து நிலவு வந்து அந்த பாட்டு, அந்த இரண்டாவது பாட்டுல கொடுத்தீங்க அந்த பாட்டு. ஆறாவது பாட்டு, ஆறாவது பாட்டு வந்து நிலவு
0: தூங்கும் நேரமா,
1: நிலவு நிலவு தூங்கும் நேரம் அது. ஏழாவது பாட்டு வந்து நிலவு ஒன்று கண்டே நிலவு ஒன்று கண்டே ஜென்மது
0: ஏழு பாடலை நீங்கள் உங்களை கலந்து வகையில் மற்றது நீங்கள் வந்தவுடன் கூறினீர்கள். யாருடைய பிரச்சனை கூறினது, என்ன பிரச்சனை?
1: இப்போ யாரா பாட வைக்கணும் பார்த்தா அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இல்ல, எனக்கு ஃபெசிலிட்டி இல்ல, பாட ஆசைப்படுறாங்க ஆனா பாட முடியல. டைரக்டா பேசுகிற நம்பர் இருக்குமான்னு கேட்டேன்.
0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கும் ஒரு நம்பர் தான், அது வாட்ஸ்அப் நம்பர், அது கட்டணம் இல்லாத நம்பர். அவருக்கு இப்பொழுது தொலைபேசி வைத்திருப்பவர்கள் வாட்ஸ்அப் எடுப்பது பெரிய பெரிய முடியாது. அவர் வீட்டில் இன்டர்நெட் இருக்குமே, வாட்ஸ்அப் கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, பேசலாம். இப்ப பல வசதிகள் பல அவருக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் தானே, அவர் தான் அவர் தான் அவருக்கு பாட விருப்பம் உண்டா, அதுக்கு வசதி அவர் ஏற்படுத்திக் கொள்ளும். அதுக்காக
1: நாங்கள் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் துபாய் எங்க டவுன்லோட் பண்ண பாடலாம்.
0: உலகளாக இருந்து எங்களோட இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது புலனங்கள், இப்பொழுது ஊடகங்கள், இப்பொழுது செய்தி வழிகள், பல வழி உண்டு, இலவச வழிகள் எத்தனையோ உண்டு. இந்த இலக்கத்துக்கு அவர்கள் எந்த வழியாலும் அழைக்கலாம். அவர் அதை டவுன்லோட் பண்ணுவதில் எந்த தவறும் இல்லை, பணமும் அறவிடப்பட மாட்டாது. அவருக்கு இன்டர்நெட் இயக்கமாக இருந்தால் வீட்டில் இருந்து கொண்டு அந்த ஃப்ரீயாக பேசலாம். ஆறவர் கேட்டவர் எந்த ஊரில்
1: வாட்ஸ்அப் தான், வைப்பர் கிடையாது, வைப்பரும் உண்டா?
0: வைப்பரும் உண்டு,
1: வைப்பர்
0: வைப்பரும் வைப்பரும் உண்டு.
1: ஆனால்
0: இந்த நம்பருக்கு வர வேண்டும், இந்த நம்பருக்கு வந்தா தான் நீங்க பல நம்பராக கொடுத்து விட்டு நாங்கள் கடிதம்
1: உங்களுக்கு உங்களுக்கு கான்டாக்ட்
0: பண்ண இணையதளத்தில் முக்கியமான அலுவலாக அவர்களோடு பேசலாம். இதுதான் எங்களுடைய ஒளிபரப்பு.
1: இதே வாட்ஸ்அப் வைப்பர் ரெண்டுமே இது ஒண்ணுதான் இல்லையா? ஓகே, நான் கண்டிப்பா அடுத்த வர சொல்றேன். உங்களுக்கு தெரியும் நவராணி ஒரு சகோதரி அருமையா பாடுவாங்க.
0: யாராவது
1: அவங்க வந்து கரோ நவராணி, நவராணி கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. நவராணி ஒரு சகோதரி ஜெர்மனியில இருக்கு, நவராணி ஜெர்மனி.
0: அவர்களுக்கு எல்லாம்
1: ஜெர்மனியில்
0: மகேந்திரன் அவர்கள் மூலம் கேட்டீர்கள், அதன் பின்பு அவர்கள் அழைக்கவில்லை. ஆனால் மகேந்திரம் இல்லை உங்களோட வந்து இணைந்தவர் வந்து வானொலியை அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் அழைப்பார்கள். இப்பொழுது உங்கள் தெரிவு தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும், எங்களுடைய தேர்தல்
1: கேட்டுக்கொண்டிருங்கள்.
0: எந்த பாடல் தெரிவுக்கு வருது என்று தெரியும், ஏழு பாடலே இந்த ஒரு பாடல் தெரிவுக்கு வேறு. நன்றி ஐயா, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. இந்த போட்டியிலே வந்து காத்துக்கொண்டிருக்கும் பாடல்கள் நிலவு வந்து பாடுமோ, நிலவு வந்தது நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவு ஒன்று கண்டேன், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்ற பாடல்கள் காத்தலையில் கலந்து வந்து போட்டியிலே நிற்கின்றன. அதற்கு நீங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே கடுமையான போட்டி இருக்கின்றது. எந்த பாட்டு முதலாக வருவது என்பதற்கு போட்டிகள் மிகவும் பெருக்கமாக இருக்கின்றது. அன்பு உறவுகள், இன்னும் உங்களுக்கு 25 நிமிடங்கள் இருக்கின்றன, அதற்கிடையிலே போட்டி முடிவுக்கு வர இருக்கின்றது. வந்து விரைவாக உங்கள் வாக்குகளை தர வேண்டும். இன்னும் வரவேண்டியவர்கள் நிறைய இருக்கின்றீர்கள், எதற்காக தாமதிக்கின்றீர்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கவில்லை என்றால் கூறலாம், பிடித்திருந்தால் வரலாம். நாங்கள் வலுக்கட்டாயமாக உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதுவரையும் அழைக்க மாட்டோம். அன்பாக வந்து இணைந்து கொண்டு உங்களுக்கு ரசனைகளை கொண்டு விட்டு செல்லலாம். இதிலே நீங்கள் மாறி எல்லாம் சொல்லும் பிழை வருமோ, ஒன்றுமே உங்களுக்கு பிடித்ததைத்தான் தரப்போகின்றீர்கள். அதற்கு எத்தனை பேருக்கு உங்களை போல் பிடித்திருக்கின்றது பார்த்து அந்த பாடல்கள் தெளிவாகி வருகின்றது. இதுல முதலாவது பாடலான நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலை ஒரு தடவை தருகின்றேன் ஞாபகத்துக்காக.

0: இனிமையான பாடல்களை தெரிவு செய்து நிலவு என்ற ஆரம்பிக்கும் பாடல்கள் ஏழு பாடல்கள், ஏழு சுரங்கள் உள்ளதுதான் இசை. ஏழு பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கார்த்திகேயன் வருகின்றார். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், நலமாக இருக்கின்றீர்களா கார்த்திகேயன்? வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம் ஆசான். ஐயா கார்த்திகேயன் அவர்களே, உங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், வணக்கம் கூறினேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சுவாரஸ்யமாக போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு முன்பு உங்களோடு பேச இருக்கின்றோம். வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம் கார்த்திகேயன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நிலவு வந்து பாடுமோ? நிலவு வந்தது, நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். ஏழு பாடல்கள் இலக்கங்களோடு வந்து வரிசையில் நிற்கின்றன பாட்டு சவாரி செய்வதற்கு. இந்த பாடல்களில் நீங்கள் சவாரி செய்து எந்த பாடல் உங்களுக்கு சுகமாக இருந்தது என்று, முதலாவது பாடல் இது, இரண்டாவது பாடல், மூன்றாவது பாடல் என்று தெரிவு செய்து எனக்கு இலக்கங்களை தர வேண்டும் இங்கே வாக்களிப்பதற்காக. நீங்கள் வாக்களிப்பில் எந்த பாடல் கூடுதலான புள்ளிகளை பெறுகின்றதோ அந்த பாடல்தான் காத்தலையில் என்று சிறப்பாக கிடைக்க இருக்கின்றது. முதலாவது தெரிவுக்கு எந்த பாடல் வருகின்றது என்று பார்க்க இருக்கின்றோம். மீண்டும் கார்த்திகேயன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் ஐயா கார்த்திகேயன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: தொலைபேசியில்
0: ஆமாம், இணையதளங்கள் அப்படி செய்யும். நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட நாள் பேசவில்லை உங்களோடு.
1: நல்லா இருக்கிறேன் ஐயா. ஆமா ஐயா,
0: நல்லா இருக்கிறீங்க கேட்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றோம். மீராமா சுகமாக இருக்கின்றார், உடல் நலத்தோடு இருக்கின்றார், உள்ளம் இன்னும் சரியான நிலை. உங்களுடைய பதிவுகள் பார்த்தோம், உங்களுடைய ஆறுதல்களுக்கு நன்றி. இப்பொழுது இன்றைய தினம் கதம்பத்திலே பாட்டு சவாரி, நீங்கள் இதற்கு அகப்படவில்லை இந்த நிகழ்விலே, பாட்டு சவாரி என்று ஒரு நிகழ்வு. இது நீண்ட காலத்துக்கு முன்பு இசை தேர்வு என்று அதிபரால் எடுத்து வரப்பட்டது. நான் புதிய வடிவம் கொடுத்து பாட்டு சவாரி என்று ஒரு பெயர் கொடுத்து சவாரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாட்டு சவாரியை, அந்த பாட்டிலே சவாரியை செய்து பார்ப்பதற்கு ஏழு பாடல்கள் இன்று தெரிவாகி இருக்கின்றன. ஏழு சுரங்கள் தானே இசையை கொண்டு வருகின்றது. அதனால் சுரங்கள் ஏழு என்பதனால் நான் ஏழு பாடல்களை எடுத்திருக்கின்றேன். அந்த பாடல்கள் நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடல்கள், ஏழு பாடல்கள் பழைய புதிய இடைக்கால பாடல்கள். இந்த ஏழு பாடல்களையும் காற்றலையில் ஒழிக்க விட்டேன். இந்த ஏழு பாடல்களையும் எந்த பாடல் உங்களுக்கு முதல் பாடலாக பிடித்தது, இரண்டாவது எது, மூன்றாவது எது என்று தெரிவித்தது வாக்களிக்க வேண்டும். அந்த வகையில் இங்கு வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். நீங்கள் நீண்ட நேரம் நிகழ்ச்சியை கேட்கவில்லை போல் தெரிகின்றது. அந்த ஏழு பாடல்களும் ஐயா குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது இலக்கத்தோடு வந்த பாடல் நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல், ராமன் எத்தனை ராமன் நடித்திரை படுத்து பாடல், இப்பொழுது ஒலித்தது அந்த பாடல். இரண்டாவது பாடலாக நிலவு வந்து, நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற பாடல், என்றும் அன்புடன் திரைப்படத்தில் இருந்து. மூன்றாவது இலக்கத்தை தாங்கி வந்து நிற்கும் பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்து பாடல். நான்காவது பாடல் நிலவு தூங்கும் நேரம் என்ற குங்குமச்சிமிழ் பாடல். ஐந்தாவது பாடலாக நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்ற பாடல், கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்து பாடல். ஆறாவது இலக்கத்தோடு இருக்கும் பாடல் நிலவொன்று கண்டேன் என் ஜன்னலில், அந்த பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்து பாடல். இறுதியாக ஏழாவது இலக்கத்தை தாங்கி வந்து நிற்கின்றது வரிசையிலே நிலவுக்கு என் என்னடி கோபம் என்ற பாடல், போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் இருந்து. இந்த ஏழு பாடல்களும் தங்களுக்கு இலக்கங்களை தாங்கிக் கொண்டு வந்து நிற்கின்றது. இந்த ஏழு பாடல்களும் உங்களை கவர்ந்த முதல் பாடல் இது, இரண்டாவது பாடல் என்று நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும். அந்த வாக்குகளை வைத்துத்தான் இந்த வாரம் முதல் பாடல் எது என்று கண்டுபிடிக்க இருக்கின்றோம்.
1: கைராசிக்காரன் முதலாவதாக.
0: முதலாவது பாடல் கைராசிக்காரன் திரைப்படுத்த பாடலா? நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில்,
1: அது ஒன்று கண்டேன்,
0: அதற்கு நீங்கள் முதலாவது வாக்களிக்கின்றீர்கள். சரி, இரண்டாவது பாடலாக எதை விரும்புகிறீர்கள்?
1: போலீஸ்காரன் மகள்.
0: ஓ, நல்லது. போலீஸ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், அது இரண்டாவது. சரி, மூன்றாவது பாடல்.
1: மூன்றாவது முதலாவது ஒலித்தது அல்லவா அந்த பாடல்,
0: நிலவு வந்து பாடுமோ என்ற பாடல்.
1: ஆமா,
0: அந்த பாடலை நீங்கள் மூன்றாவது பாடலா தெரிவித்துள்ளீர்கள். நல்லது கார்த்திகேயன். நான்காவது இந்த பாடல்
1: தெரியவில்லையா?
0: நிலவு வந்து பாடுமோ, நிலவு வந்தது, நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்,
1: நிலவு நிலவு ஒரு பெண்ணாகி
0: நான்காவது பாடலாக நிலவு ஒரு பெண்ணாகி என்றதை தருகின்றீர்கள். நல்லது. அடுத்த பாடல் வந்து நிலவு தூங்கும் நேரம் குறிப்பிட்டீர்கள் நினைக்கிறேன். நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, அந்த பாட்டு இருக்கின்றது.
1: நிலவு
0: அது கடைசியா தருகின்றா. நிலவு ஒன்று கண்டேன் கைராசிக்காரன் குறிப்பிட்டீர்கள். நிலவுக்கு என் மேல் என்னடி கோவில் வந்து விட்டீர்கள். இப்ப இருக்கின்ற பாடல் உங்களுக்கு நிலவு வந்தது, நிலவு வந்தது அந்த பாடல், அது வந்து என்னோட திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் நிலவு தூங்கும் நேரம் இருக்கின்றது. அடுத்தது நிலவு
1: நிலவு தூங்கும் நேரம்
0: ஐந்தாவது,
1: தூங்கும் நேரம் ஐந்தாவது, ஆறாவது
0: நிலவு வந்தது, நிலவு வந்தது. அடுத்து இறுதியாக நிலவு பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் குறிப்பிட்டேன். இந்த போலவே நாளைய கதம்பம் நிகழ்வுக்கு இந்த பாடலை நீங்கள் பதிவு செய்ய இருக்கின்றீர்கள்.
1: அருமையான கேள்வி, நான் அதை சொல்லிவிடுகிறேன். ஆமா, காதலர் தின வாழ்த்துக்கள் வந்து காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு,
0: கடிதம் வரைந்தேன் கிடைத்த அந்த பாடல் தானே? காதலன் திரைப்படமா?
1: இல்லையா
0: காதலர் தினம்?
1: இல்லையா, இல்லையா, காதலர் தினத்திற்காக இதை பாடி சென்றார்கள்.
0: என்ன படத்திலேயே தெரியுமா? தெரியாது. நான்
1: பார்க்கின்றேன்,
0: நான் பார்க்கின்றேன், நான் பார்க்கின்றேன். அப்ப இந்த பாட்டு சவாரி நிகழ்வும் உங்களுக்கு பிடித்ததா? இந்த வேலை பாடல்களும் ஆரம்பத்திலிருந்து 9 மணி, உங்களுடைய 9 மணியிலிருந்து ஆரம்பத்தில் இந்த வேலை பாடல்களும் வெளித்துக் கொண்டே இருக்கின்றது மாறி மாறி. நிலவு அந்த பாடல். ஆகவே அப்ப கடந்த வாரம் நாங்கள் கொண்டு வந்தோம் அன்பு என்றதை, ஆரம்பத்தில் அன்பு என்று வைத்து கொண்டு வந்த 7 பாடல்களிலே முதலாவது இடத்தை 2 பாடல்கள் பெற்றன. அன்பு மலர்களே என்ற பாடலும், அன்பு வந்தது என்னை ஆள வந்ததுன்னு சம புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பிடித்தது. இந்த வாரம் நிலவு என்ற பதத்திலே தாங்கி வந்த 7 பாடல்களும் போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பலமான போட்டி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எது முதலாவது இடத்தை பிடிக்கப் போகின்றது என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சிலருடைய வாக்களிப்பு இருக்கின்றது. சரியா? இணைந்தே சிறப்பித்த, இணைந்தே சிறப்பித்தவைக்கு நன்றி ஐயா. நன்றி,
1: நன்றி ஐயா. மீண்டும் வருகிறேன்,
0: மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல், இரண்டாவது இலக்கத்தோடு வந்த பாடலை கேட்போம். இரண்டாவது இலக்கத்தோடு வந்திருக்கும் பாடல் நிலவு வந்தது, நிலவு

0: எளிமையான அந்த பாடல் தங்களுக்கு இரண்டாவது பாடலாக இலக்கம் தாங்கி வந்து வரிசையில நீக்கின்றது பாட்டு சவாரியிலே. அதில் ஒரு சவாரி செய்யுங்கள். அடுத்த எல்லா பாடலும் சவாரி செய்து பார்த்தால் உங்களுக்கு எந்த பாடல் சிறந்தது என்று தெரியும். அந்த பாடலுக்கு வாக்களியுங்கள். சரி, மூன்றாவது இடத்திலே மூன்றாவது இலக்கத்தை தாங்கி வந்து வரிசையில் நிற்கும் ஒரு பாடல், அந்த பாடலும் பாட்டு சவாரிக்கு நானும் தயார், என்னையும் என்னிலும் சவாரி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிற்கின்றது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல்.
1: நிலவு

உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்கான அந்த நிலவு ஒரு பெண்ணாகி திரைப்படம் தனக்கு மூன்றாவது இலக்கத்தை தாருங்கள் என்று கேட்டு தொங்க விட்டுக் கொண்டு களத்திலே வந்து நிற்கின்றது வரிசையிலே சவாரி செய்வதற்கு. அந்த பாடலிலும் நீங்கள் சவாரி செய்து பார்த்தால் இந்த பாடல் பிடித்ததா பிடிக்கவில்லையா என்று தெரியும் உங்களுக்கு. அப்போது நான்காவது இலக்கத்தை தாங்கி ஒரு பாடல் வந்து நிற்கின்றது போட்டியிலே ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் நிலவு தூங்கும் நேரம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் நாலாவது இலக்கத்தோடு போட்டியிலே கலக்கின்றது.

0: அன்பு உறவு வருகின்றார். அன்பான சந்தன் ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தோடு என்னுடைய பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: சரி, நலமா இருக்கையா.
0: அப்ப வாக்களிப்பு எப்படி இருக்கும், இருக்க போகிறது? இரகசிய வாக்கெடுப்பு
1: அற்புதமா சென்று கொண்டிருக்கிறது.
0: வாக்கெடுப்பு எல்லாம் வாக்காளர் வந்து போட்டியில் சவாரிக்கு நிற்கின்றது. பாடல்கள் ஒவ்வொரு பாடலையும் சவாரி செய்து பார்த்து விட்டு அதை எப்படி வாக்களிக்க வந்திருக்கேன். வாக்குச்சாவடி
1: இன்னொரு கருத்துக்குள்ள நான் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், நண்பர்கள் அப்படின்னு கேட்டுங்க. அதாவது நம்ம இந்த வாக்கெடுப்பு வந்து டைரக்டா சொல்லக்கூடாது உங்கள்ட்ட, அதை வந்து நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிடணும்.
0: இல்ல, வாட்ஸ்அப்லயே அனுப்பினால் அவர்கள் மற்றவர்களும் பார்ப்பார்கள் தானே?
1: இல்ல இல்ல இல்ல, நம்ம நம்ம புலனத்துக்கு அனுப்பக்கூடாது. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு உங்களுக்கு அனுப்பணும்.
0: ஓ,
1: ஒரு இது அது சரியா வருமானு நீங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இப்ப ஏன்னா இது வந்து ரகசியமா போக போயிடுது, எல்லாத்துக்கும் அவுட் ஆயிடுது க்வெஸ்சன்.
0: அவரவருடைய மனோநிலைக்கு ஏற்பத்தானே கூறுகிறார்கள் மாறுதலாக.
1: ஆமா, அதை வந்து நீங்க தான் கடிச்சே சொல்லணும்.
0: சரி,
1: அப்படி கொண்டு வந்தா என்னுடைய ஒரு கருத்தாது நண்பர்கள்ட்ட நீங்க
0: அடுத்த வாரம் அமல்படுத்துவோம். எஸ், யுவர் ஆனர்.
1: உங்களுடைய புலனத்துக்கு அனுப்பணும். நம்ம இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த புலனத்துக்கு அந்தந்த நம்பர் போட்டு என்னென்ன பாட்டுன்னு எழுதி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடணும். அது நம்ம தனியா பேசும்போது இத பத்தி பேசக்கூடாது, பொதுவா பேசிட்டு போயிடணும். பேசிட்டு வாக்கெடுப்புங்கிறது வந்து அது ரகசியமாக இருக்கணும். அது வந்து எண்ணும் போதுதான் தெரியணும், என்ன பிறகு தெரியணும்.
0: அதிலே ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்க தெரியவில்லை, சிலர் வந்து இலக்கம் இல்லாமல் வந்து பேசுகிறார்கள். அவர்கள் அதுல போடுவாங்க முடியுமோ தெரியவில்லை எனக்கு.
1: அது கேளுங்க, அது எப்படி வராங்கன்னு பாத்துங்க. இது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம்னு பாத்துக்கலாம், மாட்டேன் கேட்டுங்க அத.
0: ஆனால் சரி, அதை பத்தி ஆலோசிப்போம்.
1: ஆலோசிங்க.
0: சரி, இப்ப
1: என்னுடைய நாளே நாளே போனியா?
0: இப்ப நீங்க ரகசிய வாக்கு தரப்போறீங்களா?
1: நேரம் நெருங்கிட்டது, அதனால நான் வந்து வெளிப்படையா சொல்லிதான் நினைக்கிறேன். நாளைய பாடல் எழுதிங்க,
0: கூறுங்க.
1: தாலாட்டு திரைப்படத்துல இருந்து பண்ணப்புற ராசாவே அப்படிங்கிற பாடலையா?
0: கண்ணப்புற ராசாவேயா?
1: பண்ணப்புற
0: ராசாவேயா?
1: ஆமாங்க.
0: சரி, அந்த பாட்டு உங்களுக்கு நாளைய தினம் கிடைக்க இருக்கின்றது. இப்பொழுது வாக்கெடுப்புக்கு செல்ல இருக்கின்றோம். உங்களுடைய மனதிலே இந்த முதலாவது பாடல் எது, இரண்டாவது பாடல் எது என்று கூறிக்கொள்ளுங்கள்.
1: நிச்சயமாக முதலாவது பாடல், நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில்.
0: நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில்.
1: இரண்டாவதாக
0: நிலவு ஒன்று கண்டேன், இருங்கள், நிலவு ஒன்று கண்டேன் என் ஜன்னலில். அது ஆறாவது பாடல் இல்லையா?
1: ஆமா.
0: நல்லது. சரி, ஏழாவது அடுத்த பாடல், இரண்டாவது
1: வந்து நிலவு வந்தது, நிலவு வந்தது,
0: நிலவு வந்தது, நிலவு வந்தது. அடுத்த பாடல்
1: இரண்டாவது. மூன்றாவது வந்து நிலவு தூங்கும் நேரம்,
0: நிலவு தூங்கும் நேரம். நல்லது.
1: நாலாவது நிலவு பாட்டு, நிலவு பாட்டு.
0: ஓ, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு. நாலாவது. நல்லது.
1: ஐந்தாவது நிலவு வந்து பாடுமோ.
0: நல்லது.
1: ஆறாவது நிலவு ஒரு பெண்ணாகி,
0: நிலவு ஒரு பெண்ணாகி. ஆறாவது.
1: ஆமா. ஏழாவது
0: நிலவு,
1: நிலவு
0: மேல்
1: பின்னாடி போகும்.
0: நல்லது. இப்பொழுது யாரு யாருக்கும் தெரியாது எத்தனை வாக்குகள் என்ன அளவு கிடைச்சிருக்குன்னு தெரியாது தானே, என்ன முடியுமா? மற்றது இரகசியமான வாக்கள், இரகசியமானது என்றால் இப்ப மற்றவர்கள் தெரியாது வாக்கை பற்றி நான் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும். என்ன?
1: ஆமா, நீங்க தான் கடைசியா சொல்லணும். அதை யார் யார் அனுப்பியிருக்காங்க என்னங்கறத பாத்துட்டு நீங்க இடையில சொல்லலாம். அனுப்பியிருக்காரு மட்டும் சொல்லணும், என்னென்ன பாட்டுக்கு அனுப்பியிருக்காரு சொல்லக்கூடாது. அவர் அனுப்பிட்டாரு.
0: சரி,
1: இவர் வாக்குகளை
0: பதிவு பாடலை வந்து கேட்பார்கள் தானே.
1: அது நேரலையில் நம்ம பேசும்போது பேசிக்கலாம். பாடல்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்ல மாதிரி என்னென்ன வாக்களிச்சிருக்கோம்.
0: சரி சரி சரி சரி, நாங்க கலந்து ஆலோசித்து இயக்குனரோடையும் பேசிவிட்டு மாற்றங்கள் கடந்த வாரம் தானே ஆரம்பித்த நிகழ்ச்சி. சாதாரணமான விடயமில்ல, எழுத்து கணக்குகளோட நீண்ட நிற வேலையோட வருகின்ற நிகழ்ச்சி தான். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவதற்கு. இங்கு வரவேண்டியவர்கள் இன்னும் வரவில்லை. ஆட்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. தாமதமாக அவர்கள் வாக்களிக்க பயமோ அல்லது வாக்களிக்க விருப்பம் இல்லையா அல்லது பாடல்கள் பிடிக்கவில்லையா அல்லது நிகழ்ச்சிக்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையா என்னவென்று தெரியவில்லை. முக்கியமான பாடல்கள் நல்ல போட்டியிலே இருக்கின்றன. எல்லா பாடல்களுக்கும் போட்டியாகத்தான் இருக்கின்றது. முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு யார் வருகின்றார்கள் என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். முதலாவது இடத்தை பிடிக்கின்ற பாடல்கள் தொகைகள் எத்தனைகள் என்றெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. அட்டவணை போட்டு வாக்காளர்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிலவு தூங்கும் நேரம் பாடல் இடையிலே நின்றுவிட்டது. அந்த பாடல் நிலவு தூங்கும் நேரம் 4வது பாடல் குங்குமச்சுமல் பாடல போட்டி.

இனிமையான பாடல்கள் ஏழு பாடல்கள் காத்தலையில் கலந்து வந்தது அன்புறவு. நிலவு வந்து பாடுமோ என்று ஒரு பாடல், ராமன் எத்தனை ராமனடி திரைப்படுத்த பாடல். நிலவு வந்தது நிலவு வந்தது என்ற என்றும் அன்புடன் திரைப்படுத்த பாடல் இரண்டாவது பதம் இலக்கத்தோடு வந்தது. மூன்றாவது இலக்கத்தோடு வந்த பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். அடுத்த பாடல் குங்கும சிமிழ் திரைப்படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடலும் நான்காவது பாடலாக வந்து நின்றது. ஐந்தாவது போட்டி பாடலாக வந்தது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்ற பாடல். ஆறாவது இடத்தில் வந்து நின்று கொண்டது நிலவு ஒன்று கண்டேன் கைராசிக்காரன் திரைப்படம். ஏழாவதாக வந்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் போலீஸ்காரன் மகள் பாடல். இந்த பாடல்கள் அத்தனையிலும் சவாரி செய்து சுவைத்து நீங்கள் அதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அபிமானமான பாடல்களாக இருக்கலாம். ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மற்றவருக்கு வேறு பாடலாக இருக்கலாம். ஒவ்வொருவருடைய மனத்திலே பதிந்ததைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். நீங்களும் வந்து தெரிவு செய்து தந்து சென்றீர்கள். சிலருக்கு ஒரே பாடல் பிடித்திருக்கின்றது, சிலருக்கு வித்தியாசமான பாடல்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இலக்கங்கள் தெரிவுகள் அதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 என்ற ஏழு பாடல் இலக்கங்களும் உங்களுக்கு பாடம். ஒவ்வொருத்தரும் வந்து 1, 4, 2, 5, 7, 6, 3 என்ற வரிசைப்படுத்தியிருந்தார்கள். இன்னொருவர் வந்து 1, 3, 5, 2, 7, 6, 1 என்று 4 என்று பதிந்திருந்தார்கள். இன்னொருவர் வந்து 4, 6, 3, 2, 7, 5, 1 என்று பதிந்திருந்தார்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்ற வரிசை பாடல்களுக்கு நான் தரும் வரிசையின்படி அவர்கள் தந்திருந்தார்கள். அடுத்தவர் வந்து கொடுத்திருந்தார் எங்களுடைய ஃபாரூக் அவர்கள், 5, 7, 1, 3, 6, 4, 2 என்று கூறியிருந்தார். தேவா நீங்கள் வந்து 2, 3, 6, 4, 7, 5, 1 என்று பதிந்துவிட்டு போயிருக்கிறீர்கள். ஜோர்ஜ் நீங்கள் வந்து 7, 4, 1, 2, 6, 3, 5 என்ற படிவத்திலே தந்தீர்கள். செல்வகுமார் வந்து 1, 4, 2, 6, 7, 5, 3 என்ற அட்டவணையிலே தந்தீர்கள். அடுத்த உறவு வந்து கணபதி அவர்கள் வந்து 4, 5, 2, 6, 3, 7, 1 என்று பதிந்துவிட்டு சென்றிருக்கின்றார். கார்த்திகேயன் வந்து 3, 6, 4, 5, 7, 1, 2 என்ற வகைப்படுத்தி வாக்களித்திருக்கின்றார். இறுதியாக சந்தன்ராஜ் அவர்கள் வந்து 5, 2, 6, 3, 4, 1, 7 என்ற அட்டவணையிலே பாடலை தந்திருக்கின்றார். அதன்படி பார்க்க போனால் போட்டியாக இருக்கின்றது. முதலாவது இடத்துக்கு இரண்டாவது இடத்திற்கு என்று இல்லை, முதலாவது இடம்தான் நாங்கள் பார்க்க, ஒரு பாடல் தானே தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே 10 உறவுகள் நீங்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். மற்றவர்கள் வரவேண்டியவர் வரக்கூடியவர்கள் வரவேண்டியவர்கள் வரவில்லை, என்ன காரணமோ எனக்கு தெரியாது. அவர்களுக்கு விருப்பம் இல்லாமலும் இருந்திருக்கலாம், அல்லது வசதியின்மையா இருந்திருக்கலாம். அது அவர்களுடைய வந்த 10 உறவுகளும் தந்த வாக்குகளின்படி 2 பாடல்கள் இன்றும் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது. முதலாக 2 பாடல்களை மூவர் விரும்பியிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலுக்கு 3 முதலாவது தெரிவும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலுக்கு 3 தெரிவும் வந்திருக்கின்றது. 3, 3, 1 விருப்ப புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. ஆதலால் 3வது இன்னொரு பாடல் நிலவொன்று கண்டேன் என்ற பாடலுக்கு 2 முதலிடம் தந்திருக்கின்றார்கள். நிலவு ஒரு பெண்ணாகி என்பதற்கும் 2 முதலாவது பாடலாக தந்திருக்கிறார். ஆகவே 1வது விருப்ப பாடலாக 3 தெரிந்த பாடல், 3 தான் அதிகப்படியான புள்ளி, 2 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நிலவு வந்து பாடுமோ என்ற 2 பாடலும் 1வது இடத்தை இன்று பெற்றிருக்கின்றது. அந்த பாடலுக்கு 1வது பாடலை தெரிவு செய்தவர்கள் அப்போ 6 நபர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். 2 பாடலை 6 பேர், பவுனம்மாள், ரேவதி, அடுத்து ஞானசேகர், தேவா, அடுத்தது செல்வகுமார், அதை அடுத்து கணபதி அவர்கள்,
மூன்று பேர், ஆறு பேர் தெரிவித்த தேவைப்பட்டிருக்கு. பவனம்மாள், ரேவதி, ஞானசேகரன், அடுத்தது ஃபாரூக். பவனம்மாள் வந்து நிலவு வந்து பாடுமோன்றதுக்கு முதல் புள்ளியும், ரேவதி அவர்கள் நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலுக்கு முதலாவதாகவும், செல்வகுமார் அவர்களும் முதலாவதாக நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலையும் தெரிவு செய்திருக்கின்றார். அடுத்து ஞானசேகரன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலை முதலாவதாகவும், தேவா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலையும், கணபதி அவர்கள் நிலவுக்கு என்னடி என்ற பாடலை, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலையும், இந்த ஆறுபேரும் வந்து மூன்று மூன்றாக பிரிந்து விட்டார். ஆகவே இரண்டு பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த இரண்டு பாடலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது இடத்தை பெறுகின்றது முதலாவது பாடல் என்று விரும்பியவர்கள் நிலவு ஒரு பெண்ணாகி ஃபாரூக் அவர்களும் ஜோஜ் அவர்களும் முதலாவதாக அந்த பாடலுக்கு பதிவிட்டிருக்கின்றார்கள். நிலவொன்று கண்டேன் என் ஜன்னலில் என்ற பாடலும் இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது. முதலாவது இடத்து வாக்குகளை கார்த்திகேயனும் சந்தன்ராஜும் பதிந்திருக்கின்றார்கள். அதனால் இன்றைய இந்த வார பாடல்களுள் ஏழு பாடல்கள் வந்தது. நிலவு வந்தது, நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு ஒன்று கண்டேன், நிலவுக்கு என்மேல் என்னடிப்போம் என்ற முதலாவது இலக்கத்தோடு வந்த நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலையும், ஏழாவது இலக்கத்தோடு வந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலும் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு வெற்றி பெற்றிருக்கின்றது. இரண்டாவது பாடலாக நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலும், நிலவொன்று கண்டேன் என்ற பெண் பாடலும் தெரிவாகி இருக்கின்றது. அதனால் இந்த வார வெற்றி பாடலாக இரண்டு பாடல்கள் மீண்டும் தெரியப்பட்டிருக்கின்றது. நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலும், நிலவுக்கு என்மேல் நடிக்குவோம் என்ற பாடல். இந்த பாடல்கள் விருப்பப்படுவதற்கு காரணம் நாங்கள் தந்த இதுதான் சிறந்த, இந்த பாடல்களை சிறந்த நாங்கள் தந்த தீர்ப்பு அல்ல. எல்லா பாடலும் சிறந்த பாடல். இந்த இவர்களுக்கு மனதுக்கு பிடித்த இந்த ஏழு பாடல்களுக்குள் தங்களை கவர்ந்த பாடல்களாக தந்திருக்காங்க. ஒருவர் இசையை நோக்கி போட்டிருக்கலாம், கருத்துக்களை நோக்கி போட்டிருக்கலாம், வாழ்வியல் தத்துவங்களை நோக்கி போட்டிருக்கலாம், பாடியவர்களை நோக்கி, அப்படி ஒவ்வொரு பாணியிலே அவர் ஒவ்வொரு பக்குவமாக ஒவ்வொரு பக்கமாக பார்த்து தெரிவித்தது. அதில் இருவர் வந்து அவசரமாக தந்துவிட்டு சென்றார்கள் எனக்கு நன்றாக தெரியும். கார்த்திகேயன் ஐயா அவர்களும் கணபதி ஐயா அவர்களும் வந்தவர்கள். அந்த உடனே பாடலை கேட்டு உடனே பதிவு செய்துவிட்டு சென்றார்கள். நான் காலையில் இருந்து, அதாவது ஆரம்பத்திலிருந்து இதுவரை நேரமும் பாடல்களை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தேன். உங்கள் ஞாபகத்துக்கு, உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்காக வந்து சேர்ந்த கடந்த வாரம் 14 உறவுகள் வந்து வாக்களித்திருந்தார்கள். இன்று 10 உறவுகள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த 10 பேர் அளித்த வாக்குகளில் 6 வாக்குகள் இரண்டு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன, 4 வாக்குகள் மேலும் 2 பாடல்கள். அதில் முதலாவது பாடல் இதுதான். எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் 10 பேருக்குள் தெரிவு செய்யப்பட்டுத்தான் இந்த பாடல் தெரிவாகி இருக்கின்றதே தவிர, இந்த பாடல்தான் உலகத்திலே சிறந்த எல்லாரும் தந்த தீர்ப்பு அல்ல. இரண்டாவது, இந்த பகிரங்கமாக வாக்களிக்காமல் ரகசியமாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது சந்தன்ராஜ் அவர்களால். அது அலசி ஆராயப்படும். அது எவ்வளவுக்கு பொருத்தப்பாடாக எங்களுடைய வானொலிக்கு இருக்கின்றது என்று பார்த்து அதை நாங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வருகின்றோம். இரண்டாவது, இந்த நிலவு வந்து பாடுமோ என்ற பாடலில் இருவர் வந்து பெண்கள், நிச்சயமாக பெண்கள் அந்த பாடலுக்கு தெரிவு செய்வார்கள் என்று எனக்கு தெரியும். இரண்டு பெண்கள் தான் வந்து இணைந்தார்கள். இருவரும் அந்த பாடலுக்கு முதல் பாடலை கொடுத்தார்கள். வந்த ஆண்களிலே வந்து ஞானசேகரன், தேவா, கணபதி மூவரும் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற பாடலை தெரிவு செய்தார்கள். இதிலே பலதரப்பட்ட வயதினர்கள், காலத்தினர்கள் எல்லாம் இதுக்குள்ள இணைந்திருக்கின்றீர்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு வந்தது என்று நினைக்கின்றேன். புதிய பாடல், இடைக்கால பாடல்கள் என்று. அதனால் உங்களுடைய தேர்விலே எந்த பிழையும் இல்லை. வாழ்த்து பெறுகின்றது இந்த இரண்டு பாடல்களும். இந்த இரண்டு பாடல்களையும் இப்பொழுது காற்றலையில் தர இருக்கின்றேன். பவுனம்மாள், இருங்கள், 6-6 என்று மீண்டும் கூறுகிறேன். பவுனம்மாள், ரேவதி, ஞானசேகரன், அடுத்தது வந்து ஞானசேகரன், அடுத்தது தேவா,
அடுத்தது செல்வகுமார், கணபதி, இவர்கள் ஆறு பேரும் விரும்பி கேட்ட விரும்பிய பாடல் இரண்டு பாடல். அதில் முதலாவதாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் அங்கே நிலவு வந்து பாடும் போன்று ஒரு பழைய பாடல், இவ்வளவு காலத்துக்கு முந்தி வந்த பாடல் எங்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. அந்த பாடல் ராமன் எத்தனை ராமனடியிலே பி சுசீலா அம்மாவின் குரல் வந்த பாடலை இரண்டு முதல் பாடல்கள் ஒரு பாடலாக தெரிவித்தபடியால் இது முதலாவது இலக்கத்தை தாங்கி வந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது.

இனிமையான அந்த பாடல் இன்று முதலாவது பாடல் தெருவுக்கு மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை தந்தது. ஏழு பாடல்களுக்குள்ளே முதலாவது பாடலாக அந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களுடைய பெயரும் வாசித்திருந்தேன். இவர்களுடைய தெருவிலே இந்த பாடல் இன்று இந்த 10 அன்பு உறவுகளின் வாக்குகளுக்குள்ளே அதிகப்படியாக 3 வாக்குகளை இந்த பாடல் பெற்று முதலாவது இடத்தை பெற்றது போல் அது பாடல் ஒரு பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அதுவும் அதிகப்படியான வாக்குகளாக 3 வாக்குகளை பெற்றிருக்கிறேன். நான் சொன்னேன் பலமாக இருக்கின்றது போட்டி என்று 3 புள்ளிகளை அதுவும் பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது. இன்று எதிலும் 2 பாடல்கள் முதலாவது இடத்தை பெற்ற அடுத்த பாடலை தருகின்றேன். இந்த பாடலுக்கு வாக்களித்தவர்களின் பெயரும் கூறியிருந்தேன். வருகின்றது பாடல்.

எதிரியான இந்த இரு பாடல்களும் முதலாவது இடத்தை பெற்ற வேளையிலே மகிழ்ச்சியாக கூற வேண்டிய இன்னும் ஒரு விடயம், முதலாவது பாடலாக இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றன. அந்த பாடல்கள் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலும், நிலவொன்று கண்டேன் என் ஜன்னனில் என்ற பாடலும் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றன. ஏனென்றால் அதற்கு முதலாவது விருப்பமாக புள்ளியிட்டிருக்கின்றார்கள். வேறு பாடல்கள் கிடைக்காதபடியால் ஆதலால் வேறு பாடல் ஒரு பாட ஒருவர் தந்திருக்கின்றார் இல்லை. அந்த இரண்டு நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடலை இரண்டு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றது. ஃபாரூக் அவர்களும் ஜோர்ஜ் அவர்களும் மன்னிக்க வேண்டும், ஆம் ஜோர்ஜ் அவர்களும் தெரிவு செய்திருந்தார்கள். ஃபாரூக் அவர்களும் ஜோர்ஜ் அவர்களும் தெரிவு செய்தவர்களை மேலும் ஒரு பாடலை இருவர் விரும்பி முதலாவது விருப்பமாக தந்திருக்கின்றார்கள். கார்த்திகேயன் சந்தனராஜ் அவர்கள் இருவரும் தந்திருக்கின்றார்கள். அந்த இரண்டு பாடல்களும் இரண்டாவது இடத்தை பெறுகின்றது. முதலாவது விருப்பமான பாடலாக, கூடுதலான விருப்பமாக இந்த இரண்டு பாடல்களும் பெற்ற வேளையில் அடுத்த இரண்டு பாடல்களும் கிடைத்து இருக்கின்றது. இரண்டாவது இடத்தை அதையும் நான் காற்றலையில் தர விரும்புகிறேன். இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்ற முதலாவது விருப்ப பாடலாக, விருப்பம் முதல் விருப்பம் என்று கூறியவர்கள் இருவர் அந்த பாடலை மற்ற பாடலை இருவர் தந்திருக்கின்றார்கள். அதனால் 10 பேருக்குள்ளே இப்படி வருகின்ற 10 பாடல்களுக்கு 7 பாடல்களுக்கும் அந்த இரண்டு பாடலையும் தருகின்றேன். அன்பு உறவுகளே, அந்த பாடலை முதலில் தருகின்றேன். நிலவு ஒரு பெண்ணாகி, ஃபாரூக் ஜோர்ஜ் நீங்கள் இருவரும் வெளிநாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து வாக்களித்து இரண்டாவது இடத்தை இந்த பாடலாக தெரிவித்து இரண்டாவது இடம் கிடைத்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல் முதலாவது பாடல் வாக்களித்த வேளையில் குறைந்த இரண்டாவது இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டு வாக்குகளை இரண்டு வாக்குகளை பெற்று இந்த பாடல்களும் வெற்றி பெறுகின்றன. இரண்டாவது இடத்தை பிடித்த பாடலின் முதல் பாடல் நிலவு ஒரு பெண்ணாகி என்ற பாடல் உலகம் சுற்றும் வாலிபனிலிருந்து வருகின்றது பாடல்.

இரண்டாவது இடம்பெற்ற இரண்டு பாடல்களுள் ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலுக்கு இரண்டாவது பரிசு பெறுவதற்கான வாக்குகளை அளித்தவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் அவர்களும், குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்களும். இந்த பாடலுக்கு இரண்டு புள்ளிகள் பெற்று இது இரண்டாவது பாடல் ஒரு பாடல். இரண்டாவது பாடல் அடுத்து இரண்டு பாடலுக்கு கார்த்திகேயன் அவர்களோடு சந்தன் ராஜ் இருவரும் வாக்களித்திருக்கின்றார்கள். இரண்டு வாக்குகள் நில ஒன்று கண்டேன் என்ற திரைப்படுத்தப்பாடல். ஆகவே முதலாவதாக இரண்டு பாடலும் இரண்டாவதாக இரண்டு பாடலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் இரண்டு பாடலை தெரிவு செய்தது நன்று போல் தெரிகின்றது எனக்கு. அதனால் இரண்டாவது பரிசு பெற்ற பாடல்கள் ஒன்றை கேட்டுவிடலில் அடுத்த பாடலையும் கேட்டுவிடுவோம். கார்த்திகேயன் சந்தன்ராஜ் நீங்கள் வாக்களித்து இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் ஒன்று இது.

0: தொடர்ச்சியான இந்த பாடல்கள் முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் பெற்ற நான்கு பாடல்களும் இன்று ஒளிபரப்பப்பட்டது. அன்பு உறவுகளே, இனிது நிறைவேறியது இன்றைய பாட்டு சவாரி. 10 உறவுகள் வந்து சவாரி செய்து முதல் பாடலை 6 பேரும் இரண்டாவது பாடலை 4 பேரும் கேட்டு புள்ளிகள் சரியாக டாலி பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கடந்த வாரம் 14 பேர் பங்கு பற்றிய இந்த பாட்டு சவாரி இன்று 10 பேரோடு முடிவடைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்று புரியவில்லை. அவர்கள் மீண்டும் வருவார்கள், இணைவார்கள் என்று எண்ணிக்கொண்டேன். பலருக்கும் பல இடையூறுகள் இருக்கக்கூடும், அதனால் இது இன்று பங்கு பெற்ற முடியாமல் இருந்திருக்கலாம். பங்கு பற்றிய அனைத்து உறவுகளுக்கும் வெற்றி பெற்றவர்களும் என் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேகமாக இந்த நிகழ்ச்சியிலே வந்தவர்கள் எல்லோரும் பாடல்களை பெற்றிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. 6, 4 10 பேர் வந்தீர்கள், 10 வாக்குகளும் சரியாக வந்திருக்கின்றது. 2-2 பாடல்களை நீங்கள் சம பங்காக தெரிவித்தபடியால் நல்ல ஒரு போட்டி. ஏனென்றால் பாடல்கள் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல என்பதை தெரிவு செய்து சென்றது. என்னுடைய எடுத்து வந்த பாடல்களும் சிறப்பான பாடல்களாக இருந்தபடியால் உங்கள் எல்லோருக்கும் கவர்ந்து அந்த பாடலை அடிக்கடி ஒளிபரப்பி ஞாபகம் மூட்டிக் கொண்டு வந்தேன். ஒருபடியும் இன்று பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன, அது கவனத்துக்கு எடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் உங்களுக்கு கதம்பத்திலே நகைச்சுவை மன்றமாக இருக்க இருக்கின்றது. நீங்கள் பங்கு பெற்றும் அனைத்து உறவுகளும் உங்கள் நகைச்சுவைகளை கொண்டு கொட்டி பகிர்ந்து கொண்டு எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நாளை காலை 6 மணிக்கு உங்களுடைய மாலை நேரம் 6 மணிக்கு எங்களுடைய காலையில் உங்களுடைய மாலை 6 மணிக்கு நேயர் நிறம் வளமை போல் வரும். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு கலம்பம் நிகழ்வு, 12 மணிக்கு நிறைவு பெறும். அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காற்றலையில் இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து கேளுங்கள் என்று கூறி காற்றலை விடவெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். சிறப்பான வாழ்த்துக்கள் இன்றைய பாடல்களை கேட்டு வந்து வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் மீண்டும் கூறிக்கொண்டு காற்றலை விடைபெறுகிறேன்.
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வாசம். வணக்கம் உறவுகளே, இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்களுக்கு வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நானும் நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு அதில் போட்டுக் கொள்கின்றேன். என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் என்று கேட்க ஆரம்பிக்கின்றது இன்றைய பாடல். இன்றைய நிகழ்வு ஜோடி பொருத்தம், ஜோடி மாற்றம் என்ற நிகழ்வை உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். இது மன்றல் தமிழ் வானொலி தரும் ஜோடி மாற்றம் நிகழ்வு. ஜோடி மாற்றத்திலே காலத்துக்கு காலம் நாங்கள் எத்தனையோ ஆயிரம் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடலை கேட்டுக்கொண்டு செல்கின்றோம். அந்த பாடலை யார் சோடி சேர்ந்து பாடுகிறார்கள், யாரோடு யார் சோடி சேர்ந்தார்கள் என்பதை சற்று குறைவாகத்தான் நாங்கள் நினைப்போம். ஒரு சிலர் ஆஹா இன்னாருடைய பாடலா, இன்னாரு இருவர் பாடியதா, அந்த பாடல் நல்லாக இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த வகையிலே தென்னகத்து திரைப்பட துறையினர்கள் ஜாம்பவான்களாக இருக்கின்றார்கள். இசையிலும் கதையிலும் எழுத்திலும் கவிதையிலும் பாடல்களை பாடுவதிலும் ஒளிப்பதிவு செய்வதிலும் இயக்குவதிலும் தயாரிப்பதிலும் எல்லோரும் பல்முகமான திறமைகளை கொண்டு இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து சேர்வதுதான் அந்த திரைப்படம். ஒரு கூட்டு தயாரிப்பு, கலைஞர்களின் கூட்டு தயாரிப்பு. அத்தோடு தலை சிறந்த நடிகர்கள் தங்களுக்கென்று ஒரு நிலையை, தங்களுக்கொன்று பெயரை ரசிகர் மத்தியிலே உருவாக்கி கம்பீரமாக நிற்கின்றவர்கள். அதேபோன்று இசைத்துறையிலும் ஒவ்வொருவரும் மிகவும் ஆழமான அறிவு பெற்று சிறப்பான ஆற்றல் பெற்று எங்களுக்கு வெள்ளித்திரையிலே அளிக்கின்றார்கள் தங்களுடைய திறமைகளை. ஒன்று கூட்டம் ஆனால் பாடல்களை எழுதும் பொழுதும், பாட்டுக்கு இசையை அமைக்கும் பொழுதும், ஒளிப்பதிவு செய்யும் பொழுதும், அதை இயக்கும் பொழுதும் இவர்கள் ஒன்று சேர்ந்து எண்ணுவார்கள். இந்த கதைக்கு, இந்த பாடலுக்கு, இந்த அபிநயத்துக்கு, இந்த ரசத்தை காட்டுவதற்கு எந்த நடிகர் நடிகையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று. சரி, தயாரிப்பாளர்கள் இயக்குனர் எல்லோரும் சேர்ந்து அந்த நடிகை நடிகர்களை தெரிவு செய்வார்கள். அதன் பின்பு பாடலுக்கும் இசை அமைக்கப்பட்டுவிடும். இசை அமைத்த பின்பு பாடுபவர்களை தெரிவு செய்யும் பொழுதுதான் அந்த இயக்குனர், அந்த ஒளிப்பதிவாளர், அந்த இசையமைப்பாளர், அந்த பாடல் எழுதிய கவிஞர்களுக்கு மெருகூட்டும் வண்ணம் கலைஞர்கள் நடிகர்களை தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் இந்த பாடலுக்கு, இந்த கதைக்கு, இந்த இடத்தில் இந்த ரசம் கொடுப்பதற்கு, முக பாவனையை கொடுத்து நடிப்பதற்கு, அபிநயத்தோடு வருவதற்கு இந்த நடிகரும் இந்த நடிகையும் தான் பொருத்தமாக இருப்பார்கள் தெரிவு செய்வது போல, அந்த நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஏற்றவாறு குரலை மாற்றி கொடுக்கக்கூடிய, அந்த குரலை கொடுக்கக்கூடிய, அந்த நளினத்தை கொடுக்கக்கூடிய பாடகர்களை தேடுவார்கள். தலை சிறந்த பாடகர்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே காலம் காலமாக வாழ்ந்தார்கள், அவ்வப்போது வந்தும் செல்கின்றார்கள். அந்த வகையில் இன்று ஜோடி மாற்றத்திலே ஒரு 3-4 ஜோடிகளை நாங்கள் மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்கப் போகின்றேன். முதல்ல டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்தை தயாரித்த வேளை அவர்கள் இந்த பாடலுக்கு வெளியே கதை எழுது என்று ஒரு பாடல், அந்த பாடலுக்கு அபிநயம் கொடுத்து பாடக்கூடியவர்கள், அவர்கள் நடிப்புக்கு ஏற்ற மாதிரி குரலை கொடுக்கக்கூடியவர் யார் என்று எதிர்பார்த்து கொண்டு போன இடத்திலே கதாசிரியர் சொல்லுகின்றார், இந்த இடத்திலே இயேசுதாசை அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம். சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை, அவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அந்த பாடகர்னால் அந்த பாடல் மெருகூட்டப்பட்டவர். இசையமைப்பாளர் சொல்லுகிறார், இல்லை இல்லை அவரை விட இந்த இடத்திலே இந்த நளினத்தை கொடுக்கக்கூடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான், அவரை அமர்த்துவோம் என்று. இப்படி இவர்களுக்குள்ளே சர்ச்சைகள் நடந்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். முடிவுக்கு வந்து இந்த உரிமை குரல் என்ற திரைப்படத்திலே விழியே கதை எழுது என்ற பாடல் பாடலாக்கி முடிந்து விட்டது. பாடகர்கள் யாரை, இசை அடிப்படை ஞானம் உள்ளவர்கள் யாரை போடுவோம் என்றால் இவர்கள் இருவரையும் தான் தெரிவு செய்கின்றார்கள். எங்களுடைய டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவை இணைத்து விடுவோம். அந்த அம்மா தான் இந்த இடத்திலே சரியாக தருவார் என்று ஒரு பாடலை தருகின்றார்கள். இங்கே முதல் ஜோடியாக எங்கள் காற்றலை இருந்து வலம் பெறுகின்றார்கள் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா டாக்டர் அவர்களோடு. இசை அரசி பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்துள்ளேன் உங்களிடம் சமர்ப்பிப்பதற்கு. உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து வெளியே கதை எழுது, கே கே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் இந்த குரலுக்கு. எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசை பெரும் தலைவராக இருந்தவர், மெல் இசைக்கு மன்னராக இருந்தவர், மெல் இசை மன்னரும். அதற்கு பாடலை கொடுத்தது கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரிகோர்த்து கொடுக்க அந்த பாடலை தருகின்றார்கள்.
கே ஜே ஜேசுதாஸ் ஐயா தனக்கு ஜோடியாக. இனி இடையிலே இந்த ஜோடிகளுக்குள்ளேயும் ஒரு மன ஒற்றுமை வேணும். ஜேசுதாஸ் ஐயா சுசீலாவை இணைக்கும் பொழுது ஆம் அவர் இணைக்கலாம், அல்லது இணைக்க முடியாது. சுசீலா கூறுவர் ஆம் நான் அவரோடு சேர்ந்து பாடுகிறேன், அல்லது பாடவில்லை என்று. இவர்களுக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ண, இவர்கள் இருவருக்கையும் ஒரு மன ஒற்றுமை ஏற்பட்டு அதில் ரசனை ஏற்பட்டு தாங்கள் உணர்ந்து அந்த பாடலை தாங்களே நடிப்பது போன்ற உணர்வோடு பாடுகின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை?

ஆகா, என்ன பொருத்தம் அந்த இரண்டு குரல்களுக்கும்! பழம் பெரும் பாடகியான இசை அரசி பி சுசீலா அம்மாவோடு ஜேசுதாஸ் ஐயா ஆரம்பத்திலே பாடுவதற்கு யோசித்தாராம். இந்த பெரிய பின்னணி பாடகி எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவரோடு நான் வருகின்றேனே என்று. அது மட்டுமல்லாம் அவர் மொழி வேறு, மலையாள மொழியிலே உள்ள ஒரு இசை ஒரு பாடகர். இருப்பினும் சுதாகரிச்சு கொண்டு அவர் வந்து அவ கொடுத்த அந்த ஆதரவு, அவர் சொன்ன யோசிக்க கூடாது தாஸ், நீங்கள் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் பாடகர்கள் தானே, இணைந்து போவோம், ஒருவருக்கொருவர் பொருத்த பாடாக இருக்கும் என்றுதானே அவர்கள் எங்களை அமர்த்தி இருக்கின்றார்கள் என்று கேட்டபோது, சரி என்று அவர் ஒற்றுமையாக மிகவும் சிறப்பாக பாடியிருந்தார்கள். அந்த நளினம் எளினம் அந்த உணர்வு ரசத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே தயாரிப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், எழுத்து பாடல் எழுதியவர்கள் எல்லோரும் மனம் ஒற்றுமைப்பட்டு இந்த பாடலை படமாக்கி வெளியிலே தந்தபோது, வெள்ளித்திரைக்கு வந்தபோது வெற்றி திரைப்படமாக அது எங்களுக்கு எங்கள் காதோரம் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதில் அந்த சிறந்த ஜோடியாக ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவும் ஜோடி சேர்ந்து பாடினார்கள். அதே பாடகர்களை மீண்டும் அமர்த்துவோம் என்று வந்து இன்னும் ஒரு திரைப்படத்துக்கு யோசிக்கின்றார்கள். அந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ஐயா புலமை பித்தன் அவர்கள் கதை பாடலை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதும் பொழுது அந்த நாயகனுடைய சொந்த குணங்களையே வைத்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், பாடல் ஆசிரியர். அவர் வந்து பாடலை எழுதி கொடுக்க அந்த படத்திற்கு இசையை அமைக்க வருகின்ற ஒத்துக்கொண்டு மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன், சரி நான் அமைக்கின்றேன் இசை, அதற்கு என்ன களம், என்ன சிச்சுவேஷன் என்றெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் கூறுகிறார், இப்ப இந்த இடத்திலே இந்த பாடல்கள் இந்த வரிகள் வேண்டும் என்ற உடனே அதை எழுதி கொடுக்கின்றார். யார் எழுதி கொடுக்கின்றார் என்றால் புலமை பித்தன் அழகாக வரிகளை போட்டு கொடுக்கும்பொழுது அங்கு எங்கே அழுத்தம் திருத்தமாக வரவனும் ஏற்றம் இறக்கம் வேண்டும். அந்த பெண் கதாநாயகி யார், அவரே கதாநாயகி தான் எதிரே வருகின்றார்கள். உடனே அவர் சரி என்று சொல்லி பாடகர்கள் தேர்வு ரகசியமாக அவர்கள் ஆலோசிப்பார்கள். ரகசியமாக ஆலோசித்து இறுதியிலே தீர்ப்பு வந்தது, இந்த பாடலுக்கு இந்த ஜோடி அதாவது ஜேசுதாஸ் சுசீலாவின் ஜோடியை பிரித்து ஜேசுதாஸ் அவர்களோடு வாணி ஜெயராமை இணைத்து விடுவோம் என்று தீர்மானிக்கின்றார்கள். ஏனென்றால் அதில் ஒரு ஒரு இரு வரிகள் வாணி ஜெயராமன் குரலுக்கு எடுப்பாக இருக்கும். அவர்களுடைய நோக்கம் எல்லா துறையிலும் சிறப்பாக வந்து வெளியே திரைய வரும் பொழுது ரசிகர்கள் மத்தியிலே தான் திறப்பு உண்டார்கள். ரசிகர்கள் தான் அவருடைய சரியான மத்தியஸ்தர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அது நீதி வழங்க போகிற நல்ல பாடல கூடாத பாடலா என்று சொல்லி அவ்வளவு விளம்பரங்களை எல்லாம் செய்தாலும் அந்த திரைப்படத்தை இயக்கும் பொறுப்புக்கு முதல் அதுக்கு கதை வசனத்தை எழுதியிருக்கிறார் பா நீலகண்டன் ஐயா அவர்கள். அவர் சொல்லுகின்றார், இந்த வசனங்களுக்கு இதுக்கு இந்த நடிகர் வர வேண்டும், யார் இயக்குனர் என்று கேட்டவுடன் எல்லாரும் முதலில் யார் இயக்குனர் என்றுதானே கேட்பார்கள். அந்த படத்துக்கு இயக்குனர் வந்து வேறு யாருமில்ல, புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனை செம்மல், முன்ன நாள் முதல் அமைச்சராக இருந்த அமரராகிய என் ஜி ராமச்சந்திரன் ஐயா தான் அதனுடைய இயக்குநராக வருகின்றார். அப்ப அது என்ன திரைப்படமாக இருக்கும், ஒரு வரலாற்று படம், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த இந்த பாடலுக்கு இவர்கள் இருவர் தான் ஜோடி என்று இந்த ஜோடியை மாற்றி விடுகிறார்கள். யாரு, ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மா பாடிய வேளை ஒரே நடிகர்கள் நடிக்கின்றார்கள். என் ஜி ராமச்சந்திரன் ஐயாவோடு லதா அம்மா இணைந்து நடிக்கும் இந்த பாடலுக்கு முதலிலும் அப்படித்தான் வந்தது. ஆனால் இந்த பாடலுக்கு சுசீலாவை விட்டு இயேசுதாஸ் ஐயாவோட வாணி ஜெயராமை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடி எப்படி போகின்றது என்று பார்ப்போம் என்று பாட வைத்தார்கள். சிறப்பாக அமைந்திருக்கிறது. வாணி ஜெயராமன் தன்னுடைய வல்லமையை காட்டி சிறப்பாக பாடியிருந்தார் இசை வாணி அவர்கள். அவர் பாடிய பாடல் தென்றலில் ஆடும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனுக்கு ஜோடி மாற்றமாகி இந்த ஜோடிகள் எப்படி பாடுகின்றது என்று கேட்டார்.

என்ன பொருத்தம், என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்? ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவை இணைத்து வைத்த வேளையில் நாம் பெற்ற இசை இன்பம் இனிமை. அதே வேளையில் இந்த பாடலுக்கு ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு வாணி ஜெயராம் அம்மாவை இணைத்ததற்கு அர்த்தம் இப்பொழுது எங்களுக்கு புரிந்த அந்த நளினம், அந்த எளினம், அதை கொண்டு வருவதற்கு வாணி ஜெயராம் அம்மாவின் குரலே பிரத்யேகமான அம்சங்கள் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து இந்த பாடலுக்கு இந்த ரசத்தை கொடுக்கக்கூடியது வாணிதான் என்று அவர்கள் ஜோடியை மாற்றிவிட்டார்கள். ஆனால் அந்த ஜோடிகளுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்வோ விருப்பு வெறுப்போ இருப்பது இல்லை. அவர்களே ஒத்துக்கொள்ளுவார்கள், இந்த பாடலுக்கு நீதான் சரி என்று ஜானகி அம்மா கூறுவார், சுசீலாவுக்கு சுசீலா அம்மாவிடம் கூறுவார், இவர் சுசீலா அம்மா அவர்களும் அப்படி இவர்கள் பேசிக் கொள்வார், இந்த பாடலை என்னை விட நீங்க நல்லா பாடுவீர்கள். இப்படியான நல்ல ஆரோக்கியமான புரிந்துணர்வு அவர்களுக்குள்ள இருக்கின்றது வழக்கம். அந்த வகையில் அந்த வேளையில் பிரபல்யமாக வந்து கொண்டிருந்தார் இன்னும் ஒரு பாடகி, எஸ் பி சைலஜா அம்மா, பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய சகோதரி. சங்கீதத்திலே ஊறி வளர்ந்து சரியான முறைப்படி சங்கீதங்களை கற்றுக்கொண்டு வந்தவர். அவர் வளர்ந்து கொண்டு வரும் காலத்திலே மீண்டும் கோகிலா என்று ஒரு திரைப்படத்தை தயாரித்தார்கள். அந்த வேளையிலே அதற்கு பாடலை கண்ணதாசன் ஐயாவை கொண்டுதான் எழுதியிருந்தார்கள். கண்ணதாசன் ஐயா பாடலை எழுதி கொடுத்த வேளையிலே அதுக்கு யாரை பாடலுக்கு பாடுவதற்கு அமர்த்துவோம் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. கேள்வி வந்தவுடனே வேறு ஒன்றுமே இல்லை, இப்பொழுது பலம் வந்து கொண்டிருக்கிற எஸ் பி சைலஜா இந்த பாடல், இந்த பாடலுக்கு அவன் குரல் சரியாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு திருமணம், பெண் பார்க்கும் படலம், இளம் கன்னி பெண்ணாக இருப்பவர்களுக்கு அவன் இதயத்தில் உள்ள எண்ணங்களை வெளியே வேணும். அவன் ஒரு சங்கீதக்காரியாக இருக்கின்ற அந்த கதையை கொண்டு வரும் வேளையிலே அந்த குரலுக்கு ஏற்றவர் யாராக இருக்கலாம் என்று வாணி ஜெயராமையோ அல்லது சுசீலா அம்மாவையோ தேடிக்கொண்டு போனால் அது கொஞ்சம் உயர்ச்சியாக இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த குரல் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று உணர்ந்து ஜோடியை மாற்றுகிறார்கள். யார்? எங்கள் டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு எஸ் பி சைலஜா அம்மாவை இணைத்து இந்த ஜோடியை மாற்றி விடுகிறார்கள். அந்த ஜோடி சக்கை போடு போட்டு விட்டது. அந்த பாடலும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கொண்டு தெரிஞ்சு எல்லோருடைய மனதிலும் பதிந்த ஒரு பாடல். மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் வருகின்ற ஜோடி மாற்றத்தின் குரல்களை கேட்டுவிடுவோமா?

ஆகா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம் என்று எல்லோரும் வாயிலே விரல் வைக்கக்கூடிய வகையிலேதான் அந்த திரைப்பட குழுவினர்கள் இயங்குவார்கள். இந்த திரைப்படம் எல்லோருடைய உழைப்பையும் அங்கே கொட்டி வெளியே வந்து திரையிலே வரும்பொழுது ரசிகர்கள் பார்த்து திருப்தி அடைய வேண்டும், வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், சமூகத்துக்கும் அந்த இது போய் சேர வேண்டிய அந்த கருத்து விழுமியங்கள் பல அங்கே இருக்கின்றது. இந்த பாடலில் கூட அங்கே படப்பிடிப்பாளருக்கும் அதை வெட்டியொட்டுகின்ற எடிட்டர் என்பவருக்கும் தான் கூடுதலான வேலை. இவர்கள் கூறியபடி அவர்கள் நடித்தார்கள், இவர்கள் கூறியபடி இவர்கள் நளினமாக எளினமாக மயக்கமாக பாடினார்கள், அதை சரியாக படமாக்கி கொடுத்தார் ஒளிப்பதிவாளர். அந்த படத்தை கொண்டு சென்று சுருள் சுருளாக அங்கே கொண்டே கொடுத்து அவர்களை வெட்டி சரியான முறையிலே அதை ஒட்டுவார்கள். எடிட்டர்களே இந்த கையிலே இருக்கின்றது. பாடல் வரி முக வாய் அசைப்பு எல்லாம் மாறாமல் இருக்க வேண்டும். மிகவும் துல்லியமாக மிகவும் நுணுக்கமாக அதை அந்த பாடலை வெளியே தரும் பொழுது எல்லோருக்கும் பெயர் கிடைக்கக்கூடியதாக அந்த பாடல் வந்தது. அன்பு உறவுகளே, இது வந்து அந்த பாடலை வெளியே கொண்டு வந்து எங்கள் மனதிலே நிலைத்து நிற்பதற்கு இவர்கள் எல்லோரும் பாடுபடுகிறார்கள். அவர்கள் பாடுபட்டு இவ்வளவு தூரம் பாண்டித்யம் பெற்ற கை வல்லுநர்கள், மெய் வல்லுநர்கள், அதாவது ஒவ்வொரு துறையிலும் வல்லுநர்களாக இருந்த ஜாம்பவான்கள் தான் இப்படியான தலை சிறந்த பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த வெள்ளித்திரை, அந்த தென்னகத்து தமிழ் திரை உலகம் என்று தமிழர் மத்தியிலே எங்கு எந்த பக்கம் போகின்றது என்று தெரியாமல் தலையிலே கை வைக்க வேண்டியதா இருக்கின்றது. ஒரு காலத்திலே மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தியது நல்லதிலும் கெட்டதிலும் இந்த தென்னகத்து தமிழ் திரைப்பட துறைதான் என்பதை யாரும் மறந்து விட முடியாது. காலத்தால் அழியாத பாடல்கள் எல்லாம் தந்திருக்கின்றார்கள், காட்சிகளை தந்திருக்கின்றார்கள், கதைகளை தந்திருக்கின்றார்கள், திரையோட்டத்தை தந்திருக்கின்றார்கள். அப்படியான இயக்குநர்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள், வல்லுநர்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் தேடிச் சென்றனவே தவிர அவர்கள் எந்த பாராட்டையும் புகழையும் தேடிச் செல்லவில்லை. புகழும் பாராட்டுகளும் விருதுகளும் அவர்களை தேடிச் சென்றன. அடுத்த ஒரு பாடல், இங்கே ஜோடியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெயசுதாஸ் ஐயா சுசீலா அம்மாவோட கொடுத்து அதன் பின்பு வாணி ஜெயராமை மாற்றி கொடுத்தார்கள். பின்பு எஸ்பி சைலஜா அம்மாவை மாற்றி ஜெயசுதாஸ் ஐயாவோட கொடுத்த போது இப்ப ஜெயசுதாஸ் ஐயாவோட இன்னும் ஒரு பெரிய பிரபல பாடகியாக இன்றும் இருக்கின்றார். அன்று இருந்தவர் இவர்கள் எங்கள் தமிழ் மொழியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, இருப்பினும் தமிழை சுத்தமாக சிறப்பாக பாடி பல விருதுகளையும் பெற்ற கே எஸ் சித்ரா அம்மா, சின்னக்குயில் சித்ரா அம்மா. இவர்களுடைய காதலே, இவர்களுடைய மனதிலே, இவர்களுடைய எண்ணத்திலே, இவர்கள் கண்ணிலே பட்டிருந்த வேளை ஒரு திரைப்படத்தை ஆக்குகின்றார்கள். அந்த திரைப்படம் கண்டுகொண்டேன் என்ற ஒரு திரைப்படம். அந்த கண்டுகொண்டேன் திரைப்படம் வந்த காலத்தில் இந்த சுசீலா வாணிஜெயராம் எஸ் பி சைலஜா அவர்களை விட சித்ராவின் குரல் இன்னும் இனிமையாக இருக்கும் இந்த பாடலுக்கு என்று ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசை அமைக்கின்றார்கள் அந்த திரைப்படத்திற்கு. அவர் பொருத்த பாடலுடைய குரல் சின்ன குரல் சித்ராவை இணைத்து விட்டால் இது இன்னும் மேலும் மெருகூட்டப்படும் என்று ஜோடியை மாற்றுகிறார்கள். யாருடன்? டாக்டர் ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு. சளைக்கவில்லை, இந்த ஜோடிகளும் சக்கை போடு போடுகின்றது இந்த திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலையும் கேட்க இருக்கின்ற அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜோடி மாற்றம். ஒவ்வொரு காலத்துக்கு காலம், திரைப்படத்துக்கு திரைப்படம், பாடலுக்கு பாடல், ஒரே திரைப்படத்தில் ஜோடிகளை மாற்றி அமைத்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், திரைப்படம் மக்கள் மத்தியிலே போய் பதிய வேண்டும், மக்களுடைய இதயத்திலே இது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தந்தது கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு ஜோடியை மாற்றி விடுகிறார்கள் டாக்டர் ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு சித்ரா அம்மாவை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடி எப்படி பாடுகின்றது கேட்போமா?

0: என்னது பங்கனுக்கு முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வர சொல்லிருக்கேன், அம்மா வேற இருக்காங்க, நீ வேற பாட்டிலோட குடிச்சு வர
1: உங்களே அடிக்கடி மறந்துடுவாங்க. என்ன மட்டும் டாபம் வச்சிருப்பாங்களா?
0: கரெக்ட், அப்படியே பார்த்தாலும் காலையில் மறந்துட்டு போறாங்க.
1: இருக்கு
0: உழைச்சு வச்சுட்டு வரப்பா,
1: ஊத்திட்டு வரக்கூடாது.

0: பொருத்தம்.
1: ஆகா, என்ன பொருத்தம் நமக்குள்? இந்த பொருத்தம் என்று பாடகர்களே தங்களுக்கு தாங்கள் பொருத்தமாக வந்து குரலின் சரிவர அங்கே பதியப்பட்டு பாடி தந்திருக்கின்றார்கள். அற்புதமான பாடல்கள் எல்லாம் அமைதியாகவும் இனிமையாகவும் ஆறுதலாகவும் சிந்தனையோடும் ஏகாந்தமாகவும் இருந்து கேட்கக்கூடிய வகையில் கூட அவர்கள் பாடல்களை தந்திருக்கின்ற குரல் அம்சத்தை கொண்டவர்கள். பிரபல்யமான பாடல்கள் எத்தனையோ பேர் தென்னகத்து திரையுலகிலே வந்தும் போயும் கொண்டிருக்கும் போடலே நிலைத்து நிற்கும் பாடல்கள் பல. அந்த வகையிலே எங்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் கண்களை திறந்தார். கண்களுக்கு இவர்களுடைய கண்களுக்கு படுகின்றார்கள். அன்னை ஓர் ஆலயம் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது இசைஞானி அவர்கள் இசையமைக்கும் வேளையிலே அவர் கலந்துரையாடுகிறார் இயக்குநர்களோடும் தயாரிப்பாளர்களோடும் படப்பிடிப்பாளரோடும். இந்த பாடல் நான் அமைத்து நான் இசை கோர்த்து இந்த பாடலுக்கு யாரை அமர்த்துவோம் என்று எண்ணும் பொழுது உடனே பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் கண்ணில் படுகின்றார்கள். அவருடன் சென்று கேட்கின்றார்கள். அவர் கேட்கின்றார், யாரோடு பாட வேண்டும், என்னோடு இணைந்து பாடுபவர் யார் என்று கேட்பார்கள். அப்பொழுது கூறுகின்றார்கள், இசை அரசி பி சுசீலா அம்மா என்று. அவர் எவ்வளவு காலம் பிரபல்யம் வாய்ந்தவர், ஒரு தலை சிறந்த பாடல் அனுபவம் மிக்கவர், அவரோடுவா என்று சற்று தயங்கிய வேளையிலே, இல்லை, இந்த இடத்திலே இந்த பாடலுக்கு உங்களுடைய குரல் தான் பொருத்தமாக இருக்கும், உங்கள் குரலுக்கு ஈடாக சுசீலா அம்மா, சுசீலா அம்மாவுக்கு ஈடாக நீங்கள் பாடி கொடுப்பீர்கள், உங்களால் இது முடியும் என்று அமர்த்துகின்றார்கள். சரி, இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கின்றார்கள். சுசீலா அம்மாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும், பயப்படக்கூடாது பாலா, நீங்கள் இணைந்து பாட வேண்டும், நீங்கள் ஒரு சிறந்த பாடம், உங்களுக்கு ஒரு வன்மை சிறப்பு, உங்களோடு நான் பாட எனக்கு விருப்பம் என்றெல்லாம் ஒருவருக்கு ஒரு ஒத்திக்கை பார்த்தார்கள். ஒத்திக்கை பார்க்கும் பொழுது அற்புதமாக இருந்திருக்கின்றது. ஆதலால் அங்கே ஜெயசுதாஸ் ஐயாவோடு சோடி சேர்ந்து பாடிய அந்த சுசீலா அம்மா இப்பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவோடு சேர்ந்து சோடி சேர்ந்து பாடப்போகின்றார். இந்த சோடி எப்படி இருக்கும், என்ன பாடல் என்றால், அன்னை ஒரு ஆலயம் என்ற இடத்திலே இந்த பாடல் தான் அவர்கள் பாடிய பாடல். கேட்போமா இந்த பாடல் ஜோடி, இந்த ஜோடி இந்த பாடலை எப்படி பாடித்தரு

என்ன பொருத்தம் இனிமையான குரல்கள். அங்கே பொருத்தம் வந்து எல்லோரும் பாடகர்கள், சிறந்த பாடகர்கள், சங்கீத ஞானம் உள்ளவர்கள், ரசனை அத்தனையும் வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு கேட்கும் வகையிலே எங்கள் உள்ளத்திலே பதியும் பண்ணும் அற்புதமாக பாடக்கூடியவர்கள் தான். ஆனால் அங்கே தயாரிப்பாளர், இயக்குனர், கதாசிரியர், அதோடு பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இவர்கள் எல்லோரும் ஒருங்கிருந்து பார்ப்பது இதிலே எந்த குரல் பொருத்தமானது, இந்த ஆணுக்கு எந்த குரல் இந்த திரைப்படத்து பாடலுக்கு பொருந்தும், இந்த பெண்ணுக்கு எந்த குரல் பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு சர்ச்சை எழுந்த போது பல பாடல்கள் அங்கே இருந்த வேளையிலே பொன்னுமணி என்று ஒரு திரைப்படம், பொன்னுமணி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல், அந்த பாடலுக்கு இசைஞானி இசையத்து விட்டு கூறினார், இந்த பாடலின் வரிகளுக்கு பிறகு ஆணுக்கு நடிப்பவரும் பெண்ணுக்கு நடிப்பவருக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள், பொருத்தமான ஆண் குரலாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஈடாக அந்த இந்த தலுக்கு நிலுக்கு வைத்து சிரிப்புகள் வைத்து இது இங்கே இந்த பொடி போட்டு பாடக்கூடியது ஜானகி என்று ஒரு இசை. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த இசை குயில் ஆரம்ப காலத்திலிருந்து தென்னகத்து திரை உலகிலே நிலைத்து நிற்கின்ற ஒரு பாடகி, எவர் கிரீன் என்று கூறுவார்கள். அந்த பாடகியை இணைத்து விடுவோம் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு என்று இருவரையும் இணைத்து அந்த ஜோடியை மாற்றுகிறார்கள். இப்பொழுது எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சுசீலா சோடி சேர்ந்து பாடியோடு இந்த ஜோடியை மாற்றி ஜானகி அம்மாவிடம் கொடுத்து பார்க்கின்றார்கள். அசத்தி விட்டார்கள் அவர்கள். பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் மூலம் இரு குரல்களும் பெருமையை தேடிக்கொண்டார்கள்.

0: என்ன பொருத்தம் நமக்குள், என்ன பொருத்தம் என்று அன்போடு இசையோடு பாடிவிட்டு மகிழ்வோடு திருப்தியோடு சென்ற வேளையிலே இன்னுமோர் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு ஜோடியை தேடிக்கொண்டு தெரிஞ்ச பொழுது ஜானகி அம்மாவின் ஜோடியை மாற்றுகிறார்கள் இன்னுமொரு ஆண் குரலோடு. அந்த ஆண் குரலும் பிரபல்யம் பெற்ற ஒரு குரல், மதுர குரல், ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள், பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை இணைத்து விடுகிறார்கள். இந்த ஜோடியை மாற்றி ஜானகி அம்மாவும் பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடியவளே இருவரையும் மாற்றி ஜெயச்சந்திரனும் ஜோடி சேர்த்து விடுகின்றார்கள் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்தில். இதுக்கு காரணம் இசை ஞானி. இது இசை அமைத்துவிட்டு இந்த இசையின் அசைவுகளுக்கு இவர்கள் இருவர்களும் சரியாக இருப்பார்கள், இந்த படம் எடுப்பாக இருக்கும், இந்த பாடலுக்கு கனமாக இருக்கும், சரியாக இருக்கும் என்று. அந்த இடத்திலே சில பாடகிகளை இவர்கள் நியமிப்பதற்கோ அல்லது சில பாடல்களை கொண்டு அமர்த்துவதற்கோ காலகட்டங்களும் ஒத்து வராது. அவர்கள் சரியான பிஸியாக இருப்பார்கள், வேறு வேறு திரைப்படங்களுக்கெல்லாம் ஈடுபாட்டில் இருப்பார்கள். இருப்பினும் தேடி எடுத்து உடனே கையெழுத்துகள் எல்லாம் வந்து ஒப்பந்தங்களை நிரப்பிவிட்டு இந்த பாடலை அவர்களிடம் கொடுக்கின்றார்கள். ஒரு ஜோடியை மாற்றுகிறார்கள், ஜெயச்சந்திரன் ஐயாவோடு ஜானகி அம்மாவை மாற்றிக் கொடுக்கின்றார். எங்கே அவர்களின் இந்த குரலோடு வரும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே இப்படி வருகிறது.
1: தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

இனிமையான அந்த பாடல்கள் எங்களுக்குள் என்ன பொருத்தம் என்று ஒற்றுமையாக இரண்டு குரல்கள் வந்து ஒத்த கரத்தோடு அந்த பாடல்களின் நளினங்கள் துரிதங்கள் நயனங்கள் அத்தனையும் காட்டும் அபிநயங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் உணரக்கூடிய வகையிலே பாடலை உணர்ச்சியோடு தந்து செல்பவர்கள். எண்ணற்ற திரைப்படங்களில் எண்ணற்ற பாடல்களை எண்ணற்ற ஜோடிகள் இங்கே தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று ஒன்றிய தமிழ் வானொலி இதுவரை தந்தது ஜோடிகள் மாறி மாறி பாடும் பொழுது ரசனைகளும் குரல்களும் வித்தியாசமாக இருந்ததை அவதானித்தோம். இந்த நிகழ்வை முன்பு எடுத்து வரும்பொழுது நல்ல ஆதரவு கிடைத்த எல்லா உறவுகளும் அதை விரும்பியிருந்தார்கள். வெளி மாநில

எழுதியிருந்தார்கள். அந்த வகையில மீண்டும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றேன். நீங்களும் இப்ப புதுக்கு வந்த நேயர்கள், பழைய நேயர்களுக்கு புரியும், புதிய நேயர்களும் இதை உணர்வார்கள் என்று எண்ணிக்கொண்டு காற்றலையில் இந்த ஜோடி மாற்ற நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த வாரமும் உங்களை நான் சந்திப்பேன். வாரம் ஒருமுறை மலரும் ஜோடி மாற்றத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் தந்த பாடல்கள் இனிமையாக வந்து உங்கள் காதோரம் இனித்து நெஞ்சோரம் நிலைக்கும் என்ற எண்ணத்தோடு காற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கலையகத்தில் நேரம் இப்பொழுது சரியாக 11:48 முற்பகலாக காட்டும் வேளையிலே, உங்களுக்கு இரவு நேரம் 9:18 காட்டுகின்றது. இப்போது 19 காட்டிக் கொண்டிருக்கிறது. பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழத்திரு நாட்டிலும் ஐரோப்பிய மண்ணில் இப்பொழுது 4:49 மாலை நேரம் என்று காட்டுகின்றது. மாறி மாறி நேரங்களை காட்டினாலும் பூமியும் வானமும் ஒன்றுதான் என்று அடிக்கடி நான் கூறிக்கொள்வோம். இனிமையான இந்த நேரத்திலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காலநிலை சரியாக 17 என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது 19 வரை செல்லலாம் என்று கூறுகின்றது. இன்று 2023 6 மாதம் 18 நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நிகழும் நிகழ்வு பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், பாட வருகின்றார்கள், பாடி காட்ட இருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள நேயர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாடகர்கள் வருவார்கள், மொன்றியல் தமிழ் வானொலியில் பாடுவார்கள் என்று கேட்பதற்கு. அந்த வேளையிலே உங்களுக்கு வணக்கம் கூறி நான் வரும் இந்த வேளையிலே எல்லாம் இல்ல இறைவன் எனக்கு நல்ல அன்னை தந்தையை தந்து ஆசானையும் கொடுத்த நல்ல நாள், அந்த இன்றைய நல்ல நாளிலே இவற்றையெல்லாம் கொடுத்த எல்லாம் இல்ல இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி வணக்கம் தெரிவித்து, என் அன்னை தமிழே என்னை வளர்த்து உங்கள் முன்னில் கொண்டு வந்து கலையகத்தில் இருத்தி இருக்கின்றதே உனக்கும் நன்றி கூறி தலை நிமிர்த்தி மார்பை உயர்த்தி ஒரு வணக்கம் கூறிக்கொள்கின்றேன். அந்த வகையில் உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்களின் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறியிருந்தேன். இன்று ஒரு நல்ல நாள் என்று கூறப்படுகின்றது. எங்களுக்கு நாளும் கோளும் கிழமையும் நல்லம்தான், எல்லாம் நல்ல நாள் தான், எந்த வேளையும் நல்ல நாள் தான் என்று ஆன்மீகமும் கூறுகின்றது, நம் முன்னோர்களும் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் ஓடி ஓடி உழைக்கின்றன, ஓடி ஓடி உழல்கின்றன. எத்தனையோ கர்மங்களை ஆற்றும் வேளையிலே இந்த 24 மணித்தியாலங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. 24 மணித்தியாலத்துக்கு அட்டவணை போட்டு தங்களுடைய கர்மங்களை முடித்து காரியங்களை நிறைவேற்றி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். விரைவாக இயந்திரத்தை வேகமாக நாங்கள் ஓடித்திரிய வேண்டியா இருக்கிற இயந்திரத்தை விட வேகமாக இயந்திரத்தோடு போட்டி போட வேண்டிய ஒரு காலம், விஞ்ஞானத்தோடு போட்டி போட வேண்டிய ஒரு காலம். உற்பத்திகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது.

0: முதலில் மக்கள் உற்பத்தி, அடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்திகளை அதிகரித்து கொண்டு செல்லும் இந்த வேளையிலே இன்று தந்தையர் தினம் உலகளாவை இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் இல்லை. தந்தையர்கள் எந்த நாளும் தந்தையர்கள்தான், ஆனால் எந்த நாளும் தந்தையர்களோடு முடியாது என்ற நிலை வந்துவிட்டது எங்கள் நாடுகளிலே. அதனால்தான் வருடத்தில் ஒரு நாளாவது தந்தையர்களை சென்று பார்த்து தந்தையர்களுக்கு வாழ்த்து கூறி தந்தையர்களோடு கலந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். அது எல்லோருக்கும் சாத்தியக்கூறு அல்ல. ஒரு தந்தைக்கு 5 பிள்ளைகள் இருந்தால் அந்த 5 பிள்ளைகளும் திருமணம் செய்துவிட்டால் அவர்கள் தந்தை தாய் ஆகிவிடுவார்கள். அவர்களை அவர்களுடைய பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இந்த மூதாதையரை யார் கவனிப்பார்கள் என்ற எண்ணமில்லை. ஆனால் எந்த காலமும் எண்ணத்தாலே தந்தை பிள்ளைகள் என்ற பிணைப்பு, இந்த பந்த பாசம், இந்த வாஞ்சையை யாரும் தவிர்க்க முடியாது. இருப்பினும் எல்லோரும் எனக்கும் வாழ்த்துக்களை அனுப்பியிருக்கின்றீர்கள். என் பிள்ளைகள் முதற்கொண்டு நானும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை முடிந்தளவு அனுப்பி கொண்டிருக்கின்றேன். இருப்பினும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் எங்கள் அன்பு உறவு நேயர்கள், உலகளாவ இருக்கும் நெஞ்சங்கள், கலைஞர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள், அறிவிப்பாளர்கள், என் அன்பு சிறுவர் பூங்கா செல்வங்கள் அனைவருக்கும், இப்பொழுது தந்தையாக இருப்பவர்களுக்கும் இனி தந்தையாக வர இருப்பவர்களுக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை மனம் நிறைந்து தருகின்றேன். எல்லோரும் அன்பு என்பதை இதயத்தில் நிரப்பிவிட்டால் வேறு குணாதிசயங்களுக்கு அங்கு இடமே இல்லை. எல்லாவற்றிலும் மேலாக நாங்கள் ஓம்ப வேண்டியது அன்பு. அன்பை ஓம்பி வளர்த்தால் அகிலமும் அன்போடு சிறந்து மகிழ்வோடு வாழும். மற்ற நிறைவுகள் தானாக வந்து சேரும். அன்புதான் மிக முக்கியம். அடுத்து இந்த தந்தை என்பதற்கு பலரும் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். எத்தனையோ விவரங்களை எழுதியிருக்கின்றார்கள், பாடல்களை அனுப்பியிருக்கின்றார்கள், பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். சிறப்பு. ஆனால் இந்த தந்தையாகப்பட்டவர் எப்படி கிடைக்கின்றார்? நான் தந்தையாவதற்கு எனக்கு பெரும் பாக்கியத்தை கொடுத்தது யார்? தனிப்பட்ட முறையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒருவரை அன்னையாக்கினேன். அந்த அன்னை என்னை தந்தையாக்கினார். ஆனதனால் நான் இந்த வேளையிலே தந்தை என்ற ஸ்தானத்தை அடைவதற்கு என்னை ஆளாக்கிய என் துணைவிக்கும் நான் நன்றி கூறத்தான் வேண்டும். அந்த அன்னை அன்னையர் தினத்திலே அன்னையை கொண்டாடுகிறார்கள். அன்னையாக வருவதற்கு தந்தை காரணம், தந்தையாக வருவதற்கு அன்னை காரணம். அது இதை தனியே அந்த தந்தைக்கு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் என்று இல்லாமல் அன்னை தந்தையர் நாள் என்றால் மேலும் சிறப்பாக இருக்கும். இருவரும் இல்லாமல் இந்த உலகம் இல்லை தானே, இந்த உயிர்களும் இல்லை தானே, அன்னையும் தந்தையும் வேண்டும். அந்த வகையிலே எனக்கு அன்னை தந்தை இருக்கின்றார்கள். இந்த நாளில் என் அன்னையோடு இணைத்து தந்தைக்கும் என்னாலும் எனக்கு அவர்கள் அன்னையும் தந்தை தானே. இனிமேலும் அவர்களே எனக்கு அன்னையும் தந்தையுமாக வர வேண்டும் என்று இறைவன வேண்டி அவர்களுக்கு என் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து இன்று நாளை ஆரம்பிப்போம். இன்று உங்களுக்கு இரவு நேரமாகின்றது, எங்களுக்கு இப்பொழுது தானே காலையாகி வருகின்றது. காலங்கள் மாறுகின்றது, அந்த வேளையிலே நேரங்கள் மாறி வரலாம். ஆனால் வானமும் பூமியும் உயிர் இனங்களும் ஒன்றுதான். இன்று எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இருக்கின்றது. பாடுவோர் பாடலாமுக்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். உலகளாவை இருக்கு நேயர்கள் இன்றைய நாள் என்ன பாடல்கள் வருகின்றது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நான் கூறுவது கேட்டுக்கொண்டு அதற்கு முன்பு எழுத்திலே அறிவித்திருந்தேன் நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கேன், இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு வரலாம் என்று. ஏனென்றால் பாதியிலே நிறுத்துவது அழகல்ல. அதனால் முழுமையாக அந்த மறு ஒலிபரப்பை கேட்டு மகிழ்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். இங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள், முகமது ராஃபிக் இவர்கள் எல்லோரும் வரவேற்றிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வை என்பதனால் அவர்களுக்கு எங்கள் ஒலி துல்லியமாக கேட்கின்றது என்று எண்ணிக்கொண்டு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, இதில் ஆண் பெண் குழந்தை என்ற பேதமின்றி எல்லோரும் வந்து இணைந்து தங்கள் பாடல்களை பாடி காட்டலாம். உங்கள் மனதிலே என்ன புகுந்திருக்கின்றதோ அந்த கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். மீண்டும் தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கின்றேன். ஏனென்றால் புதிய புதிய உறவுகள் எங்களுக்கு புலனங்களில் வந்து கொண்டிருக்கின்றார்கள், நேரொலியிலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் தளத்திலே இன்னமொரு உறவு எங்களுடைய வளைகுடா நாட்டிலிருந்து இணைந்திருக்கின்றார். இப்பொழுது எங்களோடு இணைந்து பாடுவதற்காக முதலில் இணைக்கின்றார் எங்கள் அன்பு உறவு, சிறந்த உறவு, கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். என் அன்பு குழந்தை பேர்த்தியும் பிறகு பிறகு ஒன்று அழைத்து இணைப்பு வாழ்த்து கூறியிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களையா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் நானும் வாழ்த்துக்கிறேன் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. இது தமிழன் பண்பாடு, உலகத்தில் உள்ள மனிதநேயத்தின் பண்பாடு. அங்கே கிருஷ்ணகிரியில் தானே இருக்கின்றீர்கள்?
1: ஆமாம் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே எப்படி இருக்கின்றது தந்தையர் தினம்?
1: இங்க ஒன்னும் எல்லாம் நார்மலா இருக்காங்க எல்லாரும்.
0: இப்பதானே உள்ளங்கையில் ஒரு விரலால் எழுதி கொண்டாடி விடலாம். மனதில் என்ன இருக்கோ தெரியாது, கொண்டாடி விடலாம் நாங்கள் எழுத்து மூலம் இல்லையா? அப்படித்தான் எனக்கும் கனடாவில் எங்கெங்கோ எல்லாம் இருந்து இலங்கை வரைக்கும், இலங்கையிலிருந்து மகளும் எடுத்து எல்லோரும் பேசுகிறார்கள். நேரில் இல்லை தானே, நான் முதலே கூறினேன் தானே, அவர்களுக்கும் கடமைகள் இருக்கல்லவா சார். என்ன கூறுங்க, நீங்கள் ஏதோ கூற வந்தீர்கள், கூறுங்க.
1: இன்னும் வெயில் இல்லை இந்த ஊரில், வெயில் இல்லை.
0: வெயில் இல்லை, சிறப்பாக இருக்கின்றதோ. என்னென்ன தந்தையர் தினம் இல்லவா? கவலையோடு இருக்கின்றார்கள் தந்தையர்கள் எல்லாரும், பொறுப்பு கூடி கவலையோடு இருக்கின்றார்கள். அதனால தான் இங்கும் அப்படி ஒரு மந்தார நிலையா காட்டி கொண்டிருக்கின்றது. பேரழிச்சியாக காணவில்லை. விடுமுறை நாள் என்றால் வழிகிட்டு ஓடி திரியலாம் என்று பார்த்தா, இது இங்கேயும் மலை ஒரு மப்பு மந்தாரமாக தான் இருக்கின்றது. காரணம், தந்தையர்களின் மனோநிலைகள் அப்படி, பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரித்து சுகமான சுமைகளை தாங்கி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள்,
1: நன்றி.
0: இந்த கலகலப்பான நேரத்தில் என்ன பாடலை இன்று பாடி காட்ட இருக்கின்றீர்கள்? எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருடைய குரலுக்காகவும். நாடலாவா?
1: சரிங்க. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறை

0: வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தாய் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தாய் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான், ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, உள்ளோர்க்கு சொந்தங்கள், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாத்து உள்ளங்கள் சொந்தம், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாத்து உள்ளங்கள் சொந்தம், இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. நன்றி ஐயா.
1: நன்றாக சுவாசத்தை பயன்படுத்தி வார்த்தைகளை வெளியேற்றி முழுமையாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் உங்களுக்கு. இன்று இந்த பாடலை, இது பார்த்தால் பசி தீரும் திரைப்படுத்து பாடல் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடலை இந்த பாடலை நீங்கள் பாடுவதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்று வந்திருக்கின்றது இல்லையா. வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். தந்தை இறை நினைவு கூடக்கூடிய வகையிலே வந்த ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், இனிமையாக பாடி இருக்கின்றீர்கள். சரி, அங்கே இன்று உங்களுக்கு தந்தை, நீங்கள் மகள் வீட்டிலே தான் இருக்கின்றீர்கள். அப்ப மகனை பார்க்கவில்லையா, மகன் வந்து உங்களை பார்க்கவில்லையா? ஒரு நாட்டில் இருந்தாலும் பார்க்க முடியும். இங்கும் அப்படித்தான். எனக்கும் அக்கம் எனக்கு இப்பொழுது வருவார்கள் அவர்களை. என்றால் இங்கு வாகன வசதிகள் உண்டு, லீவு நாள். அவர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய கொண்டு நேற்றைய தினம் என்னுடைய ஒரு மகள் எப்படியாவது வந்துவிட வேணும்னு நான் கூறியிருந்தேன். நீங்கள் 400-500 கிலோமீட்டர் ஓட வேணும், இப்பொழுது வர வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை இருக்கிறார் தானே, அதாவது இதனுடைய மருமகன் தந்தை இருக்கிறார் தானே, அவர்களுக்கு தந்தையர் தினம் இருக்கல்லவா. நீங்கள் உங்கள் தந்தையை பார்க்க இங்கு வந்தால் அந்த குழந்தைகள் தாய் இல்லாமல் தந்தையை பார்ப்பதே இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இன்று காலையிலே அவர்கள் படங்களை போட்டு அதை போட்டு இப்பொழுது. அதனால் தான் விஞ்ஞான உலகம் வளர்ச்சியிலே அறிவியலே ஒரு நல்ல விடயத்தை தந்திருக்கின்றது. எங்களுக்கு நேரில் போக முடியாதவிட்டால் நேரில் பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வலைத்தளம் தருகின்றது. நல்லபடியங்களை நாங்கள் படத்தை போட்டு நாங்கள் மகள் பாக அவர்களையும் குழந்தைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மகள் பாக இருக்கின்றார்கள் ஒரு எண்ணங்கள், ஒரு உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருக்கின்றது. மேலை நாடுகளை பொறுத்தவரையில் இப்போ நானெல்லாம் தனியே இருந்து என்னை நான் சமாளிக்கணும். மூத்த மகள் மீரா அவர்கள் இப்பொழுது ஈழத்திருநாட்டில் இருக்கின்றார். அங்கிருந்து இரவிரவாக எடுத்துக்கொண்டு கவலை தான். நான் எப்போதும் அப்பா அப்பா தான், மகள் நீ எங்களுக்கு மகள் தான், நீங்கள் மகள்பாக இருக்கணும். நீங்கள் சென்றது உல்லாச பயணம் அல்ல, வைத்திய பயணம், அதை முடித்து கொண்டு வாமா என்று. மற்ற மகள்களும் அப்படி இப்பொழுது சின்ன மகள் அவர்களையவோ ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் வருகின்றார்கள். அதற்காகத்தான் இந்த வலைத்தளம் என்று ஒன்று வந்து நல்ல கர்மத்தை நல்லபடியத்தையும் தருகின்றது எங்களுக்கு இல்லையா. நீங்கள் கிருஷ்ணகிரியில இருக்கின்றீங்க, உங்கள் மகன் இங்கே திருச்சியா? திரும்பி போறோம்னது இல்லை இல்லையா. அவர் வலைத்தளத்திலே பார்க்கிறீர்கள், குரலை கேட்கின்ற பேசுகிறீர்கள், அருகிலே இருப்பது போன்ற அந்த ஒரு எண்ணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுவோம். ஆனால் வெளிநாடுகள் எங்களுக்கு அப்படித்தான் ஏதாவது என்னால் இயலாத நேரம் வந்தாலும் எங்களுக்கு என்று சேவை செய்வதற்கு இங்கே நாட்டிலே பல வசதிகள் உண்டு. நேர்மையான வகையிலே எங்கள் நாட்டை போன்ற அல்ல, இங்கே தனி மனித சுதந்திரமும் பாதுகாப்பும் உள்ள ஒரு நாடு. ஒரு சில ஒரு நாய்க்கு கூட பாதுகாப்பு இருக்கின்றது முறைப்படி நாங்கள் செய்தால், அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. அப்போ இப்படி ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையை வாழுவதற்காகத்தான் இந்த நாள்களை குறித்து வருடத்தில் ஒரு நாளாவது ஒதுக்கி அதை பார்த்து பாருங்கள் என்று கூறுகின்றார்கள் இல்லையா. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த அந்தியத்தில் வாழ்த்துக்கள். இதோட பேசி மகளுக்கு
0: ஒரு 9 வயசு இருக்கேன் ஐயா எனக்கு. அப்போ என் தந்தையார் இறந்துட்டாரு.
1: ஓ,
0: எனக்கு அவ்வளவுதான் விவரம் தெரியாது.
1: ஓ, 9 வயதுலயே
0: தந்தை.
1: ஆனா ஞாபகம் இருக்கும், அப்பாவை ஞாபகம் இருக்கும் தானே 9 வயதுலயே
0: இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: கவலை இல்லாத
1: மனிதன் பாடல்
0: ஜே வி சந்திரபாபு பாண்டிய. பிறக்கும் போதும் அழுகின்ற, இறக்கும் போதும் அழுகின்ற, ஒரு நாளே கவலை இல்லாமல் திருத்தமர்ந்தாய் மானிடர். அந்த பாடல்.
1: அப்ப பிறக்கும் போதும் அழகை, இறக்கும் போதும் அழகு, அழகைக்கும் அழகைக்கும் இடையிலே தான் எங்கள் வாழ்க்கை, அப்படித்தானே?
0: ஆமாம்.
1: அந்த அழகைக்கும் அழகைக்கும் இடையில உள்ள அந்த நீண்ட வாழ்க்கையிலே எப்போது ஒரு கால்தான் சிரிப்பு என்றால், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்றால் இயந்திர வாழ்க்கை தானே. யான்றது இன்று வரை வாழ்க்கை வாழ்வதற்கே, அப்ப வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் நகர வேண்டும். ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்க முடியாதானே. அப்படி நகரும் பொழுது தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படலாம். அப்பா எங்களை விட்டு போனாலும் எங்களோடு தான் இருக்கின்றார், உங்கள் நினைவிலே இருக்கின்றார். அவருடைய ஆசை என்றும் உங்களுக்கு இருக்கும் கிருஷ்ணன், கவலை வேண்டாம். வாழ்த்துக்களை தந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறியதற்கு நன்றி. அப்பா எப்பொழுது நாங்கள் எந்த இடத்தில் எங்கு சென்றாலும் அப்பாவின் நிழலும் அவருடைய ஆன்மாவும் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னுடைய தந்தையார் அப்படி, அவர் 2ஆம் வகுப்பு தான் படித்தவர், ஆனால் உலகை அளந்தவர் அவர். இன்றும் நான் திரைப்பட துறையில், நடிப்பு உலகில், கலைத்துறையில் முன்னுக்கு வந்தால் கூட அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் என் உள்ளே இருக்கின்றது. மேடையிலே மேடையிலே நாடகங்கள் நடிக்கும் பொழுதும் அப்படியே நான் பார்த்துருமோ, அப்பா என்னென்ன எனக்கு அறிவுறுத்தோ அப்பாவுடைய அபிநயங்களை என் மனதில் நிறுத்தி கொண்டு தான் செய்யணும். அவர் தான் எனக்கு கதாநாயகன், வேறு யாரும் அல்ல. அவர் தான் எனக்கு வழிகாட்டி. என் அன்னை
0: எனக்கு படிப்புங்கிறது தொடர முடியாமல் போயிடுச்சது.
1: அது உலகத்தை படித்துக் கொள்ளலாம், இப்போ அறிந்து கொள்ளுகிறீர்கள். அது கல்வி, புத்தக கல்வி தானே உங்களுக்கு இல்லை, அதை கவலைப்படாது. நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் எவ்வளவோ. நீங்கள் இப்பொழுது எங்களோட வானொலியில் வந்து பேசுகிறீர்கள், எழுதுகிறீர்கள், இதெல்லாம் போக போக பழகி கொண்டு வந்துடலாம். என் அன்னை பாடசாலையின் தாவரத்துக்கு கூட போயிருக்க மாட்டார், ஆனால் அன்னையின் பொன்மொழிகள் இன்றும் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றது, அவனுடைய வழி நடத்தல்கள். அப்படி அவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை. அதனால் தான் படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000, பாடம் படிக்காத மேதைகளும் 1000 உண்டு. அதனால் கவலை வேண்டாம், மகிழ்வாக இருங்கள். நீங்கள் இப்பொழுது தந்தை பேரன் ஆகிவிட்டீர்கள். மகிழ்வோடு சந்தோஷமாக இருங்கள். இனிய தந்தை அர்த்தின வாழ்த்துக்களை உங்களுக்கு தருகின்றேன் நானும்.
0: நன்றி, நன்றி.
1: வாழ்த்துக்கள், மகிழ்வாக இருங்கள். இன்னும் ஒரு பாடலுக்கு இடம் இருக்கின்றது உங்களுக்கு இல்லையா, வந்து பாடலாம். நன்றி கிருஷ்ணன் அவர்களே, நன்றி நன்றி நன்றி.

இனிமை ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம். ஆனால் நாங்கள் ஆடலை பார்க்க முடியாது விட்டாது விட்டாலும் பாடலை கேட்டு ரசித்துக் கொள்வோம் என்பவர்களை இனிமையாக வந்து பாடியிருக்கின்றார் கிருஷ்ணன். தந்தையர் தின நாளிலே பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற பாடலை அற்புதமாக பாடி சென்றவருக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதிகாலையிலே நான் தூக்கம் விழித்தவுடன் எல்லோரும் இப்பொழுது கைபேசியை தானே பார்ப்பது உண்டு. அங்கே புலனத்தில் அப்பா அப்பா என்று எல்லோரும் எழுதியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றீர்கள். அவர்களுக்கு நான் முடிந்த படங்களையும் என்னுடைய தொலைபேசியிலே இந்த பழைய தொலைபேசியை தொலைத்தொரு புதிய தொலைபேசி எடுத்தேன். இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்க எனக்கு அதிலே தமிழ் எழுத்துக்களை பதிய முடியாமல் இருக்கின்றது. அதனால் நான் இன்னொரு தொலைபேசியை உபயோகித்துத்தான் தமிழ்களை எழுதுகிறேன். நேரடியாக எழுத முடியாமல் இருக்குது. அதனால் ஓசையிலே வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆங்கிலத்திலே தகவல்களை தர எனக்கு விருப்பம் வராது. அந்த வகையில் அன்பு குழந்தைகளாக நீங்கள் எனக்கு வாழ்த்துக்களை தந்திருக்கின்றீர்கள், இப்பொழுதும் தந்திருக்கின்றீர்கள். இங்கே ரேவதி அவர்களும் வணக்கம் அப்பா எழுதியிருக்கிறார், ஷியாமலா பாடல்களை நன்றாக இருக்கின்றது என்று எழுதியிருக்கார். ஷியாமலா முன்பே எனக்கு எழுத்து மூலம் அப்பா பிறந்த தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்று அழகாக எழுதியிருந்தார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் பாடப்போகிறீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். உடனே வாருங்கள். நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஏனென்றால் என்னிடமும் பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டாட வரும் வேளையிலே, என்னை பார்க்க வரும் வேளையிலே நான் வானொலியோடு மட்டும் இருக்கக்கூடாது. அவர்கள் கூறுவார்கள், எங்களை விட உங்களுக்கு பிள்ளைகள் அதிகம், நீங்கள் வானொலி இருக்கின்றீர்கள், எங்களை கவனிக்கிறீர்கள் என்றும் கூறுவார்கள். அதனால் விரைவாக வந்து நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்பது உறவுகளே. இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற இசையோடு ஆரம்பிக்கும், இசையோடு தொடர்ந்து நிகழும் பாடுவோர் பாடலாம். எல்லோருக்கும் வருவதற்கு சந்தர்ப்பமும் வராதுதான் என்று கொண்டாட்ட நாள் அல்லவா? ஆனால் இப்பொழுது வினயமாக கொண்டாட்டம் முடிவடையும் நேரம். என்னுடைய அன்பு குண்டு பேர்த்தி எழுதியிருக்க, தான் வேளாங்கண்ணிக்கு சென்று வருகின்றேன், விரைவில் வந்து விடுவேன், நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்கள். அப்படி அன்பு தாத்தாவை கூட வாழ்த்துக்களை தந்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றீர்கள்? காணவில்லை, அழைப்பை காணவில்லை இன்னும்.

0: அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பாடிவிட்டு, தந்தையை சிறு வயதிலே இழந்து விட்டேன், அதனால் கல்வி என்னால் தொடர்ந்து கொள்ள முடியாது என்று கூறினார். ஆனால் தந்தை சின்ன வயதில் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் தான் இருக்கின்றது. அவர் காட்டிய வழிகள், அவர் செய்த செயல்கள், உங்களுக்காக அவர் புரிந்தவை எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது, அனுபவ ரீதியாக தந்தை என்றால் எப்படி இருப்பார் என்பதையும் நீங்கள் அனுமானித்திருக்கின்றீர்கள். அந்த அதிலே நாங்கள் நடைபோட்டால் தந்தை எங்களோடு வருகின்றார், எங்களை வழிநடத்துகின்றார் என்பது தெரியும். எங்கே அன்புடன் மகள் வருகின்றார், என்னுடைய ரேவதி வருகின்றார். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: நலமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கூறுங்கள்.
1: தந்தையர் தின வாழ்த்துக்கள் அப்பா. உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.
0: வாழ்த்துக்கள், வணக்கங்கள் இரண்டுக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மகளே. என்னுடைய ஆசிகள் என்றென்றும் அன்போடு இருக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வானொலியில் வந்து என்று மகள் அப்பா என்ற உறவை நாங்கள் நிறைந்தோம், அது தொடர்ந்து வர வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நான் அப்பாவாகவே நடந்து கொள்வேன், நீங்களும் மகளாகவே நடந்து கொள்வீர்கள். இறைவனுக்கு வழிபாடு நல்லது.
1: கண்டிப்பாக. ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்.
0: அன்மையிலே கிடைத்த ஒரு உறவுகள் உறவாக ஒரு பெண், அவ வந்து மகள் அப்பா தனக்கு அப்பா இல்லை என்றும், என்னை தெரியாத உங்களை மாதிரி தன் முகம் தெரியாது, ஆனா இப்படி பேசியது முடியாது, எழுத்து மூலம்தான் படங்களை பார்த்து கொண்டு அப்பா அப்பா என்று இன்று காலையிலையும் அவருக்கு என்று பிறந்த நாளும் அதோட அவளுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அவளுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த போது உடனே இன்று தனக்கு பிறந்த நாளப்பா, கொஞ்சம் வயசானவுதான் அவன் பிறந்த நாளப்பா, உங்களுடைய வாழ்த்து கிடைத்தது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது, நான் எதிர்பார்க்கவில்லை. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்த்து, தந்தையர் தினமும் வந்து என்னுடைய பிறந்த நாளும் உங்களோட தந்தை வந்திருக்கேன் பெரிதாக எல்லாம் கூறியிருந்தேன். அவர் தன்னுடைய சொந்த குரலே தாலாட்டு பாடல் என்னை பாடி தூங்க வைக்கிறார். நான் அதை பதிலில் வைத்திருக்கின்றேன். தூங்க போகும்போது அந்த பாடலை கேட்டுதான் நான் தூங்குவேன். அப்படி அந்த நீங்கள் சொன்ன அந்த அன்பு தான் அம்மா உறவுகளை கொண்டு வந்து பந்த பாசங்களை ஏற்படுத்தி கொள்வது இல்லையா? அந்த அன்பு அதனால் தான் கூறினேன். இதயத்தை நாங்கள் அன்பினால் நிறைத்து கொண்டால் வேறு உணர்வுகள் அங்கே வந்து பூந்து கொள்ள மாட்டாது. அன்பு தான் நிறைந்திருக்கும், நெருங்கி கொண்டிருக்கும், இதயத்தோடு இதயம் நெருங்கி கொண்டிருக்கும். நன்றி அம்மா. உங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்னோடு மட்டுமல்ல எங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் சேரும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர். அத்தனை தந்தையர்களும் உங்களுக்கும் வாழ்த்தை, உங்களுக்கு ஆசையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
1: நன்றி அப்பா.
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள். என்னுடைய ஆசைகளும் வாழ்த்துக்கள். நான் இப்படி எனக்கு குழந்தைகள் உலகளாக இருக்கு. ஆசிரியர் என்றால் அந்த பாடசாலையிலே படிப்பித்த மாணவர்கள் நான் அங்கு ஆசிரியர், நாடக உலகில் ஆசிரியர், அதை விட இங்கு வந்து சாரதி ஆசிரியர், அதை விட வானொலியில் வந்து என் உண்மையான உறவுகளை கண்டிருக்கின்றேன், உண்மையான உறவுகளை. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை எங்களோட பாடி மகளை வைக்கப் போகின்றீர்கள்?
1: அவர்கள் படத்தில்
0: அவர்கள் திரைப்படம். நல்ல பாடல் பாடங்கள் கேட்போம்.

இன்று நீ எந்த பக்கம், ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாள் உந்தன் நாளோ? ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாள் உந்தன் நாளோ? அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம்? கல்லை கண்டால், கனியை கண்டால், கல்லும் இன்று மெல்ல மெல்ல கனியும் மென்மை கண்டால். கல்லை கண்டால், கனியை கண்டால், கல்லும் இன்று மெல்ல மெல்ல கனி

0: எங்கும் பாதை உண்டு. இன்று நீ எந்த பக்கம் ஞாயிறுண்டு திங்கள் உண்டு, எந்த நாள் உந்தன் நாளோ.
1: அற்புதமான கருத்தாளம் கொண்ட ஒரு பாடல் அம்மா. எந்த நாளும் எங்கள் நாள் தான், அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் யார் இருந்தாலும் எங்களுக்கென்ற பந்தம் என்று ஒன்று இருக்கின்றது தானே, அது எங்களுக்கு தான். என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாரும் உறவு இருந்தாலும் நீங்களும் எனக்கு மகள் தான், நான் உங்கள் பக்கம்தான், உங்கள் பக்கம்தான் நான் இப்ப ஒரு இடத்துல வந்தால் அங்கும் இங்கும் இருந்தாலும் இல்லையா. அன்பு எவ்வளவு தூரம் இதயத்தில் நிறைகிறதோ அவ்வளவுக்கு நெருக்கம் கூட. இன்னும் ஒரு அன்பு உறவு, ஆண் மகன், அவர் இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தை, அவரும் ஒரு அறிவிப்பாளர் பிரபல வானொலியிலே. அவரும் அடிக்கடி என்னோடு பேசிக்கொள்வார். என்னை தெரியாது, அவருக்கு குரலை மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவர் காலை அவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த நண்பர். முதலில் நான் கூறிய மகள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். இப்ப நீங்கள் கண்ணன் என்றால் முருகன் வந்தான், முருகன் என்றால் கண்ணன் வந்தான் என்று கூறுகிறீர்கள். ஏனென்றால் ஒரே நோக்கில தான் இரண்டு பேர்லையும் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற. அதே போன்று அந்த மகனும் தான் அதிகாலையிலே எழுந்து தங்களோட பிரபல்யமான ஒரு ஆலயத்துக்கு சென்றேன், அப்பா உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து வந்து உண்மையான அன்பை கொட்டி எழுதி இருக்கின்றார். இது எல்லாம் நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அப்பா எங்களுக்கு இது ஒரு பாக்கியம், இது நான் செய்த தவம், என் தந்தை செய்த புண்ணியங்கள். ஒரு தந்தை என்னுடன் இல்லையே அருகிலே என்ற கவலை இருந்தாலும் உலகளாவிய நான் தந்தையாக இருக்கின்றேன் இத்தனையோ பேருக்கு. அப்ப என் தந்தை என என்னிடம் அப்படி அன்பை காட்டி அறவை ஊட்டி வளர்த்தாரோ அதை நான் மற்றவர்களுக்கு கூட்டி காட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை பாடம். வாழ்க்கை பாடம் அதுதான். நான் பட்டதாரியா இருக்கலாம், பெரிய கலைஞனா இருக்கலாம், முது கலைஞனா இருக்கலாம், பல்முகக்காரனாக இருக்கலாம், ஆனா அன்பு என்பதுதான் எல்லாருக்கும் அடித்தளம் அம்மா. அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். சிறப்பான ஒரு பாடல், அதிகம் காற்றலைக்கு வராத ஒரு பாடல். அங்கும் இங்கும் பாதை உண்டான எங்களுக்கு அந்த நாள் ஞாயிறு உண்டு, திங்கள் உண்டு, கிழமைகள் இருக்கின்றது, மாதங்கள் இருக்கின்றது. திங்கள் என்று ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கூறலாம், ஞாயிறு என்று சூரியனையும் குறிக்கொள்ளலாம், திங்கள் என்று சந்திரனையும் குறிக்கொள்ளது. பல கருத்துக்கள் உள்ள பாடல் கவிஞர் அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். அது என் காற்றலைக்கு அதிகமில்லை, எங்கள் காற்றலைக்கு வராத ஒரு பாடல். சிறப்பாக அதை எடுத்து நீங்கள் மனநம் செய்து மனப்பாடம் செய்து கொண்டு வந்து முழுமையாக அற்புதமாக பாடி காட்டீர்கள். இன்றைய நாளிலே எல்லா தந்தையர்களுக்கும் வாழ்த்து கூறியிருக்கணும், எல்லா தந்தையருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு பாடலும் ஒரு ஒரு திருப்புகளும் இருக்கின்றது தானே. அதை என்ன பாடலை பதிவு செய்ய போறீங்கள் மகளே?
2: இந்த பாடலே கொடுத்துருங்கப்பா.
1: இந்த பாடல் மகளுக்கு வேணும்,
2: இந்த பாடல் அவர்கள்
1: பாடல், இந்த பாடல். நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, மீண்டும் வருகிறோம்.
1: ஓ, விரைவாக வரலாம் நீங்கள், இரண்டாவது இறுதி வரை காத்திருக்க வேண்டாம். பாருங்க, உங்களுக்கு வசதியோடு வாருங்களா, ஆயத்தப்படுத்திக் கொண்டு. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு மகளே ஷியாமலா, வணக்கம் அன்பு மகளே, வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் அன்பு மகளே ஷியாமலா, வணக்கம் அம்மா, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்பா. தந்தை தின வாழ்த்துக்கள்பா.
0: நன்றி அம்மா, நீங்கள் முதல்ல இப்போ எனக்கு எழுத்து மூலம் தந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு உண்டு. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: பேசுறது நிறைய கேட்குதாப்பா?
0: படிப்பாக அழகாக எல்லோருக்கும் கேட்கின்றது, எனக்கு நன்றாக கேட்கின்றது. வலைத்தளம் சிறப்பாக இருங்க, வலைத்தளத்துக்கு நன்றி கூற வேண்டும். அப்பாவும் மகளும் உரையாடுவதை தெளிவாக தந்து கொண்டிருக்கின்றது. சரியா? என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் மகள்வாக இருக்கின்றீர்கள் தானே இன்று? நல்லா இருக்கு, நல்லா இருக்கின்றீர்கள். அந்த பதத்துக்குள்ளே எல்லாம் அடங்குகிறது. அங்கே உங்களுடைய அயலவர்கள் எப்படி இருக்கு? இப்போ அம்மையப்பன் இங்கே இஞ்சிக்குடி திருவாரூர்ல. திருவாரூர் மாவட்டம் தானே அம்மா நீங்கள், இல்லையா? திருவாரூர் மாவட்டம். ஆமா
1: ஆமா, இஞ்சிக்குடிக்கும் திருவாரூருக்கும் 22 கிலோமீட்டர்.
0: அப்பா 22. சரி சரி சரி சரி. அங்க இன்று காலநிலை எப்படி இருக்கிறது?
1: தூரல் போட்டுட்டே இருக்குப்பா காலையில இருந்து.
0: தூரல் போட்டு
1: பெரிய மழை இல்ல,
0: அப்ப கொஞ்சம் குளிர்மையா இருக்கும் இல்லையா?
1: ஆமாப்பா, இல்லப்பா நல்ல வெயில் அதுன்றதால பெரிய மழை பெஞ்சதால எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அனல் அப்படியேதான் இருக்கு. வெளியில போனாதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு.
0: இஞ்சிக்குடியை விட்டு திருவாரூருக்கு சென்று விட்டீர்கள். அங்கே வீடு அமைதியாக இருக்கும், மழைக்கோலம் இருக்கிறபடியால் உங்கள் அயலவர்கள் உறவினர்கள் அற்புதமாக குடியிருந்து உல்லாசமா இருப்பார்கள் இல்லையா? கவனம் அம்மா, வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடலை
1: போற? ஷூ வரைக்கும் முட்டை போட்டுச்சிருப்பாங்க.
0: ஆமா, அன்று முட்டை படம் முட்டை ஷூவுக்குள்ள இல்ல, அது அதுக்கு ஷூ ஒரு 11 கிலோ இருந்தா போகுது. பாருங்கள் அம்மா, அந்த தாய்மையை அந்த கூடு செய்யும் பொழுது கூட பஞ்சு மாதிரி செய்கிறார்கள் அவர்கள். என்ன இந்த குச்சிகள், நாங்கள் கூட அந்த குச்சிகளை அப்படி அடுக்கி ஒரு ஒரு சுவா இலகு வாழ்ந்தா செய்ய மாட்டோம். அவர்கள் அந்த சின்ன அழகும் அந்த சின்ன காலினாலும் அதை அழகாக செய்கின்றார். அதை விட அற்புதம் அந்த தூக்கணங்குருவி, எவ்வளோ அழகாக செய்வார். அவர் பெரிய சிற்பி அம்மா, அவர் பெரிய என்ஜினியர். அதிலும் ஆண் பறவை அழகாக கூடு கட்டி, அது பெண் பறவை தான் அதை பரிசோதனை, அவர் தான் இன்ஸ்பெக்டர். அது தானும் தன்னுடைய கணவனும் குழந்தைகளோடு குடியிருக்க கூடியது தானா என்றதை பரீட்சித்து அவர் எஸ் என்றால் தான் அதிலே குடியிருப்பார்கள். ஆணையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த பெண், அந்த பெண்கள். வாழ்த்துக்கிழமா சிறப்பு.
1: மின்மினி பூச்சி எல்லாம் உள்ள வச்சிருக்கோம்.
0: அது இரவு நேரத்தில், இரவு நேரத்தில் மின்மினி பூச்சி கொண்டு அப்படி அதில் குத்தி விட்டுருவார்கள். அதை மினிங்கி
1: கொண்டிருக்கேன்,
0: அதை பார்த்திருக்கா? நாங்களும் எலக்ட்ரிசிட்டி போட்டு வீடு கட்டினது போல அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. சரி, இப்பொழுது என்ன பாடலை மகளை பாடப்போகின்றீர்கள்? பாடுங்கள், கேட்போம்.
1: தப்பு தாளங்கள் படம்பா.
0: தப்பு தாளங்கள் பாடுங்கள்.

கனவுகள் எல்லாம் ஒரு வடிவாகி கை காலும்

0: கண்டிப்பா.
1: தந்தை என்ற ஸ்தானத்தை அடைய வேண்டுமென்றால் தாயுறுத்தி வேண்டும் என்று ஆரம்ப உரையிலே நான் கூறியது போன்று, அந்த தந்தையை தந்தை என்ற பெயர் பெற வைத்தது அன்னை தான். அன்னையை அன்னை என்ற பெயர் வைத்தது பெற வைத்தது தந்தை தான். ஆனால் அன்னையும் தந்தையும் என்ற பெயரை பெற வந்தது அந்த பிள்ளை தான். அற்புதமான ஒரு கூட்டு ஒரு பாடல், இனிமையான வரிகளை சேர்த்து வந்த பாடலை தத்துவத்தோடு தருகின்றீர்கள். ஷியாமலா இப்பொழுது நல்ல கருத்தாளம் உள்ள பாடலை தருவது உலக தத்துவத்தையும் அதுக்கு வாழ்வியல் தத்துவத்தையும் பின்னி இருக்கும் அந்த பாடல்களுக்கு நான் கவனித்திருக்கின்றேன். இதுக்கும் அழகான மங்கை அவள் கட்டில் கொடுத்தால் அதற்கு இந்த தொட்டிலை அவன் கொடுத்து கடைசியிலே கைகால் முடித்து அந்த குழந்தை பிறந்து வருகின்றது. ஒரு ஒரு குடும்பம் என்பது அதன் மீது பந்தம் என்று கூறப்படுகின்றது. இனிமையான பாடல் மகளே, சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து பாடலாம். அடுத்த முறை வந்து பாடும் பொழுது கொஞ்சம் உரத்து உங்கள் தொலைபேசியை வாயோடு வச்சு கொஞ்சம், இப்பொழுது நன்றாக இருந்தது, இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி வந்து பாடும் பொழுது. வாழ்த்துக்கள், சுகமாக நலமாக.
0: நாளைக்கு எனக்கு கர்ணன் படத்துல பாட்டு வேணும்பா.
1: கூறுங்களம்மா, என்ன பாடல் வேணும் மகளுக்கு?
0: கர்ணன் படத்துல மகராஜன் வரல பாட்டு, மகாராஜன் உலகையாளலாம் மகாராணி அவளை
1: அவளையாளுவலாம். மகாராஜன் உலக
0: மகாராஜன் உலகையாளலாம் அந்த மகாராணி அவனையாள். அந்த
1: அந்த உலகை அவன் ஆண்டாலும் அவனை ஆளுவது மகாராணி பெண் தான். நான் சொன்ன கருத்து அதுதான். ஆரம்ப இசையிலே ஆரம்ப பேச்சில கூறினான், அன்னை இல்லை என்றால் தந்தை என்ற பெயரை அவரால் பெற முடியாது, தந்தை இல்லை என்றால் அன்னை என்ற பெயரை அவரால் வாங்க. அந்த தந்தை உலகளாவோ ஊரெல்லாம் சென்று உழைத்து கொண்டு வந்தாலும் அன்னை தான் இவர்களை எல்லாம் வைத்து ஆளுவாள். மகாராஜன் உலகை ஆளலாம் மகாராணி அவனை ஆளுவாள் இல்லையா? அருமையான கருத்துள்ள பாடல். அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம்.
0: நன்றி
1: நன்றி மகளே. மீண்டும் முடிந்தால் ஒரு பாடல் நீங்கள் வந்து பாடலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை பாடுவோர் பாடலாம்.

பயணத்தில் இருந்தாலும் வானொலியை கேட்டு பாடுபவர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றால் அதன் குண்டு குண்டு பேட்டி. இங்கே ரேவதி அவர்களும் அப்படித்தான் இணைந்திருப்பவர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் வாழ்த்துக்களங்களை சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள், நீங்களும் வந்து உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கேற்ப வந்து பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து வரும் புதிய உறவாக யார் வர இருக்கின்றீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இது முன்னிறுத்த முள் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. நேரம் கனடாவிலே 12 மணியை தாண்டி 34 நிமிடங்களை காட்டுகின்றது. 12:34 நண்பகல், உங்களுக்கு 10:04 நிமிடங்கள். என்ற இலக்கத்திற்கு அழைத்து உங்கள் குரல் சிறப்பை காட்டிக் கொள்ளுங்கள்.

இசையால் வசமாகா இதயம் எது என்று நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் பிறக்கின்றோமோ அன்றே அழுகுரல் என்று ஒன்று இருக்கின்றது, ஓசையை வெளியெழுப்புகின்றோம். இருள் சூழ்ந்த கருப்பையிலே இருந்து நாங்கள் வெளியிலே வந்தவுடன் பறந்த இந்த உலகத்தின் வெளிச்சத்தை கண்டவுடன் ஆ என்று வாய் திறந்து, ஆ என்று வாய் திறந்ததோடு தான் அதுதான் பின்பு அந்த வாய் திறக்கும்போது ஆ என்று மூடும்போது மா என்று அம்மா என்று வந்தது. அந்த இசையோடு தான் அது வருகின்றது. இறுதி நேரத்திலும் இசைதான். அந்த நோய்வாய்ப்பட்டு அவர் இறக்கும் தருவாயில் கூட சேடம் இழுக்கின்றது என்று சொல்லுவோம். அந்த உயிர் பிரிய முடியாமல் அந்த இழுக்கின்றது கூட அது ஒரு ஓசைதான். அந்த ஓசையை எல்லாம் இசை, அசைவிலே வந்த இசைதான் எல்லாம். அந்த அசைவிலே வந்த சத்தத்தை தான் இசையாக்கி இருக்கின்றது எங்களுடைய இசை உலகம். என்ன எதை பார்த்தாலும் அங்கே இசை உண்டு. அதை கூர்ந்து நாங்கள் ரசத்துவமாக இருந்தால் அது பாடலாகத்தான், அதில் அதிலிருந்து இசைதான் பிறக்கும். அந்த இசைக்கு நாங்கள் சுரங்களை கொடுத்து பாடலாக்கி மேல்நாட்டு இசை, கீழ்நாட்டு இசை, கிராமிய இசை என்று பல இசைகளை கேட்கின்றோம். எங்கு திரும்பினாலும் இசைதான். அதுபோல் முன்றில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் உங்கள் இசையை கொண்டு வந்து பாடலாக தந்து செல்லுங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றோம்.

மரபு கலை வாத்தியங்களோடு வாழ்ந்து ஆரம்பித்த இசை இன்று நவீன கருவிகளோடு கூட இசைக்கின்றது. எப்படி இசைத்தாலும் அதுக்கு வரம்பு முறைகள் உண்டு. வர முறைகளை வைத்து மாத்திரைகள் முத்திரைகள் என்றெல்லாம் வைத்து ஓசைக்கு அளவு நேரத்தை குறித்து மாத்திரைகள் அது நீண்ட நெடிலா குறிலா என்றெல்லாம் வைத்து எங்கள் இலக்கணத்துக்கு அமைய அந்த இலக்கிய சுவையோடு வரும் வரிகளுக்கு பாடல்களை சுரம் கூட்டி பக்க வாத்தியங்களோடு இசைகளை இசைக்கருவிகளை இசைத்து தருகின்றார்கள். இசைக்கருவிகளை பலவிதமான கருவிகள் இப்பொழுது வந்துவிடும். அன்றிருந்த தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி என்று குறிப்பிட்ட கருவிகள் வித்தியாசமான ஓசைகளையும் வித்தியாசமான நயங்களையும் தரக்கூடிய வகையில் அமைத்து வைத்திருந்தார்கள். நரம்பு கருவி என்றால் அதில் எத்தனையோ வகை இருந்தது, தோல் கருவி என்றால் எத்தனையோ வகைகள், துளை கருவியில் எத்தனையோ வகைகள், வித்தியாசமான இசைகளையெல்லாம் தந்து கொண்டது. இசைகளை கண்டுபிடிப்பது தான் இசைஞர்கள், கலைஞர்கள். இன்று அவையெல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு தோல் கருவிகள் எல்லாம் சாதாரணமாக சின்ன ஒரு கையிலே வந்துவிட்டது. ஆனால் அன்றும் இருந்தது சின்ன கையில் உடுக்கை என்பது, சின்ன உடுக்கை, சின்ன அளவு, ஆனால் சத்தம் பெரிது. இந்த உலகத்தையே ஆட்டி கொண்டு இருப்பது பெருமான் சிவபெருமானின் சூலத்திலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது உடுக்கை. அந்த மந்திரத்திலே, அந்த தந்திரத்திலே, அந்த சத்தத்திலே தான் அவர் ஆடுகின்றார் திருநடனம் என்றெல்லாம் கூறப்படும். அந்த நாட்டியம் ஆட ஆட வைப்பது பாடல் தான், அந்த இசை தான், இசைக்கேற்ற கருவியின் தாளங்கள் தான் ஆட வைப்பது. இந்த இதையெல்லாம் சேர்ந்தது தான் இசை. அதை எல்லாம் வைத்து எங்களால் பாட முடியாவிட்டாலும் இசைத்து விட்டிருக்கின்றார்கள் முன்பு. அதை நாங்கள் கேட்டு எங்கள் மனதை இசைய வைத்திருக்கின்றோம். எங்கள் மனம் இசைந்த பாடல்கள் எங்கள் மனதிலே பதிந்துள்ளன. அதை ஒரு தடவை மீட்டி பார்த்து வந்து பாடுகிறோம். இது வித்தியாசமான குரல்களிலே வந்து அவர் போல குரல் எல்லோருக்கும் இருப்பது, ஒருவரை போன்று இன்னொரு வகை குரல் மிக அரிது, அது தேவையில்லை. வரிகளை சரியாக, கருத்துக்கள் தெளிவாக வருகின்றதா, சொற்களை அழகாக வெளியேற்றுகின்றீர்களா, இசையோடு வருகின்றதா, இதைத்தான் பார்க்கப் போகின்றோம். இதைத்தான் உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்கின்றார்கள். நீங்கள் சிறந்தவர்கள், கெட்டிக்காரர்கள் என்ற ஒரு தொலைபேசி மூலம் வந்து பாடுகின்றீர்கள் தானே என்பவர்களே, ஓடி வாருங்கள், பாடலை கொண்டு வாருங்கள்.

அந்த சுகம் என்பது உள்ளத்துக்கு மட்டுமல்ல உடலுக்கும் தான். எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு இசை மருந்தாக அமைந்திருக்கின்றது. மதம் கொண்ட யானையை கூட இசையினால் அடக்கிக் கொள்ளலாம். வளர்ந்து வரும் மரம் செடிகொடிகள் கூட இசை கேட்டு வளர்கின்றன. ஆய்வுகளிலே கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை அது.

0: அன்பு உறவு விக்னேஸ்வரன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வருக வருக வருக. வணக்கம் வணக்கம் விக்னேஸ்வரன், வருக வருக.
1: நான் ஐயா பணியில நிக்கிறேன்,
0: பணியிலிருந்து உங்களுக்கு உங்களோட பாட முடியுமா இந்த பணி நேரத்திலே? முடிந்தவரை பாடுங்கள் மக்கள், பாடுங்கள், முதலில் பாடுங்கள். கேட்போம், நலமா இருக்கின்றீர்களா? முதலில் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் ஐயா தந்தையர் தின வாழ்த்துக்கள். எனக்கு வர முடியலன்னு சரியான கவலையில கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: இல்ல இல்ல, கவலை இல்லை, வாருங்க. இப்ப வந்து விட்டீர்கள், குரல் தந்து விட்டீர்கள் தானே, நீங்கள் பாடியதற்கு கொண்டு பாருங்க, முடிந்தவரை பாடுங்கள்.
1: முதல்
0: பாடுங்கள்.

பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா தத்தி.

முத்து முத்தாய் சிரிக்கையிலே பாடம் வேண்டுமா? முக்கனியே சக்கரையே மோக வண்ணமே நான் எப்பொழுதும் முப்பொழுதும் உனது எண்ணமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாவள், பூவாடை வீசிவர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, எங்கே நீ காலமெல்லாம் பிறந்திருந்தாலும் இளமை நீ ஒரு மனதை இழந்தீர், உன்னினைவை மறந்திருந்தாலும் நான் மறுபடியும் பிறந்து

0: வணக்கம் ஐயா. இது சும்மா மேகுலேட்டர் பாடுங்க.
1: வாழ்த்துக்கள். இசை தெய்வம் உங்களை கொண்டு வந்து உங்களோடு இணைத்து விட்டு உங்களுக்கு இடையூறு இல்லாமல் வைத்துக் கொண்டது. ஒவ்வொரு சரணமும் முடிய நான் நினைத்து கொண்டிருந்தேன் அடுத்த சரணத்துக்குள்ளேயே வந்து விடுவார்களோ என்று. வியாபார நிலையம் அல்லவா வந்து. ஆனால் அந்த கவனம் உங்களுக்கு யார் வருகின்றார்கள் என்று பொறுப்புணர்வோடு இருக்கும் நேரத்தில் இசை உங்களை எப்படி கொண்டு வந்து எங்களோடு இணைத்து இசையை வைத்தது பார்த்தீர்களா? இசைக்கு ஏது இல்லை ஐயா. இசையை யாராலும் தடை போட முடியாது. அழகாக முடித்த இடையில இறுதி சரணத்திலே நீங்கள் அவசரத்திலே வரிகளை மாற்றினாலும் ஆனாலும் இந்த சொற்களை தான் மாற்றி நீங்கள் ராகத்தையும் உங்களோட ஓசையையும் மாற்றவில்லை. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் விக்னேஸ்வரன். இந்த பாடல் முன்பு தளத்திலே கேட்டு இருக்கின்றீர்கள் ஒரு தடவை. நிச்சயதாம்பலம் திரைப்படுத்த பாடல் இல்லையா? அற்புதமாக சிறப்பாக இந்த ஒரு இடையூறான இக்கட்ட தட்டி தவறி ஒருவர் வந்து அதே வருபவர்களும் வந்து நம்மவர்கள் இல்லையே. உங்களுடைய வியாபார நிலையத்துக்கு எல்லா இனத்தவர்களும் வருவார்கள் இல்லவா? யாராவது வந்து பார்த்துட்டு இவன் ஒருத்தன் இன்னும் தண்டவாடல பாடுறான் பைத்தியவானு விட்டுட்டு ஓடி விடுவாங்க இல்லையா? நற்புதமாக நன்றாக இருந்தது ஐயா. நல்ல பாடல், சிறப்பாக பழங்களோ உங்களோட குரலோடு வந்து பாடியதை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக இருங்கள், மகிழ்வாருங்கள். இந்த தந்தைய தின வாழ்த்துக்கள்லையும் தந்தையர்களுக்கு சுமைகள் அதிகம் தானே, கடமை இதுதானே இல்லையா? அதனால் தான் தந்தையர் தினம் இப்படி ஒரு விழாவை கொண்டு வந்த மேலை நாடுகளில்தான் அது பொருத்த பாடுடையது இந்த தந்தையர் தினம். இப்பொழுது உங்கள் தந்தையர் தினம் முடிவடைகிற நேரமாக இருக்கு, மாலையாகிவிட்டது தானே. சரி, நன்றி ஐயா. எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை தந்தீர்கள், எல்லோரும் அதை பெற்றுக் கொள்வார்கள். நாங்களும் உங்களுக்கு எங்கள் தந்தையர் தின வாழ்த்துக்களை தந்து நல்ல ஆசிரியரையும் தருங்கள். சுகமாக நலமாக வளமாக இருக்க வேண்டும். இனிமையாக பாடியிருங்கள். முடிந்தால் இதே போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் வந்து பாடுங்கள் கண்டிக்காரன்.
0: முயற்சி செய்கிறேன் ஐயா.
1: நீங்கள் இது கண்டிப்பாக இருந்தீங்க, முயற்சி பண்ண உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கின்றது பாருங்கள். அந்த ஆர்வம் தானே உங்களை கொண்டு வந்து இழுத்து எங்களோடு இணைய வைத்து பாட வைத்து முழுமையாக பாடிவிட்டீர்கள் பார்த்தீர்களா? அங்கே பாடும்போது நான் கவனித்தேன், உங்களுடைய கவனம் முழுக்கலும் அங்கும் இதயம் இங்கும் இருந்தது இல்லையா? அது பிற கடினம் ஒரே நேரம்.

0: பாட்டு தரும்பொழுது அவர் பாடும் பாடை நான் கற்பனையிலே உணர்வது உண்டு. நல்லது நல்லது. விக்னேசன் அவர்களே, இன்றைய பாட்டு பாடுவோர் பாடல நிகழ்வை அலங்கரித்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: நன்றி ஐயா.
0: ஓய்வெடுத்துக் கொண்டிருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை. இசை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு இசையை வைக்கும் எங்களை எல்லோரும். பாருங்கள், எவ்வளவு இக்கட்டான நிலையில் கூட வானொலியில் வந்து ஒரு பாடலை பாடலும் துணிந்து வந்து பாடியிருக்கின்றாரே. தொலைபேசியை வைத்து இங்கிலாந்து நாட்டிலிருந்து விக்னேஸ்வரன் அவர்கள், அவர் வியாபார நிலையத்தில் பணிபுரிந்தாலும் வந்து வருகின்ற பாவனையாளர்களை கவனிக்க வேண்டி இருந்தாலும் எங்களோடு இணைந்து விட்டார். இப்பொழுது என் அன்பு குண்டு குண்டு பேத்தி ஜெயா வந்து விட்டால் வந்து விட்டால் வந்துவிடும். வணக்கம் வணக்கம் என் பேத்தி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நலமாக மகிழ்வாக இருக்கின்ற நீங்கள் தானே ஆலயங்களுக்கு சென்று தாத்தாவும் சுகம் பெற வேண்டும் என்று வணங்கி வந்திருக்கின்றீர்கள். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். நான் நலமாக இருக்கின்றேன் பேசி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமாக சந்தோஷமா இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் அன்பு கணவருக்கு எங்களுடைய தந்தையை ஏற்றின வாழ்த்தை சேர்த்து கூறிக்கொள்கிறேன். அவர் தந்தையா வருவதற்கு நீங்கள் தான் உறுதுணை. வாழ்த்துக்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? ஆலயம் சிரிப்பு வருது என்று பேத்திக்கு. சிரித்து வாழ வேண்டும் என்று பேத்தி. அங்கே ஆலயத்தில் எப்படி ஜனக்கூட்டங்கள் நன்றா இருந்ததா? திருமண நாளுமா? அடேங்க அப்பா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நல்ல இந்த மகள்வார் நாள். உங்களோட வீட்டிலிருந்து இவ்வளவு தூரம் அம்மா? அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் கண்ணீர் விடுகின்றது மலையும். இந்த தந்தையர்கள் எல்லாம் துன்பச்சுமை தாங்குகிறார்கள். சரி, இனிமே உங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தேன், வாழ்த்துக்கள் பார்த்தேன். நன்றி அம்மா. எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கீங்கள். இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பாடுவதற்காக இந்த மகிழ்வான சந்தோஷமான நேரத்தில்? இந்த பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு அசத்தி விட்டீர்களே. அப்படியே 25 பாடல்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. ஆனால் ஏன் நீங்கள் பொக்கிஷத்துக்கு வரவில்லை? தமிழ் தெரியாதா உங்களுக்கு? தெரியும் தானே, தெரிந்த பதங்கள் தானே
2: வரவில்லை.
0: தெரிந்த பதங்கள் தானே வந்தது. ஒரு பதம் ரெண்டு பதம் என்றாலும் உங்களுக்கு தெரிந்தன புள்ளிகளை பெற வந்து இணைந்து கொள்ள வேண்டும் அம்மா. தமிழ் வளர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நாங்கள் தமிழுக்கு தோணும். சரி, இப்பொழுது உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம். எங்கே எனக்கு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமா? அன்பு அன்பு உறவுகளுள் தந்தையர்கள் அனைவருக்கும் உள்ள தந்தையர்கள் அனைவருக்கும் இன்று திருமண நாளை கண்ட இனிமேல் தந்தையர்களாக வர இருப்பவர்களுக்கும் அப்படித்தானே எல்லோருக்கும் வாழ்த்துக்களை. என் பேத்தி பேத்தியின் வாயிலாக கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள். ஒரு பேத்தியின் வாயிலாக ஒரு தாத்தா பிறந்த தந்தையர் தின வாழ்த்து கேட்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வாழ்த்துக்களை அன்பு பேத்தி. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. என் ஆசிர் என்றும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நன்றி அம்மா. புது புது
2: அர்த்தங்களை பாட்டை கேளு உன்னை சொல்லே சுதியோடும் லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்லே வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்று சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே.

இது துயிலர் கரசங்கள் பயிலர் மோகங்காரம்பமே. நல்ல மனையாளின் நேசமோடு கோடி நெஞ்சுமெனும் பீனை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே. சுதியோடும் லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே. கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதமா? சோழமையில் தன்னை திரை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா? நாதோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் பிரிக்காத நாளில்லையே. துக்கும் சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் மனம் போல பாடுவேன் கண்ணே. என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்

0: கல்யாண மாலை நீ கொண்டாடும் பெண்ணில் என் பாட்டை கேளு உண்மை சொன்னில். நன்றி தாத்தா.
1: என்ன பாடுகிறீர்கள்? கட்டிக்காரி, முழுமையாக சிறப்பாக எல்லா வரிகளையும் பாடியிருக்கின்றீர்கள். வர வர நல்லாக பாடுகிறாள் என் பேர்த்தி. வாழ்த்துக்களம்மா, நன்றி, சிறப்பான பாடல். அது ஒரு பாடல் ஒரு வரியிலே வந்தது, ஒரு சரணத்திலே, அழகான மனைவி. அந்த வரி, அந்த பதம் என்ன மாதிரி, அந்த சரணம் அம்மா, அந்த பாடங்கள்?
0: அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே
1: இன்பமே. சரி, அழகான பெண் தான் மனைவியாக வரணும். அப்ப அழகு இல்லாத விட்டால் மனைவி அன்பில்லையே ஆகவிட்டு.
0: அப்படிலாம் கிடையாது.
1: அப்ப என்னம்மா அவர் சொல்ற? அப்ப என்ன அந்த பாடல சொல்ற? அழகான மனைவி அன்பான துணைவி. அப்ப அழகு இல்லாதவள் மனைவியா வர முடியாதா? அது எப்படி என்றால், அழகான மனைவியும் அன்பான துணைவிகளும் கிடைக்க வேண்டும் என்றுதான் அதில் கூறப்படுகிறது. அது அழகில்லாது விட்டாலும் அன்பான மனைவி இருந்தால் அது அழகாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் கொள்ளுவோம். சரியா? வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். இந்த வகையில் நீங்கள் அன்பாக அழகான மனைவியாக இருந்து உங்கள் கணவரை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களும் உங்கள் மூலம் அன்பு மகன் ஜம்புகேஸ்வரனுக்கு, அன்பு பேரனுக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். சரியா?
0: நன்றி,
1: நன்றி, என் அன்பு பேத்தி. நன்றாக ஓய்வெடுங்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலை தாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்படும்?
0: இந்த
1: பாட்டே வேணுமா விஜயாவுக்கு? வாழ்த்துக்கள் வேணும். நான் எங்களுடைய விக்னேஷ்.
0: எனக்கு இல்ல தாத்தா, எங்க
1: அண்ணனுக்கு.
0: இந்த பிரவீனா சிங்கார வேலன்.
1: ஓ,
0: தம்பதியர்.
1: ஓ, ஆஹா, கல்யாண மாலை கொண்டாடும் பண்ணி அவர்களுக்காக. கல்யாண மாலை கொண்டாடும் பண்ணி. என்ன பேர் அவர்களுக்கு?
0: பிரவீனா சிங்காரவேலன்.
1: அட்டேங்க அப்பா, பிரவீனா சிங்காரவேலன். பிரவீனா சிங்காரவேலனுக்கு திருமண நாளை ஒட்டி இந்த பாடலை நீங்கள் பாடி காட்டி வாழ்த்தி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வரலாம், ஒரு பாடல் பாடலாம், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. முடிவதற்கு முன்பு வாழ்த்துக்களும். நன்றி பேத்தி. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் பேத்தி, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி. அன்புடன் ஒரு விண்ணப்பம். அன்பு விக்னேஸ்வரன் அவர்கள் அவதி அவதியாக வந்து பாடி சென்றார். அற்புதமாக பாடிய வேளையில் அவருக்கு என்ன பாடல் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. முடிந்தால் அவர் மீண்டும் ஒரு தடவை அழைத்து பாடலை தரலாம், இல்லையேல் பதிலாவது எழுதி விடலாம். விக்னேஸ்வரன் அவர்களே, நன்றி. இப்பொழுது எங்களுடைய அன்பு மகள் சாந்தி வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் சாந்தி. பாடப்போகிறார்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம். அங்கே உங்கள் குரல்.
2: தந்தையர் தின வாழ்த்துகள் ஐயா.
1: தந்தையர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா. உங்கள் மூலம் உங்கள் தந்தையருக்கும் உங்களுடைய கணவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லோரும் தெரிவிக்கின்றார்கள். உங்கள் வாழ்த்தும் எல்லோரையும் சென்றடையும். நன்றி அம்மா. என்றும் அன்பு மகளே சாந்தி, தந்தையர் தின வாழ்த்துக்களை எனக்கு நேரடியாக கொண்டு உங்களுக்கு என்னுடைய ஆசைகள் என்றும் அன்போடு இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: அம்மா. அப்ப உங்களுடைய அழகி எப்படி இருக்கின்றார்?
2: அழகி தூங்கிட்டா.
1: அழகின் அப்பாக்களுக்கு அழகி தந்தையர் தின வாழ்த்து சொல்லவில்லையா? அவங்க பக்கத்துல இருக்காங்களா? அப்ப அவங்களும் குடும்பத்தோட உற்றார்
2: இருக்கு.
1: சரி, அப்ப தந்தைய கண்டால் இவர் வாழாட்டு வேற பேசுவாரா? தந்தை மகளிடம் பெறுவதுண்டா? அவர்கள் கட்டி
2: வச்சிருப்பார்கள்.
1: நீங்களும் கட்டி வச்சிருப்பீர்கள். அப்படித்தான் வாழ்க்கை என்பது அதுதான். சரியம்மா, வாழ்த்துக்கள். சரி, இந்த மகிழ்வான நேரத்திலே என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றாள் மகள் சாந்தி?
2: தந்தை தினத்திற்காக விஸ்வாசம் படத்துல.
1: ஓ, அற்புதமான பாடல். கொண்டு வாருங்கள், கேட்போம். கொண்டு வாருங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா. ஓகே, பாடுங்கள். உங்களுக்கு இடம் வந்து விட்டது. பாடுங்கள்.

0: நன்றி ஐயா.
1: அச்சா அச்சா ஹே, போத் அச்சா, சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் மகளே. அற்புதமான ஒரு பாடல். ஒரு மகள் பெண் குழந்தை என்றால் தந்தைக்கு மேலும் பாசம் கூடவாம் இல்லையா? அப்படியா? நான் அப்படித்தான், ஆண் குழந்தையிலும் பாசம் தான், பெண் குழந்தைகளும் அதான். அன்று ஒரு வினா கேட்டேன், ஒரு ஆண் மூன்று தடவை தாய் அன்பை பெறுகின்றான், அது எங்கே என்றால் முதலில் தாயிடம், அடுத்து மனைவியிடம், தாய்க்கு பின் தாரம், அதன் பின்பு மகள்கள், மகள் மகளிலே காண்கின்றார். என் வாழ்க்கையில் அதை நான் அனுபவித்திருக்கின்றேன், அனுபவத்திலே கூறுகின்றேன். அற்புதமானது, சிறப்பான ஒரு தந்தை தன் குழந்தையை பற்றி, பெண் குழந்தை என்றவுடன் அவ்வளவு பாசத்தோடு வைத்து என்னென்ன கனவுகளை, கற்பனைகளை, தரும்புகளையிலே தனிமையில் இருக்கும்போது மௌனத்தில் பேசுவோம் என்ற ஒரு வசனம் அங்கே பூத்தப்பட்டிருக்கு. மௌனமாக அந்த மௌனத்திலே தாயும் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாச பிணைப்பு தெரியும். அம்மா எங்கே அன்பையெல்லாம் புதைத்து வைத்திருப்பார் தந்தை, வெளியே கூற மாட்டார், கண்டிப்பது போல இருப்பார். எப்பொழுது அவள் திருமணமாகி தன்னை விட்டு விலகுகிறாளோ, அம்மாவை மாரில் அடிச்சு தலையில அடிச்சுக்கிறது அடிச்சு காட்டி பிடிச்சி கொஞ்சம் எத்தனையோ எல்லாம் சொல்லுவாள். ஆனால் அப்பா அப்படி ஊரத்தில் நின்று பார்த்து கொண்டு கண்ணை மெதுவாக துடைப்பார், அந்த கண்ணீர் இல்லையா, சென்றுவா மகளே. அந்த இடத்திலே தான் அந்த பாசத்தினுடைய எல்லை, எங்களால் அதை எல்லை மீறி வந்துவிடும் அவருக்கு ஆனந்த கண்ணீர் தான், வார்த்தையே வராது. அப்படி தலை கண்ணாலே மௌனமாக சொல்ல, சென்றுவா அம்மா என்று சொல்லும் பொழுது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும் இல்லையா. அந்த மகளும் அப்படித்தான்.
0: என்னோட தந்தையெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பானவர்கள்யா,
1: கண்டிப்பாண்டாலும் பாசம் இல்லை, பாசம் இல்லை. என்னுடைய தந்தை
0: எனக்கு அந்த பிரிவு என்றதே தெரியலங்க ஐயா, பக்கத்திலேயே இருந்துட்டேன் நான், ஒரே ஊர்ல இருந்துட்டோம், அதனால பிரிவுன்னு
1: இருந்தாலும் வீட்டை விட்டு பிரிந்து போகும்பொழுது அந்த தந்தையினுடைய உள்ளம் கலங்கும். அதனால தானே அவர் தோளிலே தூக்கி, நான் காண முடியாத நீ காண்மகனே என்று காட்டுகிறார் மகளே என்று தூக்கி தோளிலே வைத்து சுமக்கிறார் இல்லையா. தந்தை நல்ல பாடல், இனிமையான ஒரு பாடல் இந்த இன்றைய நாளிலே தந்திருக்கின்றீர்கள். எல்லோரும் அதை கேட்டு மகள்
0: இதே பாடல் கொடுத்துருங்க ஐயா, நாளைக்கு
1: இதே பாடல் தான் உங்களுக்கு போகணுமா? கண்ணான பாடல் வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்றால் நீங்கள் இன்னொரு பாடல் வந்து பாட இருக்கின்றீர்கள் தானே? விரைவாக வந்து பாடலாம், மட்டும் நன்றியே நண்பு மகளே, சிறப்பாக பாடுகிற என்னுடைய ஆசிகளோடு வாழ்த்துக்கள் விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த மகள் வருகின்றார்கள் இப்பொழுது. வணக்கம் வணக்கம் வணக்கம் சகாய அன்சுராணி. வணக்கம் சகாய அன்சுராணி சந்தன்ராஜ் அவர்களே, அன்பு மகளே ராணி, வணக்கம், வருக வருக.
2: அன்பு தந்தைக்கு
1: தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தந்த அன்பு மகளே, என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது என்னுடைய நல் ஆசிகளை அன்பு மகளே ராணி உங்களுக்கு தருகின்றேன். வாழிய பல்லாண்டு.
2: நன்றிங்க ஐயா.
1: வாழ்த்து. சுகமாக நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
2: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
1: மகிழ்வாக
2: இருக்கு.
1: ஓ, மழை வந்து விட்டதா? அப்ப என்ன குளிர்மையா இருக்கு தானே மகள்? அப்ப குளிர்மையா இருக்கு. பாடல்களும் தந்தையர் தினம், நீங்கள் அன்பு மகளை கண்டவுடன் மழை குழு குழன்று தந்தையின் அருளால் வைத்துக் கொண்டிருக்கின்றது உங்களை, பார்த்தீர்களா? சிறப்பு சிறப்பு. சரி, இப்பொழுது நாங்கள் என்ன பாடலை கேட்போம் உங்களிடமிருந்து? என்ன பாடல?
2: மயிலாடும் பாருங்க, மயிலாடும் பார பக்கத்தில ஓட, மயிலாடும் பார பக்கத்தில ஓட, அழகு ஓவியம்மா பத்தி காத்து சிரிக்கும் பாருங்கம்மா, பொழுது வயலுல குட்டி குட்டி கவிதை விளையுமா, மயிலாடும் பார பக்கத்தில ஓட, அழகு ஓவியம்மா பட்டு காட்டு சிரிக்கும் பாருங்கம்மா, பொழுது வயலுல குட்டி குட்டி கவிதை விளையுமா, துள்ளி ஓடும் முயலுக்கு தான் காதில் பொட்டு வைப்போமா, தான் கம்மல் போட்டு பார்ப்போமா, தத்திக்கும் நடக்கும் குட்ட வாத்தே நடந்திட பகலகணுமா,

ஒத்த காதிலே நிற்கும் நாரையே, கேட்கும் வார்த்தையே நாம் தருவோமா, மனசு கெடுத்து ரெட்ட சாட்ட பின்னுவோமா, வயல ஜீவனா கொஞ்ச காலம் குழந்தையாகுமா, மயிலாடும் பாற பக்கத்தில ஓட அழகு ஓவியம்மா, பட்டிக்காட்டு சிரிக்கும் பாருங்கம்மா, உழுத வயலுள்ள குட்டி குட்டி கவிதை வேலையுமா, மூக்கு சிவந்த பச்சை கிளியே உனக்கு என்ன கோவமா, நான் கோவ போலம் தருவா, பாடி கிடக்கும் பச்சை கொடியே உனக்கு என்ன தாவமா, நான் தண்ணி ஏதும் தருவா, கோவில் மாட புறங்க

0: பாட்டு கேட்டு சிரிக்கும் பாருங்கம்மா, உழுத வயலுல குட்டி குட்டி கவிதை விளையுமா. ஐயா
1: முடிந்ததா? அப்படியே தான் மயங்குட்டேன். குழந்தை குரல்ல பாடும் பொழுது இனிமையாக இருந்ததம்மா. கள்ளம் கவடம் இல்லாத பிள்ளை உள்ளம் கொண்ட ஒரு சின்ன பிள்ளை துள்ளி ஆடுவது போல அந்த கற்பனையை கொண்டு வந்த பாடல் மிகவும் சிறப்பாக இருக்கு. நன்றாக பாடம் மனதிலே பதித்து அழகாக உங்களுடைய செல்ல குரலே பாருங்க. அந்த குரலும் அதற்கேற்ற பொருத்தமான குரலாக இருக்கின்றது. இனிமையான பாடல் அந்த பாடல், மனநூதி சிறைப்படுத்த பாடல் தானே? சிறப்பு, சிறப்பாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கலாமா. சரி,
0: நன்றிங்க.
1: அப்ப இந்த பாடல் தான் உங்களுக்கு வேண்டுமா? காற்றலையிலையும் வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் நான் காட்டுறதுன்னு நன்றாக பாடுங்கள். முழுமையாக அழகாக மூச்சு நல்ல குரல்ல பாடும் பொழுது என் குழந்தை பாடுவது போல் தான் நான் அதை ரசித்துக் கொண்டிருந்தேன். நன்றி மகளே, நன்றி. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. இதெல்லாம் ஒரு ஒரு கொடை, இறைவன் தந்த கொடை என்றுதான் கூற வேண்டும். இது இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனம் இருக்க வேண்டும், யோகம் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு மகள் போடு.
0: நன்றிங்க.
1: அவரும் வந்து விட்டார, ஒரே வண்டியிலே வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வர வேண்டும். வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
2: இனிய இரவு நேரம். வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு நேரம். இரவு நேரத்தில் வந்து வணக்கத்தை உங்களுக்கு உங்களுக்கு நானும் வணக்கத்தை தருவதோடு அல்லாமல் தந்தையர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நானும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: நிச்சயமாக ஐயா, நம்மளுடைய மண்டில் தமிழ் வானொலியில் அனைத்து உறவுகளின் தந்தையாக திகழும் உங்களுக்கு எங்களுடைய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா, மற்றும் நம்முடைய நண்பர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி சந்தன்ராஜ். நானும் உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்று உங்களுக்கு என்னுடைய ஆசையை தருகிறேன். அன்பு முகன் போன்று ஏனைய தந்தையர்களும் உங்கள் வாழ்த்துக்களை கேட்டு மகிழ்கின்றார்கள். நன்றி. அங்கே கூறுங்கள், வேற என்ன கூறுங்கள்?
2: ஆமாங்க, காலநிலை தான் அப்படியே குளுமையா இருக்குது.
1: அந்த அது மகள் கூறிவிட்டார், நல்ல குளுமையா இருக்குது. பாண்டி நல்ல, எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த குளிர் சொல்லலாம்? அவர்கள் விடும் பெருமூச்சுக்கள், சுமைகளை தாங்க முடியாமல் இல்லை. ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். தந்தையர் தினத்தில் அன்று கூட குளிராக இருக்கணும், என்ன இது வெப்பமா இருக்கின்ற எங்காமல் நல்ல குளிர்மையாக இருக்கிறதே என்று தந்தையர் தினத்தைக்கு குளிர்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தந்தையர்களின் உழைப்பின் நீர்கள், வியர்வையாகவும் கண்ணீராகவும் இருக்கின்றது. நல்லது சந்தன் ராஜ், வாழ்த்துக்கள் உங்களுடைய செய்திகளுக்கு. அங்கே என்ன பாடல் என்று நீங்கள் பாடப் போகின்றீர்கள்?
2: நானும் ஒரு பாடலை பாடுறேன்.
1: பாருங்கள், பாடுங்கள்.
3: மார்கழியில் குளிச்சு பாரு, குளிர் பழகி போகும். மதவன வாழ்ந்து பாரு, வரும பழகி போகும். உப்பில்லாம குடிச்சு பாரு, கஞ்சி பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு, தூக்கம் பழகி போகும்.

மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு வரும பழகி போகும். என்னோட சொத்தெல்லாம் தொலைச்சு புட்டே, இப்போ என் பேரும் உலகத்தையே எழுதிக்கிட்டேன். துறவிக்கு வீடு மனை ஏதும் இல்லை, ஒரு குருவிக்கு காசேதான் தேவையில்லை. சில்லன காத்து சித்தோட ஊத்து பசிச்சா கஞ்சி படுத்தா உறக்கும். போதுமடா போதுமடா போதுமடா சாமி, நான் சொன்னா கேவலமிமடா சுத்துமடா பூமி. மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மாதவன வாழ்ந்து பாரு

காசு பணம் சந்தோஷம் தருவதில்லை, வைரக்கல்லுக்கு அரிசியோட ருசியும் இல்லை, போதும் என்ன மனசு போல செல்வம் இல்லை, தன் பொண்டாட்டி போல ஒரு தெய்வம் இல்லை.

0: போதுமடா போதுமடா போதுமடா சாமி, அட என்ன போல் சுகமான ஆள் இருந்தா காமி. மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், வாழ்ந்து பாரு வரும பழகி போகும், உப்பில்லாம குடிச்சு பாரு கஞ்சி பழகி போகும், வாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போகும், வறுமையோடு இருந்து பார் வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்து பாரு தாவு பழகி போகும், மார்கழியில் குளிச்சு பாரு குளிர் பழகி போகும், மதவன வாழ்ந்து பாரு வரும பழகி போகும். அவ்வளவுதாங்க ஐயா.
1: 9 ரூபாய் நோட்டு திரைப்படுத்த பாடல், அழகான ஒரு தத்துவ பாடல். எதுவும் எங்கள் மூதாதையினால் நாங்கள் இன்றைய கடைபிடிப்பதை பழக்க வழக்கம் என்று கூறுகிறோம். பழக்கம்தான் வழக்கமாக வருகின்றது. மார்கழியில் குளிச்சுப்பார், மார்கழி என்றால் குளிர் மாதம், அதிலே குளித்தால் குளிர்ந்தான், அதை குளிச்சு பார்த்தால் தானே தெரியும் அது பழக்கத்துக்கு வரும். அதே போலதான் அவர் வாழ்க்கை என்றால் என்ன என்று உணர்வதற்கு அதை உணர்ந்து பார், அனுபவிச்சு பார் என்றுதான் அவர் கூறுகின்றார். சுகமாக இருக்க வேண்டும் என்று சுகத்துக்காக ஓடி அலைந்து தேடி சுகத்தை தேடி கண்டது ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் நாங்கள் பழக வேண்டும். வெயில் என்றால் அது எப்படி இருக்கும் என்றது வெயிலே காய்ந்தால்தான் தெரியும், மழை என்றால் மழையிலே நனைந்தால்தான் தெரியும். அதை உணர்ந்து பார்க்க சொல்லித்தான் சொல்லு, உணர்ந்து அதை நாங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. அதுபோல் துன்பம் வருகின்றது வாழ்க்கையில் என்றால் உண்மையாக துன்பம் வந்தே வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்தது, அதை அந்த துன்பப்பட்டு பார், அது பழக்கப்பட்டு போய்விடும். துன்புப்படாமல் ஒளிந்து விலகி விலகி நாங்கள் தேவைகளுக்கு மற்ற உதவிகளை நாடி தேவைகளை அதிகரித்து கொண்டு போனால் அது புரியாது எங்களுக்கு. சிறந்த ஒரு பாடல், ஒவ்வொரு வரிகளையும் நன்றாக உணர்ந்து அந்த அந்த அந்த அந்த சாயலோடையே தந்தீர்கள். நன்றாக இருந்தது ஐயா பாடல். இடையிலே உங்களுக்கு ஒரு தடவை ஒரு எதிர்கட்சியின் சதியொன்று நடந்ததுதான் அது ரெண்டு சொற்களும் நன்று நல்ல பாடல். இன்றைக்கு ஒரு உள்ளத்தால் உணரக்கூடிய வரிகள் தாங்கிய ஒரு நல்ல பாடல், எனக்கு பிடித்த திரைப்படம்.
2: சிறப்பு பாடல்
1: தந்தையர்கள் வாழ்க்கை, தந்தையர்கள் தான் இந்த துன்பங்களை எல்லாம் மறந்து விடுறது, அதை பட்டு தெளிகிறார்கள். மற்றவர்கள் அல்ல, பிள்ளைகளோ தாயார்களோ இல்லை, தந்தை தான் இவற்றை எல்லாம் உணர்வதும் பட்டு தெளிவதும் சொல்லும், பட்டு தெளிவதன் சொல்லி குளிரிலே குளிச்சு பார், பழைய சூற சாப்பிடு, பட்டினியாக கிடந்து பார் என்றெல்லாம் கூறப்படுது. அப்போ தான் அதனுடைய உண்மை தெரியும், அதனுடைய எதிரொலி தெரியும். வறுமையை பற்றி உணர்ந்து வறுமையாக இருந்தால் தான் செல்வம் என்றால் என்ன என்று உணரக்கூடியார். அதற்காக அப்படி வாழ்ந்து நாங்கள் அதுக்குள்ளே புகுந்து அந்த துன்பத்தை சுமக்க வேண்டும் என் தந்தையார் கூறுவார். மலையே வரினும் தலையே சுமப்பது, எங்கள் தலைதான் பெரிய மலைப்பாரத்தை கொண்டு வந்து வைத்தாலும் தலையில் அதை வச்சு சுமக்க வேண்டும். அப்போ அந்த தலை சரியாக இருக்க வேண்டும், நாங்களும் அந்த துன்பங்களை உணர வேண்டும். அற்புதமான பாடல் சந்தன்ராஜ், சிறப்பான ஒரு கருத்துள்ள பாடல், தந்தையர் தினத்துக்கு ஏற்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், அறிவுரையான ஒரு பாடல், நன்றிகள். அப்போ இந்த பாடல் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒலிபரப்பும். நன்றி சந்தன்ராஜ்
2: அவர்களே, உங்களுக்கும் வாழ்த்துக்களையா, சிறப்பு பாடியா, அனைவருக்கும் பாராட்டுக்களையா, நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வாருங்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம் அம்மா. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, வாருங்கள். இரண்டாவது பாடலை திறப்ப உங்களா கொண்டு வாருங்கள். திருப்புகள் கொண்டு வாருங்கள்.
1: ரெடியாக இருக்கிறது.
0: நல்லது நல்லது.
1: திருச்சிற்றம்பலம்.
0: திருச்சிற்றம்பலம்
1: பறவை கேத்தனை.

கரட கற்பக இலையோனே கலைவீர் கற்புற மகள் கேள்வா, கரட கற்பக இலையோனே கலை

0: மரபு புச்சித பிரபுவாக வரமெத்த தர வருவாயே, கரட கற்பக இளையோனே வரமெத்த தர வருவாயே.
1: முடிந்ததா
0: அப்பா?
1: திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
0: அப்பா அடுத்த பாடல் பா.
1: சரி, திருச்சிற்றம்பலம் அந்த திருப்புகளை முடித்து கொண்டு அடுத்த உங்களோட சத்தம்
0: திருச்சிற்றம்பலம் பா. திருச்சிற்றம்பலம்
1: ஓ, பெரிய சத்தம் வருகிறது அம்மா.
0: அப்பா அதுதான்ப்பா அந்த வானொலி பா.
1: அதுக்கு அது நிறுத்த
0: முடியாது,
1: நிறுத்துங்கள். சரி, வாழ்த்துக்கள் அம்மா.
0: அதாவது ரெண்டு வச்சுட்டு இருக்கம்பா, ஒன்னு பாடல் பார்த்து பாடுறேன்.
1: சரியா, அடுத்த அடுத்த பாடலை கொண்டு வாருங்க.
0: அடுத்த பாடல்ப்பா சீக்கிரமா பாடி முடிச்சிடறேன்ப்பா.
1: இல்ல இல்ல, நீங்க கொண்டு வாருங்க, நேரம் எடுத்து பாடுங்க. என்ன இந்த பாடல், என்ன படம்?
0: குங்கும பொட்டின் மங்களம் பா.
1: சிறந்த பாடல், கொண்டு வாருங்க. குங்கும பொட்டின் மங்களம் கொண்டு வாங்க.
0: மங்களம் எடுத்து இதோ ரெடியா இருக்குப்பா, வரேன். அதுக்குள்ளயும் வேற எங்க போய் குங்கும பூன்னு வருது நீங்க சொல்ற மேல்.
1: வாழ்த்துக்கள். அமைதியாக சலனப்படாம,
0: ஒரே நொடியாப்பா.
1: நோ, அது பிரச்சனை இல்லை. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவுகள் வந்து தங்கள் சொந்த குரலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் ரேவதி உங்கள் அடுத்த பாடலை. அந்த வேளையில் திருப்புகளை தந்து ஆன்மீகத்தையும் வளர்த்துக் கொள்ளுகின்றோம். ஆன்மீகமும் முக்கியம்தான் எங்களுக்கு. எவ்வளவு தூரம் திருப்புகளை நீங்கள் கையாளுகின்றீர்களோ அந்தளவு தூரம் உங்கள் வார்த்தைகள் தெளிவுகள் சொற்தெளிவுகள் எல்லாம் வரும். தமிழ் வந்து உட்காரும் உங்களுடைய நாவிலே.
0: நிச்சயமாக அப்பா. இப்ப ஆரம்பிக்கிறேன் அப்பா.
1: பாருங்கள்
0: அப்பா, திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிக்கல, இப்ப திருச்சிற்றம்பலம் சொல்லி முடிச்சுட்டேன், இப்ப பாட்டு பாடுறேன்.
2: குங்கும பொட்டின் மங்களம், நெஞ்சமீரண்டின் சங்கமம், நெஞ்சமீரண்டின் சங்கமம்.

இன்பம் பின்னான பின் என்னை தேடி கொண்டாடுதே எண்ணங்கள் கோடி கொண்டாடுதே எண்ணங்கள் கோடி எண்ணங்கள் கோடி கோடி கோடி குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் தங்கம் மங்கும் நிறமான மங்கை அங்கும் எங்கும் ஆனந்த கங்கை ஜில்ல

0: தென்றது பூந்தென்றல் தூது தூது தூது குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும்.
1: முடிவந்தார்கள். நல்ல பாடல், இனிமையான ஒரு பாடல், சிறப்பாக பாடி முடிச்சிருக்கிறீர்கள். வாழ்த்து. இரு குரல் இசையை கொண்டு வந்து ஒரு குரல்லையும் பாடி முடிச்சிருக்கிறீர்கள். கெட்டிக்காரி அம்மா, கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இந்த பாடலை நீங்கள் மனதிலே பதிப்பதற்கு எத்தனை நாள் சென்றது?
0: மனதில் பதிக்கிற, அதாவது மனதில் பதிந்து விட்டதப்பா,
1: பதிந்து விட்டது.
0: ஆனாலும் இதை அந்த ராகங்கள்லாம் பதிந்து விட்டது, அந்த வரிகளை எடுத்து அதே பாடுறோம்.
1: அதுதான், அந்த ராகம் மனதிலே பதிந்து விட்டால் நீங்கள் பாடும் பொழுது வரிகளை கூறுங்க, தானாக அந்த ராகம் உங்களை இழுத்து கொண்டு போகிறது இல்லையா? இதுதான் இசை. அதற்கு இசைந்து விடுகிறீர்கள். நீங்கள் இசைந்து போகக்கூடிய வகையில் இந்த இசை உங்களை இழுத்துக்கிறது. அதனால் அவர்களே கூறுகிறார்கள் இசை அமைப்பாளர்கள் என்று. அந்த வரிகளுக்கு ஏற்ப வரிகளை ஒருவர் போட்டு கொடுக்கும் பொழுது கதைக்கேற்ப அந்த ராகங்களை கொண்டு வருகிறார்னா, அந்த கதையின் சாராம்சத்துக்கு ஏற்ப அது என்ன உணர்வோடு வருகிறது, காதல் உணர்வில் வருகிறதா, வீர உணர்வில் வருகிறதா, சோக உணர்வில் வருகிறது, உணர்வுக்கு ஏற்ற ராகத்தை தெரிந்து அந்த ராகத்திலே இந்த சுரங்களை கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். சிறப்பாக அந்த இசையை நீங்கள் உள்வாங்கியபடியால் தான் வரிகளை மனப்பாடமாக வருகின்றது, தானாக இழுத்து கொண்டு போகிறது. அந்த இசை உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போகின்றது இல்லையா? சும்மா இந்த வரிகளை இலக்கியத்துடன் இலக்கியமாக படித்து கொண்டு போனால் மனதிலே பதிவதை விட இசையோடு படிக்கும் பொழுது சிறப்பாக இருக்கின்றது. அம்மா வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து ரெண்டு பாடலையும் தந்து திருப்புகளும் தந்து வாழ்த்துக்களையும் தந்தீர்கள் என்றும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பாக இந்த சிறப்பாக வந்து பாடி காட்டியிருந்த வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த உறவு எங்களுடைய சாந்தி வருகின்ற. நன்றி அம்மா. நன்றி நன்றி. எங்கே சாந்தி, உங்களுடைய குரலை பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை சாந்தி உங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே, கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கேட்போம்.
2: சரிங்க ஐயா.
1: ஓகே, அடுத்த பாடல் கொண்டு வர வேண்டும். ஜெயா, நீங்கள் வளைத்திருந்தீர்கள், நீங்கள் பெற வேண்டும். கிருஷ்ணன் இரண்டாவது பாடலையும் தர விரும்பினால் பெறலாம். விக்னேஸ்வரன், உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் இரண்டாவது பாடலை தரலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் பாடிய பாடலைத்தான் ஒளிபரப்ப வேண்டுமா, புதிய பாடலின் தேவை என்றால் நீங்கள் எழுதலாம் அல்லது வந்து கூறலாம். சாந்தி ஆயத்தம்
2: பாடுறங்க.
1: ஆயத்தம் ஆரம்பம் பாடுங்கள்.
2: சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம் சம்

சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு கட்டுப்பாடு.

படித்ததுண்டோ, சொல்லிக் கொடுத்ததுண்டோ, நினைத்ததெல்லாம் கிடைக்கவே.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை தந்தை ஆசான் இவர்களை அறிய வைத்த அன்பு தமிழெல்லாம் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் கூறி இன்று உங்களுக்கும் வணக்கம் தந்து இணைகின்றேன். அவர்கள் தாழ் பணிந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் இணைய இருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கதம்பத்தில். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 2வது நாள் காரிக்கிழமை.

கனடாவில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் இடத்தை சுற்றி இப்பொழுது சீதோஷ்ண நிலை காலநிலையை பார்த்தால் பூஜ்ஜியத்துக்கு மேலே 7 பாகை செல்சியஸ் என்று கூறும் இந்த இனிமையான வேளையிலே இது படிப்படியாக உயர்ந்து 9 பாகையை தொட்டுவிடலாம் என்று கூறினாலும் நாங்கள் வெளியே சென்று இந்த காலநிலையை உணர்வதாக இருந்தால் 4 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கின்றது. அதனால் இந்த 4 பாகை வெப்பத்தை கடைசி வரைக்கும் தராது, எங்களுக்கு இறுதி வரை வெப்பத்தை தொட முடியாது. அதற்காக நாங்கள் அங்கிகளை அணியத்தான் வேண்டும். 4 கடமைகளுக்கு எந்த கடினமும் இல்லை, ஆனால் காற்றிலே ஈரப்பதம் உண்டு என்பதனால் வீசுகின்ற மெல்லிய காற்று குளிரைத்தான் கொண்டு வந்து தருகின்றது. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் கதம்பத்தை நோக்கி வரும் வேளையிலே கனடாவை சுற்றியுள்ள காலநிலை இன்று மழை வருவதற்கான சான்றும் 14 மணி நேரங்களுக்கு எங்களுக்கு முன்பின்னாக பகல் இரவு இருக்கும் என்றும் சூரியன் கூறினாலும் அவரின் முகத்தை நாங்கள் பார்க்கவோ அவரது வெளிச்சத்தை பார்க்கவோ முடியாமல் ஒரு மூடு மந்திரம் போட்டது போன்றும் அப்பாக இருக்கின்றது. இனிமையான இந்த காலநிலையை நான் கூறிய வேளையிலே உங்கள் காலநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் வேளையிலே பேசிக்கொள்ளலாம்.

கதம்பம் ஆரம்பித்தது என்று காரைக்கிழமை. காரைக்கிழமையிலே என்ன நிகழ்வு வரப்போகின்றது என்று நான் முன்பே அறிவித்திருக்கின்றேன் அரை மணி நேரத்துக்கு முன்பாக. அதனால்தான் இங்கே பாட்டுக்கு பதில் பாட்டு இணைந்திடுவோம் என்று ஜெகபர் சாதிக் அவர்களும், அப்பா வந்தாச்சு என்று வணக்கம் வைத்த மகள் ஷியாமலாவும், அன்பு பிரபுவும் வணக்கம் வைத்து நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றும், கே எஸ் கிருஷ்ணன் அவருடைய பதிலையும் பார்த்தேன், வணக்கத்தோடு நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறிய வகையிலே, நாங்கள் நீண்ட நாட்களாக கடந்த மூன்றாவது மாதத்தில் ஆயத்தப்படுத்தி இறுதி வாரத்தில் வர வேண்டிய பாட்டுக்கு பதில் பாடு கடந்த மாதம் வராமல் இன்று ஐந்தாவது மாதத்தின் முதல் மாதத்துக்கு தொடங்கி இருக்கின்றோம். வரலாம் என்ற எண்ணிக்கை எத்தனை வருகின்றார்களோ தெரியவில்லை. இருப்பினும் அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வலுக்குடி கொடுத்த இறைவனுக்கு நன்றி, இணைவோம் என்று கூறிய உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியான பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வினை. உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு

0: வழி.
1: நீண்ட நாட்களாக இந்த இசையை நாங்கள் ஆரம்ப இசையாகவோ இடை இசையாகவோ கேட்கவில்லை தானே. இன்று கேட்கும் பொழுது ஆனந்தமாகத்தான் இருக்கின்றது அன்பு உறவுகளே. இருப்பினும் இந்த நிகழ்வை நாங்கள் நீண்ட காலமாக எடுத்து தொடர்ந்து இயங்கி வந்த வேளையில் இடையிடையே உடல்நிலை காரணம் அரசிய காலநிலை காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டு, ஆனால் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நாங்கள் இயங்குவதற்கு நீங்கள் அனைவரும் காட்டும் ஆதரவுக்கு பெருநன்றி. இதை கடந்த வாரமே பலர் என்னை கேட்டிருந்தார்கள், எங்களுடைய தளங்களிலே பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதில்லையா, ஏன் நடைபெறுவதில்லை, அதை கேட்கும் எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றதே, உங்களுடைய பங்களிப்பவர்கள் தங்கள் வேகம் விவேகமாக வந்தாலும் நாங்களும் அதை சிந்திக்கின்றோம் அல்லவா, எங்களுக்கும் அது சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது, மீட்டி பார்ப்பதாக இருக்கின்றது, அந்த பாடலை தொடருங்கள். அப்பொழுது அவர்களுக்கு நான் பணிவான வேண்டுகோளை விடுத்தேன், எந்த காரணமும் இல்லை, நான் நேயர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருப்பது போன்று இதை பங்கு பெற்றும் என்னுடைய அன்பு உறவுகளும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், அவர்களின் ஆதரவு எனக்கு இருக்கின்றது, எனக்குத்தான் உடல் வலிமை காரணமாக நான் அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு எனக்கு வல்லமை போதாது என்ற காரணத்துக்காக நிறுத்தினேன். இப்பொழுது ஓரளவு தேறி வந்திருக்கேன், சரி இந்த வாரம் நான் கொண்டு வருகின்றேன் என்று கூறியிருந்தேன். அதனால் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார்கள். முடிந்தவரை நீங்கள் அழைத்து கொள்ளலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நாங்கள் இதை நடாத்துவோம். அங்கே ஒன்று கவனிக்க வேண்டும், வேகம் விவேகம் விரைவு என்று ஒன்று இருக்கின்றது. வேகம் என்பதுதான் அந்த விரைவை குறிக்கின்றது. விரைவாக வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பாடல்களை மாறியோ அல்லது சொற்பிழை விட்டோ பாடல்களை தயவு செய்து கூறாதீர்கள். அடுத்த இன்னும் ஒரு வேண்டுகோள், பலருடைய கருத்து, ஒரு பாடலை நான் ஒருவர் தந்தால் அவர் அந்த பாடலுக்கே பதில் பாடல்கள் தந்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு என்று கூற முடியாது. ஒருவர் வந்து ஒரு பாடலை தந்தால் அவர் தரும் பாடலில்தான், அவர் எத்தனை பாடல்கள் தருகின்றாரோ அத்தனை பாடல்களிலும் ஒரு பாடலுக்கு நீங்கள் ஒரு பதில் பாடலை தர வேண்டும். அந்த பதில் பாடல் நீங்கள் அந்த கொண்டு வரும் பாடலின் முதல் பதமும் அவர் தந்த பாடலிலே இருக்க வேண்டும், முதல் வரியிலே. இப்போ ஒருவர் ஒரு பாடலின் ஒரு வரியை தந்தால் அந்த முதல் வரியிலே எத்தனை பதங்கள் இருக்கின்றதோ அதில் ஒரு பதத்தில் ஒரு பாடலை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் தந்த பாடலுக்கு அப்படியே 4 பாடலை மனதுக்கு இணைத்து கொண்டு தொடர்ந்து தருவது பொருத்தம் பாடு இல்லை என்று குறிக்கப்பட்டிருக்கின்றதால் நீங்கள் கூறுகின்ற பாடலுக்கு பதில் பாடல் நாங்கள் கேட்கவில்லை. இந்த நிகழ்ச்சி பாட்டுக்கு பதில் பாடு, இன்னொருவர் தந்த பாட்டுக்கு ஒரு பதில் பாட்டை தர வேண்டும். அதனால் தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, நீங்கள் பாடலை தந்து நான் அதுக்கு பதில் கூறுவரையும் காத்திருக்க வேண்டாம். சரி என்று நான் கூறிவிட்டால் நீங்கள் உடனே உங்கள் அழைப்பை துண்டித்து நினைத்த பாடலை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அப்படியே வைத்து கொண்டு அமர்த்தி அது பலருடைய இது இங்கே கொஞ்சம் அது இடையூறாக இருக்கின்றது. பாடல் தொகை தருவது கிட்டித்தரம், அதற்குத்தான் வேகம் விவேகம் என்று கூறப்படுங்க. உங்களுடைய நினைவிலே ஒருவர் ஒரு பாடலை தந்தால் அந்த பாடல் முதல் வரி என்ன என்றது நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தந்த பாடலுக்கு உடனே நினைத்து கொண்டு வைத்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் என்ன பாடல் தருகின்றார்கள் என்று உங்களால் கிரகிக்க முடியவில்லை. எல்லோரும் ஒரு தொலைபேசியிலே தான் இயங்குகிறீர்கள். இங்கேயும் நாங்கள் ஒரு வழியைத்தான், ஒரு இணைப்பைத்தான் வைத்திருக்கின்றோம். 2-3 இணைப்பு வைத்தால் நான் 2-3 படைப்பாளியோ தொகுப்பாளர்கள் தேவை, அப்படி செய்ய முடியாது அந்த நிகழ்ச்சிக்கு. அப்படி ஒருவருடைய ஒரு வழியிலே தான் வர வேண்டும், நீங்கள் வரிசையிலே நின்று வர வேண்டும். ஒவ்வொருவரும் நீண்ட நேரம் அழைக்க வேண்டியிருக்கும், அங்கே பொறுமை காக்கப்பட வேண்டும். பொறுமை இருக்கின்றது, வேகம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது, ஞாபக சக்தி இருக்கின்றது. அதனால் கவனித்து கொண்டு வாருங்கள், இணைவோம் என்று கூறிக்கொண்டு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்க உள்ளது.

அனைவரும் நலமாக மகிழ்வாக ஆரம்பிக்க இருக்கும் இந்த நிகழ்வுக்கு முதலில் ஒரு பாடல் வேண்டுமல்லவா? அந்த பாடலில் இருந்து தானே நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். வழமையாக நான் ஒரு பாடலை தருவதுண்டு. அந்த பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலில் முதல் வரியில் எத்தனை பதங்கள் இருக்கின்றதோ அத்தனை பதங்களில் ஏதாவது ஒரு பதத்துக்கு ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்போம். மகிழ்ச்சியோடு நீண்ட நாட்களுக்கு பின் இன்று கைகூடி வந்த இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் வருகைகளுக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழில் வரும் முதல் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? இந்த பாடலாக இருக்கும்.

தருவேன். என்ன விலை அழகே என்ற பாடல் தான் இன்று நாங்கள் கொண்டு வந்த பாடல். என்ன விலை அழகே என்ற அந்த பாடல் முதல் வரியிலே அந்த வரிகளிலிருந்து பதங்களை எடுத்து நீங்கள் ஆரம்பமாக வருபவர்கள் முதல் பாடலை தரலாம்.

என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். இந்த பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் ஒரு பாடல், எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடலை கண்டு ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு எங்கே யார் முதலில் வருகின்றார் என்று பார்ப்போம்.

0: முதலில் வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்பா. அழகிய தமிழே அழகிய மொழி, அந்த பாட்டுப்பா.
0: அந்த பாட்டு எப்படி இருக்கு? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா. மழை வந்திருக்கப்பா.
0: சரி, என்ன பாடல் சொன்னீர்கள்?

0: வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக், தாங்கள் நிராமல் அனைவரும் நலம் இருக்கீங்களா?
0: அனைவரும் நாங்கள் நலம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கே நான் எனது செல்லக்கிளி பசுக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. சரி, இன்று நாங்கள் ஆரம்பிப்போம். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அப்படிங்கிற பாடல்.
0: சிறப்பான பாடல், மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல, வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நல. நண்பர்கள் விருந்தாளர்கள் எல்லாம் சென்று விட்டார்களா? இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? சென்று விட்டார்களா? ஆ சரி, அப்ப சுதந்திரமாக நீங்கள் சுதந்திரமாக விளையாடலாம். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: என்ன என்ன வார்த்தைகளோ, என்ன என்ன வார்த்தைகளோ.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன என்ன வார்த்தைகளோ என்ற பாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவை இணைத்து விடுவோம் அன்புடன். பிரபு அவர்கள் வருகிறார். வணக்கம் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன் மகனே. பிரபு, உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. பிரபு, உங்களை இணைத்திருக்கின்றேன். உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையா? சரி, சியாமலா வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள் சியாமலா, உங்கள் பாடலை, இரண்டாவது பாடலை. சியாமலா, யார் இதில் இருக்கின்றீர்கள்? உங்களுடைய அழைப்பு, யாருடைய அழைப்பு இருக்கின்றது தெரியவில்லை. பிரபு, வணக்கம் பிரபு.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நீண்ட நாட்களுக்கு பின் குரல் கேட்க ஆவலாக மகிழ்வாக இருக்கும். நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, இந்த இனிய வேளையிலே பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியில் என்ன பாடலை நீங்கள் தரப்போகிறீர்கள்? இந்த வரிகளிலேயே ஏதாவது ஒருவர் யாருடைய பாடலுக்கு என்றாலும் சரி, கொண்டு வாருங்கள்
2: ஐயா. முதல் பாடலிலேயே சொன்னா விலைக்கு வாங்க வருவேன். அந்த வாங்க என்ற அந்த பதத்திற்கு வாங்க மச்சா வாங்க பார்த்து போங்க.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், வாங்க மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க. வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு ஓடிவாருங்கள் கேட்போம். நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த பாடலை தருவதற்காக எங்கே சியாமலா நீங்கள் வந்தீர்கள், எங்கே உங்களை காணவில்லை. இப்பொழுது ஜெகபிரசாதிக் மீண்டும் வந்து விட்டார். தன்னுடைய இரண்டாவது பாடலை கொண்டு வருங்கள். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
1: ஐயா வணக்கம் ஐயா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ அப்படிங்கிற பாடல்.
0: சிறப்பு. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ நெஞ்சில் ஒரு ஆலயம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருவது என்னுடைய மகள் சியாமலா வருகின்றாள். வணக்கம் மகளே சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்களம்மா. அப்படியா, மச்சான பாத்தீங்க வாங்க மச்சான் வாங்கடா. மச்சான பாத்தீங்களா, கெட்டிக்காரி கெட்டிக்காரி, மச்சானை பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணனாக இருங்க. வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள். யாருடைய இணைப்பு? கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன் நான். என்ன நடந்தது? வணக்கம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வணக்கம். நீங்கள் தொலைபேசியை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஒலியை. உங்களை இணைத்து விட்டேன். இப்பொழுது கேக்குதா? சரி, பாடலை தாருங்கள்.
2: வாங்க வாங்க ஐயா வாத்தியார் ஐயா.
0: அதைத்தான் நீங்க தர போறீங்க. வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. வந்து விட்டேன் ஐயா, வந்து விட்டேன். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் வர வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக ஜெகபிரசாதிக் அவர்கள் வருகிறார். வணக்கம் ஜெகபிரசாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: மச்சான் தொட்டா மஜா மஜா அப்படிங்க பாருங்க.
0: அப்படியா, மச்சான் தொட்டா மஜா மஜா. வாட எங்களை யாரும் தொடையிலையா? அப்படியா, தொட்டு பார்த்தா தெரியும். மஜா மஜா வாழ்த்துக்கள். அதனையா மஜா மஜா வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சியாமலா. சியாமலா கொண்டு வாருங்கள்.
3: ஐயா சாமி.
0: வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. ஐயா சாமி, ஆமோதி சாமி. வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா சாமி, ஆமோஜி சாமி, வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பழனி தருவதற்காக யாரை அழைப்போம்? நான் அழைக்கவில்லை, அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சந்தன்ராஜ் அவர்கள் அழைத்தது போல் இருந்தது, அவரை காணவில்லை. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாடலை இப்பொழுது வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஷியாமலா.

0: ஜெகபரசாதி, கிருஷ்ணன், பிரபு இவர்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் வரும்படி அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? தொலைபேசி துல்லியமாக இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், சாமி கிட்ட சொல்லி வச்சுட்டு, சாமி கிட்ட சொல்லி வச்சு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்க இருக்கின்றீர்கள். அந்த அழைப்பை நான் ஏற்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அழைக்கின்றார்கள். ஜெகபிரசாதி கூறுங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும்.
0: நான் சொல்ல மாட்டேன் ஐயா, உண்மை சொல்ல மாட்டேன் ஐயா. ஒன்று தானே கேட்கறீங்க, நான் சொல்ல மாட்டேன். உன்னை ஒன்று கேட்பேன். அற்புதமான பாடல் புதிய பறவையில். அடுத்த பாடலை மகள் சியாமலா கொண்டு ஓடி வருகின்றார். கெட்டி காரை கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: சொல்லி சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த செந்தமிழ் பாட்டு.
0: அந்த அப்படியா, சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த செந்தமிழ் பாட்டு. வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். சொல்லி சொல்லி வந்ததில்லை, இனிமே இனிமே மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. வாருங்கள், அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணனை அழைப்போம். வணக்கம் கிருஷ்ணா.
1: உன்னை சொல்லி குற்றம் இல்லை,
0: ஓ
1: என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: நேற்று பாட்டும் பதத்திலே அந்த பாடல் வந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, குலமகள் ராதை. வாழ்த்துக்கள், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா திறப்புகின்றார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
3: ஒன்றானவன் உரிவில் இரண்டானவன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றானவன் உயிரில் இரண்டானவா. வாழ்த்துக்கள், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். சிறப்பான பாடல். மூன்றாவது அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்க இருக்கின்றீர்கள்? அழையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை உடனடியாக நீங்கள் வந்து உங்கள் பாடலை பதிந்துவிட்டு செல்லலாம். பார்ப்போம் இன்று எத்தனை பாடல்களை நாங்கள் கொண்டு வரப் போகின்றோம். கிட்டத்தட்ட 200 பாடலுக்கு முன்பின்னாக வாரம் வாரம் வரும் பாடல்கள். இன்று எத்தனை பாடல்கள் வருகின்றது என்று பார்ப்போம். வந்துவிட்டார் மீண்டும் கிருஷ்ணன் தான் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம், அவர் தான் அழைக்கின்றார். இல்லை, ஜெகபிரசாதிக்கு அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் ஜெகபிரசாதிக்கு அவர்களே. வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம்.
2: பாட்டு வரும், பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: ஓ, பாட்டு வரும், பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். அதண்டா உண்மைதான். நல்ல பாடல், மீண்டும் வாருங்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம், நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் வணக்கம். கிருஷ்ணன், கிருஷ்ணா வணக்கம்.
1: ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். ஒன்றென்றிரு சிறப்பான பாடல். மீண்டும் பெறவும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நல்ல பாடல்களை தெரிவித்து வருகின்றீர்கள். சியாமலா கொண்டு வாருங்கள். இங்கே இப்பொழுது என்ன பாடம் திறப்போன்றீர்கள் சியாமலா?
3: அப்பா
0: அப்பா மகளே வாங்கள்.
3: உன்னை நான் சந்தித்தேன்
0: நீ ஆயிரத்தில் ஒரு நடந்து பட்டேன். உன்னை நான் சந்தித்தேன் எம்டிஆர் வானொலியில். உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில். வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடல்களை கொண்டு வரும் பொழுது அந்த சொற்கள், அதனால் தான் சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வு எல்லாம் தருகின்றேன். சொல்லு எவ்வளவு தூரம் எங்களை ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றது. சொல்லிலே வருவதெல்லாம் பதிவிலே இல்லாது விட்டாலும் உங்கள் மனதிலே பதிந்து சிந்தையிலே உறைந்து கிடக்கின்றதை தட்டி கொண்டு வருகின்றார்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்
1: நான் உன்னை அழைக்கவில்லை.
0: ஓ,
1: என் நீரை அழைக்கிறேன்.
0: அப்படியா, அழையுங்கள் அழையுங்கள், யார் வேண்டாம் என்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். உன்னை அழைக்கவில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை. இனிமை இனிமை இனிமையான பாடல். அடுத்ததாக ஜெகபிரசாதிக்கு அவர்கள் கொண்டு வருகின்றனர். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களே, உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்?
0: அப்படி ஒன்று நீங்கள் மயங்குறதா சொல்ல இல்லை, நல்ல பிள்ளை நீங்கள். ஏன் ஐயா மயங்கினாங்க? நான் என்ன சொல்லிவிடுவேன், நான் ஒன்றும் சொல்லவில்லையா? நான் என்ன சொல்லிவிட்டேன். இனிமையான பாடல், மீண்டும் பாருங்கள். வந்து விட்டார் எங்களுடைய வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. சந்தன்ராஜ் வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, என்ன நடந்தது? அட்டாவதானியா இருக்கின்றீர்கள், அதற்குள்ளே தடைகள் பல ஏற்படுகின்றது. வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். கிடைக்கவில்லையா எனது இணைப்பு? சரி, இப்பொழுது அடுத்த நீங்களும் காற்றலையில் இருக்கின்றீர்கள், முயற்சி செய்யுங்கள், இணைப்பை ஏற்படுத்துங்கள், அப்பொழுதுதான் ஓடும் வண்டி. வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ், சந்தன்ராஜ் நின்றுவிட்டது அவருடைய இணைப்பு. எங்கே அடுத்த உறவாக யார் வரப்போகின்றது என்று தொலைபேசிகள் துல்லியம் இல்லாமல் இருக்கின்றது. கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு தான் கிடைக்கின்றது, வாருங்கள் கிருஷ்ணா. கிருஷ்ணன்
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
0: அது எப்படி ஐயா, நீங்கள் பேசுறது நான் பேசுறது
4: அதுதான் நல்லா
0: இருக்கும். நல்லா இருக்கும், சரி அப்படியே பேசிக்கொள்ளும். வாழ்த்துக்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் அற்புதம், பாலும் பழமும் அல்ல, அதனால் தான் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஷியாமலா திறப்புகின்றார் தன்னுடைய பாடல். கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை.
3: நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்திலே இருப்பேன்.
0: அது சிறை தானே, பாடிக்கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே
3: இருப்பேன்.
0: அந்த பாட்டு பாடு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். பாடிக்கொண்டே இருப்பேன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் திறப்புறீர்கள்? அடுத்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்கள் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பாடலை. ஜெகபிரசாதிக் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: அதெண்டா உண்மைதான் ஐயா, நூற்றுக்கு நூறு உண்மை. நினைப்பதெல்லாம் நடந்து
2: விட்டு,
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி.
0: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அற்புதமான பாடலை தந்திருக்கிறீர்கள். மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் இணைகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
5: வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு பகல் இரண்டு நேரம் வணக்கத்தையும் தந்தோம். நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஒரு பக்கம்
0: அதுதான் தொலைபேசி. குறுங்கள்
5: அமுதே பூந்திருந்தில்லையா
0: ஆர்மியா. அன்பே அமுதே என்ற பாடல், அன்பே அமுதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். எங்கே வண்டியோட வலிக்கிட்டு விட்டது. எங்கே கிருஷ்ணா உங்கள் வண்டியை பார்ப்போம், என்ன பாடல் கொண்டு வந்திருக்கின்றது?
1: பக்கத்திலே இருப்பேன், நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன்.
0: அது கூட வழக்கம் ஐயா, நான் எழுதுறது எல்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்களா? சரி பாருங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் பாருங்க, பக்கத்திலே இருப்பேன், வாழ்த்துக்கள். இனிமையான ஒரு பாடல் இந்த பாடல், உள்ளூர் உணர்வு தரும். எங்கே ஷியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே.
3: அப்பா ஜனபரன் பாட்டுக்குப்பா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, அந்த பாட்டு.
0: அந்த பாடல் அம்மா அவரே தான் தந்திருக்கிறார் முதலில். என்ன நினைத்து என்னை அழைத்தா,
3: என்ன என்ன வார்த்தைகளோ,
0: அதை கிருஷ்ணா தந்து விட்டார் அந்த பாடலை. பாரு என்னவென்று சொல்வதப்பா,
3: என்னதான் ரகசியம்.
0: என்னதான் ரகசியமோ, அதான் பாத்திரிகளா எல்லாம் சொல்றாங்க. என்ன என்னதான் ரகசியமோ, அருமையான பாடல், சிறப்பான ஞாபக சக்தி. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
5: வணக்கம் ஐயா. வார்த்தை ஒண்ணு, வார்த்தை ஒண்ணு சொல்லி போட்டா
0: ஐயா. ஐயா சொல்லி போட்டாவா? வார்த்தை ஒண்ணு, வார்த்தை ஒண்ணு சொல்லி போட்டா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ், நீங்க உங்கள் நினைவுத்தான் கிடைக்கின்றது தாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
4: ரகசியமானது காதல் ஐயா.
0: அது உண்மைதானே ஐயா, சும்மா இப்ப எல்லாம் ரகசியமா போகுது, அப்பொழுதெல்லாம் ரகசியமானதான். நன்றா முத்தின பிறகுதான் தெரியும் ரகசியமானது காதல். மிக மிக ரகசியமானது காதல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டோடி வாருங்கள் அடுத்த பாடலை. வருவதற்கு முன்பு அடுத்த பாடலை தருவதற்கு சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சந்தன்ராஜ்.
5: உன்னை நம்பி நெத்தியிலே போட்டு வச்சிருந்தியா.
0: அப்படியா, நம்பி வச்சா பொருளாலும் வைக்கங்கள் ஐயா, நல்லா பெரிய போட்டா வைக்க விடுங்கள் ஐயா. உன்னை நம்பி நெத்தியிலே பாடல், நெத்தியில அதை போட்டு வைக்கலாம். வாழ்த்துக்கள். வந்து விட்டால் ஷியாமலா மகளே. ஷியாமலா கொண்டு வாருங்கள் மகளே. ஷியாமலா உங்கள் பாடலை.
3: கண்கள் எங்கே நெஞ்சம்
0: கர்ணன், கர்ணன் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: நம்பினார்
0: கெடுவதில்லை,
4: அதே
0: அவங்களே என்னையா நம்பினர்கள் கெட மாட்டார்கள். யாரை நம்பினார் கழுவதில்லை, உங்களை நம்பினாலா என்ன நம்பினாலா? வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். நகைச்சுவைக்காக கூறினேன். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக ஆவலோடு ஓடி வர இருக்கின்றார் அன்பு உறவாக முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொள்ளும் பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டு. ஷியாமலா தாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
3: காதல் சீரகை காற்றில் விரித்து, அந்த பாட்டுப்பா.
0: வானவீதியில் பறக்கவா, நல்ல பாடல். காதல் சிறகை காற்றினில் விரித்தி, இனிமையான பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை, ஒவ்வொரு பாடலும் வரும்பொழுது எங்கள் நினைவலைகள் எங்கெங்கோ சென்று வருகின்றது, மீட்டி பார்க்கின்றது எங்கள் வாழ்க்கை பயணத்திலே எப்படி எப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் வருகின்றது. அடுத்த பாடலை மீண்டும் ஷியாமலா, உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
3: அப்பா பொட்டு வைத்து பூ முடிக்கும் நீலா, அந்த பாட்டுப்பா,
0: அந்த ஓ பொட்டு வைத்து பூ முடிக்கும், பொட்டு வைத்து பூ முடிக்கும் மீனா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் இது என்று பார்ப்போம், கிருஷ்ணனுடைய பாடலாகத்தான் வருகின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா உங்கள் பாடலை.
1: காதல் யுவராணி கண்ணோவியம்.
0: ஓ காதல் யுவராணிட்டு போய்விட்டீர்களோ, சரி சரி, கண்ணோவியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக ஒரு அன்பு உறவு இணைகின்றார், அந்த இணைப்பு தொடர்கின்றது என்றுதான் எண்ணுகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடாவிலிருந்து வாரம் ஒரு நாள் காரைக்கிழமைகளில் மலரும், நீண்ட நாட்களுக்கு பின்பு மலர்கின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு, அடுத்த பாட்டை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள்? அங்கே கொண்டு வாருங்கள், பார்ப்போம் கேட்போம்.

0: மொழி. மீண்டும் ஷியாமளாவின் பாடல் கொண்டு வாருங்கள்.
1: காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்தது அந்த
0: வரையிலம்மா வரையில வரையில காதத்தை போஸ்டல் போஸ்டல் ஸ்ட்ரைக். காதல் கடிதம் இனிமையான பாடல் அந்த பாடல். எங்கே அடுத்த பாடலுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எழுதுவதற்கும் ஆயத்தம் இங்கே எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றது. உங்கள் வந்தவுடன் பதியப்பட்டுவிடும், உடனே பதியப்பட்டுவிடும். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம். தினமும் மலரும் கதம்பத்திலே இன்று மலர்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு. 6 4 7 8 7 4 6 4 1 5 வழக்கமான எண்கள். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
0: என்னையா இப்பதான் இன்னும் போஸ்ட் வரவில்லை என்று கூறும். அதுக்குள்ள நீங்க ஒரு கடிதம் எழுதி விட்டீர்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் அனுப்புவது கடிதம் அல்ல. எல்லாம் உயிரோட்டமான பாடல்களான இன்று கிடைக்கின்ற பாடல் அத்தனை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? உங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன். வா, அதுதான் அப்படி ஆடுது என்ன? கண்களா ஊஞ்சல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
3: ஐயா ஐயா வணக்கம் ஐயா. அந்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்குங்கிற பாடல் பதில் பாட்டியா? காதல் என்ற நெஞ்சில் என்றால் காதில் இனிக்கிறது.
0: அது என்ன உண்மைதான் ஐயா? காதல் என்ற நெஞ்சில் அடைய அப்பா நல்ல பாடல். காதல் இனிக்குது இனிக்குது. வாழ்த்துக்கள். இனிப்போடு சென்று அடுத்த பாடலை ஓடி வாருங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரிடம் எதிர்பார்க்கும் பொழுது அவர் ஆயத்தமாக இருந்து அழகாக அழைத்து இணைப்பை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்த்தியாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு சென்று கொண்டிருக்கிறோம். யாரும் அவசரப்பட்டோ அந்தரப்பட்டோ நாடி துடிப்புகளுடன் இருக்காமல் அமைதியாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். நானும் அமைதியாக எழுதி கொண்டிருக்கிறேன்.
4: தலைவர்
0: பாட்டு கொண்டு வந்துருச்சீங்க. தலைவர் பாடலை கொண்டு வந்து விடுவார் சந்தன்ராஜ் அவர். நெஞ்சில் மாமலை அழைக்கின்றார் அவர். நெஞ்சில் மாமலை இனிமையான பாடல் அல்லவா? நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை அற்புதமான பாடல். அந்த வழியில் தான் கிருஷ்ணா தன்னுடைய பாடலை தர வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: நினைவு முகம்
0: அந்த நினைவு நில இருப்பது சித்ராங்கி. சித்ராங்கில தானே நெஞ்சினிலே நினைவு முகம் இனிமையான பாடல். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை மீண்டும் சந்தன் ராஜ் இல்லை சியாமலா சிறப்பு உண்டார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா ஜெகபரன் பாட்டுக்குப்பா. அன்பு பூ வண்ணமே.
0: ஓ காதல் எந்த நின்றவுடன் உடனே எந்த பொன் வண்ணமே என்று வந்து விட்டது. சிறப்பு சிறப்பு. அற்புதமான தொடர்ச்சி. பொன்மன்னமே வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் அவர்கள். நான் சலைத்தவன் ஆண்டு கொண்டு ஓடி வருகின்றனர். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். ஓ அவர் நெஞ்சினிலே நினைவு மகண்ட. நீங்க நெஞ்சினிலே நெஞ்சினிலே தாளாட்ட வந்து விட்டீர்கள் ஊஞ்சல்ல வச்சு. வாழ்த்துக்கள் நெஞ்சி நீலே நெஞ்சு நிலை. வாழ்த்துக்கள் நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை என்ற பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேலையை அந்த வரியை கேட்ட வேலையிலே அடுத்த பாடல் உடனே சியாமலா கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள் காது கொடுத்து கேட்டேன் இனிமையான பாடல். குவா குவா சத்தத்தை கேட்டுவிட்டோம். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன் ராஜ் அவர்கள் துடிப்போட வருகின்றார். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்க.
4: நெஞ்சுக்குள்ளார் என்ன சொன்னா புரியுமாயா?
0: ஆமா அதான் சும்மா பாக்கவே தெரியும் தானே. அப்படியே நெஞ்சுக்குள்ளே பொன்னுமணி அல்லவா? அதனாலதான் நெஞ்சுக்குள்ளே இன்னார். பொன்னுமணி தான் வேற யார்? நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னா புரியுமா? ஜெகவர் சாதிக் அவர்களே உங்கள் பாடல் என்ன பாடலாக இருக்கு?
3: ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அப்படிங்க.
0: குறுங்கள் குறுங்கள் ரகசியமா சொல்லுங்கள் ஐயா. உனக்கு மட்டும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: நன்றி
0: நன்றி நன்றி. மகள்பாக நகைச்சுவையோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில சியாமலா மகளே நீங்கள் என்ன பாடல் தர போறீங்களம்மா? கொண்டு வரங்களம்மா. அந்த நினைவில் உண்முகம் நிறைந்திருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவு இருக்கும் இனிமையான பாடல் அற்புதமான பாடல். அங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தான் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: உனக்கு என்ன குறைச்சல்?
0: ஓற்று குறைச்சல்
2: ராஜா.
0: ஒரு குறைச்சலும் இல்லையா? பேரே செல்வ ராஜா ஐயா. எனக்கு குறைச்சல் உனக்கு என்ன குறைச்சல்? நல்ல பாடல். சந்தன்ராஜ் தரம் பாடலை கேட்போம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
4: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை ஆகுமா ஐயா?
0: இது என்ன கதை? காதல் இல்லாத வாழ்க்கை இருக்குமா ஐயா? வாழ்க்கைக்கு முந்தி காதல் வந்தாலும் சரி, வந்த பின்பு காதல் வந்தாலும் காதல் காதல் தானே. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா? உண்மைதானே. வாழ்த்துக்கள். எங்கேயே அடுத்த பாடல் மகள் சியாமலா என்ப மகளே கொண்டு வாருங்களம்மா உங்கள் பாடலை.
1: முகம் ஒரு நிலா அவிழி இரு நிலா அடடா மூன்று நிலா
0: அடே அப்பா முகம் ஒரு நிலா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல் அடடா பாடியே காட்டி விட்டேன். எங்க சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வாருங்க.
4: ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள்.
0: ஓ ஊஞ்சல் மனம் உலா வரும் நாள். அடேப்பா ஊஞ்சலை தந்து விட்டு இப்ப ஊஞ்சல் நிலா எல்லாம் ஊஞ்சல் மனம் வந்து விட்டு ஊஞ்சல் மனம் ஊஞ்சல் நிலா உலா வரும் நிலா. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா உங்கள் பாடல் என்னையா?
2: காதல் மலர் கூட்டம் ஒன்று
0: யாரோ சொன்னார், யாரோ சொன்னார், நீங்க சொல்லலையா? அடடட காதல் மலர் கூட்டம் உண்டு, மலர் கூட்டம் உண்டு, யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் காத்து
4: கொண்டிருக்கீங்களா?
0: இந்த உரம் அந்த பாடலை கொண்டு வந்து விட்டீர்களா? வழக்கமாக இந்த பாடலை தருவீர்கள். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் நீ வந்து விட்ட. அடையாப்பா சும்மா மூடிக்கொண்டிருக்க விட மாட்டாங்க என்ன? விழி மூடி யோசித்தருங்க. அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது மகள் சியாமலாவின் பாடல். மகளே கொண்டு வாருங்கள். மகளை
1: கொண்டாடுங்க.
0: சிறப்பு சிறப்பு வாழ்க்கை என்னும் ஊடம் கடந்த கால கடந்த பாட்டு பதத்தில் வந்த பாடல் இந்த வாழ்க்கை என்னும் ஊடம். எங்கள் பாட்டு சவாரிக்கு வந்த இந்த பாடல் வாழ்க்கை என்னும் ஊடம் சிறப்பு. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்றால் கிருஷ்ணனாகத்தான் இருக்கின்ற கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் ஐயா. கிருஷ்ணன்
2: விழியலை மேலே செம்மீன் போலே விளையாடும் தென்றலே.
0: விட்டேன் பாடச் சொல்லி அந்த முதல்வரி அற்புதமான பாடல் விழியலை மேலே சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் உணைப்பை துண்டித்துக் கொண்டு விட்டார். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
4: வணக்கம் ஐயா. வாழ்க்கையே வேஷம் ஐயா.
0: வாழ்க்கை பாட்டு ஜவாரி அப்படியே வருகிறது ஐயா. வாழ்த்துக்கள். பாட்டு ஜவாரி அப்படியே வருகிறது. வாழ்க்கையே வேஷம் ஒன்று கொண்டு தொடர்பான நிகழ்ச்சியை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெகபிரசாதிக் அவர்கள் என்ன நினைக்கப் போகின்றார் பார்ப்போம். கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள்.
3: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்ற பதில்.
0: பாம ஐயா கரையேத்தி விடுங்க ஐயா. ஓடும்
3: நதி
0: ஓடும் நதியில பாவம் கரையிலே இருக்கின்றார். சிறப்பான பாடல். மீண்டும் பாருங்கள். நேரம் சரியாக 12:10 எங்களுக்கு காட்டும் போல உங்களுக்கும் 9:40 தொட்டு விட்டது. இரவு நேரத்துக்கு எங்கே கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. 12:10 நண்பகல் இருக்கு. நாங்கள் கேட்பதற்காக கிருஷ்ணன் தருகின்றார் பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: அத்த அண்ட பாடு போதையே இதுக்கு எல்லாம் ஏன் நீங்கள் வினாவில புரியல? நதி பூரா போடும் பதிந்த இடத்த பார்த்து போகிறதையா? நதி எங்கே போகிறது, நதி எங்கே போகின்றது அந்த பாடலாம். அங்கே அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணா நீங்கள்.
4: வணக்கம் ஐயா. நதியில் வீசும் சாமரம் ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா.
0: என்ன வார்த்தைகள் தருகிறாங்க ஐயா. எந்த வார்த்தை இருந்தாலும் பாடல் எடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகிறது? மகள் சியாமலா மகளே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த பாட்டு.
0: ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் யாருக்கு தெரியும்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அங்கே ஜெகபர் சாதகம் நீங்கள் கூறுங்கள்.
3: ஐயா வணக்கம் ஐயா. அந்த கிருஷ்ணயா பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டியா? எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடி வா.
0: இன்றைக்கும் தேடுதா ஐயா? அப்படியா? எங்கே அவள் இந்த அப்படித்தானையா தேடுது ஐயா? மறக்க முடியுமா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது. நன்றி நன்றி ஜெகபிரசாதிக் அவர்களே நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக அவளோடு ஓடி வருகின்றார் எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள்.
4: எங்கே தேடுவனியா?
0: அங்கதான் ஐயா கல்லாப்பட்டிக்கான் தேடி வாருங்கள். நெருங்க கேக்குறீங்க இந்த பாடலை. எங்கே தேடுவேன் அது உங்கள் அங்காடியிலே உங்களுடைய கல்லாப்பட்டிக்கே இருக்கின்ற தேடி பாருங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
2: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாது.
0: புத்தி அதுக்கு புத்தி இல்லையா? அதான் நினைக்க தெரியுது மறக்க தெரியுது இல்லையா ஐயா? நினைக்க மறக்க கூடியதா ஐயா அது, அதனால் தான் மறக்க முடியவில்லை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு சொல்ல தெரியாதங்க. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
0: அப்படியா? அதான் நினைக்கும். அப்ப எப்படி மறக்கிறது? என்ன நினைத்தாலே இனிக்குது, அப்ப எப்படி நினைத்தாலே மறக்க முடியும்? நினைத்தாலே இனிக்குமா? பார்த்தீர்களா பதிலை? நினைத்தாலே என்ன பொருத்தமான பதிலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது தரப்பு உண்டார். அதற்கு பதிலை மகள் ஷியாமலா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன்?
0: அப்படி தானுமா சந்தன்ராஜ் தேடுகின்றார். நீங்கள் ஒரே ஒன்று தாருங்களேன். அவர் எங்கே
1: தேடுவேன்னு
0: கவிதையா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது நேயர் விருப்பத்திலே யாரோ கேட்ட பாடல். எங்கே ஜெகபர் சாதிக் அவர்களை கொண்டு வாருங்கள்.
3: ஐயா வணக்கம். ஐயா இந்த சந்தன்ராஜ் பாடல் வருபட்டியா? எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடல்களிலே அப்படிங்கப்பா.
0: அடேங்கப்பா எங்கேயில் பயணம் செய்கிறார்கள். எங்கே நான் வாழ்ந்தாலும் என்ற பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடல்லே. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்? கொண்டு வாருங்கள்.
2: எங்கே அவள் மனம்.
0: அப்படித்தான் அப்படித்தான் ஜெகவர் ஜாதகம் தேடுகிறார் அவளை. நீங்கள் போறீர்களா தேடுங்களேன். பாடல் புதிய பறவை பாடல் தானே. எங்கே நிம்மதி. வாழ்த்துக்கள். எங்கே இப்பொழுது எங்கே என்ற பதத்தில் நின்று ஒவ்வொரு தரம் பாடலை தந்த வழியிலே அடுத்து வரும் பாடல் என்ன வரியிலே திறப்ப ஒன்றுகிறாள் என்று பார்க்கும் வழியிலே 12:13 நாங்கள் தொட்டுவிட்டோம் நண்பகல். நீங்கள் இரவு நேரம் 9:43 ஈழமணி திருநாட்டிலும் தென்னகம் தாயகத்திலும் இருக்கின்றீர்கள். இனிமையாக அங்கங்கு நேரங்கள் மாறினாலும் காலநிலை மாறினாலும் வானமும் பூமியும் ஒன்றுதானே. நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். என் கேள்விக்கு
5: என்ன மொழி?
0: சில வினாடி மௌனம் நீங்கள் சாதிக்கும் பொழுது எனக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கின்றது. முன்பு போன்ற விறுவிறு விடுவிடு சிறு சிறு சிறு ஓடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் விரும்புகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். அலையுங்கள். 6478746415 துல்லியமாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் போலே கிருஷ்ணா பிடித்து விட்டார். எங்கே கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: எங்கெல்லாம் வலையோசை கேட்கின்றதோ எல்லாம் என்ன?
0: ஓ எங்கெல்லாம் வலையோசை. ஏன்னா காலத்திலங்க கேட்கக்கூடாதா? எங்கெல்லாம் வலையோசை. வலையோசை கேட்டவுடன் வாழ்த்துக்கள். நினைவுகளை சுமந்து விட்டீர்கள். அடுத்த பாடல் தருவதற்காக எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை நினைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனைக்கு வந்தவுடன் ஓடி வந்து தருவீர்கள். அதன்படி அடுத்து வருவது யாராக இருக்கலாம்? அது சந்தனராஜாக இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்
1: ஷியாமலா.
0: சத்தம் அம்மா அம்மா யா வளையல் சத்தம். வளையல் சத்தம் யமா யமா. வளையல் சத்தம் யமா யமா. நல்ல பாடல். சிறப்பு மகளே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே தான் அடுத்த பாடலை தருவதற்காக யாரோ ஒருவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு துல்லியமாக எனக்கு கிடைக்கவில்லை. இருப்பின் நான் துருவி துருவி பார்க்கின்றேன் யாராக இருக்கும் என்று. இங்கே ஓடி வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM வானொலியில் நீங்கள் இணைந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின் உயிரூட்டி இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமாக ஒலிக்கும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். அவரை நாங்கள் இணைப்போமா? எங்கே கிருஷ்ணா உங்கள் இணைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. ஓடி வாருங்கள். எங்கே அழையுங்கள். சந்தன்ராஜ் அவர்களும் அழைக்கின்றார். வந்து சந்தன்ராஜின் இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வளையல் வளையல். இந்த வளையல் போல் அம்மனியா.
0: அடே அப்பா வளையல் வளையல். அந்த பாடல் வளையல் வளையல் என்ற பாடல். எல்லாம் வளையல்ல நிற்கிறார்கள். யார் வளைந்து வருகின்றார்களோ தெரியவில்லை. யார் அடுத்து வர போகின்றார் என்று பார்த்தால் அது வேறு யாருமில்லை, கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஓடி வாருங்கள் கிருஷ்ணா.
2: எம்மாடி
0: அம்மாடி ஆத்தாடி. எப்படி பாடல் வரிகள்? அம்மாடி ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. தமிழ் சேவையிலே நாங்கள் இன்று நினைவாற்றலை குட்டி எங்களுடைய சிந்தனையை தூண்டி சிதறி கிடக்காமல் குவிந்து கிடக்கும் புதையலுக்குள்ளே இருந்து தோண்டி எடுக்கின்றார்கள் பாடல்களை. தொட்டு விட்டால் போதும், ஒரு வரியை ஒரு பதத்தை கொடுத்து விட்டால் எத்தனை பதங்களை கொண்டு வந்து குவிக்கும் ஆற்றல் படைத்த எங்கள் அன்பு உறவுகள் இருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியில் பணியாற்றுவது பெரும் பேர்தான் நான் கருதி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள் பாடலோடு. வாருங்கள் மகளே, சியாமலா வாருங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்கும், அந்த பாட்டு
0: சிறப்பு. ஜூலி கணபதி தானே. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, எனக்கு பிடிச்சா உங்களுக்கும் பிடிக்கும் மகளே, நீங்கள் அப்படியே அந்த பாடலை தான் தருவீர்கள். நேயர் நிரம்பிடும் முறை விருப்பத்திலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டு, இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வரும்பொழுது என்னவென்றால், எத்தனை பாடல்களை நினைவூட்டி கொண்டு வரும் வேளையிலே உங்களுக்கு நேயர் நிறம் விடுமுறை விருப்பத்திற்கெல்லாம் என் விருப்பம் என்ற விருப்பத்தில் உங்கள் விருப்பத்துக்கான பாடலை தருவதில் எந்த விதமான சலனமும் இருக்காது, தாமதமும் இருக்காது. ஏனென்றால் கூடான கோடி பாடல்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். உங்கள் உள்ளமென்னும் உள்ள கிடங்கிலே அது புதைந்து கிடக்கின்றது. தட்டி எழுப்புவதற்கு பதங்கள் இருக்கின்றது. சொல்லை தந்தவுடன் அப்படியே தட்டி எடுத்துக்கொண்டு வந்து முழு பாடலே நாங்கள் கேட்கக்கூடிய வகையிலே வரிகளை தருகின்றீர்கள். ஒவ்வொரு பாடலும் அர்த்தமுள்ள பாடலாக எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினரால் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதைவிட பாட்டு சவாரியிலே எத்தனை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், அதிலே தொடர் பாடல்களை எல்லாம் தொடர் பதங்களுக்கான பாடல்கள் எல்லாம் எத்தனை வந்து போகின்றன. இவையெல்லாம் சிந்தனையில் வைத்து சிந்தித்து கொண்டு வரும் வேளையிலே கிருஷ்ணன் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ.
0: ஓ, இந்த பாடலுக்கு இது
2: எந்தன் பொன் வண்ணமே.
0: ஓ,
2: சியாமலா
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இடையிலே ஒரு நாவை போட்டு பார்த்தேன், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பாலசுப்ரமணியன் பாடல் சிறப்பான பாடல். மீண்டும் வாருங்கள். இப்பொழுது சந்தன் ராஜ் இணைக்கின்றேன். வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
5: தேடினேன் வந்ததியா?
0: தேடினேன் வந்துடுது ஐயா. எங்கே தேடுவேன் என்று இப்போ தேடி விட்டு வந்து விடுறேன். நான் சொன்னேன் தானே அங்கே தான் இருக்கண்டு. தேடினேன் வந்தது, தேடினேன் வந்தது. இனிமையான பாடல், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? மீண்டும் சந்தன்ராஜ்
5: உங்களுடைய
0: வெண்ணிலவே கூப்பிட்டுருக்கிறார். அது பௌர்ணமியில வரப்போகின்றது. வெண்ணிலவே இப்பொழுதுதானே வந்து சென்றது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா என்று நீங்கள் கேட்கும் பொழுதில் அது நாள் பார்த்து வர இருக்கின்றது. இணைந்து விட்டீர்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் அழைத்தீர்கள். வந்தது வந்தது யாரடி வந்தது வந்து விட்டதா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் மகள் சியாமலா உங்கள் பாடல் தாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை.
1: அப்பா வெண்ணிலவே
0: அதானே. வெண்ணிலவே வெண்ணிலவே பக்கத்திலே இருக்க தூரத்துல தானே இருக்க எரிக்க வேண்டியதான். வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கமேனம்மா. வாழ்த்துக்கள். நல்ல பாடல், நினைவூட்டல்கள் சிறப்பாக இருக்கின்றது உங்கள் நிவாற்றல். கிருஷ்ணா உங்கள் பாடல் இதுவாக இருக்கலாம்.
2: காதல் கனிரசமே ஐயா.
0: காதல் கனிரசமே. எங்க பாருங்க.
2: காதல் கனிரசமே.
0: இந்த இந்த பாடலுக்கு அனந்தராமன் ஐயா பாடினா அப்படி இருக்கும். வாழ்த்துக்கள். சிறப்புகள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். அவர்கள் பிறவி கலைஞர்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல்? அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள். அழகு என்பது அந்த அந்த பாடலுக்கு இருக்க காட்சிகள். அது மட்டுமல்ல, உள்ளத்திலே இனிமையை தோன்றுவது, மகிழ்ச்சி தோன்றுகின்றது ஒவ்வொரு பாடலையும் கேட்கும். இவையெல்லாம் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினரால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட செல்வங்கள், அழியாத செல்வங்கள், வற்றாத ஊற்றாகங்கள் இதயத்தில் ஊறிக்கொண்டிருப்பவை. சொற்களை கொடுத்தவுடன் பாடலாக உதிர்கின்றது. அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்ற? ஓடிவாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மணி. கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து பாரத்தில் ஒரு நாள் மலர்ந்த பாட்டும் பதமும் நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு இன்று மலரும் வேளையில் ஓடி வந்து புத்துணர்வு பெற்றவர்களாக வந்து இணைந்து கொண்டிருக்கும் வேளையில் இங்கே அழைப்புகள் போட்டியிலே இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அழைக்க அழைக்க ஒவ்வொருவருக்கும் குறுக்கீடுகள் இருக்கின்றது. ஒரு இணைப்பை நீங்கள் பெறுவதற்கு எத்தனை அழைப்புகளை நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். கிருஷ்ணா வாருங்கள். மீண்டும் உங்கள் பாடல்தான்.
2: கனியை கனியை மழலை பேசும் கண்மணி, உயிர் காதல் கொண்டு கீதம் பாடும் பொன்மணி.
0: அற்புதமான வரிகள். கனிய கனிய மழலை பேசுகிறேன், இனிக்க இனிக்க, கனி என்றால் இனிக்கும் தானே, அதுவும் கனிந்து தானே இனிக்கின்றது. வாழ்த்துக்கள் மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்காக யார் பிறப்பு கொண்டார் என்று எண்ணும் வேளையிலே அவருடைய அழைப்பை இங்கே போட்டியிலே இருவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அதனால் யார் முந்துவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. யார் முந்த போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். இணைப்பு கிடைத்தவுடன் உங்களை நான் இணைத்து விடுவேன். 6478746415 என்ற எண் தான் எங்களோட விளமையான தொலைபேசி இலக்கம். ஒரு வழி அழைப்பிலே தான் இருக்கின்றீர்கள். அதனால்தான் இடர்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்று தெரிகின்றது. நேரம் சரியாக 12:22 பகல் நேரத்தை காட்டுகின்றது. நண்பகலை உங்களுக்கும் 9:52 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இது பாட்டுக்கு பதில் பாட்டு. இங்கே அடுத்த அழைப்பு மகள் ஷியாமலாவின் அழைப்பு. வணக்கம் மகளே ஷியாமலா, கொண்டு வாருங்கள். அருமையான பாடல் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ. ஓ, இனிமையான பாடல், நல்ல கேள்வியும் பதிலுமாக வரும் பாடல், சிறப்பான பாடல். இப்பொழுது கிருஷ்ணாவுக்கு இணைப்பு கிடைத்து விட்டது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: என்னம்மா ராணி பொன்னானமேனி,
0: என்னம்மா ராணி பொன்னான மேனி. நல்லவழி என்னம்மா அனுஷான்னு கேட்கவில்லை, பொன்னான மீன். வேறு யாரையோ ஒரு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், கொழுதல் ஒன்று எடுத்து வைத்து விட்டேன். எங்கே
4: கண்மணி அன்போடு காதலன்
0: ஆஹா, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் குணாவிலிருந்து வந்து விட்டீர்கள். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்லை லெட்டர் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க சந்தன்ராஜ் அவர்களே. எதுவாக இருந்தாலும் பாடலை தந்து விட்டீர்கள். இப்பொழுது மகள் சியாமலா உங்கள் பாடலை
1: தாருங்கள்.
0: ராணி
1: வர போறா பாரு ராஜா இவருக்கு அந்த பாட்டு.
0: அப்படியா, ராணி வரப்போறா? வா, சரி சரி, வரவேற்போம் வரப்போறா. என்னம்மா ராணி என்றார் உடனே ராணியை வரப்போறா என்று அழைத்து விட்டா சியாமலா. எங்கே கிருஷ்ணா இதற்கு போதலா இல்ல ஒரு பாடலுக்கு போதலா? கொண்டு வாருங்கள்.
2: கண்மணியே கண்மணியே பேசடி கிளியே.
0: ஓ அப்படியோ,
2: காதிலே மனசு வந்து.
0: ஓ கண்மணியே, ஓ யா அப்படியா கண்மணி, அது நான் சேர்க்க மாட்டேன். கண்மணியே கண்மணியே சேர்த்து கொண்டேன். சிறப்பு மட்டும் பாருங்கள். எங்கே சந்தனராஜ் உங்கள் பாடலை தர வேண்டும். சந்தனராஜ் அவர்களே கொண்டு வாருங்கள். ஐயா சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன். அங்கே போட்டிகள் அடுத்தவருடைய இணைப்பு குறுக்கிடுகின்றது போல் தெரிகின்றது. வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் இப்பொழுது சியாமலா வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா.
1: அன்பு எனும் நல்ல தேன் கலந்து இங்கு அந்த பாட்டுப்பா.
0: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து. வாழ்த்துக்கள். அன்பு என்னும் நல்லது. இனிமை இனிமை இனிமை. அடுத்த பாடலை யார் தர போறீர்கள்? அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தான் தரப்போ கொண்டீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: கண்மணியே பேசு.
0: அப்படித்தான். ஓ கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு. இந்த பாடல் வந்து கண்மணியே பேசு. கண்மணியே வாழ்த்துக்கள். கண்மணியே பேசு இனிமையான பாடல். கண்மணியே பேசு என்ற பாடல். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா. சியாமலா வணக்கம். சியாமலா எங்கே சென்று விட்டீர்கள்? உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா. உங்களை இணைத்து விட்டேன் சியாமலா. சரி, அடுத்தவர்கள் யாராக இருக்கலாம்? கிருஷ்ணன் அங்கே தடுத்து கொண்டிருக்கிற, சியாமலா வந்து கொண்டிருக்கிற, யார் அழைப்பில் இருக்கின்றீர்கள்? பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது என்று. மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்கே ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இருக்கும் வேளையில் இப்பொழுது சியாமலாவின் இணைப்பு வருகின்றது. சியாமலா வணக்கம். வணக்கம் வணக்கம் சியாமலா வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சியாமலா.
1: அன்பு வந்தது என்னையால வந்தது அந்த பாட்டு.
0: வணக்கம். சிறப்பான பாடல் மகளே, சிறப்பான பாடல். அன்பு வந்தது என்னை ஆள வந்த, சும்மா வரவில்லை ஆள வந்தது. வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் போல் மூவர் இணைப்பில் இருக்கின்றீர்கள். யாருடையது கிடைக்கின்றது? முதலில் சந்தனராஜ் கிடைக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை.
4: அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம்.
0: ஓ அன்போடும் பண்போடும் உறவாடும் பாசம். அன்போடும் பண்போடும். வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் போலே மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான் கிடைக்கிறது. கொண்டு வாருங்கள்.
4: அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு.
0: ஓ, அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதுகிற கடிதம். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு. நீண்ட நாள் இந்த பாடலை கேட்கவில்லை, இன்று ஞாபகம் ஊட்டிவிட்டீர்கள். சிறப்பான பாடல். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலே தரலாம் தானே கிருஷ்ணா?
2: அன்பு மனம்
0: அன்புமனம் கனிந்தாலும் அச்சம் இருக்க ஐயாது. எங்கள் பண்பை அச்சம் மடம் நாணம் தயப்பு. வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணியிலே சந்தன்ராஜ்
4: மீண்டும் கொள்ளாதேயா.
0: ஆஹா, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, ஆஹா ஆஹா கொல்லாதே. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்தது அன்பு மகள் ஷியாமலா, நீங்கள் வாருங்கள் மகளே. ஷியாமலா
1: வணக்கம். அம்மாவே தெய்வம் ஆகாய தெய்வம் அந்த பாட்டு.
0: ஓ, அருமையான பாடல். அம்மாவே தெய்வம் ஆகாயம் அம்மாவே தெய்வம். அடுத்தது யாருடைய பாடல் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே தான் அமைதியை நான் பார்க்கின்றேன் என்றால், ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இணைப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தாமதிக்கும் வேளையிலே எனக்கு அது இடைவெளியாக இருக்கின்றது. கிருஷ்ணன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
2: அன்பே அமுதா, அன்பே நீ பாலமுதா.
0: பெயர் மாற்றிட்டீங்களோ, உங்களோட அன்புக்கு பெயர் மாற்றிட்டீங்களோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்க.
4: வணக்கம் ஐயா. அன்பாலே பேசிய என் அறிவு செல்வம் தங்கம்.
0: அடுங்க அப்பா,
4: நன்றி.
0: அவ்வளவு அன்பாலே பேசிய என் அறிவு தங்கம் செல் தங்கம். அன்பாலே பேசி வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அன்று வந்த பாடல் வரிகள் அத்தனை முத்தானவை ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள், தந்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் யார் தரப்பு ஒன்றியர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியுடன் இணைந்து கொண்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன், உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல.
0: அப்படியா, நேற்று இரவு பாடிய பாடல், எங்களுக்கு இரவு உங்களுக்கு பதில் பாடிய பாடல். தங்க பதக்கத்தின் மேலே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான முத்து பதிச்சிருந்தா எப்படி இருக்கு பதக்கத்துக்கு மேலே, தங்க பதக்கத்துக்கு மேலே. வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ், உங்கள் பாடலை கேட்போம், கொண்டு வாருங்கள்.
4: அன்புக்கு நான் அடிமையா.
0: அங்கேயும் அடிமை, இங்கேயும் அடிமை. அட்டாவதான ஐயா நீங்களா. அன்புக்கு நான் அடிமை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்தது மகள் ஷியாமலா, உங்கள் பாடல்.
1: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் சாவித்ரி, என் கல்யாண வைபோகம் உன்னோடு தான். வாழ்த்து, கல்யாண வைபோகம் சாவித்ரியில் தான். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை நான் சற்று ஓய்வெடுக்க தந்திருக்கின்றீர்கள். சிறிது நொடியை, அந்த நொடியை நான் உபயோகித்து ஒரு நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுகின்றேன். எனக்கு அது சுலபமாக இருக்கும் வேளையிலே வந்துவிட்டால் மகள் ஷியாமலா, மீண்டும் கொண்டு வாருங்கள் மகளே, உங்கள் பாடலை. ஷியாமலா,
1: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக.
0: அன்பு சகோதரர்கள் இல்லவா, அதனாலே முத்துக்கு முத்தாக.
1: சொன்ன பாடல் சாவித்ரி இல்லப்பா.
0: ஓ, அது இன்னொரு சபதம். என்ன இன்னொரு சபதம் என்று முத்துக்கு முத்துக்கு முத்தாக. வாழ்த்துக்கள் திருத்தத்துக்கு, முத்துக்கு முத்தாக. என்ன சபதம் என்றால் இன்னொரு சபதம். சரி, அதில் கட்டும். அடுத்த பாடலை தாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
4: கல்யாணமே ஒரு பெண் போல.
0: ஓ, அப்படி ஒரே யாருடைய இப்ப எல்லாம் மாறி நடக்கிறதா முன்பு. கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். வாழ்த்துக்கள். நான் கிருஷ்ணாவின் பாடலை எடுக்க போகின்றேன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை.
2: முத்து நகையே முழு நிலவே, முத்து விளக்கே கொடிமலரே.
0: வாழ்த்துக்கள். முத்து நகையே முழு நிலவே, இனிமையான வரிகள். என்ன வரிகள் ஐயா, இலக்கிய சுவை அப்படியே தத்துவம் அப்படியே தாண்டவம் ஆடும். அடுத்த பாடல் தருவதற்கென்று பலர், நீங்கள் இருவர் மூவர் என்று ஓடி வந்து இணைந்து அழைக்கின்ற பிரபு, உங்களை காணவில்லை. நான் நினைக்கின்றேன், அழைக்கின்றீர்கள். உங்களோட அழைப்பு இங்கே வந்து புகழ முடியாமல் மற்றவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கமான அழைப்பு வழியாக இருக்கின்றது என்று நீங்கள் யோசிக்கின்றீர்கள். இருப்பினும் முயற்சியை தளர விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் அழையுங்கள், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் எங்களோடு என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று தேடிக்கொண்டிருக்கும் வேளை தந்து சென்றார் எங்கள் கிருஷ்ணன் 100வது பாடலை. நாங்கள் இதுவரை 100 பாடல்களை கண்டுவிட்டோம். இப்பொழுது நேரம் 12:31 எங்களுக்கு காட்டுகின்றது நண்பர்கள். இது கிருஷ்ணன் மீண்டும் ஒரு பாடலை கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: முத்துமணி மாலை பொண்ணை தொட்டு தொட்டு தாளாட்ட.
0: ஏண்டா சின்ன கவுண்டர் அல்லவா, அதனால்தான் குடைய கொண்டு வந்து கவுத்தடிஞ்சு போடுவார், ஆத்துக்குள்ள கட்டில போடுவாங்க. நல்ல பாடுதான் முத்துமணி மாலை உன்ன தொட்டு மாலை இருக்கு என்னையோ அவ தொட்டு பார்க்க வேண்டுமங்க. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடல், உங்களை இணைத்து விட்டேன், தாருங்கள் உங்கள் பாடலை.
4: நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம்
0: நண்பர். நல்ல பாடல், நல்ல பாடல். நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், நான் ஒரு நண்டு. அங்கே அடுத்த பாடல்
1: பாட்டியே
0: காட்டி விடுகிறீர்கள், கெட்டி காரி. வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடல் எங்க கொண்டு வாருங்கள்.
2: கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ.
0: பாஞ்சாலி பாஞ்சாலி அவதான். முழுநிலவின்
1: திருமுகத்தில் களங்கமில்லையோ அந்த பாட்டுப்பா. முத்து நகையே முழுநிலவி அந்த பாட்டுக்கு எதிர்பார்த்து.
0: ஆமா ஆமா, முழுநிலவின் நல்லது. பால் படம் திரைப்படமா இருக்கணும், நல்ல பாடல், எனக்கு பிடித்த பாடல் முழுநிலவின் திருமுகத்தை. நல்ல பாடல், அமைதியான ஒரு பாடல், இந்த பாடல் சிறப்பான பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை நான் பெறுவதற்கு ஒரு நொடி இரண்டு நொடி எனக்கு ஓய்வு கிடைக்கின்றது, ஒரு நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணும் வேளையிலே அழைத்து விட்டார் கிருஷ்ணன். நான் வந்துவிட்டேன் என்று, ஆனால் அவர் வரும்போது வேறு அழைப்போடும் வகையில் தில்லுமுள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய அழைப்பு முந்திக் கொண்டு என் காதோரம் வருகின்றதோ கேட்டு பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேரம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. விரைவிலே நாங்கள் பாடல்கள் நாங்கள் போட்ட அந்த எல்லையை கண்டுபிடுவோம் என்று எண்ணுகிறேன். மலேசியாமலா கொண்டு வாருங்களம்மா.
1: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகி உலகின்றார்.
0: ஆஹா, நிலவு ஒரு பெண்ணாகி உலகம் சுட்டும் வாலிபன். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகே. அடுத்த பாடல் மீண்டும் சியாமலா நீங்கள் தான் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: நீலாக்காயும் சரணம்
0: வாழ்த்துக்கள். நிலாக்காயும் நேரம் சரணம், நிலாக்காயின் நேரம் சரணம், அற்புதமான. மீண்டும் சியாமலா உங்கள் பாடல் தான் கிடைச்சிருக்கின்றது, சாருங்கள். நிலாவே வா நில்லாதே வா செல்லாதே வா நிலாவே வா என்ற பாடல் சியாமலா மீண்டும் சந்தன்ராஜுக்கு கொடுத்து விட்டீர்கள். சந்தர்ப்பத்தை சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
4: நெஞ்சில் ஒரு பாட்டு எழுதியா,
0: நெஞ்சில் ஒரு பாட்டு. நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுது. அடே அப்பா எப்படி ஞாபகம் ஓட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எந்த பாடல் எந்த வரியை எந்த பதத்தை நாங்கள் தொட்டாலும் வரியோடு வந்து சிறப்பான கருத்தோடு தரும் பாடல்கள் அன்று குவிந்திருந்தன காற்றலையில் வந்து கேட்கும் பொழுது. அதை கேட்கும் பொழுதும் அதை மற்றவர்கள் பாடும் பொழுதும் இவ்வளவு உள்ளம் கொள்ளை கொள்ளும் இன்பத்து சங்கீத வெள்ளத்திலே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கழகத்திலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு. ஒருவர் ஒரு பாடலை தந்து செல்லும் வேளையில் அந்த முதல் வரியிலே இருக்கின்ற பதத்துக்கு எனக்கும் ஒரு பாடல் தெரியும் இதோ என்று தந்து கொண்டு ஓடி ஓடி தருகின்றார்கள். அவ்வளோ வேகமாக விவேகமாக வாழ்த்துக்கள் இவர்களுக்கு கூறும் இந்த வேளையிலே பாட்டு பதில் பாட்டு நிகழ்ச்சி மாதக்கணக்காக சுணங்கி இருந்த வேளையில் இன்று சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா உங்கள் பாடல்.
2: நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம்.
0: இந்த பாடல் தானே அந்த பாடல?
2: ஆமா.
0: சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். என்ன பாடலையா? மழை பலமாக வந்துவிடும் ஐயா. மழை வருது மழை வருது, வரும்போது ஒரு குடை எடுத்துட்டு வந்திருக்கலாம் தானே. வந்த பின்பு என்னது எடுவது? மழை வருது மழை வருது குடை கொண்டு வா. இனிமையான பாடல். எந்த பதத்துக்கு புலவர்கள் கவிஞர்கள் எழுதாமல் விட்டார்கள் பாடல்களை? எந்த பாடலுக்கு இசை அமைக்காமல் விட்டார்கள் இசையமைப்பாளர்கள்? எந்த பாடலுக்கு குரல் கொடுக்காமல் விட்டார்கள். அற்புதமான குரலாளர்கள். இது எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையின் பொக்கிஷங்கள், செல்வங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அந்த இசை செல்வத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் மித பிரட்டி பார்ப்பதற்கு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு பெரும் உதவி புரிகின்றது என்றுதான் கூற வேண்டும். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணா அழைத்து விட்டார், நானும் அவரை இணைத்து விட்டேன். பாடுங்கள் உங்கள் பாடலை. பல்லானது ஓடத்தின் மேலே. பாத்தீங்களா, நிலா அது வானத்தின் மேலே. பல்லானது என்றா என்னய்யா தெரியாத பலான பலான பலான பலான அப்படி எடுத்துக்கொள்ளும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் சியாமலா தரப்போகின்றார். வணக்கம் சியாமலா மகளே.
6: வணக்கம் வணக்கம். ஒன்று ஒரு ஊஞ்சல் ஆடியது அந்த பாட்டு.
0: அவங்க கூட வேண்டு வாண்டு கத்துறாங்க, நீங்க மழை கூட ஊஞ்சல் ஆட போறீங்க. மழைக்கால மேகம் ஒன்று என்ன பாடல்? கமலஹாசன் திரைப்படம். எங்கே அடுத்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
2: நிலவென்ன பேசும், இளன்ன பாடும், மலர் என்ன சொல்லும் மனதிலே.
0: எனக்கு கேட்கறியா, நிலவு பேசியதும் குயில்கள் பேசியதும் தெரியா? நிலவு என்ன பேசு, நீங்கள் தான் அமைதியாக கேட்டிருப்பீங்க. வாழ்த்துக்கள் இல்லை, ரெண்டும் இனிமையாகத்தான் இருக்கும். நன்று நன்று. அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம். மழை மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை அந்த பாட்டு.
0: ஆஹா ஆஹா, முதல் மழை எப்படி இருக்கு? மழை மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே அடுத்த பாடலை மீண்டும் சியாமலா உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறது சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
6: மழையே ஓ மழையே நீ புன்னகை பூக்கிறியே அந்த பாட்டுப்பா. புன்னகை தேசம்.
0: மழை பேவா மழையே என்ன திரைப்படம் அம்மா?
6: புன்னகை தேசம்.
0: புன்னகை தேசம்.
6: மழையே நீ புன்னகை பூக்கிறியே.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு பாடி காட்டியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல் எதுவா இருக்கலாம்?
2: பேசு மனமே பேசு, பேதை மனமே பேசு.
0: பேசுனா தாங்க மாட்டீங்கள், பரவாயில்ல பேச சொல்லுவோம். வாழ்த்துக்கள், பேசிவிட்டா எப்படி இருக்கும்? சிறப்பு சிறக்கு. பேசு மனமே பேசு, பேசு மனமே பேசு என்ற பாடல், அற்புதமான ஒரு பாடலை கிருஷ்ணா தந்தீர்கள். மலையே வா மலையே வா என்ற அந்த பாடலை அன்பு மகளே நீங்கள் தந்தீர்கள். இப்பொழுது யார் சிறப்பு ஒன்றீர்கள் அடுத்த பாடலை? நேரம் 12:39 தொட்டுவிட்டது. அடுத்து நாங்கள் உங்கள் நேரத்தை பார்த்தால் 7 மணித்திருநாட்டிலும் தென்னகத்திலும் 10:09 என்று காட்டுகின்றது. நேரங்கள் இருக்கின்றது தானே என்று தாமதிக்காமல் பாடலை கொண்டு வந்து குவியுங்கள். சியாமலா உங்கள் பாடல்.
6: மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: தாவ விட்டால் தப்பியோட விட்டன பாடல. மனம் ஒரு குரங்கு, அது எப்பொழுது என்ன குரங்கிலிருந்து பிறந்தவன் தானே மனிதன். மனம் ஒரு குரங்கு நல்ல பாடல். மனம் ஒரு குரங்கு திரைப்படுத்து பாடல், முத்துராமனுடைய நடிப்பிலே வந்த பாடல். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலை கேட்போம். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: வாராயோ வான்மதி.
0: ஓ வாராயோ வான்மதியோ. வாராயோ வான்மதி இனிமையான பாடல். மீண்டும் அடுத்த பாடலுக்கு தயாராகி கொண்டு ஓடி வாருங்கள். அழைப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இப்பொழுது சியாமலாவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம் சியாமலா.
6: வணக்கம். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அந்த பாட்டுப்பா.
0: மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அம்மா. ரெண்டு பூ பூத்ததுன்னா அப்படி இருக்கும். ஒரே ஒரு பூ பூத்தது அப்படியாப்பா, பூ பூத்தது பூத்து விட்டது. வாழ்த்துக்கள். அதனால் அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே தயாரித்து கொண்டு வந்து காற்றலையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வழியிலே ஓடி வந்து தன்னுடைய பெயரிலே பாடலை பதிவு செய்வதற்காக அவர் யாரென்று அறிய நானும் முயலுகின்ற நீங்கள் இடையூறுகளாக இருக்கின்றது. அழைப்புக்குள்ளே நான் இடையூறு தரவில்லை, வலைத்தளம் தரவில்லை. நீங்கள் தான் போட்டி போட்டுக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு வந்து அழைக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் யாருடைய அழைப்பு கிடைக்கப் போகின்றது. மனதிலே ஒரு பாட்டு ஒரு பூ பூத்ததென்று வந்து கேட்ட போலையில் கிருஷ்ணனுக்கு தான் இந்த இழைப்பு இணைப்பு கிடைத்திருக்கிறது. கிருஷ்ணா அழகான ஒரு புடவை ஒன்றின் படத்தை போட்டு வருகின்ற தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: மனதில் இருக்குது ஒன்று, அது கணக்கா பண்ணது, மறக்க முயன்றாலும் முடியல, வாய் திறந்து சொல்லத்தான் தெரியல.
0: அதான் நான் இவ்வளவு நேரம் விட்டு கொடுத்த நினைவே சொல்ல தெரியல. மனதிலே இருக்குது ஒன்று, அது ஒன்று தானே சொல்லுங்களேன். சரி, வாழ்த்துக்கள் மீண்டும் மாறுங்கள். நினைத்துக்கொண்டு இனிமையான பாடல் ஒரு பழைய பாடல் இனிமையான பாடல் மனதில் இருக்குது, ஒன்றும் அதை சொல்லத்தான் முடியலையாம் அவருக்கு. ஆனால் அவர் தனியை விட்டால் சொல்லுவார் போல் தந்திரி ஏதோ ரகசியத்தை வைத்து மூடி கொண்டிருக்கின்றார். இது மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓ தேன் பூவே பூவே வா என்று சந்தன் ராஜ் ஓடி வந்து தந்து விட்டு ஓடுகின்றார். தேன் பூவே பூவே பூவே வாழ்த்துக்கள். இது சந்தன் ராஜனுடைய பாடலாக வந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் அவராகத்தான் இருக்குமா? இல்லை, இது கிருஷ்ணனாக இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்கள் பாடலை சொல்லுங்கள்.
2: ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல.
0: ஓ, அதுவோ காரணம். ஒன்றா இரண்டா, 1000 காரணங்கள் இருக்கின்றது இல்லையா? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, சொல்ல முடியல, ஒன்றுமே சொல்ல முடியல. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் வந்து சொல்லுவாரோ? வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம். வணக்கம் சந்தன் ராஜ்.
4: தேன்மல்லி பூவையா?
0: ஓ, தேன்மல்லி பூவை அழைச்சி விட்டுருக்கேன். இப்பதான் வந்து தேன்மல்லி, தேன்மல்லி பூவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உடனே அடுத்த பாடலையும் தருவார். அவர் சொல்லி கொண்டில்லை, ஒரே நேரத்தில் வந்து விடுவார், மீண்டும் அழைப்பார். இப்பொழுது கிருஷ்ணன் இணைக்கின்றார் போல் தெரிகின்றது. மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து தங்கள் தங்கள் சிந்தனையில் உதிக்கும் பாடலை சிரமமின்றி விரைவாக தருகின்றார்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி என்று அடிக்கடி கூறிக்கொள்ளுகின்றேன். கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு கதம்பத்திலே இன்று வந்துவிட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன்.
0: அப்படியா, அவ்வளவு செய்திருக்கீங்க. பூவே உன்னை நேசித்தது மட்டுமல்லாமல் பூக்களை தூவி பூசிக்கின்றார். பூவே உன்னை நேசித்தேன், மனித பண்பு, இனிமை, இனிமை, அன்பின் ஆழம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றோம்? எங்களுடைய தொகையை நாங்கள் இன்னும் வெட்டி பிடிக்கவில்லை, பிடிக்கப் போகின்றோம் என்றுதான் எண்ணுகிறேன். எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அழைப்புகளுக்கு ஒரு வழி அழைப்பு சிறப்பாகத்தான் இருக்கின்றது. எனக்கு கொஞ்சம் இடைவேளை கிடைக்கின்றது. இப்பொழுது சந்தன் ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே.
4: முதல் பூவேயா?
0: முதல் பூவே, பூவே முதல் பூவே என்று பூவில் நிற்கின்றார் அவர். அடுத்தவர்களும் பூவையிலாம் நிரப்புகின்றார் போல் இருக்கின்றது. கிருஷ்ணன் தான் அது, வேறு யாரும் அல்ல. வணக்கம் கிருஷ்ணா.
2: பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே.
0: ஒருதன் பூவை தொட்டால் போதுமே, எல்லாரும் பூவிலே தொடுவார்கள். வாழ்த்துக்கள். அடுத்து வருவது ஜெகபிரசாதிக் அவர்கள். நீண்ட நேரத்தின் பின்பு கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதிக் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா, கிருஷ்ணய்யா பண்ண பாட்டு பலப்படியா? பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்?
0: அதானே, அதானே, உங்களை கேட்காம மலர்ந்துட்டுதோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா, நீங்கள் கூறுங்கள் பதில் பாடலை.
6: அப்பா பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, அந்த பாடல்.
0: ஆஹா, நல்ல பாடல். பூ பூவாய் பூத்திருக்கு ஆயிரம் பூ. பூவிலே சிறந்த பூ என்ன? பூ சிரிப்பு. அதை பூக்களிடம் கேட்கும்போது, மலர்கள் வந்து கேட்கும்போது மரங்கள் சொன்னால் சளிப்பு. நல்ல பாடல், நல்ல பாடல். பூ பூவாய் பூத்திருக்கு பூக்கள்லேயே ஆயிரம் பூ. எங்க சந்தன் ராஜ், உங்கள் பாடலை தாருங்களேன்.
4: இளையநிலா பொழிகிறது.
0: ஆஹா, ஆஹா, இப்பொழுது இளைய நிலா பொழிகிறதா? அங்கே இளைய நிலா பொழிகிறது. பயணங்கள் முடிவதில்லையா? இன்னும் முடியவில்லை எங்களுக்கு. அங்கே அடுத்த பாடல் யார் தரும் பாடல்? கிருஷ்ணனுடைய பாடல். இணைத்து விடுவோம். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: பூமியில் மானிட ஜென்மம் அடைந்துமோர்

0: உங்கள் பாடல் பூவே பூச்சி விடவா, பூவே பூச்சி விடவா. எங்களுடைய ராணி வந்தாலும் கேட்பார் இந்த பாடலை, பூச்சி விடவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள்.
1: ஒரு நாள் போதுமாயா?
0: காணாத ஐயா, ஒரு நாள் காணாத ஐயா.
1: நன்றி.
0: ஒரு நாள் காணாது, ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா? காணாது, முடியாது, முடியாது. சியாமலா, நீங்கள் கூறுங்கள் உங்கள் பாடலை.
2: பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, அந்த பாட்டு
0: பா. அண்ணே இல்லவா, அப்படித்தான் இருக்கும். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. இனிமையான பாடல், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். சியாமலாவும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் முதலில் கிருஷ்ணாவுடன் இணைப்புத்தான் கிடைக்கும் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம். கிருஷ்ணா வர வேண்டும், உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா,
3: வணக்கம்.
0: இணைத்து விட்டேன்.
3: வாரா நீ வாரா, போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய்.
0: முதலே நீங்கள் வாராய் சொல்லும் அந்த பாடல் தரும்பொழுது நான் நினைத்தேன், வாராயோ வான்மதி என்ற பாடல் தரும்பொழுதே நினைத்தேன், கிருஷ்ணா கொண்டு வருவார் இந்த பாடல் என்று கொண்டு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். மந்திரி குமாரி இல்லவா, விடக்கூடாது அந்த பாடலை. வாழ்த்துக்கள். சிறப்பான வேளையில சேமடா உங்கள் பாடலை தாருங்களேன்.
2: அப்பா, பூ பூ பூ பூ பூத்த சோலை, பூ பூ பூ பூமாதுளை, அந்த பாட்டு.
0: ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. வாழ்த்துக்கள். பூ பூத்த பூமாதுளை, வாழ்த்து. பூமாதுளை வாழ்த்துக்கள். அடுத்த பாடலும் சியாமலா நீங்கள்லாம் தர இல்லை, அடுத்த பாடலை கிருஷ்ணன் தரப்போகின்றார். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா.
3: வாராய வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே.
0: வாராயோ வெண்ணிலாவே, இனிமையான பாடல். அகம் பாவம் கொண்ட நல்ல பாடல். மீண்டும் மீண்டும் பாருங்கள். நாங்கள் இந்த பாடலே பாடி மகிழ்வோம். இப்பொழுது சியாமலாவின் பாடலை தொடுத்து விடுவோம். கொண்டு வாருங்கள் சியாமலா மகளே.
2: அப்பா வணக்கம். பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா, அந்த பாட்டு.
0: நல்ல நல்ல சட்டையெல்லாம் வரும் மாதிரி என்ன பூ பூவா பறந்து போகும், திக்கு தெரியாத காட்டில் பூ பூவா பறந்து போகும். நல்ல பாடல். சரி, அந்த வேளையில சியாமலா உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை.
2: பூமரத்து பூங்குயிலே, பாசம் எனும் நீரலைக்குள் பாசைகளை சுமப்பதுதான் வாழ்க்கை, அந்த பாட்டுப்பா.
0: இது வந்து தம்பி இல்லையா இந்த பாடல், பூமரத்து பூமரமே.
2: பூமரத்து பூங்குயிலே படமே.
0: ஓ, பூமரத்து பூங்குயிலே. வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. நான் குளறுபடியாகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது ஒரு பாடல். எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும்போது.
0: அந்த டொக்கு தர இல்லையா அந்த பாட்டுல, டொக் அடிக்கணும் இல்லையா? பறக்கும் டொக் பந்து பறக்கும் டொக், இந்த டொக் அடிக்கணும். சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நினைவூட்டுகிறீர்கள். சிறப்பு. அடுத்த பாடல் மீண்டும் தருவது யாராக இருக்கலாம்? அது எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்களே, கொண்டு வாருங்கள். இணைத்து விட்டேன் உங்களை சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன்.
1: வாராயன் தோழி ஐயா.
0: ஓ, வாராயன் தோழி, அந்த பாடல் நீங்களும் கொண்டு வந்து விட்டீர்கள். விட மாட்டாங்களா ஐயா அவர் வாராய கண்டால்? வாராயன் தோழி, வாராயன் தோழி, வாராயோ என்று பாடல். வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? தர வேண்டும் அடுத்த பாடலை. இது போன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. நீண்ட நாட்களுக்கு பின் என்று ஆரம்பித்தது புத்துயிர் பெற்று அழகாக ஒளி வீசி கொண்டிருக்கும் வேளையில் சியாமலாவின் பாடல் வருகின்றது. வணக்கம் சியாமலா.
2: வாராயன் தோழியே புலம் வாழவே, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். வாருங்கள், வாராயிலே எத்தனை பாடல் இருக்கின்றது. வாராயன் தோழி, என் குலம் வாழ, வாராயன் தோழி. அடுத்த பாடல் தருவதற்காக கிருஷ்ணா வந்து விட்டீர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். இல்லை, சந்தன்ராஜ் வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
1: தோழியா என் காதலியா.
0: தோழியா என் காதலியா, நந்தா என் வாழ்த்துக்கள். தோழியா என் காதலியா, சிறப்பான ஒரு பாடல். சியாமலா இந்த பாடலுக்கு உடனே சுட சுட தந்து விட்டார். இப்பொழுது யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: வாராய தோழி வாராயோ,
0: பாசமலர்
3: பந்தல் காண வாராயோ.
0: ஓ, அந்த பாசமலர் வாராய தோழி வாராயோ.

0: வாராய் என் தோழி வாராயோ, வாராய் என் தோழி வாராயோ. எந்த திருமணத்துக்கு போனாலும் இந்த பாடலை ஒளிபரப்பார்கள் ஐயா. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தருங்கள்.
1: மல்லி மல்லி, இது ஜாதி மல்லி.
0: நல்ல நல்ல விடயங்கள் தான் வியாபாரம் செய்கிறீர்கள். மல்ல மல்லி மல்லி இந்த சாதி மல்லியா விடமான வியாபாரம். மல்லி மல்லி, ம், மல்லி மல்லி இது ஜாதி மல்லி. இங்கே அடுத்தது யார் தரும் பாடல்? கிருஷ்ணன் தரும் பாடலாக தெரிகின்றது. தருவாரா விடுவாரா? கிருஷ்ணா தருவீர்களா விடுவீர்களா? தருவீர்கள், கொண்டு வாருங்கள். அப்படியா? நீங்க கையில கொடுத்தாங்களா காதுல கொடுத்தாங்களா? நல்ல பாடலாம் தெரிந்து வைத்திருக்கீர்கள் கிருஷ்ணா. மல்லிகைப்பூ வாசம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அதற்கு?
1: மல்லிகைப்பூ கல்யாணம்.
0: எப்போ ஐயா? எங்களுக்கு உடனே கல்யாணத்தையும் முடித்து விட்டாங்களா? மல்லி எங்களுக்கு சொல்லவில்லை கல்யாணத்துக்கு. மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம். அடுத்த பாடல் என்னவா இருக்கலாம்? சியாமலாவா இல்லை சந்தன்ராஜ் தான் தரப்போகிறேன், கொண்டு வாருங்கள்.
1: மல்லிகைப்பூ போடுது மாறாப்பூயா.
0: ஆட்ரஸ் ஆக்கேண்ட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே சியாமலா, நீங்கள் என்ன தரப்போகிறீர்கள்?
2: ஜாதி மல்லி பூச்சரவி சங்கத்தமிழ் பாச்சரவி அந்த பாட்டு.
0: ஓ, ஜாதி மல்லிய கொண்டு வந்து நீங்களும் ஜாதி மல்லி பூச்சரமே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நல்ல முழுமையான பாடல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பாடலாக இன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல் என்னவாக இருக்கும்? கிருஷ்ணா, நீங்கள் என்ன பாடல் தரப்போகின்றீர்கள்?
3: மல்லி மல்லி செந்து மல்லி சத்துதடி.
0: எப்படி இந்த பாடல்?
3: மல்லி மல்லி செந்து மல்லி.
0: அப்படி ஒரு பாடல்
3: மல்லி,
0: அப்படி ஒரு பாடல்
3: இருக்கு ஐயா.
0: என்ன திரைப்படத்து
3: பாடம் நினைவு வரல?
0: சினிமா படத்துல தான் ஐயா. திரைப்படம், சினிமா திரைப்படம், சினிமா படம், தமிழ் திரைப்படத்துல தான், தமிழ் திரைப்படத்துல தான். வாழ்த்துக்கள், நன்றி மகனே. சிறப்பு, சிறப்பு கிருஷ்ணா. அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடனே அழைக்கின்றார் எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை. சந்தன்ராஜ், எங்கே சென்று விட்டீர்கள்? உங்களை இணைத்து விட்டேனே, இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை.
1: வணக்கம்யா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ.
0: மல்லிகையே மல்லிகையே தூதாக. நீங்கள் இப்போ மல்லிகையை கல்யாணத்தை பண்ணி விட்டீங்களா? இனி என்னப்பா தூளா தூதாக போ? மல்லிகையே மல்லிகையே தூதாகப்போ. சரி, அடுத்த பாடலில் யார் தரப்போகின்ற? அவர் என்ன தூது விட போகின்றாரா? திருமணம் செய்து வைக்க போகின்றாரா? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: செண்டு மல்லிப்பூ போல் அழகிய பந்து.
0: செண்டு மல்லிப்பூ போல வலைப்பந்து கூட பந்து. செண்டு மல்லிப்பூ போல, செண்டு மல்லி. உங்கள் ஊர்ல செண்டு மல்லியே பார்த்துருக்கிறீர்களா?
3: இருக்கு.
0: வாழ்த்துக்கள். யாரும் கொடுக்க இல்லையா? நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்க. வாங்க மகளே, வாங்க. வாங்க அப்பா இருக்கு.
2: தூது போ செல்ல கிளியே, அந்த பாட்டுப்பா.
0: தூது போ,
2: தூது போ செல்ல கிளிதாப்பா பாடல்.
0: செல்ல கிளியே, தூதுல கொண்டு போறாங்களப்பா பாடல. தூது போ செல்ல கிளியே, தூ சொல்ல போறாங்க. அடுத்த பாடலை கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: பூ போல பிறக்கும்.
0: இவர் இன்னும் பூவிலே தான் இருக்கின்றார. அவங்க தூதுக்கு போயிட்டாங்களே ஐயா. தூது பூ போல பூ போல, நல்ல பாடல ஐயா. பூ போல பிறக்கும், அற்புதமான பாடல். ஆமாம், ஆமாம். இங்கே அடுத்த பாடல சந்தன்ராஜ், நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பாத்தீங்களா, மாறி விட்டாங்க, உடனே கட்சி மாறிவிட்டாங்க. பாடு செல்ல கிளியே மெல்ல பேலமா பேசுனா பேசலாம் கரைச்சல் ஐயா. மெல்லமா பேசுனா இல்லை, செல்லக்கிளியே மெல்ல பேசு. வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. எத்தனை பாடல்கள் தெரியும் எல்லோருக்கும்.
2: அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அந்த பாட்டுப்பா.
0: அழகிய கண்ணே உறவுகள் நீயே. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 12:56 தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:26 தொட்டுவிட்டீர்கள். இப்பொழுது ஷியாமலா தான் மீண்டும் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் ஷியாமலா.
2: அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானை, அந்த பாட்டுப்பா.
0: அன்னையில ரெண்டு பாட்டு தந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். அழகிய மிதிலை நகரினிலே. இனிய பாடல், யாருக்கு ஜானை காத்திருந்தார். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ்.
1: உறவுகள் தொடர்கதையா?
0: ஓ, உறவுகள் எப்போதும் தொடர்கதையா தான் இருக்கும். அழகிய மிதிலையில் உறவுகள் தொடர்கதை. உறவுகள் தொடர்கதை என்ற உடனே கிருஷ்ணா ஓடி வந்து விட்டார். கிருஷ்ணா, நீங்கள் என்ன கூற போன்ற அதற்கு?
3: கண்ணே கனியே முத்தே மணியே அருகே.
0: ஓ, அப்படியா? அங்க மீண்டும் கூறுங்கள். கண்ணே, எப்படி அது ரசமாக கூறுங்கள், கூறுங்கள். அங்கே
3: கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா.
0: உண்மையா சொல்லுங்க, உண்மையா உள்ளத்திலிருந்து வருகிறதா இந்த வார்த்தைகள்? சிறப்பு சிறப்பு கிருஷ்ணா, சிறப்பு சிறப்பு. கேட்ட உடனே திருப்பி பாடுகிற. வணக்கம் சந்தன்ராஜ். பாடலால நீங்கள் கதையாலயா? கதை சொல்ல போறேன் விடு, கதை சொல்ல போறேன். வாழ்த்துக்கள். கதை சொல்ல போறேன் விடு, கதை சொல்ல போறேன். அடுத்த பாடல் மகள் ஷியாமலா சிறப்பு உண்டார். கொண்டு வாருங்களம்மா.
2: அப்பா, மணியே மணியின் ஒளியே, அந்த பாட்டுப்பா.
0: அது பாதி பராசக்தி இல்லவா? மணியே மணியின் ஒளியே என்று அபிராமிப்பட்டருடைய பாடல். சொல்லடி அபிராமி, மணியே மணியின் ஒளி. நல்ல பாடல், சிறப்பான பாடல். மீண்டும் ஷியாமலா, உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதம்மா. அருமையான வரிகள், மணிக்குயில் இசைக்குதடி. இது இந்த நீங்கள் முதல் தந்த பாடலுக்கு தானே தருகிறீர்கள்? சென்று விட்டார். மணியே மணிக்குயிலே என்ற பாடலை தந்துவிட்டு உடனே அந்த வரியிலே ஒரு பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். பார்ப்போம், அது பரீட்சைக்குரியது. எங்கே வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து.
0: என்ன மணி ஓசையா அவர் கேட்டவர்?
3: கோயில் மணி.
0: கோயில் மணியா இல்லாட அலாம் மணியா கேட்டு எழுந்தாரா? ஏதாவது ஒன்று இருக்கும் போனா போட்டு அவர் எழுந்தா எங்களுக்கு நினைக்க. பாடல் வந்து விட்டது தானே. நன்றி கிருஷ்ணா. இடையிலேயே ஒரு நகைச்சுவை, அதற்காக மலேசியாவெல்லாம் கொண்டு
2: வாருங்க.
0: அப்படியே இருங்கள், போக வேண்டாம். முதலில் ஒரு பாடல் தந்தீர்கள், மணியே மணியே. அந்த அபிராமி பட்டது பாடல் தந்துவிட்டு அடுத்த பாடல் மணிக்குயில் இசைக்குதுன்னு தந்தீர்கள். அந்த பாடல் நீங்கள் தந்த பாடலுக்கு தந்த பதிலா, இல்ல வேறு ஒரு பாடலுக்கு தந்தீர்களா? கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: முருகா என்றதும் உருகாடா மனம், மோகன சுந்தரி மனவாள.
0: என்ன திரைப்படத்துல இந்த பாடல்?
3: என்றால்
0: அவர் வருவதற்கு நேரத்தை ஒரு தடவை நான் கூறவேணும். 12:59 நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிற எண்ணத்தில் இருக்கின்றேன். ஏனென்றால் பாடல்களும் ஒளிபரப்ப வேண்டும். பார்ப்போம், இன்னும் சில வினாடிகள் தருகின்றேன். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போறீர்கள்? விறுவிறுப்பாக கொண்டு வாருங்கள். இன்னும் நாங்கள் எங்களுடைய எல்லையை அடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். மெதுவாகத்தானே என்று சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஷியாமலா கொண்டு வாருங்களம்மா. முதலில் என்ன பாடல் தந்தீர்கள் ஷியாமலா?
2: அப்பா, மனமே முருகனின் மயில் வாகனம், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் முதலில் என்ன பாடல் தந்தீர்கள்
2: முன்னாடி?
0: சரி, யார் வாழ்த்துக்கள். நன்றியம்மா. தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகிறது. இப்பொழுது கிருஷ்ணனிடம் செல்வோம். கிருஷ்ணா வாருங்கள், எங்கே உங்கள் பாடல்? கிருஷ்ணன் ஓடிவிட்டார். என்ன நடந்தது கிருஷ்ணா அழைப்புக்கு? இணைத்து விட்டேன் ஐயா, வாருங்கள். அப்படியா? என்ன சரியான வெயில் ஐயா, அதுக்குத்தான் உருகுது மறுகுது தெரியுமா? நல்ல பாடல், உருகுதே மருகுதே. இனியான பாடல் அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணனுக்கு தான் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: மயிலே மயிலே உன் தோகை எங்கே.
0: அது கீழே விழுந்து போயிட்டான் ஐயா, பொறுப்பு எழுக்கணும். மயிலே மயிலே உன் தோகை எங்கே, யாரோ யாரோ இடுங்கி விட்டார்கள் பிடித்து. சரி, அடுத்த பாடல் தர வேண்டும் என்று ஆவலோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் அன்புடன். அவர் யார் என்று பார்க்க வேண்டும். இங்கே முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு நிகழ்ச்சிகள் வந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே போட்டியும் பலமாக இருக்கின்றது. போட்டிக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அழைப்புகள் இணைவடுவதற்கு முன்பு தடைகள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. யாரிடையிலே குறுக்கிட்டு தடைபடுகின்றார்களோ தெரியவில்லை. இங்கே முந்தைய தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியின் விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. எங்கே அலையுங்கள். அடுத்த அழைப்பு யாராக இருக்கலாம்? ஷியாமலா உங்கள் இணைப்பா வருகிறது இல்லை? ஷியாமலாவின் இணைப்பா, யாருடைய இணைப்பு? கிருஷ்ணன் உங்களுடைய இணைப்பு வருகிறது. நீங்கள் தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
3: இளமையிலாடி வருகிறது வா நில் மலை வருமோ.
0: இந்த பாடலை இந்த பாடலை கையாளுங்கள்.
4: மயில் தோகை.
0: எந்த மயில் தொகை? ஆமாம், நீங்கள் தந்த பாடலுக்கு தான் அடுத்த பாடலாக தருகின்றீர்கள். அது அது அவ்வளோ பொருத்தமில்லை தானே. நீங்கள் மயிலே மயிலே தந்துவிட்டு அதில் எடுத்து விட ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு பாடலுக்கு பதில் தாருங்கள்.
4: சரிங்க ஐயா. மயில் தொகை அழைத்தால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: நீங்கள் இப்பொழுது மயிலே மயிலே பாடினீர்கள். அந்த மயிலை மயிலையிலிருந்து தான் எடுக்கின்றீர்கள் பாடல். ஒரு யாரும் மயில் வந்திருக்கின்றார்களா? மணிக்குயில் வந்திருக்கின்றார்கள்.
4: என்ன
0: பாடல்? மனமே முருகனின் மயில் வாகனம். அதுக்கு நீங்கள் மயில் மயிலை தந்து விட்டு மீண்டும் உங்கள் பாடலுக்கு தான் தருகின்றீர்கள். அதுக்கு தருகின்றீர்களா? யாருக்கு தருகின்றீர்கள்? சரி, என்ன பாடல்? மயில் தொகை அழைத்தார். மயில் தோகை அழைத்தார். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு அழைத்தார். அடுத்து ஷியாமலா நீங்கள் தரும் பாடலை எழுப்போம். என்ன பாடலாக இருக்கும் உங்கள் பாடல் ஷியாமலா? ஷியாமலா உங்கள் பாடல். ஷியாமலா உங்கள் பாடல் வேண்டும் அல்லவா? ஷியாமலாவின் பாடல் அழைத்து விட்டேன். ஷியாமலா உங்கள் நினைத்து விட்டேன். ஏன் நினையவில்லை? இப்பொழுது சந்தன்ராஜ் வருகின்றார் போல் தெரிகிறது. சந்தன்ராஜ் கூறுங்கள்.
1: மயில் போல பொண்ணு ஒண்ணுயா.
0: ஓ, அப்படி ஒரு பாடல் பாரதியில வந்த பாடல். மயில் போல பொண்ணு ஒன்று. மயில் போல பொண்ணு ஒன்று. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் போகின்றீர்கள்? சியாமலா உங்கள் இணைப்புக்கு என்ன நடந்ததம்மா? உங்களை இணைத்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லையா? கிருஷ்ணா யார் இருக்கின்ற மூவர் தான் இப்பொழுது தொடர்ந்து இணைக்கின்றீர்கள். வாருங்கள், அடுத்த இணைப்பு யாராக இருக்கலாம்? அடுத்த இணைவு ஷியாமலாவா இருக்கின்றது. எங்கே ஷியாமலா வாருங்கள்.
2: அப்பா தோகை இளமயில் ஆடி வருகிறது. அந்த பாட்டு
0: தோகை இளமயில் ஆடி வருகிறது என்ற பாடல்.
2: ஆடி வருது
0: தோகை இளமயில் ஆடி வருகிறது வானில் மழை வரும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள்.
3: பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன்.
0: சும்மா கடுமாதீங்க. சும்மா போற பொண்ணை பார்த்து பேசி கேக்குறதா ஐயா? கூட அவ்வளோ கங்கள் பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சியாமலா வாத்தி கொண்டிருக்கின்றார் தருவதற்காக. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பாடலை. என்ன நடந்தது சியாமலா உங்கள் இணைப்புக்கு? சியாமலா உங்கள் இணைப்புக்கு என்ன நடந்தது மகளே? உங்கள் இணைப்பு தடைப்படுகிறது. எங்கே எங்கே யாரும் இணைத்து விட்டேன் சியாமலா உங்களை. கொண்டு வாருங்கள்.
2: அப்பா உன் சமையலறையில் நான் உப்பாசக்கறையா.
0: புலி
2: மயிலே மயிலே உன் தோகை எங்கேன்னு பாட்டு பண்ணார்ல புலி. அழகா துளி சொல்ல போடுங்க.
0: ஆமா, சமையலறையில. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அழைப்பை காணவில்லை. நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றும் எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம். இன்னும் ஒரு அழைப்புக்கு இடம் இருக்கின்றது. இரண்டு அழைப்புகளுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு மீண்டும் கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
3: உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்,
0: அப்படியா?
3: தப்பு செய்தவன் தண்டனை கொள்வான்.
0: ஏனையா உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்? சந்தன்ராஜ் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் உங்கள்
1: மயிலாடும் பாறையா பக்கத்துல ஓட.
0: ஓ, மயிலாடும் பாறை பக்கத்திலே ஓடை, மயிலாடும் பாறை. இது நல்ல பாடல் தான். வாழ்த்துக்களை தந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நேரம் சரியாக 1:06 நிமிடம் இப்பொழுது எண்ணிக்கைக்கு செல்ல இருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கான பாடல்களை தயார் செய்து அழைத்து தாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 நேர பணியிலே சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் வந்து பங்கு பெற்றியவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம், அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தந்து செல்லலாம்.

வணக்கம் உறவுகளே, எண்ணிக்கை எங்களுக்கு கரத்திலே கிடைத்து இன்று வந்து பங்கு பெற்ற உறவுகளாக ஷியாமலா, ஜெகபிரசாதி, கிருஷ்ணன், பிரபு, சந்தன்ராஜ் இவர்கள் ஐவரும் அழகாக அலங்கரித்து கொண்ட வேளையில் பிரபு அவர்கள் தொடர்ந்து இணைய முடியவில்லை அவரால். இருப்பினும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து இணைந்து ஒரு பாடலையும் தந்து ஒரு தடவை இணைந்து ஒரு அழைப்பில் அவர் பாடலையும் தந்துவிட்டு சென்றார். அந்த வேளையில் அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். அவர் எங்களுக்கு தெரியும் ஜெகபர் சாதிக் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்க முடியாத, அவருக்கு நேரங்களும் வேறு கர்மங்களும் இருப்பதனால் அது வளமை போல உள்ள ஒன்று தான். தொடர்ந்து நிறைவேறும் வரை இருக்க மாட்டோம். ஆனால் அவர் ஆரம்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்து செல்லும் வகையிலே ஈடு கொடுத்து கொண்டிருந்து நன்றாக விளையாடியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்களும் வந்து புள்ளிகளை பெற்று சென்ற வேளையிலே அடுத்து மூவருக்கு போட்டி பலமாக இருந்தது. அன்பு மகள் ஷியாமலாவுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஒரு பெண் சிங்கமாக வந்து இன்று விளையாடி இருக்கின்றார் ஏனையவர்களோடு. நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்பு வந்து அற்புதமாக விளையாடி சென்றார். அவருடைய அவருடைய ஆர்வத்துக்கும் முயற்சிக்கும் பாராட்டுகளை தரும் இந்த வேளையிலே அடுத்து அட்ட அவதானியாக இருந்தாலும் ஓடி வந்து இடையே இணைந்து ஏனைய நிகழ்வுக்கு வராது விட்டாலும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஓடி வந்து விடுவார் சந்தன்ராஜ். அவருடைய தாகத்தை பல நாட்களாக பல வாரங்களாக நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம். இன்று ஓடி வந்து தன் ஆதங்கத்தை காட்டியிருந்தார். அன்பு கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து வழக்கமாக இத்தனை தடவைகள் முதலிடம் பெற்றவர் தான். இன்றும் வந்து இணைந்து அழகாக சிறப்பாக போட்டியோடு விளையாடி சென்றார்கள். இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறும் வேளையில் இப்பொழுது உங்களுக்கான பாடல்கள் என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் என்று தயவு செய்து அழைத்து உங்கள் பாடலை தாருங்கள் ஒலிபரப்புவதற்காக. எங்கே அழையுங்கள்?

0: கிருஷ்ணன் வந்துவிட்டார் வழமை போல தன்னுடைய பாடலை சேர்ப்பதில். கிருஷ்ணா வணக்கம், கிருஷ்ணா சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள் என்று கொண்டு வாருங்கள். என்ன பாடலை சிறப்புகின்றீர்கள் கேட்போம்.
1: நன்றி ஐயா. படம் வந்து கல்யாணியின் கணவன்.
0: அப்படியா, கல்யாணியின் கணவனா? கல்யாணியின் கணவன்ல என்னவா இருக்கும்?
1: கை இருக்கு, கால் இருக்கு, முத்தையா.
0: அப்படியா,
1: கடவுள் தந்த நிலமுக்கு முத்தையா.
0: அப்ப மூக்கு மூக்கு இருக்கு, மொழி இருக்குன்னு வரவில்லையா? கையிருக்கு, கால் இருக்கு, கிருஷ்ணாவா முத்தையாவா? முத்தையா, முத்தையா, முத்தையா. எளிமையான பாடல். இந்த பாடல் வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காற்றலையிலே போட்டியிலே மறுமுறை பெறும்போது தெரிவிக்கும். நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புகின்றேன். கவலைப்பட வேண்டாம், எங்கே அடுத்த உறவியாராக இருக்கலாம் என்று பார்க்கின்றேன். விரைவில் முடிவு உங்கள் கலைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அடுத்த பாடலை தருவதற்காக அழைக்கின்றார். யாராக இருக்கும் அழையுங்கள் பார்ப்போம். அந்த பாடலை தருவது வேறு யாராக இருக்கலாம். இது யாரோ

0: வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் வணக்கம், வருக வருக. ஷியாமலாவுக்கு முதல்கண் என்னுடைய முழு மனதோடு சேர்ந்த எல்லோருடைய வாழ்த்துக்களும் கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வந்து போட்டியாக விடாப்படியாக அழகாக சிறப்பாக எந்த பாடலுக்கு எந்த பாடல் எந்த படத்திலென்று பாடியும் காட்டியிருந்தீர்கள். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கு அப்பாவினுடைய மகிழ்வான வாழ்த்துக்கள். கட்டிக்காரை கட்டிக்காரை. சரி, என்ன பாடல உங்களுக்கு நான் தர வேண்டும் என்று
1: ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அதில் எங்கள் மனம் இன்பு. அந்த பாட்டுப்பா,
0: அந்த பாட்டு. ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது, அப்படிதானே?
1: எங்கள் வீடானது.
0: சிறப்பு, சிறப்பான பாடல். சிறப்பான அந்த பாடலை தருகிறேன். விரைவில் உங்களுடைய பதில்களை நன்றாக விளையாடி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மேலும் மேலும் வாழ்த்துக்கள் தொடர வேண்டும். நிகழ்ச்சியை அது வரும் தானே, அந்த ஆனந்தம் வந்து விட்டது பார்த்தீர்களா? நான் கூறினேன் தானே, இந்த வெப்பம் எல்லாம் கொஞ்ச நாளாக எங்களுக்கும் என்று அந்த நேற்றைய தினம் இருந்தது போல இல்லை, குறைந்து விட்டது வெப்பம் எங்களோட காலநிலை எல்லாம்.
1: பாட்டுக்கும் பதில் பாட்டு நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியலப்பா. முதல்ல நான் ஊருக்கு வரும் பஸ்ல வரும்போது பசங்களை பாட்டு கேட்க சொல்லு நினைச்சிட்டு வந்தேன்ப்பா. அப்புறம் பார்த்தா பாட்டுக்கு பதில் பாட்டு ஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க
0: ஓடி வந்து
1: சரியான காத்துப்பா. ஆமா, ரொம்ப நல்லா காத்தடிச்சு. காத்துல உங்களுக்கு கனிமே குரல் கேட்கறது கூட கஷ்டமா இருக்கும்.
0: இல்ல, காத்தடிச்சு காத்த அப்படி அடிக்கணும். அப்பதான் உங்களோட வலைத்தளம் சிறப்பாக இயங்கிச்சுது என்று ஒரு விதமான தடை சிறப்பாக வந்தது.
1: அதனாலதான் அதாவது அங்க இஞ்சிக்குடியில இருக்கும் போது பயங்கரமா வேர்க்கும். அப்படியே வேர்த்து வேர்த்து அன்னைக்கு அனிஷியாமா சொன்ன மாதிரி
0: வாழ்த்துக்கள் அம்மா. நன்றாயிருந்தா உங்கள் பாட்டு ஒளிபரப்பு தொடர்ந்து கேளுங்கள். வாழ்த்துக்களடா. நன்றி அம்மா, நன்றாக இருந்தது நிகழ்ச்சி, சிறப்பாக அலங்கரித்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலி இருவர் பாடல்களை தந்துவிட்டாரும் மற்றவர்களும் பாடலை தருவார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல் முடிவடைந்தவுடன் நீங்கள் கேட்ட பாடல்கள் கிடைக்கும். அடுத்த பாடலை கேட்பதற்காக சந்தன் ராஜா அவர்கள் அழைக்கின்றார்கள். வணக்கம் சந்தன் ராஜா அவர்களே, கொண்டு வாருங்கள். என்ன எப்படி இருந்தது நிகழ்ச்சி? நீண்ட நாட்களுக்கு பின் உங்கள் தாகம் தீர்ந்ததா? நீண்ட நாட்களுக்கு பின் உங்கள் தாகம் தீர்ந்ததா? எந்த நிகழ்ச்சிக்கு வராது விட்டாலும் பாட்டுக்கு பதில் பாடு கூடி வந்து விடுவார் சந்தன் ராஜா, எவ்வளவு தடைகள் இருந்தாலும். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றாக விளையாடி இருக்கிறீர்கள் நீங்களும். இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். சிறப்பான பாடலை தெளிவாக கொண்டு வந்து அழகாக மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின் வாழ்த்துக்கள். சரி, என்ன பாடல்?
2: மீன் குதிரை.
0: அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும், கிடைத்தால் வந்தா துள்ளி அடிச்சு அந்த மாதிரி செய்வாரு. தலைவரும் பெறையில் அவர் வந்து பெறும்போது கேட்டிருந்தா வந்து விடுவார். அவருக்கும் தடை இருக்கின்றது போல் தெரிகின்றது.
2: என்ன
0: பாடல் ஒளிபரப்பு?
2: பூந்தோட்டம் திரைப்படம். ஒரு வீணை.
0: ஓ, பூந்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து மீட்டாத ஒரு வீணை என்ற பாடலா?
2: ஒரு வீணை. ஆமா,
0: அது மீட்டாத வீணை எப்படி இருக்கும் ஐயா? மீட்டி பார்த்தா தான் தெரியும். மீட்டி பார்த்தா தான் தெரியுது. இது பூந்தோட்டத்திலேயே அந்த பாடல். பூந்தோட்டம்
2: என்ன?
0: சரி, நன்றி நன்றி. நன்றா விளையாடு.
2: நன்றி, வணக்கம் ஐயா.
0: குறிப்பாக சியாமலாவுக்கு எங்களோட வாழ்த்துக்களை கூற வேண்டும். உண்மையில நன்றா விளையாடு. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்வோம்.

அன்புடனே வந்து இணைந்து இன்றைய முழு நேர பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த நண்பர்களுக்கு நான் நன்றி கூறும் இந்த வேளையில் இப்பொழுது ஒரு பாடல் ஒவ்வொன்று கற்றுகின்றது அல்லவா, அந்த பாடல் வேறுவருக்குமாக அல்ல, எங்கள் அன்பு கிருஷ்ணன். நீங்கள் கேட்ட பாடல் கல்யாணியின் கணவன். திரைப்படத்தில் கை இருக்கு கால் இருக்குது முத்தையா என்ற பாடல் கேட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கான பாடல் இது.

எல்லாம் இருக்கின்ற ஒரு உடல் அமைப்பை கொண்டு அதனுடைய பயன் என்ன என்றதையும் அழகாக கூறிய பாடல் கேட்டு மகிழ்ந்து இந்த வேளையிலே அடுத்த பாடலாக ஒரு பிருந்தாவனம் எங்கள் வீடானது என்று சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படுத்த பாடலை ஷியமலா நீங்கள் தந்த வேளை இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு வந்து பங்கு பெற்று சிறப்பித்த ஷியாமலா, உங்களுக்காக நீங்கள் விரும்பிய பாடல் ஒரு பெருந்தாபனம் எங்கள் வீடானது. அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தும் நல்ல கருத்தோடு வந்த பாடல். நீங்கள் எப்போதும் கருத்தான பாடலை தருவீர்கள். அந்த வேளையிலே கிடைக்காத பாடலையும் கிடைக்கச் செய்வார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். அவர்களும் சிறப்பாக விளையாடிய வேளையிலே பூந்தோட்டம் திரைப்படுத்த பாடலை மீட்டாத ஒரு வீணை என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார் சந்தன்ராஜ். உங்கள் பாடல்

பூந்தோட்டம் திரைப்படத்திலிருந்து இசைஞானியின் இசையில் வந்த அற்புதமான ஒரு பாடல். அதிகம் காற்றலைக்கு வரவில்லை இப்படியான பாடலை தான் சந்திரன்ராஜ் அவர்கள் தேடித் தருவார்கள். கேட்டு மகிழ்ந்தோம் சந்திரன்ராஜ் உங்களுடைய அந்த பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே வந்து இணைந்து சிறப்பித்துவிட்டு வந்து பாடல்களை தரக்கூடியவர்கள் தந்த பாடலை தந்திருக்கின்றேன். நீண்ட நேரமாக பாடலை தந்து கொண்டிருக்கின்றார். என்ன விடை என்பது தெரியவில்லை, யார் வெற்றியாளர்கள் என்பது தெரியவில்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது எனக்கு புரிகின்றது அன்பு உறவுகளே. அந்த வகையிலே கையில் விடை கிடைத்துவிட்டது. இன்று மொத்தம் 5 உறவினர்கள் வந்து இணைந்து கொண்டிருந்தீர்கள். ஷியாமலா, ஜெகவர் ஷாதிக் அவர்கள், கிருஷ்ணா அவர்கள், பிரபு மற்றும் அன்பு சந்தன்ராஜ் இவர்கள் ஐவரும் வந்து அழகாக 175 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் வளமையாக 200 பாடல் முன்பின்னாக காண்போம். இன்று 175 பாடலை அழகாக, ஆறுதலாக, அமைதியாக, நேர்த்தியான ஒரு பாட்டு பதில் பாட்டை என்று கேட்டோம். இதற்கு முன்பு நேர்த்தியற்றது அல்ல, ஆனால் நேர்த்தியாக இருந்தது என்று நியதிகளையெல்லாம் நீங்கள் கையிலே கொண்டு அழகாக வந்து எந்த பாடலுக்கு எந்த பாடல் என்று கூறி மகிழ்ந்து மகள வைத்து சேர்ந்தீர்கள். அந்த வகையிலே இன்று வந்து இணைந்தவர்களுள் அன்பு பிரபு கேரள மாநிலத்திலிருந்து வந்தாலும் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்துவிட்டு அவரும் வந்து இணைந்து தன்னுடைய அன்போடு ஒரு பாடலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டு இந்த வெற்றியாளர்களோடு அவரும் பங்கு பெறுகின்றார். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அவருடைய பங்கு பெரும்பங்காக இருந்தது. அவருக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு அடுத்து வந்து இடையிலே தான் அவர் செல்வார். வந்தார் முழுமையாக முழு நேரம் நிற்க மாட்டால், ஆனால் இருக்கும் வரைக்கும் சிறப்பான பாடலை அழகாக தந்ததுவர்களுள் ஜெகபர் சாதிக் அவர்கள் இன்று 12 பாடல்களை தந்திருக்கின்றார். 12 பாடல்களை தந்த வேளையிலே அவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வந்து கிருஷ்ணா அவர்கள் 52 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கு இன்று அழைப்புகளில் தடையில்லை, ஆனால் இடையிலே ஒவ்வொருவருக்கும் தடைகள் இருந்தால் அது பொதுவான தடையாக நான் எங்களை ஏற்றுக்கொண்டால் நல்ல மகிழ்வாக, ஆறுதலாக, அமைதியாக பேசி மகிழக்கூடிய வகையில் நகைச்சுவையோடு நல்ல கருத்தான பாடல்களை தந்த ஜெகபர் கிருஷ்ணா நீங்கள் 52 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே நடவாத ஒன்று இன்று நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஒன்று எதுவென்றால் ஷியாமுடா அவர்கள் வந்து இணைந்து இறுதி வரை பாடல்களை தந்து அவருக்கு வலைத்தளம் குழப்பம் இல்லாமல் நிதானமாக பாடலை தந்த வேளையிலே அட்டாவதானியாகிய சந்தன்ராஜ் அவர்களும் பல தொல்லைகளின் மத்தியிலே ஓடி வந்து இணைந்து தன்னால் முடிந்தவரை பணிபுரிந்து இருவரும் சம பங்காக 55 பாடல்களை பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் இதுவரை இல்லாத முதலாவது இடத்தை இருவரும் பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் இருவரும் அதிகமான பாடலை 3 பாடல்கள் கிருஷ்ணாவை விட அதிகமாக கொடுத்திருக்கின்றீர்கள். கிருஷ்ணா 2வது இடத்தையும் ஜெகபர் சாதிக்கு 3வது இடத்தையும் சொல்லாமலே 4வது இடத்தை பிரபு அவர்களும் பெற்றிருக்கின்றீர்கள். ஆதலால் 2வது இடத்தை பெற்ற சந்தன்ராஜ், ஷியாமலா இருவருக்கும் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து கூறும் வழியில் ஷியாமலாவுக்கு பிரத்யேகமாக வாழ்த்தை கூறுவோம். இந்த 4 ஆண்களோடும் தான் ஒரு பெண்ணாக வந்து சளைக்காமல் போட்டியிட்டிருந்தார். பாடல்களையும் தெளிவாக கருத்துக்களோடு தந்து பாடியும் காட்டியிருந்தார். சிறப்பு மகளே ஷியாமலா, அன்பு சந்தன்ராஜ் உங்களுக்கு வாழ்த்து தரும் வேளையில் விடாபிடியாக ஓடி வந்து கிருஷ்ணா அவர்களும் ஓடி வந்து புரியாத மொழியில் இருந்தாலும் கூட பாடல்களும் வரி பிழைகளாக இருந்தாலும் 52 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இணைந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறும் வேளையிலே இன்றைய பாடல்கள் 175 பாடல்களுக்கும் என்னை கவர்ந்த ஒரு பாடல். அந்த பாடல் ஜெகபர் சாதிக் அவர்கள் தந்த பாடல்களே இருந்த எல்லோரும் நல்ல பாடலை தந்தீர்கள். என்னையும் கவர்ந்த பாடல்கள் இருக்கின்றது. அதற்குள்ளேயும் எனக்கு நன்றாக கவர்ந்த பாடலை முதல் பாடலாக வந்து இணைந்து தந்திருந்தார் எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள். பேசும் தெய்வம் திரைப்படத்தில் அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. இதோ ஜெகபர் சாதிக் அவர்களே உங்களுக்காக உங்கள் தெரிவுகள் நீங்கள் தந்த பாடல்களுக்குள்ளே ஒரு பாடல் எங்கள் எல்லோருக்கும் விருப்பக்கூடிய வகையில் இனிய இசையோடு வருகின்றது. அந்த பாடல் கேட்போமா?

முத்தமிழும் கலந்த இயல் இசை நாடகம் என்ற எங்கள் தமிழ் இலக்கண இலக்கிய முறைப்படி அற்புதமாக வந்த ஒரு பாடல் முத்தமிழும் கலந்து இயல் இருந்தது, இசை இருந்தது, நடனம் இருந்தது. பிரபல நடிகர் திலகம் கலை குரிசில் சபாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு நாட்டிய பேரொழி பத்மினி அம்மாவும் இணைந்து நடித்த பேசும் தெய்வம் திரைப்படம், வாலிப கவிஞர் வாலியவர்களினால் புனைந்துவிட்ட வரிகள், திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசை, இசை அரசரும் இசை அரசியும் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு உருக்கமான உன்னதமான உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல், இசை உலகுக்கு எடுத்துக்காட்டான பாடல், இனிமையான பாடல். இன்றைய 175 பாடல்கள் என்ன கவர்ந்தது என்று கூறலாம். முத்தமிழும் கலந்திருக்கின்றது அந்த பாடல்லே, இனிமையான பாடல். இதை தந்து ஜெகபர் சாதிக்க

கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அதைவிட மேலான மகிழ்ச்சி இன்று பெற முடியாத நிலையில் இருந்தாலும் கேரளாவிலிருந்து எங்கள் அன்பு பிரபு அன்பு மகன் வந்திருந்தார். அவர் பிறக்கக்கு முன்பு வந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை ஞாபகமாக கேட்டிருந்தார். இன்று எத்தனை குத்து பாடல்கள் புதிய ஆல்பம் பாடல்கள் வந்தாலும் இந்த பாடலுக்கு ஈடாக வரமாட்டாது என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளும் வகையிலே ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா. அந்த பாடல், அந்த பாடலை கேட்பதற்கு ஆனந்தமாகத்தான் இருக்குது. என்னுடைய பிரபல பின்னணி இசையமைப்பாளர், எனக்கு நான் என்னுடைய அபிமான இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசையிலே வந்த ஒரு குழு பாடல், கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் மேலே 1956 ஆண்டு, இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் வந்தும் இன்றும் கேட்கக்கூடியதாகவும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே பங்கு பெற்றும் பாடலாக நினைச்சு வந்தாரோ வரவில்லையோ அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கேட்போம் இப்பொழுது. பிரபு, நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். வாங்க மச்சான் வாங்க என்ற பாடலை தந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடல் எப்படி இருக்கும், அந்த நாளையிலே பாடிய பாடல் இன்று கேட்டால் எப்படி இருக்கின்றது, போட்டியாக இருக்கின்றதா இல்லை பிரமாதமாக இருக்கின்றதா, இதோ அந்த பாடல். பிரபு, உங்களுக்கான பாடல்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரி இருக்கு.
1: Your work day.

இனிமையான இந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு குத்துப்பாடல் போல இருக்கின்றதா, சங்கீத பாடல்கள் போல இருக்கின்றதா என்று கூற முடியாத அளவிலே சங்கீத உலகிலே சிறப்பு வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்த அந்த பாடல். இது முதலில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிபரப்ப இது பிரபு நீங்கள் விரும்பி கேட்ட பாடலோ தெரியவில்லை, ஆனால் அதே வகையில் மீண்டும் ஒரு பாடல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வாங்க மச்சான் வாங்க என்று நீங்கள் திரைப்படம் கூறாமல் கேட்டபடியால் அந்த பாடல் தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாடல் இன்னும் காலத்தால் அழியாத ஒரு பாடல். அந்த பாடலை இப்படி யாக்கியிருக்கேன்.

0: என்னாச்சு?
1: மன்மத ஓகே, வல்லம் ஓகே, கெட்டவன் ஆனா நல்லவன் இடிக்குத.
0: அண்ணே, கெட்டவன் சொல்லிட்டு நல்லவனா இருக்கலாம், ஆனா நல்லவன் சொல்லிட்டு கெட்டவனா இருக்க கூடாதுல.
1: பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி என்ன சொல்லி
0: தப்பிச்சுக்கிறேன்.
1: ஆனா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குடா.
0: அவங்க இருக்காங்க.

இசை உலகில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடி எங்கே இருக்கின்றது, ஆரம்பம் எங்கே இருக்கின்றது என்பதை எங்களால் நன்றாக உணர முடிகிறது. ஹிப்ஹாப் தமிழாவில் இசையமைத்து இந்த பாடலை வந்த ராஜாபாத்தான் வருவேன் என்ற திரைப்படத்துக்கு இசையமைத்த வேளையிலே அவர்கள் குறிப்பிலே தந்திருக்கின்றார்கள். இது எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய மதுரை வீரன் திரைப்படத்தில் அடிப்படையாக, அந்த பாடலை அடிப்படையாக வைத்து ஆக்கப்பட்ட பாடல். வந்தா ராஜாபாத்தான் வருவேன் என்ற திரைப்படத்தில் தந்திருக்கின்றார்கள். இதில் எந்த வாங்க மச்சான் வாங்க என்று அன்பு பிரபு நீங்கள் குறிப்பிடவில்லை. இந்த வாங்க மச்சான் வாங்க என்ற பாடல் நான் முதலில் போட்ட வாங்க மச்சான் வாங்காவின் ராகங்கள், தாளங்கள், அடிகள் எல்லாம் அங்கு தான் இருக்கின்றன. சிறப்பு எப்படித்தான் வேரோடி விளாத்தி எங்கு போய் பழுத்தாலும் அந்த தாய் வழி தப்பாது என்பதற்கு அமைய இசையுலகம் அங்குதான் சுற்றி வளைத்தாலும் எத்தனை வாத்திய கருவிகளை மறைத்தாலும் ஏழு சுரங்கள் தான் அந்த இசைக்கு அடிப்படை காரணம் என்பதை மும்மூர்த்திகள் அன்று வர்ணித்து வகையறா செய்து வைத்தார்கள். அது என்றும் தொடர்ந்து இவர்கள் எத்தனை மாற்றங்களை செய்தாலும் அடி அங்குதான் இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இனிமையான பாடல்களை நாங்கள் அதற்கு பாட்டு சவா அந்த பாட்டுக்கு பதில் பாடு மித்த உதவி செய்திருக்கின்றது. ஏனென்றால் பொக்கிஷமாக புதைந்து கிடக்க நீங்கள் பிறந்து பிறக்காத கேட்ட கேட்காத வரிகளை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றீர்கள். அதெல்லாம் உண்மை பாடல்கள். அதனால் தான் இடையிடையே நான் நகைச்சுவையோடு பல வினாக்களை கொடுத்ததும் உடனே தொடுத்து வருகிறீர்கள் பதில்களை. அற்புதமாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நீங்கள் அலங்கரித்து தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கலாம் என்று கூறி நாளைய தினம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற வேளையிலே இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகள நிமிடங்களை நீட்டி கொடுத்த ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு முதல் கண் நீங்களும் நானும் இணைந்து நன்றி கூறிக்கொண்டு வல்லமை தந்து நீண்ட நாட்களுக்கு பின் நானும் உற்சாகமாக இருந்து உங்களோடு இணைந்து கொள்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் கை கொடுத்தது உங்களுக்கு நான் நன்றி கூறி நாங்கள் அனைவரும் சேர்ந்து வல்லமையாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை எங்களுக்கு கருணை புரிந்து கொண்ட கடவுளுக்கும் நன்றி கூற வேண்டுமல்லவா. இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எல்லாம் அல்ல இறைவா அன்னை தந்தை ஆசானை தந்து அன்பு தமிழை தந்தமைக்கும் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாங்கள் விடை பெறுவதற்கும் காரணமாக இருந்து எங்களை ஆட்கொண்டவரே அன்னை தந்தை ஆசானுக்கு நன்றி என்று கூறிவிட்டேன். அன்பு உறவுகளே, உலகளாவை இருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரும் அமைதி காண வேண்டும், நிம்மதி காண வேண்டும், அல்லல் பட வேண்டாம். அரசியல் ஞானமற்றவர்களினாலே அரசியலுக்கு நாங்கள் வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்றெல்லாம் கங்கணம் கட்டிவிட்டு அதற்கு அனுப்பி வைத்த வாக்காளராகிய இந்த குடிமக்களுக்கே இவ்வளவு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற அறிவிலி அரசியல்வாதிகள் ஏதோ ஆணவமும் ஈகோவிலையும் கடந்த அலையும். இந்த வேளையிலே எங்களுக்கு துன்பம் வேண்டாம், சமாதானம்தான் வேண்டும், மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் அமைதியோடு அறம் காத்து மனித நேயத்தோடு நாங்கள் வாழுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 2வது நாள். பாட்டுக்கு பதில் பாட்டு.

படித்ததுண்டோ, சொல்லிக் கொடுத்ததுண்டோ, நினைத்ததெல்லாம் கிடைக்கவே.

0: நன்றியா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லதோர் பாடல், சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு என்று, இசைக்கு ஏது எல்லை என்பது போன்று இனிமையாக பாடியிருக்கிறார். நீங்கள் இந்த பாடசாலை வாழ்க்கையிலையும் பாடசாலை காலங்களிலையும் பாடசாலைகளிலே இப்படி பாடியிருக்கின்றீர்களா?
0: பாடியிருக்கேங்க ஐயா. கொஞ்சம் பயம் இருக்குங்க ஐயா, அதனால சரியா கலந்துக்க மாட்டேன். ஏதோ ஒரு பாடல் தாங்க ஐயா பாடுவேன்.
1: என்னதுக்கு பயம்?
0: பயம் ஐயா அப்பெல்லாம், இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. யாரும் இல்லைன்னா மேடையில பாடும்போது பயம் வரும் இல்லைங்களா?
1: மேடையில வேற, அதன் பின்பு வேறு ஏதாவது விழாக்களிலே மேடைகளிலே பாடியிருக்கின்றீர்களா? பாடி பாடி வந்திருந்தேன். நல்ல குரல் அம்சம் இருக்கின்றது தானே உங்களுக்கு? சின்ன வயதுலேருந்து பாடி அந்த பாட்டிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றபடியால் இசையிலே நீங்கள் இசைந்து விட்டீர்கள். அந்த இசை உங்களை இசையை வைத்து விட்டது. நன்றாக இருந்ததம்மா, நல்ல பாடல். தமிழ்ச்சவை பாட்டுகளை வந்து பாடி எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். பாடுவோர் பாடலாம், பாருங்கள் அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்?

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் பாடல் வந்து பாடி எங்களை மகள வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தையர்தன வாழ்த்து கூறிக்கொண்டு தந்தையர்தன நாளிலே பிள்ளைகள் எல்லோரும் வந்து பாடுவதை கேட்டு மகளும் தந்தையாக நான் காற்றலையில் இருந்து கொண்டு உங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வாருங்கள், அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள் எதிர்பார்க்கின்றோம். இரண்டாவது பாடலாக தர வேண்டிய கிருஷ்ணன் உங்களுடைய பாடலை எதிர்பார்த்தோம். எங்கே ஜெயா, நீங்கள் வரலாம். விக்னேஸ்வரன், நீங்கள் பாடல் கூறவில்லை, முடிந்தால் நீங்களும் வந்து உங்கள் பாடலை கூறலாம் அல்லது பாடலாம், உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. இன்னும் நான் ஆரம்பித்தது கொஞ்சம் காலம் தாமதித்திருந்தேன் தானே, அதனால் காலம் தாமதித்தான் முடிப்பேன். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், அடுத்த உறவு.

0: அன்புடன் வந்து பாடுபவர்களில் ஒரு சிலர் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து பாடுவதற்கு கூச்சப்பட்டவர்கள்தான். அவர்கள் பாடி பாடி தங்களுடைய பாடும் திறமையை வளர்த்து கொண்டு இன்று பாடகர்களாக இருக்கின்றார்கள். இன்று வந்து பாடினவர்கள் ஒரு சபையிலே சென்றவுடன் எங்கே ஒரு பாட்டு பாடுங்கள் என்றால் அவர்கள் உடனே பாடக்கூடிய திறமையை பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கு இந்த கூச்சம் பயம் எல்லாம் சென்றுவிட்டது. சொற்கள் அழகாக உருவாகி வருகின்றது. இசையை நன்றாக உணர்ந்து பாடுகின்றார்கள். இங்கே என் குண்டு பேத்தி வருகின்றார். வணக்கம் வணக்கம் பேத்தி, வணக்கம் ஜெயா, வணக்கம். இரண்டாவது பாடல் கொண்டு வாருங்கள். இரண்டாவது பாடலே வணக்கம் வணக்கம் எங்கே கொண்டு வாருங்கள். என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள் பேத்தி? கொண்டு வாருங்கள். ஆனந்த யாழை கொண்டு வாருங்கள். சிறப்பான பாடல் கொண்டு வாருங்கள்.
1: ஆனந்த யாழை மிட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் மிட்டுகிறாய், அன்பின் குறையை நீட்டுகிறாய், விழாயிருமத்தை தூளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் பேசிட பாஷையும் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளி உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தாங்கவில்லை, உங்கள் கைகள் போகும் வழி எப்போதவில்லை, இன்னும் வேண்டும் அடி இந்த மண்ணில் போல் யாரும் இங்கே இன்றும் வாழவில்லை என்று தோன்றுகடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், நெஞ்சில் வண்ணம் கீட்டுகிறாய், அன்பேனும் கூடையை நீட்டுகிறாயிரும் மழை தூரி குடுகிறாய், தூரத்து மருங்கள் பார்க்குதடி, தேவதையமலா கேட்குதடி, கண்ணிலை மறந்தா பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் அதற்கு, உனது புன்னகை போதும் அடி, இந்த மண்ணின் இது போல் யாரும் எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாயடி, நெஞ்சில் வண்ணம் மீட்டுகிறாய், அன்பெனும் கையை நீட்டுகிறாயடி, ஆயிரம் மாலை தூளி கூட்டுகிறாய், உன்முகம் பார்த்தால் தோணுதடி, வாழ்த்து சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் மேலிட்டம் கேட்குதடி, அது கையில் பிடித்து ஆறுதல் உரைக்கு வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, இந்த மண்ணில் போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி,
0: அருமை அருமை அருமை ஆனந்த யாழை மீட்டுகிறாய். தங்க மீன்கள் திரைப்படுத்த பாடலை இனிமையாக சென்று உடனே தயாரித்து அந்த பாடலை பாட வேண்டும் என்று தந்தையர்த நாளிலே என்று வந்து பாடினீர்கள். நன்றாக இருந்தது பாடல். வாழ்த்துக்களம்மா, நன்றாக இருந்தது. உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய அதை தூண்டிக்கொண்டு வரும்போது நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றீர்கள். பார்க்கவே கேட்கவே தெரிகின்றது. இனிமையான பாடல் இதமாக வந்து இரண்டாவது முறையும் பாடியதற்கு நன்றி என் அன்பு பேத்தி. வாழ்த்துக்களம்மா, சிறப்பு.
2: நன்றிடா.
0: வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்களுடைய நேரம் சென்று விட்டது, ஆனால் நான் ஆரம்பித்தது காலம் தாமதித்து தானே, அதனால் சிறிது நேரம் கூடுதலாக இருக்கின்றேன். இன்னும் நேரம் இருக்கின்றது. வந்து புதிதாக பாட வருபவர்கள் ஓடி வரலாம், பாடலாம். கிருஷ்ணன், உங்களுடைய பாடலை காணவில்லையே.

0: அன்புடன் நீங்கள் வடலூர் ஆனந்தன் அவர்கள். இப்பொழுது வருகைக்கு கடினமாக இருக்கின்றது அவருக்கு, ஏனென்றால் பணி, பாடசாலைகள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பணிகள் அதிகமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. அவரால் வர முடியாமல் இருக்கிறது. வர முடிந்தால் அவர் வந்து விடுவார், அல்லது ஊருக்கு சென்று விட்டாரவும் தெரியவில்லை. இங்கே பதிவுகளிலும் அவருடைய பிரசன்னம் குறைவாக இருக்கின்றது. எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் இனிமையாக இணைந்து இன்றைய பாட்டுக்கு பாடுபவர் பாடலாம் நிகழ்வை அற்புதமாக தந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடுபவர் பாடலாம் நிகழ்வில் எத்தனையோ பேர் வந்து பாடுவார். இன்று தந்தையர் தின நாள் என்றபடியால் ஒவ்வொரு தந்தையர்களும் ஈடுபாட்டோடு இருப்பார்கள். ஒவ்வொருவரும் வந்து வாழ்த்துக்களை கூறுவார்கள். குழந்தைகள் வந்து சந்திப்பார்கள். குழந்தைகளோடு கலந்து வெளியே சென்று உலாவுவார்கள். அப்படி அவர்கள் மிகுவாக பிஸியாக இருப்பார்கள். அதாவது வந்து ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரிகின்றது. பணியோடும் இருப்பார்கள். இருப்பினும் காற்றலையில் வந்து தங்கள் திறமைகளை காட்டுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் வந்து இந்த நேரம் உங்களோட பங்கு பெற்றிக் கொள்ளலாம். முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இனி நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இனி புதிதாக வருவதற்கு யாரும் இல்லை. கிருஷ்ணன் அவர்களுக்கு வலைத்தளம் ஒத்து வரவில்லை என்று எனக்கு நன்றாக தெரிகின்றது. இல்லையென்றால் வந்து விடுவார். இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்னும் 5 நிமிடங்கள் பார்ப்போம் என்று கூறுகின்றேன். பாடல்கள் இனிமையாக வந்து KS கிருஷ்ணன் அவர்கள், ரேவதி அவர்கள், ஷியாமலா, விக்னேஸ்வரன், ஜெயா, சாந்தி, ராணி, சந்தன்ராஜ் இவர்கள் வந்து எளிமையாக சிறப்பாக பாடி மகிழ்ந்தார்கள். ஒரு சிலர் வந்து இரண்டு பாடலையும் தந்துட்டு சென்றார்கள். இரண்டு பாடலை மட்டுமல்ல திருப்புகளையும் தந்து சென்றார் எங்களுடைய ரேவதி அவர்கள். இரண்டு பாடலை தருவது என்பது சாதாரணமானதல்ல. ஒரு பாடலை மனப்பாடம் செய்து அந்த ராகத்தை நினைத்து கொண்டு வந்து பாடுவது ஒரு கடினம். அப்படி கடினம் இருந்தும் அந்த பாடலை முழுமையாக வந்து தங்களை ஒருங்கிணைத்து காற்றலையோடு அந்த பாடலை எங்களுக்கு தந்து மகிழ்ந்த பொழுது இரண்டாவது பாடலையும் தயாரித்து கொண்டு வந்து தந்தீர்கள். உங்களாக இருக்கும் என்னுடைய நன்றியும். இன்றைய தந்தையர் தினத்துக்கு உலகளாவை இருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே தந்தையர்கள் எல்லோரும் இன்று பணியில் இருப்பார்கள். அதை விட குழந்தைகளோடு சென்று உலாவை இருப்பார்கள். தந்தையர் தின நாளை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இருப்பினும் இன்றைய தினத்து நிகழ்ச்சியை வந்து நிறைவேற்ற வேண்டும், அலங்கரிக்க வேண்டும் என்று இணங்கி ஓடி வந்து இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் புதிதாக வருபவர்களை வரவேற்கும் முன்றிய தமிழ் வானொலி புதிதாக உருவாக்குவதற்கும் தயாராக இருக்கின்றது. வர வேண்டும், வந்து பாட வேண்டும், உங்கள் குரல் பன்மையை வளர்க்க வேண்டும். வாரந்தோறும் பாடுபவர் பாடலாமல் நான் பாட வேண்டுமே, அதற்காக ஒரு பாடலை தெரிவு செய்வீர்கள். அதை தெரிவு செய்து பாடி பாடி அதை பரீட்சைப்படுத்தி கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்புவிக்கின்றீர்கள். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எல்லோரும் முழு பாடலையும் பாட மாட்டார்கள். அடுத்து கருத்தான பாடல்களை அந்த ராகத்துக்கு ஏற்ப கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்களை கூறுகின்றேன். நீண்ட நேரம் இழுக்காமல் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். அடுத்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருங்கள். முன்னியல் தமிழ் வானொலியின் 2023 ஆண்டு 6வது மாதத்தின் 18வது நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உலகளாக இருந்த நிகழ்ச்சியை கேட்டு எங்களுக்கு பதிலெழுதி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வோம். உலகின் கண் வாழும் உயிர்கள் அத்தனையின் நோயற்ற வாழ்வை காண வேண்டும், துன்பங்களை காண வேண்டாம், பஞ்சமா பாதங்களிலிருந்து விலக வேண்டும், எங்கள் புலன் வழி எங்களை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டு அறவழியிலும் தர்ம சிந்தையோடும் அன்பு கருணை பாசம் மனிதநேயம் கொண்டு வாழ வழிவகுத்து தர வேண்டும். உங்கள் செய்திகளை திரும்பி பார்த்தால் உண்மையிலே நம்பத்தகாத செய்திகள் எத்தனையோ வந்து கொண்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் இந்த மனித இனம் செய்கிறதா என்று எண்ண வேண்டி இருக்கின்றது. ஏன் அப்படி ஒரு நிலை வருகின்றது? பஞ்சமா பாதகங்கள் அவ்வளவு தூரம் தலை தூக்கி விட்டதா? அதனால் தான் அவர்கள் அன்று கலி யுகம் பறந்து விட்டான் என்று கூறுகின்றார்கள். கலி யுகம் என்றால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா என்ற எண்ணத்திலே இப்பொழுது சஞ்சனாசிரி வருகின்றார் பாடுவதற்காக. வணக்கம், வணக்கம் சஞ்சனாசிரி, உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அழையுங்கள். செல்லக்குரல் ஒன்று வருகின்றது கேட்பதற்கு. கொண்டு வாருங்கள் செல்லக்குரலையே, கேட்டு மகிழ்வோம். வர வேண்டும். இது முன்றிய தமிழ் வானொலி. இந்த அவல நிலைகளிலிருந்து எங்களை அகற்றிவிட வேண்டும் இறைவா என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். சஞ்சனாசிரியை நீங்கள் அழைக்க வேண்டும். இது முன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நிறைவேற்று நேரம் என்றாலும் நீங்கள் வந்தால் உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். அந்த பஞ்சம பாதகங்கள் என்றால் என்ன? பஞ்ச புலன்கள் இருக்கும் கண், மூக்கு, வாய், செவி வாயிலாக அந்த இச்சை வழி செல்லுதலைத்தான். அந்த இச்சை வழி செல்லுதல் அறத்தையும் கொண்டு வருகின்றது, தர்மத்தை கொண்டு வருகின்றது, அதே நேரத்தில் அதர்மத்தையும் கொண்டு வருகின்றது. அதர்ம வழி சென்று பிழையான வழிகளிலே செய்கிறது தான் பஞ்சமா பாதகங்கள் கொண்டு வந்து எங்களை மனித இனத்துக்கு ஒரு அவலத்தை, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய புதிய சமுதாயம் கண்டுபிடித்து எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியான வேலைகளையும் சிலர் செய்வதால் மனித இனம் அத்தனைக்கும் கெட்ட பெயர் தான் ஏற்படுகின்றது. வணக்கம் வணக்கம் சஞ்சனாசிரே. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: அப்பாடா, இன்று தந்தையர் தினத்திலிருந்து ஒரு நல்லதோர் தந்தையின் குரலை கேட்டோம் ஐயா. வணக்கம் வணக்கம் ராமன் அவர்களே, மனவையிலிருந்து எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட காலம், நீண்ட காலம். இருக்கின்றோம் இருக்கின்றோம், உங்கள் நினைவோடு இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் உங்களை பற்றி பேசிக் கொள்வது உண்டு. ஏனென்றால் வெள்ளிக்கிழமைகளே என் செல்வங்கள் வருகின்றார்கள் அல்லவா, அதற்கிடையிலே நான் மகளோடு பேசிக் கொள்வேன், சரிதாவோடையும் பேசிக் கொள்வேன். எப்படி இருக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். அதுதான் சந்தன்ராஜ் அவர்கள் வந்து பாடினாரே, இந்த வரமே, இந்த துன்பத்தை, இந்த வேதனைகளை பழகிக் கொள்ள வேண்டும், நாங்கள் பொறுத்துக்கொண்டு அதை உணர்ந்து பார்த்தால், அதே போன்று நாங்களும் வருத்தங்களை உணர்ந்து பார்த்து தேறிக் கொள்ளுகின்றோம், அனுபவத்தை பெற்றுக்
1: கொள்ளுகின்றோம்.
0: உங்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தருமாறு வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டோம், எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று எல்லோரும் ஒன்றியல் தமிழ் வானொலி ஊடாக உங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை மனம் கனிந்து தருகின்றது. சரியா?
1: நன்றி ஐயா, நன்றி.
0: உங்கள் வாழ்த்துக்களை நானும் ஏற்றுக்கொண்டு என் உங்களை விட மூத்தவன் உங்களுக்கு என் ஆசீர்வாதத்தை தருகின்றேன் என்று தினம். நல்ல தந்தையாக, சிறந்த தந்தையாக வாழ்த்துக்கள். சரி, அங்க உங்களுடைய வெளிநாட்டு பயணம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு வருஷம் தான் கான்டாக்ட்.
0: அதை முடித்து கொண்டு வந்து விட்டீங்க. மார்கழியில் குளித்து பாரு, அதை ஒன்று ஒரு நாடு ஒரு வருடம் பல்லை கடித்துக் கொண்டு சென்று இன்னொரு இடத்துல இருந்து பணிபுரிந்து அடர்ந்து பட்டு. வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. சரி, இன்று நீண்ட நாட்களுக்கு என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள்?
1: இந்த ஒரு பாட்டு எடுக்கிறேன் படத்துல இருந்தியா?
0: கொண்டு வாருங்க, பாடங்கள் கேட்போம்.
1: சரியாக
0: விளங்கவில்லை உங்களுடைய உரைகளை, கொஞ்சம் தொலைபேசியை முன்னுக்கு வையுங்கள். நல்ல நேராக அங்கே ராமன் அவர்கள் மனவையில் இருந்து பாடுகின்றார்கள். இங்கே கேட்போம்.
1: இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமா கேக்குறாயா?
0: கேட்கின்றது கேட்கின்றது. இதோ இதோ பாடுங்கள்.
1: இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமா, இவன் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி என் வானமெங்கும் பௌர்ணமி, இது என்ன மாயமோ? என் காதலால் உன் காதலால் நான் காணும் கோலமோ? என் வாழ்க்கையின் கோப்பையில் இது என்ன வானமோ? அருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ? பசி என்பதே ருசியல்லவோ, அது என்று தீருமோ? இதோ இதோ என் பல்லவி எப்போது ஈதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ? இது இது என் பல்லவி.

ங்களும் நிறமாறலாம், நம் பாசம் மாறுமாம். ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன். விதி மாறலாம் உன் பாடலில்.

0: இது இது என் பல்லவி எப்போது ஈதமாகுமோ அவன் உந்தன் சரணம் என்றான் அப்போது வேதமாகுமோ இதோ இதோ என் பல்லவி. நன்றி ஐயா.
1: பல்லவியும் சரணமும் கேட்டோம், சிறப்பாக இருந்தது ராமன். வாழ்த்துக்கள், நன்றாக பாடினீர்கள். மலேசியாவிலிருந்து குரலை பதப்படுத்தி இருக்கிறீர்கள் போல் தெரிகின்றது. நன்றாக இருந்த பாடல்கள் முழுமையாக பாடியிருங்கள். வாழ்த்துக்கள். வழக்கமாக என் செல்லக்கூடியதான் நீங்கள் பாடுவேன். நான் உங்களுக்கு இலக்கத்தை கண்டவுடன் பிள்ளைதான் பேர்த்தி தான் வருகின்றாள் என்றுதான் நான் முதல் நினைத்தேன். நீங்கள் வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: பாப்பாவுக்கு உடம்பு தெரியலையா சாப்பாடு?
1: ஐயோ, இடைக்கிடையே அப்படி வரத்தான் செய்கின்றது. சரி, அப்ப இனிமேல் இனி வெளிநாடு போற வாய்ப்புகள் பெறுமா அல்லது நிறுத்தி விடும் பிளான மாதிரி
2: சொல்ல முடியாது. சிங்கப்பூர் கொடுத்துருக்கேன் பேப்பர், சிங்கப்பூர் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் இதா இருக்கு, அதனால உள்ளூர்ல ஏதாவது பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு
1: இருக்கேன். இப்போ உள்ளூர்ல வந்து பணிபுரிகிறீர்களா அல்லது இன்னும் பணி ஆரம்பிக்கவில்லையா?
2: இல்ல, இப்ப வந்து கொஞ்ச நாள் தானே வேலை, நேர கல்யாணம் செய்துச்சு.
1: மக்கள் எழுதி இருந்தார் கல்யாண வேலைகள் எல்லாம் இருந்தது சரியான.
2: அடுத்த வேறுபாடு பார்த்துக்கிட்டு
1: இருக்கேன். உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தந்தை என்றால் அப்படித்தான், சுமைத்து சுமப்பவராத்தான் இருப்பார் இல்லையா? அதுக்காகத்தானே தந்தை என்ற பெயர் வந்திருந்தது. வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் மகிழ்ச்சி. என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் ராமன்?
2: இதே பாடலை போட்டிருங்க.
1: இந்த பாடலும் உங்களுக்கு தேவையா? இந்த பாடல் உங்களுக்கு காலை 9 மணிக்கு நேயர் நேயர் விருப்பத்திலே கிடைக்கும். நல்லது ராமன் அவர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள் காற்றலையோடு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: ராமன் அவர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் மகனே. சிங்கக்குட்டி கண்ணா, எங்கே இருந்து வருகின்றீர்கள்? நீங்கள் என்ன இறுதி நேரத்தில் தான் ஓடி வருவீர்கள்? கதவு சாத்திர நேரத்தில். வணக்கம்
3: அப்பா. வணக்கம் அப்பா.
1: வணக்கம். என்ன தந்தை அரசின வாழ்த்துக்கள் உள்ள மகனே உங்களுக்கு.
3: வணக்கம் அப்பா. தந்தை அரசின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அப்பா.
1: நன்றி மகனே, நன்றி. உங்கள் மூலம் தந்தை அரசின வாழ்த்தை நானும் எங்கள் உறவுகளும் பெற்றுக் கொள்ளுகின்றோம். நாங்களும் என்னோடு சேர்த்து எங்கள் உறவுகள் உங்களுக்கும் தந்தை அரசின வாழ்த்தை தருகின்றது. பேரன் தினமும் வந்துவிட்டது தானே வேந்தன், அப்படி என்று வருமா? இனிமே பேரு தாத்தா தினம் வருமா? தாத்தா நாள் வருமா?
3: அன்னையர்
1: தினம் தந்தைய தினம் போல் தாத்தா தினமும் வரவேணும். எனக்கு தினமும் தாத்தா தினம் பேத்தி என்னை அழைத்துக் கொள்வாள் ஜெயா அடிக்கடி தாத்தா தாத்தா. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் வந்த விடயத்தை பார்ப்போம். வியாபாரத்தை கவனிப்போம். வந்த கொட்டி அவிழ்த்து வில்லுங்கள்.
3: ஒரு கவிதை சொல்றேன்ப்பா.
1: அடி சக்க கொண்டு வாருங்கள். எங்கே காலம் தாமதித்து வந்தாலும் கேட்பார்கள் எல்லோரும். தூங்கக்கு முந்தி கூறுங்கள்.
3: தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது, அதே போல நாம் விழும்போது தாங்கி கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது. தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது, அதே போல நாம் விழும்போது தாங்கி கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது. பலரது வாழ்வில் கடைசி வரை விளக்கி கொள்ள முடியாத புத்தகம்தான் அப்பா. பலரது வாழ்வில் கடைசி வரை விளக்கி கொள்ள முடியாத புத்தகம்தான் அப்பா. தாங்கி பிடிக்க அம்மாவும் தூக்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் வீழ்ந்தது இல்லை. தாங்கி பிடிக்க அப்பாவும் தூக்கி நிறுத்த அம்மாவும் இருக்கும் வரையில் யாரும் வீழ்ந்தது இல்லை. பிள்ளைகள் கேட்கும் பொருளை வாங்கி கொடுப்பதில் தான் சந்தோஷம். பிள்ளைகள் கேட்கும் பொருளை வாங்கி கொடுப்பதில் தான் அப்பாவின் சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. குழந்தையாக இருந்த பொழுது உன்னை இறுக கட்டி அணைத்தபடி உன் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்த நாட்கள் மீண்டும் வராதா என்று என் இதயத்தை இயங்குகிறது அப்பா.
1: அந்த பாதுகாப்பான நாட்கள் வருகிறதோ அப்பா என்று நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு அந்த கடமை வந்துவிட்டதெல்லாம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அப்பா எங்களுக்கு அனுபவ ரீதியாக தான் நடந்து காட்டி தந்து விட்டார் இல்லையா? சிறந்த கவிதை இது. நீங்கள் கட்டினதா அல்லது சுட்டுக்கொண்டு வந்ததா?
3: அப்ப இது என்றோ படித்தது இன்று ஞாபகம்
1: ஞாபகம் என்றோ படித்த கவிதைகளில் பிடித்த ஒன்று என்னல் அப்பாவின் ஞாபகம் வந்துவிட்டது. உண்மைதான் ஐயா, அப்பா தானே தாங்கி பிடித்ததும் தூக்கி பிடித்ததும் எல்லாம் அவர் தாங்குதல்லே ரெண்டு கருத்தும் பெறுகிறது. சுமைகளை தாங்கி கொண்டதும் எங்களை வர எங்களை பாதுகாப்பாக தாங்கி கொண்டதும் அவர் தானே இல்லையா? சிறப்பு சிறப்பான கவிதை. சரி, எதுக்கு பாடலை ஒன்றை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
3: அப்பா மஞ்சப்பையில இருந்து பாடுறேன். அப்பா
1: மஞ்சப்பையில இருந்தா கொண்டு வாருங்க அந்த பாடல் கேட்போம். மஞ்சப்பை.
3: ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, பாணிமுத்து அதுவுமே

தெரியல, உன்னை போல அழகுதான் ஒண்ணும் இல்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீ உசுருல, ஆகாச நிலவுதான் அழக தெரியல, சூரியனை கேளு வாங்கி நான் தருவேன், சந்திரனை கேளு கொண்டு நான் வருவேன், வங்க கடலை நீ சின்ன கோவலையில் கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன், சிங்க சிறுத்தைய ஒத்தனொடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன், உலகே அழிஞ்சாலும் உன்ன நான் காத்திடுவேன், என்னோட பெருமை என்ன உருவில் பார்த்துடுவேன், ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவும் நீ அழகா தெரியல எப்பவும்.

0: அப்பா பாட்டு தெரியலப்பா, பாதி பாட்டு எப்படியும் பாடிட்ட.
1: அது ஆகாச நிலவுதானே, முகில் வந்து மறைத்து விட்டது. சரியா, அற்புதமான ஒரு பாடல். பிள்ளையை பற்றி தந்தையின் கனவு, தந்தை எப்படி தாங்குவது என்பதை பற்றி. அவருக்கு உலகத்திலே தந்தை ஆகிய பின்பு அவருக்கு வேறு சிந்தனைகள் எதுவும் வராது. குழந்தைகளுடைய சிந்தனைகள் தான் அப்போ அவருக்கு இருக்கும். அத்தோடு மனைவியையும் இணைத்து, தனிய மனைவி கணவன் கட்டு கால் கட்டு போட்டு மனைவியை கொண்டு வந்த பின்பு கூட மனைவியின் சுகம் என்று இருந்தவருக்கு பிள்ளைகள் வந்தவுடன் மனைவியோடு இணைந்து பிள்ளைகளையும் சுமக்கும் ஒரு பாரம் வந்துவிடும் அப்பாவுக்கு. அதனால்தான் அவருக்கு சொல்ல, அவருக்கு இந்த ஆகாசத்தில் இருக்க நிலவெல்லாம் முதல் நன்றாகத்தான் இருந்தது. என்று குழந்தை பிறக்கின்றதோ அப்பொழுது அந்த நிலவெல்லாம் அது பெரிதாக இருக்காது. குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தையுடைய சிறப்பு அதானே அங்கே கூறப்பட்டிருந்தது. பெரிய சமுத்திரத்தை சின்ன சுண்டுக்குள்ளே குத்துக்குள்ளே எடுத்துட்டு வாண்டா கூட நான் எடுத்துக்கொண்டு வருவேன். ஏண்டா பிள்ளைக்காக தந்தை தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வார். அப்படியானதுதான் தந்தை என்ற அம்மா. அம்மாவும் சிறப்பானதுதான், அம்மா எல்லாத்தையும் கத்துவார். ஆனால் அப்பாவுடைய சிறப்பு, அப்பாவுடைய தைரியம், அப்பாவுடைய உழைப்பு அம்மாவிடம் இல்லை தானே ராசா. என்றால் அம்மா என்றது அம்மா பெண், அம்மாவை அம்மாவாக்கினதும் அந்த அப்பா தான். அம்மாவுக்கு அம்மா என்ற ஸ்தானத்தை கொடுத்ததே அந்த அப்பா தான். அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பா என்பது
0: நம்ம தவறான பாதையில போனோம்னா முதல்ல வந்து தடுக்கிறது அப்பாவா தான் இருக்கும். அம்மா கூட பாசத்துல
1: மறைத்து
0: விடுவாங்க,
1: அம்மா மறைத்து விடுவார். நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கி போட அம்மா வந்து உடனே கண்ணீர் விட்ட உடனே அம்மா மறைத்து விடுவார். தெரியுந்தானே?
0: ஆமா.
1: அதனால்தான் ஒரு தந்தையை இழந்த ஒரு ஒரு மகன் சின்ன வயதுலேருந்து தாயோடு வளர்ந்தனும். தாய் சரியான பாசம், அவனும் அம்மாவிடம் சரியான பாசம். அவன் செய்கின்ற குறும்புக்களை எல்லாம், திருட்டுக்களை எல்லாம் தாய் மறைத்து கொண்டு பொறுத்து கொண்டு தான் வருவாள். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு வரும்பொழுது தாய் அதை கண்டிக்காமல் வளர்த்து கொண்டு வரும்பொழுது அவன் வந்து ஒரு பெரிய திருட்டிலே அகப்பட்டு அவனுக்கு ஒரு ஒரு கொலைக்கு சென்று விட்டான், கொலை செய்து விட்டான். அவனுக்கு வழக்கு வந்து நீதிமன்றத்திலே தீர்ப்பு, தூக்கு தண்டனை விதிக்கப்படுகின்றது. தாய் பார்த்து கொண்டிருக்கின்றாள், அழுகின்றாள், கொத்துகிறாள், குளறுகிறாள், உயர வைத்து பாதாட முடியவில்லை. அவனிடம் கேட்டார், உன்னுடைய இறுதி ஆசை என்ன அப்பா என்று. அம்மாவிடம் பேச வேண்டும் என்று. உடனே சென்று அந்த தாயின் மூக்கை கடித்து எடுத்தானா. நான் துள்ளி தெரிஞ்சு திருட்டுக்கள் செய்யும்பொழுது சின்ன வயதில் என்னை திருத்தி இருந்தால் இன்று எனக்கு இந்த நிலை வருமா? நீயும் ஒரு தாயா என்று கேட்டானாம். அப்படியான தாய்களும் இருக்கின்றார்கள் தான். மறைத்து விடுவார்கள் எப்படியும். அவர்களுக்கு எவ்வளவு குற்றத்தை செய்தாலும் கொண்டு வந்து மறைத்து விடுவார்கள். தந்தை கொஞ்சம் கடுமையாக இருந்து விரட்டி விட்டால் கூட ஒழித்து ஒழித்து சாப்பாடை கொடுப்பார்கள் தாய். அவளுக்கு பாசம் மட்டும்தான் தெரியும். ஆனால் தந்தைக்குத்தான் அவனுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் எப்படி வாழ வேண்டும் மக்கள் மத்தியிலே என்ற எண்ணம் அவற்றை உள்ளத்திலே தான் இருக்கும். அதனால் அவர் கண்டிப்பை வழியும் கனமான பாசத்தை உள்ளும் சுமந்து கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட சுமை வந்தாலும் அவர் தாங்கிக் கொள்வார் பிள்ளைகளுக்காக, இல்லையா? பாருங்கள், அந்த பெரிய சமுத்திரத்தை ஒரு சிறிய குடுவுக்குள்ளே கொண்டு வர சொன்னால் கூட நான் கொண்டு வருகிறேன் என்றுதான் அந்த தந்தை சொல்லுகிறார். அந்த பாடலை கேட்டு பாருங்கள், அற்புதமான பாடல். மஞ்சள் பைத்திருப்பது நல்ல பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்தீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பு? என்ன பாடல் ஒலிபரப்பு?
0: செதுக்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் கடவுள்னா என்னோட அப்பாவும் எனக்கு கடவுள் தாங்கப்பா.
1: நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. இன்றும் நாங்கள் அப்பாவாக இருந்தாலும் எங்கள் அப்பா எங்களுக்கு அப்பா தானே, அவர் தானே எங்கள் வழிகாட்டி.
0: ஆமா,
1: எனக்கு என் வாழ்க்கையிலே அவர் தான் என்னுடைய கதாநாயகன். அதன் பின்புதான் இந்த நடிகர்களும் இந்த உயர்ந்தவர்களும் இந்த பதவியில் இருப்பவர்களும் அதன் பின்புதான் வழிகாட்டிகள் எல்லாம். எனக்கு என் தந்தை தான் வழிகாட்டி, தந்தை தான் என்னுடைய கதாநாயகன். கண்ணுக்கு முன்னே எது செய்தாலும் அவர் தான் நிற்பார், என்னை வழி நடத்தி கொண்டுதான். நல்லது கண்ணா. என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும் கண்ணா? நேர் நேரத்துக்கு என்ன பாடலை தருவோம்?
0: அதான் அப்பா, அப்ப அந்த மௌன கீதங்கள் பாட்டுல இருந்துங்கப்பா, டாடி டாடி.
1: ஓ, அந்த பாடல்.
0: டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே, அப்ப அந்த பாடுங்கப்பா.
1: அந்த பாடல் வேணுமா? சரி, டாடி டாடி உண்மை டாடி. எல்லா அப்பாக்களும் செய்கிற வேலையத்தான் அந்த நாடகம் நானும் செய்தேன்ற வேலை வரும் இல்லைவா? அதெல்லாம் எடுத்துக்காட்டானவனாக வாழ வேண்டும் அவர். அந்த மகன் கேட்கின்ற கேள்விக்கு அவரால் பதில் கூற முடியவில்லை எல்லாம். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கண்ணா,
0: இறுதியாக
1: காலம் தாமதித்து வந்தாலும் சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய சந்தியர்த்தன வாழ்த்துக்கள். நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்க என்னுடைய ஆசிகள் உங்களுக்கு. நன்றி மகனே.
0: மகிழ்ச்சிக்கப்பா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் அப்பன். வாழ்த்துக்கள். மொன்றில் தமிழ் வானொலி நிறைவேறியது இப்பொழுதுதான். சந்தோஷமாக இருக்கிறது. இரண்டு உறவுகள் மீண்டும் இறுதி நேரத்தில் ஓடி வந்து பாடல்களை தந்தார்கள். அவர்கள் பணிகளை முடித்து கொண்டு வந்து இணைந்தது. இப்பொழுது கணபதி அவர்கள், இவர் என்ன வேலையில் சென்றார் இப்பொழுது? இப்பொழுதுதான் பெறுகிறார் கணபதி அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் உங்கள் வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே.
2: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
1: கணபதி அவர்களே வணக்கம். நாங்கள் நலமா இருக்கின்றோம். உங்களை எதிர்பார்த்து எங்கே சென்று இறுதி நேரத்தில் கடை சாத்தினா போல கொள்வனப்புக்கு வருகின்றீர்கள்? சிறப்பா இருந்ததா?
0: அருமையா இருந்தது அப்பா. அந்த கண்ணதாசன் பாட்டு எல்லாம், கண்ணதாசன் சிவாஜி டிஎம்எஸ் இது எம்எஸ் நாலு பேருடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப அருமையா இருந்தது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்புகள் சென்று வந்திருக்கீங்க. நிறைய ஜனத்திரள் வந்தார்களா? மக்கள் கூட்டம் பெருக்க இருந்ததா?
0: ஐயோ பயங்கரமா கூட்டம். பிராடிய அது பயிற்சி தான் எப்பவுமே கூட்டம் இருக்கும்.
1: எங்க
0: சென்னை? ராயபுரமா? ராயபுரம்.
1: ஓ, ராயபுரத்தில் நடந்தது.
0: வாழ்த்து.
1: பாட்டுகள் எல்லாம் பாடியிருப்பார்கள் என்ன? இணைந்து விட்டீர்கள். நாங்கள் கடை பூட்டுவதற்கு ஆயத்தம். இருப்பினும் மொத்த கதவுல வந்து எங்க எங்க உங்கள் பாடலை ஐயா
0: தந்தை தினம் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அனைத்து அன்பு அன்பு உறவுகளுக்கும் தந்தை தினம் வாழ்த்துக்கள்.
1: அதே போன்று நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுக்கு தந்தையர் தின வாழ்த்தினை தருகின்றோம். நலமாக வளமாக நீங்கள் வாழ வேண்டும். சரி, இப்பொழுது என்ன பாடலை தரப்போகின்றீர்கள், பாடப்போகின்றீர்கள்?
0: ஒரே நிமிஷம், பாட்டு எடுத்துட்டேன். பாட்டு கஷ்டப்பட்டு மூணு அஞ்சு ஆறு.
1: நன்றாக சுவாசித்து இழைப்பாறை எந்த டென்ஷனும் இல்லாமல் பாடுங்கள்.
0: பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தான் என்று சொல்லாத போதும். தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை தானின்று சொல்லாத போதும், தானின்று சொல்லாத போதும். ஒன்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு சொந்தம்,

0: நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? எப்படி இருந்தது
1: இந்த பாடல்? என்று பாடுபவர் பாடலாம் நிகழ்வு நன்றாக இருந்தது. நீங்கள் பாடிய பாடல், இந்த பாடல் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே பாடிவிட்டார். இந்த பாடலை நீங்கள் முழுவதும் கேட்காதபடியால் உங்களுக்கு தெரியவில்லை. பாடிய பாடல் தான் கேட்டோம். ஆனால் அவருடைய குரல் வேறு, உங்களுடைய குரல் வேறு, சௌந்தரராஜனுடைய குரல் வேறு. ஆனால் மூவருடைய குரலும் கேட்ட பாடல், மூவருடைய குரலும் பாடல் இனிமையாக இருந்தது. கருத்துக்கள் சரியாக இருந்தது. எல்லோரும் பாடலாம் எல்லா பாடல்களையும் அவர் பாடினால். நாங்கள் வளமையாக ஒருவர் பாடினதை இன்னொருவர் பாடும் பொழுது நாங்கள் இன்னொரு பாடலை தாருங்கள் என்று கேட்போம். நான் தடுக்கவில்லை, ஏனென்றால் நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்கள். அவர் வேறு விதம், இருவரும் ஒரே மாதிரி அழகாக ஒரே வரிகள் உள்ள பாடல்களை சரியான ராகத்தோடு இருவரும் பாடு. குரல் வித்தியாசமான குரலாக இருந்தது. உங்கள் குரல் வேறு கணபதி, அவர் கிருஷ்ணன், அடுத்து சௌந்தரராஜன். மூவருடைய குரலையும் கேட்டு மறந்து விட்டோம். வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பான
0: வாய்ப்புகள். சந்தோஷம், எங்க அப்பாவை நினைவுபடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி கணபதி, நன்றி கணபதி அவர்களே. என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு எனக்கு வந்து
1: நேயர்
0: நாளைக்கு வந்து அந்த கேடி கேடி கிள்ளடி ரங்கா இருக்குல்ல,
1: தேடி வந்த மாப்பிள்ளை,
0: கேடி பில்லா
1: வெற்றி வெற்றி,
0: அது இல்ல கேடி பில்லா, அது இல்ல கேடி பில்லா கில்லாடி ரங்கா பக்கத்துல.
1: ஓ, கேடி பில்லாடியா, கேடி ரங்கா பில்லாடியே இது ஒரு பாடலாம்.
0: தம்பியை பத்தி ஒரு பாட்டு இருக்கும்.
1: என்ன பாடல்? கேடி பில்லா கில்லாடி ரங்காவா?
0: அருமையா.
1: அதுல தந்தையர் பாடலாம்,
0: தந்தை பாட பாட்டு அருமையா பாடு. ஒரே பாட்டு தான் பாட்டு. அப்பா இருந்து போகும்போது பாட்டு வரும். அப்பா இருக்கும் போது அப்பா அருமை தெரியாது. இறந்த பண்ண பொறுப்பு, அப்பா இறந்த பண்ண அப்பாவோட அருமை தெரிஞ்சு போறோம்.
1: எல்லா பிள்ளைகளும் அப்படி தெரியும் போது அப்பாவுடைய அருமை தெரியாது. போன பின் அப்பன் உப்பு போனா முடிந்தால் தான் தெரியும் உப்பின் அருமை. அதுபோல அப்பா போனால் தெரியும் அப்பா. அதே போல எங்களையும் எங்கள் பிள்ளைகள் பராமரிப்பார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன்.
0: நன்றி
1: கணபதி அவர்களே, எங்களுடைய தந்தையர்த்தின வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்கள் கிடைத்தது, எங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைத்தது. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே உங்கள் பாடல் வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் கணபதி. சுகமடைந்து வருகின்றார்கள். இன்னும் ஒரு 2-4 வாரத்திலே வந்து அடுத்த மாதம் வரலாம் கனடாவுக்கு. நன்றி கணபதி அவர்களே, வாழ்த்துக்களோடு விடைபெறுவோமா?
0: வாழ்க வளமுடன். நன்றி
1: நன்றி ஐயா, நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.

சுகமான பாடல்களை மகள்வோடு கேட்டோம் என்று தந்தியிருந்த நாட்களிலே நான் நிறை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா என்று எண்ணியவளை நான் கூறினேன் தானே. ஒவ்வொருவரும் தங்களுடைய சோழி என்று கூறுவது தங்களுடைய பணிகள் தங்களுடைய ஈடுபாடல் தொடர்புகளோடு இருக்கின்றார்கள். நேரம் இல்லாமல் இருக்கலாம் தந்தியிருந்த நாள் என்று எண்ணினேன். அதே போன்று ஓடி வந்தாலும் கணபதி இணைப்பில் இருக்கின்றீர்களா ஐயா? இல்லை, இணைப்பில் இருக்கின்றீர்களா? சரி, ஈடுபாடுகள் இருந்தாலும் ஓடி வந்து ஒரு தடவை இணைந்து விடுவோம் என்று ஆர்வத்தோடு வந்து இணைந்தார்கள். அன்போடு வாழ்த்துக்களையும் தந்தார்கள். அவர்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்களையும் அன்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு முழுமையாக பாடியிருந்தோம். அதிலே கண்ணன் கவிதையும் ஒன்று கொண்டு வந்திருந்தார், நல்லதோர் பாடலையும் தந்திருந்தார். அந்த வேளையிலே ராமன் அவர்களுக்கும் கணபதி அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் பிரத்யேக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள முதலில் நான் பங்கு பெற்றியுடைய பெயர்கள் கூறியிருந்தேன். அவர்களோடு சேர்ந்து இவர்களை இணைத்துக் கொண்டு வாழ்த்து கூறி இப்பொழுது நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். எங்கள் ஆனந்தமான ஆனந்தன் வரவில்லை தான், இனிமேல் அவர் வரமாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு முதலில் எப்படி நிறைவேற்றுவது என்று கூறிவிட்டேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் கூறி இறங்கிக் கொண்டு நல்ல நிலையை எங்களுக்கு தந்து மீண்டும் நல்ல நிலையை தர வேண்டும் என்று அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை 2023 ஆம் ஆண்டு 6வது மாதத்தின் 18ஆம் நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே. நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டும். இந்த வேளையிலே நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன்.

0: இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வந்து எங்கள் காதோரம் மகிழ வைக்கின்றது. பாட்டும் பதமும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் கடந்த 242 வாரங்களில் அற்புதமாக பல கருத்துக்களோடும் இனிய பாடல்களோடும் வந்து எங்களை சந்தித்திருக்கும் இந்த வேளையிலே இன்று 243 பாட்டும் பதமும் வெளியாகின்றது. கடந்த 242 பாட்டும் பதத்துக்கும் பங்களித்த படைப்பாளிகள் பலர், அந்த படைப்பாளிகளில் இன்றும் தன்னுடைய 29 படைப்பினை எங்களுக்கு.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் என் நண்பர்களுக்கு. நேரம் சரியாக 9:48, அது இந்திய இலங்கை நேரம். கண்ணிய நேரம் சரியாக 12:17. வணக்கம் என்ன பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவரை கண்ணோடு நினைவு கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறா இது கதந்த நிகழ்ச்சி. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு சில புதைந்து வைத்திருக்கும் சொல்லை தேடுதல், அது புதைய நிகழ்ச்சியாக தேடுதல், நகைச்சுவை, அதோடு சில விடுகதைகள் இவற்றையெல்லாம் கலந்தே கொண்டு வரலாம். கதம்பம் போல எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு காற்றலையில் நான் எல்லோரும் காற்றலைக்கு வருவீங்கள் என்று நினைக்கிறேன். கலைமிக நன்றி சொல்லியாச்சு. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காட்டலிக்கு வரலாம். இது கதம்பம் போல எல்லாவற்றையும் கலந்தே கொண்டு வரலாம். சரியா? எல்லோரும் நலமாக இருக்கிறீங்க தானே? கொரோனா காலத்துல அந்த சொல்லை உச்சரிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஒரு சொல்லை 100 தடவைக்கு மேல உச்சரித்தால் அது எங்களோடு ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது அதே மாதிரிதான் நடக்கும் என்று சொல்லுவார். ஆனா இந்த கொரோனா என்ற சொல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை நீங்க உச்சரிச்சிட்டீங்க போற வாரம் எல்லார்ட்டையும். எப்படி இருக்கிறீங்க? கொரோனா எப்படி இருக்கிறது? உங்களுடைய வட்டாரத்தில் எப்படி, எத்தனை பேர் இருந்தார்கள்? இதுதாங்க கேள்வி. எங்களை எது எங்களை வதைக்குதோ, எது எங்களை தாக்குதோ, எது எங்களுக்கு ஒவ்வாததோ, அதை மறந்தது போல தள்ளியே வைத்து விட வேண்டும். இதுதான் நான் நினைச்சு கொண்டது. அதுதான், அது மனிதனாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், இது மிருகமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எங்களை வதைக்கிற நிம்மதியை, எங்கள் நிம்மதியை கெடுக்கிற, எங்களை வாழ விடாமல் தவிக்க வைக்கிற எதுவாக இருந்தாலும் மறந்தது, கண்டும் காணாதது போல மறந்தது போல தள்ளி வைக்க வேண்டும். அது எங்க இப்ப இந்த கொரோனாவும் நாங்க அப்படி பாருங்க. நானே இப்ப வந்ததுல இருந்து 3வது கொரோனா சொல்றேன், 4வது கொரோனா, 5வது எண்ணிக்கொண்டே போலாம் பாருங்க. அப்ப அது ஒரு விடயத்தை எங்களுக்கு பிடிக்காத உண்டை கிடக்கிறேன்னு நாங்க அடுத்தடுத்து சொல்லுறோம். அதேபோல நீங்க பிடித்த, நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே நினைப்போம், அதை தள்ளி வைத்து போட்டு நல்லதையே நினைப்போம் என்பதுதான் எனது கருத்து. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரப்போறேன். வருபவர்கள் பேசலாம், நன்றாக நீங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் தான் கேட்க வேண்டும் என்று ஓடி வரக்கூடாது. பாடல் கேட்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கிறது. பாடல் நிகழ்ச்சி, பாடல் நிகழ்ச்சியா தான் இந்த வானொலியே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். நாங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு, கருத்து சொல்லி முடிஞ்சனா ஒரு பாடல் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எல்லா அறிவிப்பாளர்களும் அதான் எடுத்து வருகிறாங்க. ஏன்னா இந்த இசை எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா உறவினர்கள் இப்படி அந்த அன்பு எப்படி எங்களை பெண்ணி பிணைந்து கட்டி வச்சிருக்கிறோம், அதே போல இந்த இசை எல்லா சத்தங்களையும் தான் உங்களை இயக்குகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சத்தங்கள் இயங்காம இருக்கிற மனிதன் ஜடம், அசையாம இப்படி இருப்பார். அது நினைக்கும் கூட கீழ்பாக்கமோ மேல்பாக்கமோ கீழ்பாக்கமோ எனக்கு தெரியல எங்கேருந்து, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் போல அவர்கள் கூட துடியாட்டமா இருக்கிறார்கள் போல. எல்லா சத்தத்துக்கும் சத்தம் இல்லாமலே அவர்கள் குஷியாக இருக்கிறார். சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருப்பவன், எதுவுமே அசைவின்றி இருப்பவன் அவன் ஒரு ஜாடம். அதுக்காக அசைவின்றி இருக்கிற மனிதன் எல்லாம் நல்லா அப்படியே சும்மா அப்படியே தான் இருப்பார் நினைக்காங்க. இருந்தா போல பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிருவார்கள். அப்படி ஒரு வருத்தம் இருக்கிறார். அதனால உண்மையிலேயே இசை எங்களை நடக்கும் போது ஒரு இசை, பெண்கள் காலில் கொலுசை கட்டி விடுறார்கள், யானைக்கு சங்கிலி கட்டின மாதிரி எல்லாம் காரணத்தோடு அந்த காலத்தில் கட்டி விட்டுருக்காங்க.
ஆண்கள். ஏனென்றால் தாங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது, தாங்கள் ஏதாவது அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற செயல்கள் செய்யும் போது, மனைவி வரும்போது சத்தம் கட்டுண்டு டக்குனு நிப்பாட்டிக்கிறாள். அம்மா நீ தானே வந்து விட்டாயா, நீ வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்று சொல்வாரு. வர முதல் இந்த கடவுளே, இந்த டேஷ் அது நீங்க என்னத்தையும் போட்டுக்கொள்ளலாம், அது வரா, அது வர வருதா இல்லையாண்டு கேட்டுக்கொண்டுதான் நான் இதை செய்யணும் என்று யோசிச்சு கொண்டு கடவுளே வரக்கூடாதுன்றவர். கிளிங் கிளிங் கிளிங் சத்தம் கிட்ட கிட்ட வந்து, அம்மா உன்னுடைய கொலுசு சத்தமே சத்தமும்மா, இது போட்டிருக்கிறாலதான் நானும் நிம்மதியை அதை கேட்டு இந்த சத்தத்திலேயே இந்த இதைய துடிக்குதுன்றவர். இதெல்லாம் நடக்குதுங்க, நான் சொல்றது பொய் இல்ல. எத்தனையோ ஆண்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், அதில் ஆண்களே பிழை இல்லை. பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், ஆண்கள் ரெண்டு பக்கம் கதைக்கிறாங்க, அம்மான்னு யோசிக்க கூடாது. பெண்கள் ஆண்கள் அவ்வளவு சித்திரவதை, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, சொந்த தாயை பார்க்க விடாமல் தடை போடுவது, தாய் சோதரர்களோடு அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாது என்று ஒரு தடை போடுவார்கள் பாருங்கள். அந்த பெண்கள் பெண்கள் அல்ல, அதே நிலை அவர்களுக்கும் வரப்போகுது என்பதை மறந்துதான் செய்வார்கள். அதனால்தான் இந்த ஆண்கள் வறுக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களிடமும் அந்த ஏதோ ஒரு குணங்கள் சரியில்லாமல் இருக்கும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் பெண்கள். அதுக்காகத்தான் சொல்லுவார்கள், கால் கட்டி இல்லாமல் கட்டக்கடங்காத காளையாக திரியும் இவனுக்கு ஒரு கட்டு போட்டு மனைவி திருத்தி விடுவாள் என்று சொல்வார்கள். மனைவி வந்து நாலஞ்சு கத்து கத்துனா திருந்தி விடுவார் இல்லையா, கடை கடை கடை கடந்து பேசுற பேச்சு சும்மா இல்ல, நான் ஸ்டாப்பா பேசுவார்கள். என்ன இதழும் நாக்கும் அழகிய இதழ்கள் என்று வர்ணிச்சு அந்த இதழ்களும், உன்னுடைய நாக்கும் இதழ்களும் உன்னுடைய வாயை பார்த்தா எப்படி இருக்கு, கொவ்வை படம் என்று சொன்னதெல்லாம், ஐயோ இத கூட கடவுள் படைச்சிருக்கிறானே பாரு, நான் ஸ்டாப்பா பேசுறானே இவள் என்று சொல்லுவார்கள். அப்படி வெறுக்க பண்ணி விடுகிறார்கள். ஆசையோடு பார்த்த அந்த முகத்தை கூட எனக்கு ஐயோ, இந்த முகத்தை பார்த்தாலும் எப்படி கேளுன்னு சொல்லுவார். அவ்வளவு தூரத்துக்கு பெண்களும் அட்டகாசம்தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்து பெண்கள் கணவனை கண்டால், எப்ப வருவீர்கள் என்று காவல் இருந்தேன், உங்களுக்கு சமைத்து வைத்திருக்கிறேன், கை கால் கழுவி வாங்கோ, உணவு பரிமாறி, அழகாக உணவு பரிமாறி சாப்பிடும் வரை காத்திருந்து, அவர் சாப்பிட்ட தட்டிலேயே தானும் சாப்பிட்டு எல்லா பணிவிடையும் செய்து, அது ஒரு சந்தோஷம். சமைத்து வைத்துவிட்டு சாப்பிடாமல் காவல் இருந்து மகளவன் வரும் வரை அதே நினைப்போடு இருக்கிற மனைவி அந்த காலம், சமைத்து விட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா இருந்து சாப்பிட்டு அப்படியே டேபிள்ல வச்சு போட்டு, அது எந்த நேரம் வருதோ தெரியாது வந்த, அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள். அது இது என்று தான் பேசுகிறார்கள். அவரது நிலையில ஆடு மாடு போல, அது எந்த நேரத்தில் வருதோ தெரியாது, வர்றது இருக்கிற சாப்பாடை கொட்டி சாப்பிட்டு போட்டோம், சாப்பிடட்டேன் அல்லாட்டி என்ன வெளியில இருக்கிற நாய்க்கு போடட்டேன் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிடுவான். வந்த கணவர் பாவம் அன்போட வந்து, அட எனக்கு சமைச்சு வச்சு விட்டா அசதியா தூங்கி விட்டாளா, தூங்கம்மா தூங்கம்மா என்றுட்டு இருக்கிறத ஏதோ சாப்பிட்டு விட்டு இது என்றாலும் செய்து வைத்தாலே பாவம் என்று விட்டு சாப்பிடுற நண்பரும் இருக்கிறார்கள். அடி இதெல்லாம் நாய்க்கு வச்சு வாங்கி வச்சிருக்கிறேன், இதையா எனக்கு செய்து வச்ச, நல்லா சாப்பிட்டு தூங்குறியா என்று கேட்கிற கணவனும் இருக்கிற. எல்லாம் மனம்தான், நாங்கள் நினைப்பதைத்தான் இந்த மனசில் இருந்து வெளிக்கிற வெளிப்பாடு தான் வாய்களினால் சொற்களால் உதிர்கிறது. நாங்கள் நினைக்கிறது தான் உண்ட பார்த்து அழகா இருக்குன்னு நினைக்கிற மனசு இல்ல, இது அசிங்கம் என்று அந்த மனசு நினைச்சிட்டு அசிங்கம் தான், அது எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் உங்களோட மனம்தான் எல்லாம் காரணம். உங்களோட மனம்தான் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களோட நினைப்பு தான், உங்களோட ஆசை, அதுல முக்கியமா ஆசைதான் மனிதனை கெடுக்கிறது. நான் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் அழகு இப்படித்தான், அழகான மனைவி வேணும். எந்த திருமணம் இப்ப நடக்க போறது என்றாலும் எனக்கு வெள்ளையாங்க பெண் வேணும், நல்ல நீட்டு முடி வேண்டும், அவளோட விழிகள் நல்லா இருக்க வேண்டும். இது என்னங்க கதை,
எத்தனையோ மனிதரிடம் எத்தனையோ, அதாவது அழகா இருக்கிற பெண்ணுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அறியாமல்தான் ஆண்கள் ஆசைப்படுவது. நல்லா மெதுவா நடந்து வரும், அழகா தலையை குறிஞ்சு கொண்டு வரும், அழகா இருக்கும், பார்க்க இனி இல்லை என்று இருக்கும், வாயத்திறந்தா கிட்டே இருக்க இயலாது. என்னண்டா அவ்வளவு பேச்சு, டேய் வேண்டாம் வரைஞ்சி கட்டிக்கொண்டு நீங்க ஓடிக்கிறீங்க. அதனால அழகு என்பது மனதில் இருக்குது, கணக்கு நிறைய உங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பட்டு தூரி இப்ப எல்லாரும் சாம்பார் மாதிரி இருக்கிறீங்க, கலந்து எல்லாம் அம்மா இதெல்லாம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நாங்களும் அறிஞ்சு முடிஞ்சம்மான்னு சொல்றீங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், எல்லாம் அறிஞ்சு முடிஞ்ச அம்மா இப்பதான் சொல்றான் சொல்றதுக்குள்ள எத்தனையோ பேர் சரி சரி டீய ஊத்தம்மா குடிப்பா அம்மா பட்டு பேர்றதுதான் சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா திரும்ப திரும்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்லுகிறோம் அறிவுரையாக. அறிவுரை சொல்ல கேட்க கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவுரையின் படி நடப்பதுதான் கஷ்டம். என்னையும் தான் சொல்றேன், நான் என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த உணவை தின்னாதே, இந்த உணவை உண்டால் உனக்கு கேடு என்று இருந்தாலும் கூட இந்த மனம் கேட்காது. அதுல ஒரு கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கு சாப்பிட்டா என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த விஷமங்கள் ஏறுகிறது. மன கட்டுப்பாடு இல்லை, அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம். ஆனா இப்ப வந்து இந்த கொடூரமா அந்த பேரை சொல்ல சொல்றேன், இந்த நோய் என்ன செய்து விட்டுதண்டா, எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்குன்னு சொல்லலாம். உணவுல உலாவுவதில், அதாவது எடுத்த உடனே பைக் எடுத்தாச்சு அப்படியே சுத்தி கொண்டு வந்தா தான் அப்படி நிம்மதி. கார்ல ஏறியாச்சு அப்படியே எண்ணில திறந்துட்டு ஆயின் அப்படி போய் வந்தா தான் நிம்மதி. வெளியில வந்து இருந்து அப்படியே ஹாய் ஹாய் ஹாய் ஆண்டு வேட்டியோ அல்லாட்டி உங்களுடைய லுங்கியோ மடிச்சு கடிக்கணும், மச்சான் எப்படி மாமா எப்படி இருக்கிற என்று சொல்லிட்டு அப்படியே குவாட்டர் போட்டிலையும் எடுத்து ஒரு நாலு பேர் கும்மி இருந்து தண்ணி குடிச்சாதான் அது நிம்மதி என்றிருந்த மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் திருத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு பயம் இருந்தாலும் இன்னும் திறந்தவில்லை மக்கள். சொல்லுகிறார்கள் மூன்றாவது அலை வருது, மூன்றாவது அலை வருது என்று சொல்லி சொல்லியே வருகிறது. அதையும் லிசன் பண்ணாம, அதையும் எங்களுடைய மனசுல ஏற்றுக்கொள்ளாம, காதுல கேட்காத போல தான் நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன, ஏம மாட்டுல மழை பெஞ்சேன்னு சொல்லுவாரு. இது எங்க எனக்கு வந்து பின்பு அனுபவிச்சு அழிஞ்ச பின்புதான் புத்தி வரும். ஆனா அவர்கள் போனா பிறகு இருக்கிறவர்களுக்கு தான் பாடு. ஐயோ ஒரு குடும்பத்தின் போயிருப்பார்கள், அதை நினைச்சு கூட கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாதவர்கள் இருக்க நான் இப்ப கண்ணோட பார்க்கிறேன். அது ஏன் அந்த மக்களுக்கு அதை உணர்ந்து கொண்டு நடக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்பவும் நான் சொல், நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். பயம், அந்த நோய்க்கு பயம், பல விடயங்களுக்கு பயம் எனக்கு. அந்த நோயால எல்லாத்தையும் சிந்திச்சு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இந்த நேர்களை நினைச்சும் பயம். ஒவ்வொரு யாராவது ஒருவருடைய குரல் காட்டிலையில் கேட்கவில்லை என்னும் ஒரு பயம். அதே நினைச்சு கொண்டு அவர்களோட பேசி அறிஞ்ச பின்புதான் கொஞ்சம் என்றாலும் எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். அல்லாவிட்டால் அதே போட்டு மனச போட்டு ஏதோ உண்டு பயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்லது, என் உறவுகளே ஒரு பாடல் கண்ணன் பாடல கேட்கலாம். நிறைய சொல்ல இருந்தது. எல்லோரும் உங்கள் மனதில் நல்லது நினைச்சு, நல்லது எது எது நல்லது மற்றவர் சொல்லுங்கள், நல்லதை கேட்டு சொல்வது கேளாதவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை தரம் சொன்னாலும் சொல்வழி கேளாத மனிதர் எத்தனையோ பேர் சொல்லி பாருங்க. சூடு வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல கொஞ்சம் சூட்டு, நான் உனக்கு சூடு வைக்க போறேன்னு கொஞ்சம் பிள்ளைகளும் யாரோ பெரியவர்களும் பயந்துருவாங்க. இத இப்ப சூட்டுக்கும் பயம் இல்லை, வை இந்த உண்ட சூடு எனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு தான் நடந்து கொள்கிறார். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். கதம்பத்துல ஒரு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா மனசுல இருந்த கொஞ்சத்தை உளறி தள்ளிவிட்டேன். கேப்போமா ஒரு கண்ணன் பாடல்?

ஒரு கேள்வி ஒன்று உங்களோட. உங்களை பார்த்து, நான் இல்ல யாராவது உங்களை பார்த்து, நீர் யானை குட்டி என்று சொன்னால் உங்கள் மனசு என்னத்தை நினைக்கும்? நீங்க என்னத்தை நினைப்பீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு யோசிச்சுக்கொண்டு வாங்க. நீர் யானை குட்டி, நீங்க வரும்போது உங்களை கண்ட உடனே நீர் யானை குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களோட மனசுல என்ன நினைப்பீங்க? அவர் என்னத்தை சொல்றார் என்பதை நினைப்பீங்க. பாக்கலாம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க. நீர் யானை குட்டி.

ஷோவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான்னு பாப்போம். விஜயராகவன் வணக்கம் சொல்லி இருக்கிறீங்கள், எங்கே பார்க்கலாம். கதம்ப நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மணி நேர துளிகளில் உலா வருகிறது. என்ன போட்டிருக்கீங்க உங்களுக்கு? சாரி, அவர்கள் ஆரம்ப வைக்க முதலே போட்டுட்டேன். அடுத்தது செல்வகுமார், சாரி, அவரும் வணக்கம் போட்டுட்டார். புதுக்கோட்டை செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அம்மா அவர்கள் அவர்கள் வந்து வடலூர் ஆனந்தன் வணக்கம் ஈராமான்னு போட்டுட்டீங்க. சரி, இவ்வளவு பேர் தான் நான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய ஆகலாம், எங்க போயிட்டீங்க பாக்கலாம்.

0: எல்லாருக்கும் அழைக்கிற தொலைபேசி இலக்கம் ஞாபகம் இருக்குதானே? ரெண்டு தொலைபேசி இலக்கமும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தா நல்லது. ஏனண்டா அந்த சப்ததிய காணையில யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுறன் இருக்கிறீங்களா? பரவாயில்லை. சரி, ஒரு ஒரு சொல்லை கொடுக்கலாம். ஒரு சொல் உங்களுக்கு ஒரு தரவு கொடுக்கிறேன். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. எங்க பார்க்கலாம்? இது எல்லாருக்கும் தேவை, விருப்பம் கூட, அதிகமா எல்லா மக்களுக்கும் விருப்பம் கூட. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைப்புல பாப்போம் எத்தனை பேர் வரப்போறீங்கன்னு. வராது பரவாயில்ல, நான் நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இது ஒரு நேர் நேரமா இருந்தா அது முந்தி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்து எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு எனக்கு அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டலாமன்னு இருக்கிறோம். நேர் நேரத்தை எல்லாரும் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு ஓடி வந்து பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை நீங்க கேட்கறீங்களா இல்லையாண்டால்தான் ஒரு நாளைக்கு நான் இதை கண்டுபிடிப்பேன். ஒவ்வொருவரிடமும் என்ன செய்வன் என்றால் அப்பாட்டு சொல்லுவான். அப்படியே வரிசை கிரமமா அந்த நம்பரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்டுட்டு போன பாட்டு எப்ப வருது என்றத, எத்தனாவது பாட்டா வந்ததுன்றதை நீங்க சொல்லணும். மாறித்தான் போடப்படும். ஒரு நாளைக்கு பாக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் வீரம்மா.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? நல்ல சுகமா இருக்கணும். அம்மாக்கு தான் பயம் இல்ல. எனக்கு சில பேருக்கு என்னட்ட வர பயம், என்னட்ட வர பயம் என்னன்னு தெரியாம.
1: நீர் யானை சொன்னா என்ன நினைக்கணும்னு கேட்டீங்க.
0: அதான் உங்களை பார்த்து
1: நீர் யானை தான், நீர் யானையை தான் சொல்றாங்க, நம்மள இல்ல அப்படின்னு நினைப்பேன்.
0: நீர்
1: நீர் யானைன்னு ஒரு
0: நீர்
1: யானை இருக்குல்ல,
0: நீர் யானை குட்டி என்று சொல்லுவார்.
1: அப்படின்னு இருக்குல்ல,
0: என்ன
1: நீர் யானை, நீர் யானை குட்டிய சொல்றாங்க, கண்டிப்பா நம்மள சொல்லல அப்படின்னு
0: நினைப்பேன்.
1: இது நம்மள இல்ல, நீர் யானை தண்ணில இருக்குமே, அந்த நீர் யானை குட்டியதான் சொல்றாங்க.
0: நீர் யானை குட்டிய பார்த்து சொல்றாங்க, அதத்தான் சொல்றாங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து
1: இருந்தா ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி
1: நம்மள கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க. இது வந்து நீர் யானையதான் சொல்லி இருக்காங்க. நீர் யானை குட்டிய
0: இது ஒரு சும்மா தமாஷுக்கு தான் கேட்டிருந்த நீர் யானை குட்டி. சரி அம்மா, நலமா இருக்கிறீங்க தானே அம்மா? நீங்க
1: நலமா இருக்க மீரா?
0: அந்த கால் நோ அந்த மூட்டு நோ எல்லாம் நீங்கிருக்கீங்க?
1: அது கொஞ்சம் நடந்த வாக்கிங் போனா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. ரெண்டு நாள் போனா மறுபடியும் போகவே இல்ல. நடைப்பயிற்சி முன்னாடி எல்லாம் பண்ணுவேன், அது மாதிரி பண்ணா கொஞ்சம் அந்த வலி தெரியாம இருக்கு அந்த கால்ல.
0: அம்மா இந்த
1: நான் போறது
0: அம்மா இந்த மாதிரி ஓடுவீங்களா? அம்மா
1: ஓடலாம் மாட்டேன், நடக்கதான் நடப்பேன். ஓடுனா அவ்வளவுதான், அதுக்கு யார் மேல வேணும் ஆயிடுவாங்க.
0: ஆனா சின்ன வயதுல எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பீங்க?
1: நான் ஓடுவேன் மீரா அம்மா. அப்ப என்ன யாரும் கண்டுபிடிக்கலையே, ஒழுங்கா கண்டுபிடிச்சு கோச்சிங் கொடுத்துருந்தா ஒரு பிடி உஷா தமிழ்நாட்டுல வந்துருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பராசக்தியில வர மாதிரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்ற மாதிரி
0: ஆயிடுச்சு. அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ஓட வண்டி வந்துருச்சு, காலால ஓடினது. இல்ல உண்மையிலேயே அம்மா, சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஓட்டம் எல்லாம்
1: நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம் எல்லாம் நான் நல்லா ஓடுவேன் மேடம்மா. அப்புறம் நான் நடந்தேன்னா என் பின்னாடி யாரு, எங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏமா இப்படி வேகமா நடக்கிற, நீ நடந்தா நாங்க ஓடி வரோம்.
0: சில பேர் நடக்கும்போது சில பேர் நடக்கும்போது நாங்க அவங்களோட நடக்க முடியாது, ஓடி நாங்களும் ஓடி ஓடித்தான் நடக்கணும். என்ன ஸ்பீடா
1: அதான் சொல்லுவாங்க எங்க பசங்க, அம்மா அப்படி நடந்தா அம்மாவா நீ? நாங்க நினைப்போம் ஏன் இப்படி அம்மா ஓடுறான்னு, நீ சொல்ற நான் நடக்கதானடா நடக்கிறேன், நாங்கெல்லாம் உங்க கூட ஓடி வருவோம். என்னம்மா நீ ஸ்லோவா பின்னாடி வர,
0: அதுதான் பாருங்க, காலத்தின் ஓட்டம்,
1: கோலம்
0: கோலம், வயசின் அந்த நாள் நாங்க ஓடுன ஓட்டம் இப்ப ஓட முடியாம மெதுவா அமைதியா கால் வைக்க வேண்டியிருக்குல்ல.
1: நிதானமா கொஞ்சம் பயம் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்.
0: நிச்சயம் நிச்சயம், வாஷ்ரூம் மிக கவனமா நீங்க வைக்கணும்.
1: மீராமா புதிர் சொல்லுங்க.
0: மீராமா இது ஒரு உணவு, மனிதர்கள் எல்லோருக்கும்
1: பறவை,
0: மனிதர்கள் எல்லோருக்கும் விருப்பமான உண்டு
1: உண்டு.
0: இது ஒரு உணவு,
1: உணவு எல்லாருக்கும் விருப்பம்,
0: எல்லாருக்கும் விருப்பம், அநேகமா எல்லாருக்கும் விருப்பம்.
1: சரி, இது தெய்வமா அசைவமா?
0: இது ரெண்டு பேருக்கும் சாப்பிடலாம் இருக்கணும். அப்பா
1: சொல்றாங்க அனைவரும் சாப்பிடறதுமே இட்லி சட்னி சாம்பார்.
0: அது இல்ல, அதை
1: பின்தங்கிய உஷா
2: வைட்ட ஓட வேண்டியது திரு நின்று ஊர்ல நின்றுட்டு இருக்கீங்க.
1: ராஜ்குமாரே அப்பா கிட்ட நல்லா அழகா எல்லாத்துக்கும் விடை சொல்றாரு, பதில் சொல்றாரு, அப்புறம் என்ன ரொம்ப நல்லா
2: இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கா அவர்கிட்ட பேசும்போது ஒரு பதட்ட ஆயிடுது. அவரே சொல்லுவாரு, பதட்டப்படாது ராஜ்குமார், பதட்டப்படாது மகனே.
0: இல்ல இவ்வளவு உணவு இடத்துல எல்லாம் யாருக்கும் பயம் இல்லாம பேசிக்கணும் வாரம் என்ன அன்றைக்கு வானொலியில என்ன ஒரு தயக்கம் தயங்க வச்சுட்ட ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய் நின்றுட்டேன்னா அப்பாட்ட இன்னும்
2: கேட்டேன்.
0: நான் ஒரு பாட்டு கேட்டேன், சங்கர் சலீம் சைமன் அந்த படத்துல. உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மூன்று பேர்ல யாரு வேணும் டக்குன்னு. எனக்கு உடனே அது
1: சிந்தி நதி பூவே,
0: சிந்தி நதி பூவே அந்த பாட்டுக்கு தான் கேட்டேன். கேட்ட உடனே இவர் அப்படி கேட்ட உடனே என்ன அறியாம என்ன அப்படி டக்கு டக்குன்னு இல்ல விடாம கதை எல்லாருக்கும் பேசுற எனக்கு டக்குன்னு அட அப்பா இப்படி கேட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோமான்னு சொல்லிச்சு. அதெல்லாம் பிள்ளையா போயிருந்துட்டு வச்சாப்புறம் ஜோதிச்சு அப்பாட சொல்லி இருக்கானா மூன்றும் வேணும் அப்பா மும்மதமும் சண்டை பிடிக்காம வீட்டுல இருக்கு சொல்லி இருக்கலாம்
2: விட்டுட்டு விட்டு பேசும்போது டக்குன்னு போட்டுறாரு.
0: உடனே உடனே உடனே உடனே உடனே கேள்வி கேக்குறாருப்பா டக்குண்டு என்னையே அசை என்னையே பயப்படுத்திட்டு பாருங்க.
1: யானைக்கும் அடிசருக்கும் சொல்லாம
0: அதே சொல்ல என்ன பார்த்து
1: நீர் யானைக்கும் அடிசருக்கும்
0: அது என்ன என்னண்டா அம்மா வெளியில ஓடி ஆடி தெரியும் போது நல்லா எல்லா இடம் எடுக்கிறது கார் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடி எல்லாம் தெரியும் போது கூட கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் இது வீட்டுல சொல்லுவார்களே, வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தா உடம்பு வேணும், அது போய் அது போய் அம்மா என்ன பொறுத்த மட்டும் போய். நானும் சாப்பிட்டுதான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உற்சாகமும் அந்த உடம்பு இதுவும் வருதில்ல எங்களுக்கு. நாங்களும் எல்லாத்தையும் தான் என்னென்ன என்ன விஷயம் என்ன சாப்பிட முடியாமல் இருக்கிறப்ப எல்லாரோடையும் கூடி ஆடி அப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம்ன்றது மனதில இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உருக்கு
2: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல, பொம்பளைங்களுக்கு பொதுவா வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, உண்மைதானுங்களே, அவங்க சாப்பாடே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
0: அப்ப அத நீங்க சொல்ற ஆண்கள் செய்து கொடுக்கலாம் இல்ல, இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லலாம், பாவம் தானே. அப்ப நீங்க ஒரு நாள்
2: வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி நெத்துல வாங்கி கொடுத்துருவேன், எப்பயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் அமைதியாக குடும்பம் கேட்டா கைத்தவடி போட்டேன்.
0: பாருங்க எப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்காங்க,
1: எப்படியோ ஒரு விதத்துல பூர்த்தி செஞ்சிடறாரு இல்லீங்களா,
0: பூர்த்தி வாங்கி என்னாலும் கொடுத்துடலாம் பாருங்க, பூர்த்தி உடனே
1: செஞ்சாத சாப்பிட முடியாதுங்க,
0: செய்யறவங்களுக்கு தெரியும் இல்ல என்ன என்னெல்லாம் நாங்க போட்டு செய்யறோம்னு தெரியும் இல்ல, கணவனுக்கு தெரியாது இல்ல, தேர்மானம் அதுல என்ன போட்டிருக்காங்க குடுத்துட்டு பாக்குறோம்,
2: அதுல ஒண்ணு இருக்காது ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. இப்ப லேட்டஸ்ட் என்னன்னாக்க ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ரசம், செவ்வாய்க்கிழமை குழம்பு நீர்மட்டம் குறைஞ்சாலும் இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசத்தோட நீர்மட்டம்
1: குறையுங்களா,
0: இல்ல இல்ல உண்மையா குறையாது, ரசத்துல ரசம் வந்து பணதாகாது, ரசம் நல்லா இருக்கு.
2: வெளிநாட்டோட கல்ச்சர் இங்கே வந்துருச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய
0: எவ்வளவு நீங்க சாப்பிடலாம் ரசம் பாருங்க, இப்பவும் பயத்துல வெளியில நின்று தான் பேசுற உங்களுக்கு இருந்தா தெரியும் ரசம் சாட்டி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, மழை அதனால ஒரு ஓரமா வீட்டு ஓரமா வெயில் உட்காந்து பேசிக்கிறேன், மழை பெய்ய
0: இங்கேயும் மழைதான், அதே அதே மழை, இரவு முழுக்க மின்னல் இடி முழக்கம். நேற்று தான் நான் வீட்டுல இருந்த லைட் எல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி எங்கட ஆக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இந்த கணனி மட்டும் அந்த ரூமுக்குள்ள போகவே இல்லை, இந்த ரூமுக்குள்ள நாங்க வர இல்லை, எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்கல, அந்த இருட்டு பயம் இல்லாம நேரு தான் இருந்தது, மின்னல் கண்ணை அப்படியே பறைக்குது, இடி முழக்கம் மின்னல்
1: மீராமா, ஏதோ 170,000 மின்னல் கனடால எங்கோ பதிவு பண்ணு சொன்னாங்க மீராமா.
0: இண்டிகா இண்டிகா பாத்தீங்க அந்த நியூஸ்,
1: இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல, இது ஒரு வாரம் முன்னாடியே கேட்டேன், 170,000 மின்னல் பதிவு பண்ணு
0: இருக்கலாம்,
1: மின்னலா கண்ணி போற மாதிரி
0: நேற்று அவங்க அப்படித்தான் நடந்திருக்கும், அப்படவும் மின்னல் நான் ஸ்டாப் இடி முழக்கவும் மின்னலும் கண்ணை பறைக்குது, நீங்க கண்ணை மூடிக்கொண்டு வந்தாலும் அந்த மின்னல் எங்களுக்கு தெரியறது போல, அது கொஞ்சம் பயமா இருந்தது, போன தொடவே இல்ல, ஆசையா இருந்தது எல்லாருடைய, நான் அதிகம் இரவுல பேசுறது வழக்கம் தானே, அப்பாக்கு ஒரு சிரிப்பு, அட போன இவ்வளவு தூரம் தள்ளி இன்றைக்கு தான் இவள் வச்சிருக்கிறாள் சிரிப்பு பாக்க, தள்ளியே வச்சுட்டேன் எல்லாம் அந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டேன், நல்ல அட மழையுண்டு பேந்து வந்தது, பேந்து கொஞ்சம் குறைஞ்சது, பேந்து தொடங்கிச்சு, கொஞ்சம் பயமா தான் இருந்தது அந்த மின்னல் அடிக்கும் போது,
1: கொஞ்சம் வெப்ப அளவு குறைஞ்சுதான் மீராமா, வெப்ப அளவு
0: வெப்ப அளவு குறையல, இந்த இப்ப நல்ல அட மழையுண்டு பெய்ந்து முடிந்தது, இப்ப எங்க அப்பா நிகழ்ச்சி செய்து இது கொண்டு முடியும் போது இப்ப திரும்பி வெயில் நல்ல வெயில் அடிக்கிறது, இப்ப வெப்பமா இருக்கிறது இந்த ரூமுக்குள்ள, என்ன வெப்பம் அது என்ன மாறி மாறி வருது. இது வந்து எங்களுக்கு சில நேரம் ஒவ்வாது உண்டா வரும் இல்லையா உடம்புக்கு. இப்ப ராஜ்குமார் இப்ப இன்னொரு நான் சொல்ல வந்தேன்னா அது சொல்லிடுறேன். ராஜ்குமார் ரசத்தை பற்றி சொன்னார்ல, அது வந்து இப்ப இவர் காதல கேட்காம சொன்னதால பல பழையபடி அப்படி ஒரு அளவோட தான் இருக்கு. சோத்துலதான் ரசம் விடுவா சரியா. இவர் சொன்னது கேட்டிருந்தா ரசத்துலதான் சோறு இவருக்கு. அதே ரசத்துல சோறு மட்டும்தான் ஒரு நாள் இவருக்கு கொஞ்சம் போடுறோம் அள்ளி அப்படியே தேடி பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான். இந்த ரசத்தி அப்புறம் சொன்னீங்க எங்க ராஜ்குமார் நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த மூன்று எழுத்து சொல்லு. இது ஒரு உணவு.
2: உணவு உணவுங்களா? அது வந்து உணவா எடுத்துக்கிறதா இல்ல குறைவா பயன்படுத்துறதா?
0: உணவா எடுத்துக்கொண்டது.
2: மூன்று எழுத்துங்களா?
0: உணவா எடுத்துக்கொண்டது. குறைவா குறைவா பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது. கூடினாலும் பரவாயில்ல. அது அதுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு நன்றா இருக்கும், சில பேருக்கு நன்றா. ஆனா எல்லாருக்கும் விருப்பமான உணவு மூன்று எழுத்து.
2: ரசமும் வராது மூணு எழுத்து.
0: ரசம் வந்து இப்ப சில பேருக்கு பிடிக்காது இல்ல ரசம்.
2: அதுவும் இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இட்லி இல்ல.
0: இட்லி இல்ல. இட்லி இல்ல. சரி யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி ராஜ்குமார். சரி அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைப்புக்கு வாருங்கள். இங்கே பாப்போம், இங்கே ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். உடனே நீங்கள் ஓடி வந்து சொல்லுவீர்கள் என்று நினைக்கிறோம். அங்க பாக்கலாம் நேரம் சரியாக 10:25. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:54. இது பகல் நேரம். உங்களுக்கு இரவு நேரம் 10:25. எங்க பாக்கலாம் நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். ஓடி வந்து நீங்க இணைப்புக்கு வந்து சொல்ல வேண்டும். வடலூர் ஆனந்தன் நினைக்கிறார். வணக்கம்.
3: ஆனந்தன் பேசுறமா.
0: வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் இப்ப நலம் இல்லாம இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க முதல்ல? நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல
3: ஒரு வார்த்தையும் சொல்லிடுங்க. வேற
0: நீங்க கேக்குறீங்க சரியா? ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்லுவார்கள் பாப்போம். நான் இப்ப நான் இவ்வளவுதான் நோயோடு இருந்தாலும் நலமா இருக்கிறனையா, நல்லா இருக்கிறனையா என்று சொன்ன நலமா நலமா இருப்பான்னு சொன்னீங்க. சரி, ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் உண்மையே சொல்றோம் நாங்க. இல்ல உண்மையா நடக்குறேன் ஏழை வடலூர் ஆனந்தன், உண்மையா நான் நலக்குறைவா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: அது முதல்ல வார்த்தையில வந்து நலம் வந்து சொல்லிடணும்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில முதல்ல நலத்தை சொல்றது நல்ல விஷயம். உடல்ல எப்படி இருந்தாலும் அந்த சொல்லு தானே நம்ம மனசுக்கு.
0: இப்ப நான் சொல்றது சொல்ல, அது வந்து பண்பாடு. நாங்க உணவுதான். இப்ப பாருங்க படுக்கல சாங்க இது பாருங்க, அந்த கைய பிடிச்சு இன்னுங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த நிமிஷம் தாங்க போறார். அது வந்து தமிழர் பண்பாடு, மனிதனுடைய குணாதிசயம். இப்ப நான் உண்மையிலேயே நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க எனக்கு நல்ல குறைவு, உண்மைய நல்ல குறைவு. ஐயோ என்ன செய்யறது, உங்களுக்கு தான் வந்து இதுல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உடலூர் ஆனந்தன் ஆனந்த் சொல்லுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நோய் விட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன
3: சொல்லுங்க? உடம்பு பாத்துங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் குறைவா சொன்னாங்கன்னா உடம்ப பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியது.
0: திருப்பி சொன்ன எப்படியா பாக்குறது, எலும்பு இல்லாம கண்ணாடியும் இல்ல, எப்படி ஐயா உடம்ப பாத்து என்ன செய்ய போறீங்க? ஐயோ தெரியாம வந்துட்டேன்னு பாத்தீங்க, தெரியாம இந்த கேள்வி எந்த அம்மாட்ட கேட்டேன் யோசிச்சுங்களா?
3: இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும், நல்லா இருக்கு சார், நகைச்சு நல்லா இருக்கு.
0: சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: ஒன்பது மணிக்கு மேல அப்படியே சாப்பிட்டுரு நானு, சரியா இருக்கும். ஒன்பது மணிக்கா சாப்பிட்டுலாம்.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது மூன்று எழுத்து இது ஒரு உணவு
3: சொல்லிட்டாங்க.
0: இந்த வட்டமா இருக்கும் இல்ல, இல்ல பூ போல இருக்கு, மல்லிகை
3: அதுதான்
0: சொல்றீங்க, வட்டமா வெள்ளையா இருக்கு. சில நேரம் சில பேட்டையில எரிஞ்சா தலை உடையும் இல்ல. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எரிஞ்சா உங்க தலை உடைஞ்சிரும், ரத்தம் வரும்.
3: விசேஷத்துக்கு போகும்போது சாப்பிட்டதான்.
0: சாப்பிட்டுருக்கீங்களா குஷ்பு இட்லியா?
3: தூய்மையான வெள்ளையிலே இருக்கும், நல்லா சுத்த வெள்ளையாவே இருக்கும், ஒரு அதுல எதுவும் சுவை இருக்காது. அதான் சிறப்பு, எந்த சுவையுமே இருக்காது, அதான் சிறப்பு.
0: குஷ்பு இட்லி என்ன? இதே எனக்கு வழங்கல, குஷ்பு இட்லி என்ன? தூய்மையான வெள்ளையா இருக்கும், ஆனா சுவை இருக்காது. அதான் குஷ்பு இட்லி. எத்தனை விஷயம் மனசுல இருக்கு பாருங்க, மனசு மனிதர்களுக்கு. உங்களோட என்ன அப்படிதான், குஷ்பு இட்லி என்ன? தூய்மையா இருக்கு அது, ஆனா சுவை இருக்காது. வேற என்னமா இருக்கு? அவ்வளவுதான் என்ன குஷ்பு இட்லி என்ற?
3: அவ்வளவுதான், சிம்பிளா நீங்க கேட்டதுலதான் இருக்கிறதா சொல்ல முடியும்.
0: ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, தூய்மையா சுவை இல்லாம இருந்தா அது குஷ்பு இட்லி.
3: கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும், மற்ற நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய நிறம் குறைவாக தான் இருக்கும். சுவையாக இருக்கும், அந்த உப்பு அது சரியான விகிதத்துல நம்ம உப்பு சேர்க்கிறோம் இல்லீங்களா,
0: உப்பு சேர்க்கணும்.
3: அப்புறம்
0: மாவு
3: புளி அது உடனே தயார் பண்ணி கொடுக்கறதா நானு
0: கேள்விப்பட்டேன். இப்ப இட்லி என்ன? இட்லியில அது குஷ்பு இட்லியில சுவை இல்ல, அப்ப எதுக்கு என்ன குஷ்பு இட்லி குஷ்பு இட்லின்னு கேக்குறாங்க?
3: அது புதுமை, அது புதுமை.
0: சுவை இல்லாம புதுமை அந்த பேருக்கு தான் ஆசை. குஷ்பு இட்லிய போடுங்க ஐயா, குஷ்பு இட்லிய போடுங்க. வெள்ளையா இருக்கு, சுவை இருக்காது, அது குஷ்பு இட்லி. கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா நான் வர்றவங்கிட்ட கேப்பேன், எப்படி உங்களோட இட்லி எப்படி குஷ்பு இட்லி? சரி, இப்ப ஆனந்தம், நீங்க அந்த உணவு பொருள் நீங்க கண்டுபிடிக்கல மூன்றெழுத்து.
3: இன்னும்
0: ஒன்று, மனிதர்கள் ரெண்டெழுத்து சொல், மனிதர்கள் எது? அது மனிதர்கள் அதாவது உயிருள்ள ஒன்றில் தான் இது இருந்தால் இப்படி சொல்லுவார், ரெண்டெழுத்து சொல். எல்லாரிடமும் எல்லாரிடமும் மனிதர்களுடைய உடல்ல இருக்கும் இது, இப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் உயிருள்ள, இப்ப நீ மிருகங்களுக்கும் இருக்கும், மிருகங்கள்ல இருந்தாலும் அப்படி சொல்லுவார், மனிதர்களிடையும் இருக்கும். ரெண்டெழுத்து சொல், உடல்ல இருக்கும், உடல்ல எந்த பாகத்திலையும் இருக்கும்.
3: உடல்ல
0: ரெண்டெழுத்து சொல், கண்ணிலையும் இருக்கும், கண்ணிலையும் இது இருக்கும். இது இருந்தால் அப்படி சொல்லுவார்கள். உடல்ல எப்பாவது திரும்ப இமை வந்து காலில் இருக்கா உங்களுக்கு? உடல்ல எப்பாவது அது மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும். இருந்தா நாங்க அப்படி சொல்லுவோம், இது இதை கண்டா சொல்லுவோம் இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். சென்றெடுத்து சொல் மற்றது ஒண்ணும் உணவு யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா? வந்து பேசுங்க, மற்ற எல்லாரும் வந்து பேசுங்க. நான் இதை கேப்பனியோடய உங்களுக்கு தெரியாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கான இதுக்கா இது தெரிஞ்சாத்தான் போகணுமெண்ட இல்ல. வந்து பேசுங்க. இப்ப இந்த குஷ்பு இட்டலிய பற்றி சொல்ல வாங்க பாக்கலாம். யாரும் கட்டிக்காத அன்றைக்கெல்லாம் முந்தி நாங்க பேசி இருந்தோம் ஆனந்தன். ஆனா வேற வேற இதுகளை தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இத நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. அதாவது வெள்ளையா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். இது ரெண்டைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். குஸ்போட்லி அப்ப சுவை இல்லாத உண்ட வெள்ளைக்காக நீங்க விரும்புறீங்களா என்றதுதான் இப்ப எந்த கேள்வி. அந்த இட்டலிய எல்லாரும் குஸ்போட்லியனா நல்ல நல்லா நன்றீங்களே, அதுக்காகத்தான் விரும்புறீங்களா? சரி, பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்ட வண்ணம் காத்தலிக்கு வாங்குவோம்.

0: அம்மா சரிதா?
1: அம்மா சரிதா
0: அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மாலேயே எனக்கு விளங்கிருச்சு. சரிதா எப்படி இருக்கீங்க? உடல் நலம் நல்லா இருக்கா சரிதா உங்களுக்கு?
0: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
1: கவனமா
0: அதிகமா?
1: அது பரவாயில்ல, கவனமா இருக்கணும். உடல் நலமா
0: இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காமா?
1: அது எப்படி சொல்லுவது? அதாவது கடவுளால படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய யாரும் நாங்கள் நலமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல. உண்மையிலேயே உண்மையிலேயே என்னடா, இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ராஜ்குமார். நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும், அடுத்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க பதில் சொல்ல வர்றீங்க. 5145119739 என்ற என்னுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும் ராஜ்குமார். சரிதா அம்மா, இப்ப என்ன பாருங்க, மனித அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனித உடம்பு, இந்த உடல் அவராலே உயிர் ஊட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்களா செய்ததில்லை. கலவா தேனை தொட்டு இப்படி நக்குனா, அப்படி நாக்குல வச்சு நக்கு என்று செய்தனா, என்னுடைய பல்லே கிழந்து எனக்கு அந்த கைய
0: அவ்வளவு கூர்மையான்னு கேக்காங்க. ஏதோ ஒரு வயல் சின்ன வெட்டு மாதிரி அப்படியே ஒட்டிடுது. உடனே வெட்டம்
2: தெரியலையம்மா.
0: இல்ல இல்ல, பல்லு இப்படியே கையால அப்படியே தேனை தொட்டு
2: அப்படியே வச்சிருந்த நேரத்துல எதுல இடிச்சு அப்ப கை இடிச்சு.
0: இல்ல இல்ல, விரல் விரல் ஆட்காட்டி விரல் அப்படியே தேன்ல தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சு அப்படியே எடுத்தேன். அப்படியே அப்படி பல்லும் கொஞ்சம் படக்கூடியதா அப்படியே சூப்பி எடுத்தேன்.
2: வச்சிட்டீங்க வச்சிட்டீங்க.
0: அந்த பல்லுல ஏதோ ஒரு கீரல் இருந்து கீறிச்சு எனக்கு. ஏதோ ஞாபகத்துல நீங்க கடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுடைய உடலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா?
2: ஆமா,
0: உடல்
2: கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுதுனே தெரியலமோ எனக்கெல்லாம்.
1: உண்மை உண்மையா
2: இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு உள்ள எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு,
1: நடக்கிற மாதிரி இருக்கிற
2: உடல்நிலை அப்படி இருக்குது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு அதுல இருந்து எனக்கு இந்த கால் வலிதான், இது பேருந்து கால் வலி சரியான வழியா இருக்குது. பெயின் அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, வேற எதுவும் இல்ல.
1: நீங்க விட்டமின் டி, விட்டமின் டி எடுக்கிறீங்களா நீங்க? எலும்போடு சம்பந்தப்பட்டபடிய மற்றது அந்த இஞ்சி அப்பா சொன்னது போல அந்த தேங்காயில போட்டு காய்ச்சி அத கொஞ்சம் அந்த நோ வர்ற இடத்துல இருந்து அப்படியே யாராவது ஒரு ஆள் உருவி அப்படியே அதை மசாஜ் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படி செய்து பார்க்கணும். அதாவது உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற நோவோ வியாதியோ ஒரு உண்மையில வீக்கம் வருது அல்லது நோ வருது ஏதாம இருக்குன்றது, அது உங்களால முடியாட்டி இன்னொரு பேரை கொண்டுச்சு நீங்க அதுக்கு மசாஜ், அதுக்குதான் இந்த தெரப்பி கொடுக்கறாங்க இல்லையா? ஒவ்வொரு அப்படி யாராவது பிசியோதெரப்பி, அதாவது அது எப்படியோ ஒரு இன்னொருவருடைய அந்த பாங்கிலே அதை மசாஜ் கொடுத்து அதனுடைய ரத்த ஓட்டத்தை ஓட பண்ணி அப்படி செய்தால் சில வேளைகளில் சில நோய் மாறும்.
2: சரிமா, இப்ப அதுதான் மேற்கொள்ளலாம் இருந்தோம், தான் போகலாம் இருந்தோம்.
1: நிச்சயமா மாறும், அதனால அத நீங்க செய்து பாருங்க, அது தேவைப்படும். அந்த ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சு சில நேரம் சரியான பாங்குல நீங்க இப்ப சில நேரம் ஒரே அடியா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே வலிக்கிறது போல இருக்கு நிறைய நேரம். அப்ப விபத்து நடந்து
2: சொல்றேன்,
1: அப்ப அதை நீங்க உங்களோட உடம்ப நீங்களே தான் பாக்கணும். உங்களால முடியாவிட்டா மற்ற உங்களுடைய பிள்ளைகள் அல்லாடி கணவனை சொல்லுங்க,

0: பார்த்ததுல உண்டு. ஒரு ஒரு நோயாளியுடைய நோயை குணப்படுத்துவது இன்னொருடைய பேச்சு, இன்னொருடைய பேச்சு, என்னுடைய அரவணைப்பு, இன்னொருடைய அந்த வருடல், இன்னொருடைய கவனிப்பு தானம்மா டக்குன்னு எழுப்புறது ஒரு தடவை.
1: கண்டிப்பாமா,
0: அதனால அது தேவை. தனிமையா இருந்து கொண்டு இப்ப எனக்கு நோய் வந்துட்டா, தனிமையா இருந்து ஐயோ ஐயோ நோய் கூடிக்கொண்டுதான் இருக்கு.
1: ஆமாமா ஆமாமா.
0: அப்ப அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு நோய் வந்த உடனே என்னுடைய அன்பு உறவுகளுக்கு 8-9 பேருக்கு ஒரு குரூப்ப
1: போட்டுறேன்.
0: போட்டுட்டு பேசணும்னு அவங்க எல்லாம் பேசுறது நோய் பறந்து. ஒரு ஒரு அரை மணி நேரம் காணும், ஒரு 15 நிமிஷம்
1: காணும்
0: அவருடைய பேச்சிலே போய். அப்ப அது அப்ப அப்படி அதான் தனிமை, மனசின் தாக்கம், அமைதி,
1: அது ரொம்ப பாரமா. தனிமை ரொம்ப கஷ்டம்,
0: அழுத்தம், அழுத்தம்
1: மன அழுத்தத்தை உருவாக்கிறான். அதிகமா மன அழுத்தம் தான் உருவாகும். நோய் போகிற மாதிரி இருக்காது,
0: இருக்காது. திரும்ப திரும்ப உங்களுக்கு இருக்கிற நோய் இல்லாத நோய் எல்லாம்
1: கஷ்டமா. ஆமாமா,
0: இல்லாத நோய் எல்லாம் இருக்கிறது போல இருக்கு. உங்களே எங்கட குரூப்ல சேர்த்துறோம் நாங்க இனி அடிக்கடி.
1: சரி,
0: ஆனா என்ன கொஞ்ச நாள் நீங்க முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு
1: அப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா.
0: இல்ல இப்ப குரூப்ல சேர்ந்தவங்கன்னா அதான் இங்க செய்யறாங்க. சேராமலும் இருக்க முடியுதுல்ல. ஏன்னா நாளைக்கு என்ன என்னமா பேசலன்னு கேக்குறாங்க. பேசி முடிஞ்சா அப்புறம் சொன்னாங்க, அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல நின்று இப்படி தலையில சொல்லி கொண்டிருக்கோம்னா தெரியாது. அதனால பேசணும் அம்மா, கலகலண்டு பேசணும்.
1: சரி,
0: சந்தோஷமா எல்லாரோடையும் ஒரு ஒரு ஜோக், ஒரு மனசு, மனசுல இருக்கிற அழுத்தத்தை அதுல இருந்து மீண்டு ஒரு கொஞ்ச நேரம், அப்பதான் உடம்புக்கு ஒரு உச்சாரமும் உணர்ச்சியும் வரும். அதுலயே இருந்து யோசிச்சு கொண்டிருக்க கூடாது. சரியா?
1: சரிங்கம்மா.
0: இப்ப நீங்க நீங்க சொல்லுங்க, அந்த குஷ்பு இட்லி எந்த ஏன் வந்தது? அந்த அவர் சொல்லிட்டு போன, அவர் சொல்லிட்டு போனாரு. இப்ப உங்கள்ட்ட கேக்கலாம், அதுல சுவை இருக்காது
1: அதுவும்
0: அவங்களோட கருத்து.
1: நம்ம சுற்ற இட்லி நல்லாதான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லமா.
0: இல்ல குஷ்பு இட்லி என்றது, குஷ்பு இட்லி அவர் சொல்ற சுவை இருக்காது வெள்ளையா இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பிடும். அது என்னது,
1: அது என்னன்னு தெரியல. மழை வச்சிருக்கிற தரமும் குஷ்பு இட்லி, இந்த குஷ்புவும் தனியா இட்லி சுருத்தி காமிச்சாங்களா?
0: குஷ்பு இட்லி அது எப்படி சொன்னா,
1: குஷ்பு குண்டா இருக்கிறாங்களா, அதனால குண்டா நல்லா சாப்பிட்டா பெருசா உப்புற மாதிரி இருந்துச்சு இல்ல, குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க போல.
0: ஆனா ஆனந்தம் வித்தியாசமா சொல்றாரு, ஆனந்தம் சுவை இருக்காது வெள்ளையா இருந்தாலும்
1: இருக்கலாமா, வெள்ளையா இருக்கும் சிலது நல்லா சப்பு நிலமா இருக்கும். அத வீட்டுல செய்யுங்க, அவங்க சொன்னது உண்மைதாமா.
0: அப்படிங்க, இது அந்த களவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், அது என்ன அந்த போடுற அரிசியில வித்தியாசம் இல்ல?
1: அரிசி கலர் தானம்மா,
0: வெள்ளையா இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா இட்லிக்கு தஞ்சாவூர்
1: அரிசி நல்லா இருக்கும். ஆமா, அந்த பொன்னி இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வெள்ளையா தெரியும். ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கலர் மங்களா தான் தெரியும்,
0: சாஃப்டா இருக்கும். ஆனா இல்ல ரேஷன் அரிசி
1: சாஃப்டா இருக்கும், உளுந்து நிறைய சேர்த்து நல்லா சாஃப்டா. இப்போதும் அந்த குஷ்பு இட்லின்னு சொல்றீங்களா,
0: அப்படி மாய் வரும். உளுந்து உளுந்து கூட
1: நல்லா இருக்கும், உளுந்து கூட போடணுமா?
0: உளுந்து கூட போட்டா களி மாதிரி வராதா? கொஞ்சம்
1: ஐயோ அது வராதுமா, வராதுமா, வராதுமா, நல்லா சாஃப்டா இருக்கும். அது அந்த மீட்டரிசி தான் நல்லா இருக்காது, இந்த குண்டரிசி
0: குண்டு குண்டு அரிசி எல்லாம்
1: நல்லா இருக்கு. ஆமா, குண்டரிசி நல்லா சாஃப்டா இருக்கும்,
0: வரும் போட்டு உண்மையிலே
1: கூட போட்டாலே நல்லதாமா இருக்கும்.
0: இட்லி வந்து உடம்புக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள், இட்லி தான் நல்ல
1: உண்மையிலேயே. ஆமா,
0: நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சமீபாடு அதுக்கு இருக்கிறது, நல்ல உடனே சமைக்கிறது. அது நானும் இப்ப கண்டுபண்றேன், ஆனா எந்த வீட்டுல குஷ்பு இட்லியா வரையல. நான் சொன்னேன் தானே, மற்றவருடைய தலையில காயம் வரும் ஒரு வகை.
1: இங்க நம்ம வீட்டுல சுற்ற இட்லி சாப்பிட்டா பண்ணாம இருக்கும். நான் சொல்றதோட வீட்டுக்காரர் தான் சொல்லணும். அவரு சொல்லிடுவாரு, ஐயோ இந்த வீட்டுல புத்த வச்சு சல்லு மாதிரி இருக்கும் சொல்லிட போறாரு,
0: சல்லிட போறாரு.
1: ஆமா, சொல்ல மாட்டாரு.
0: இரண்டு சொல்லிகள் கொடுத்து

0: சரிதாம்மா. ஒன்று
1: வந்து அது வந்து முடியாமா
0: மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது
1: முடியல.
0: இது இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது மூன்று எழுத்து. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு, சரியா?
1: அந்த மூன்று எழுத்து சொல்லி சொல்லுங்கம்மா.
0: மூன்று எழுத்து, இது ஒரு உணவு, எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சாப்பிடக்கூடிய, எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். இத மூன்று எழுத்து சொல்லு. இது தெரியாதவர்கள் இல்லை. இது சரி,
1: இனிப்பு வந்தாலும் நாலு எழுத்து வருது.
0: சரி,
1: மீண்டு வரேன்.
0: நன்றி நன்றி சரிதா, நினைஞ்சு கொள்ளுங்க.
1: நன்றி.
0: எங்கே காட்டளைக்கு ராஜ்குமார், நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, நான் அடுத்த இணைப்புக்கு வர சொன்னேன். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா ராஜ்குமார்? அடடா, எங்க இணைஞ்சு நீங்க ஏதோ ஒரு பதில கொண்டு வர இருந்தீங்க. இணைங்க ராஜ்குமார். ரெண்டு இணைப்புகள் இருக்கிறது, 5145119237 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கங்களும் இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க.

ஏற்கனவே வந்து நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். யோசிச்சு பதில் தான் சொல்லணும் அண்டு இல்ல, நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இதுல நீங்க இந்த இரண்டையும் மிக இலகுவான இரண்டு சொற்கள், இரண்டு சொற்கள் எங்கே பார்க்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன், இதுவும் மனித உடல், மிருகங்கள், பறவைகள் இவற்றில் இருக்கிறது. நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல் இங்கே பார்க்கலாம். மூன்று சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கோ, இணைந்து சிறப்பிக்கலாம் நீங்கள். எங்கே நாலே நாலு பேர் தான் இப்ப வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் இந்த யோசிச்சு கொண்டிருக்கணும் இணைங்க. இந்த மற்றதை பற்றி பேசலாம், குஷ்பு டெலி என்னன்னு பேசலாம், இதில் பற்றி ஆராய்ச்சிகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் நாங்க. சரியா, சில விடயங்களை

0: மனிதர்களின்மே பல ரகம் இருக்கிறது, பல ரகம் இருக்கிறது. இப்ப பேச்சுல வந்து பழக்க வழக்கம், பேச்சுல பல ரகங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு ரகம் எல்லா மனிதனையும் வாழ வைக்கும், அது என்ன தெரியுமா? கலகலவென்று பேசுவது, நினைவது, பேசுவது, மற்றவர்கள் நுகடிக்காமல் பேசுவது, அது அந்த ஒரு ரகம் மட்டும் எல்லாரையும் வாழ வைக்கும். வாழ வைக்கிறவர் ஒருவர் வாழ வரட்டும். வாங்க போறங்க, வாங்க வாங்க. வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்போ நலமாக இருக்கின்றது.
0: அன்றைக்கு உங்களுடைய குரல்ல அந்த பாட்டை போட்டோன்னு பாலமுரளி கிருஷ்ணா, கே ஜி ஜோஸ்தாஸ் அவர்களை சொன்னார்கள், ஜெயச்சந்திரனை சொன்னார்கள், எல்லாரும். உண்மையிலேயே அருமையான குரல் உங்களுடைய அந்த பாடல் கேட்க அப்படித்தான் இருந்தது. அது அது அது என்றால் அந்த மலையாள மண்ணுக்கு இருக்கிற அந்த தன்மை, அங்க இருப்பவர்கள் அநேகமாக நான் பார்த்திருக்கேன். பாடகர்களோ யாருக்கு இருந்தாலும் பாட சொன்னால் அவர்களுடைய குரல் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அது ஒரு அந்த தன்மை அந்த மலையாளத்தில் இருக்கிறது என்பது நான் ஊகித்துக் கொண்டேன். எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுதான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க தமிழ் பையன் ஆகிட்டீங்க, இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல? அது யாருக்கும் கிடைக்காது. உங்களை வீட்டுல அப்படி இட்லி செய்யறது இல்லையா? குஷ்பு இட்லி
1: சொன்னது குசுப்பு இட்லியா? என்ன
0: இல்ல, குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி. அவ இட்லி அவச்சு அவிக்கிற அவிக்கிறது இல்ல, அவ வீட்டுல அவச்சு அவசப்பட்டுருவான். குஷ்பு இட்லி என்ன சொல்றாங்க,
1: அதாவது குசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லி, குசுப்பு இட்லியில
0: எப்படி குசுப்பு மாதிரி எப்படி இருக்கு?
1: இட்லிக்கு இல்ல, இப்ப குசுப்பு இட்லின்னு பேர் வந்திருக்கு. அது எப்படி வந்தது அந்த பேரு?
0: அதைத்தான் நான் கேக்குறேன். அதுக்குத்தான் இப்ப அவர் சொல்லிருக்காண்டா வெள்ளையா
1: இல்ல. எனக்கு இந்த குசுப்பு என்றது ஏதாவது பூ இருக்கு,
0: பூவா? குஷ்பு இல்லையா?
1: அந்த பூ,
0: பூவன், பூவன்டா மலர்.
1: கேரளா
0: பூவன்டா எல்லாமே மலர்.
1: இல்ல, இங்க கேரளாவில வந்து சில இட்லிகள் நல்ல இட்லி இருந்தா இப்படிதான் சொல்றேன். எப்படி தெரியுமா? ஐயோ, அந்த கடையில, அந்த கடையில இட்லி வந்து பூ மாதிரி இருக்குது. அப்ப அதே மாதிரி இந்த குசுப்பூ என்றது பூவா? திரைப்பட நடிகை பூவா? எதை பத்தி சொல்லு.
0: இல்ல, இப்ப நாங்களும் சொல்லுவோம். எப்படி என்றா பூ மாதிரி இட்லி என்று சொல்லுவோம். பூ போல
1: அப்ப இந்த குசுப்பு என்ற திரைப்பட நடிகையோட பெயர் போட்டுருக்கு இட்லிக்கு.
0: அது அவளுடைய பெயர் குஷ்பு. அவனுக்கு பேர் குஷ்பு. பாருங்க ராஜ்குமார் வரணுங்க. ராஜ்குமார் வணக்கம், வாங்க. இது
2: வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் கசீர். வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம்.
0: இந்த குஷ்பு இட்லி, இந்த குஷ்பு இட்லி தனக்கு கிடைக்கலையா? ரமேஷுக்கு
1: சாப்பிடுறதுக்கு அதிகம் சாம்பார் தேவையில்ல.
0: கேளுங்க.
2: வேணும் வேணுங்க, அதெல்லாம் வேணும்.
0: வேண்டாமா, அதுக்கு வந்தா வேணாமா, சும்மாவே சாப்பிட்டுருவாரு அப்படித்தானே.
2: இதுல என்னன்னா, பிஸ்கட்ல வந்து கெட்டு போகாது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நல்லா சுட்டுருவாங்க, எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
0: அப்படியா? ஒரு கேள்வி கேட்க போறேன், எனக்கு எனக்கு பயமா இருக்கு, கேளுங்க.
1: இல்ல, இந்த குசுப்பு இட்லி என்ற பெயர் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இட்லிக்கு பெயர் இருக்குதா இந்த மாதிரி?
2: ஆஹா, இட்லிக்கு இது இந்த அம்மா பெயர் தான். இப்ப வந்து எஸ்எம்எஸ் படத்துல இருந்த கதாநாயகி பேரு, அவங்க பேர் வைக்கலாம் எல்லாரும் தீர்மானம் போட்டிருக்காங்க.
0: என்ன
2: மோத்துவாணி, என்ன மோத்துவாணி, அஞ்சிகா மோத்துவாணி, அஞ்சிகா மோத்துவாணி பேர் வைக்கலாம். ஆமா, இளைய தலைவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த
0: வர போதா?
2: ஆமா, வரப்போகுது. அடுத்த தலைமுறை வந்து அதை வந்து கேட்டிருக்காங்க. ஆமா, குஷ்புக்கு மாத்திரா அன்சிகா மாத்திரா நீ இட்லி கொடுங்க.
0: அவருக்கு
2: குசும்பு அதிக
0: கேள்வி கேக்குறாரு பாருங்க. தமிழ்லயே பேச பழகி விட இங்கள்ட்டே கேள்வி கேக்குறாரு. குஷ்பட்லிய பத்தி தெரிஞ்சவர் வந்திருக்காரு, இன்னொரு தர் பாருங்க. இவர்தான் ஆரம்பிச்சே ஆரம்பிச்சது. வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜகுமார் ஐயா. வணக்கம் சொல்லுங்கண்ணா.
0: பாருங்க, நித்ரி ஆனந்தவர்
2: நினைவுல வந்திருக்கு அவருக்கு.
3: இல்லம்மா, இருட்டு நேரத்துல இவ்வளவு இருட்டு, இங்க இட்லிய பத்தி பேசினதும் சரி, சூடா ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாமேட்டுதான்
0: வந்தேன்.
2: கறிக்குழம்பு, கறிக்குழம்பு நல்லா இருக்கும், காம்பினேஷன்
3: அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். நச்சின்
2: ஆமா,
3: அது குஷ்பு இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் நல்லா.
0: பாருங்க, ஆனந்தன் சொன்னார் வெள்ளையா சுவை இல்லாம இருந்தாலும் குஷ்பு இட்லி. நீங்க என்ன சொல்றீங்க செல்வகுமார்?
3: அது அல்லம்மா, அப்படி இல்லம்மா. வெள்ளையா நல்ல சுவையோட இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது வந்து சுவை வந்து நம்ம வைக்கிற சட்னி சாம்பார்லதான் சுவை ஏறது. இட்லி இட்லி எப்பயும் சப்புனுதான் இருக்கும். இட்லிக்குன்னு என்ன சுவை இருக்கு? லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த மெதுவா இருக்கும் இட்லி. புது மாவுல ஊத்துனீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும்.
0: நல்ல பழசம் நாரஞ்சு
3: ரெண்டு மூணு நாள் புளிச்சுன்னா அது புளிச்சு ஓவரா புளிச்சு போய் அந்த டேஸ்ட் போயிடும். அந்த கரெக்டான பக்குவத்துல சேரும்.
0: இப்ப குஷ்பு இட்லி
3: ஒரு ராஜகுமார் ஐயா சொன்ன மாதிரி கறி குழம்பு ஊத்தி இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியோட இதே நீங்க சொல்ல முடியாது, அப்படி இருக்கும்.
2: பத்து ரூபாய்க்கு
1: என்ன
0: இருக்காது? என்ன இருக்காது?
1: இல்ல, இட்லி இட்லி இப்ப அண்ணன் சொல்றதா, இட்லி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஊத்துற சட்னி சாம்பார் தான் நல்லா இருக்கும். இட்லி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: இட்லியும் நல்லா இருக்கணும், இட்லியும் நல்லா இருந்தா தான் குழம்புல.
2: செல்லுக்குமாரி சொல்றது பார்த்தா வேற கவுண்ட் பண்ணி சொல்ற டைலாக்
0: என்ன
2: வருது? கோழிக்குழம்பு ருசியா இருந்துச்சு. கோழிக்குள்ள குழம்பு ருசி தான் அவ்வளவுதான். போச்சு
0: பாருங்க. அப்ப இட்லி நல்லா இருக்கணும் உண்மையிலே. அது ஆனா ஆனந்தம் சொன்னதும் ஜீரணிக்க முடியாது எனக்கு. எந்த சுவை இருக்காதம்மா?
2: அது அது தப்புமா?
0: குஷ்பு இட்லி சாப்பிடலாம் சரியா இல்ல
2: சாப்பிடலாம் சாப்பிடலாம்
0: சரியா சாப்பிடலாம்
2: அவரு ஈரோடு ஈரோடு முடிச்சு அப்படின்னா பேர் வந்துச்சு அப்படின்னா குஷ்பு இட்லி ஏன் பேர் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஊத்துனது புஷ்ன்னு நந்தி மாதிரி குஷ்பு காண மாதிரியும் சொல்லுங்க வேற சுத்தி வச்சு பேசாதீங்க அந்த இஜியை பார்த்து குஷ்பு சீன்ட்டா
0: புஷ்க்
2: அதாவது ஆமா
0: புஷ்க் இருக்கிறதுனால குஷ்பு குஷ்பு
2: சீன்ட்டா
0: உண்மையா கேரளால இருக்கும்போது பாரத் ஹோட்டல் உங்களுடைய பஞ்சு இட்லி அந்த அது பெருசா இல்ல சின்னது சின்னதுதான் அப்ப அந்த இட்லியில சுவை அது
1: அது
0: பெருசா இல்ல மொத்தமா இல்ல ஆனா சரியான சோ
2: மல்லிகைப்பூன்றதா
0: சின்ன சைஸ் தான் நல்ல அதாவது அந்த எப்படின்னா மல்லிகைப்பூ இட்லி சொல்றாங்க அப்படி ஒரு பேர் இருக்குல்ல அந்த
2: இட்லி
0: இட்லி இட்லி இட்லி இட்லி
1: புட்டு நமக்கு தெரியாதா
0: புட்டு தெரியாதா புட்டு அது அந்த அது புட்டு நிறமா இருக்கு இட்லி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சாப்பிடற இல்லையா ரதீஷ் பாடகர்
1: ஜெயச்சந்திரன் மட்டுமில்ல
0: எல்லா பாடகர்களும் அங்கதான் வந்து சாப்பிடுறார்கள் அந்த கடையில அவ்வளவு காலையில 6 மணிக்கு முதல்ல கியூ நிக்கும் அங்க திறக்கிற முதல்ல எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கட் பூ பூவ டக் டக் சாப்பாடுகள் எல்லாம் உணவு வகை அத்தனையும் டேஸ்ட் நல்ல கிளீன் நல்ல டேஸ்ட் நல்ல நல்ல அந்த கடைகள் ஏறணும்னே சாப்பிடணும் போலன்றது இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல நானும் சொன்னேன் காலையில எழும்பணும்னே அதே ஞாபகமா காலையிலேயே குளிச்சு நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு அந்த சாப்பிட அங்க போறது
2: கேரளம் எந்த இடத்துல எந்த இடம் கேரளால
0: திருச்சூர்
2: திருச்சூர் ஒரு பாட்டு வரும்லமா நம்ம ரிசித்தான் இந்த பிறவி வந்த மாதிரி ஆமா அம்மா வந்து அவ்வளவு ரசனையோடு சாப்பிடுறாங்க
0: இல்ல உண்மை அந்த இன்னொரு தோசை வந்து என்ன தோசை ரதீஷ் அது மேலுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தோசையும் அதுவும் அதுவும் இன்னொரு அந்த சம்மந்தி என்னது சம்பல் காய்ச்சி அதுவும் கொடுத்தாங்க அதுவும் சூப்பர் அதுவும் அது ஒரு தோசை காணும் ஒரு தோசையும் மிச்சம் ஒரு அரை அரை தோசை காணும்
2: உட்காந்து பேசுறேன் பழையபடி பசி வராது எனக்கு அப்படி போகணும் இன்னைக்கு பேசுறதுக்கு பார்த்து வீட்டுல சண்டை வர ஏங்க இப்பதான் சாப்பிடுவோம்
0: இல்ல உண்மையிலே உண்மையத்தான்
2: சொல்லிருக்காரு
0: உண்மையத்தான்
2: வசிதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு
0: உண்மையத்தான் சொல்றேன் சிறப்பு அந்த உண்மையா அந்த சாப்பாடு ஒரு எங்கேயிருந்தாலும்
1: நல்லா இருக்கும்
0: டீ நல்லா இருக்கும் டீ நல்லா இருக்கும் அந்த டீ
2: உலகத்துல உலக உலகத்திலேயே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க இது ஒண்ணுதான் நிரந்தரமானது இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா நிம்மதியா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது
3: இதுதான் உண்மையானது. எத்தனையோ சொத்துகள் பணங்கள் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் வயிறுக்குள்ள சாப்பிட்டமா அதில் உண்டு. மிகப்பெரிய ஒரு
0: இன்னொரு இதண்டா, இன்னொரு அந்த அதிசயம்டா நான் சொல்றேன். அந்த அதனுடைய டேஸ்ட், அந்த அளவு எல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி இருக்கு.
3: ஒரே மாதிரி ஆள் செய்யறாங்கல்லமா, ஒரே அளவு ரேசியோ, ஒரே மாதிரி செய்யும் போது ஒரே டேஸ்ட் தான் வரும்.
1: அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கிற அந்த ஓனர், ஹோட்டலோட ஓனர் முதலாளி, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அது புது புது சொல்லி கொடுக்குது மாதிரி செய்வாங்க. அதனால இப்ப ஒரே மாதிரி இருக்காங்க,
0: ஒரே மாதிரி தான் இருக்குது.
1: முதலாளி
3: சாம்பார் சட்னி
0: அதுவும் ஒரே டேஸ்ட் தான். அந்த அதுல ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட நீங்க
1: இதுக்கெல்லாம். அதாவது சில ஹோட்டல்ல வந்து முதலாளிமார்கள் கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யாது, ஆனா இங்க இருக்கிற ஆளு வந்து புதுசா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் கிச்சன்ல, அது கரெக்ட் அப்படிதான் செய்யணும், அப்படின்னு அந்த டேஸ்ட் வரும். அப்படி
0: சொல்லுங்க,
2: இந்த கொப்பைக்குள்ள பார்முலா மாதிரி அப்படியே ரகசியமா
0: மெயின்டைன் பண்றாங்க. மற்றது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அங்கேயே தான் தூங்கி எழும்புறாங்க, சரி, அந்த டைமுக்கு எழும்புறதுக்காங்க.
1: மட்டும் இல்ல, இதுல கெமிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல. கஷ்டம் வந்து அங்க கிச்சன்ல மத்தியத்துல எல்லாத்துலயும் கேமரா
0: வச்சிருக்கு, மற்றது நல்ல கிளீன், நல்ல கிளீன்,
2: நல்ல கிளீன். பாத்தீங்கன்னா
0: சொல்லுங்க,
1: அதுவும்
0: எல்லாருக்கும் தெரியுது.
1: என்ன
0: செய்கிறார்கள் பாக்கலாம் நீங்க அதுக்குள்ள, அது உண்மையா ஒரு அந்த நல்லதை.
1: நாங்க
0: எல்லாரும் வாங்க, ஒரு மாதம் அங்க தங்கலாம். ரதீஷ் தான் ஒவ்வொரு நாளும்
2: ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா எங்க இருக்கு?
1: ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான், ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரலாம். அவ்வளவு
2: பேர், கடை பேரு
0: கனடாலே தெரியுதுங்க, கனடால ஒட்டவால கொக்கனட் லகூம் அண்ட் ஒரு மலையாள பெரிய கடை, அதுவும் எல்லாரும் விரும்பி போறாங்க. அங்க அங்க நாங்களும் போயிருக்கிறோம், எல்லாரும் அதாவது எல்லா இனத்தவர்களும் அங்க சாப்பிடுறாங்க, அங்கேயும் ஃபுல் தான். அங்க போய் சொன்னா நல்லா இருக்குது பாரத் ஹோட்டல்ல சாப்பிட, ஐயோ அவங்களோட ஒப்பிடாங்க எங்களை என்று சொல்றாங்க அவங்க. அவங்க பாரத் ஹோட்டல்ல அது என்ன,
1: அது மட்டும் இல்ல மீராமா, அந்த பாரத் ஹோட்டல்ல ஒரு இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் அவரு பெரிய பெருசா ஹோட்டல் கட்டவில்லை. இப்போ
0: அதே அளவுல தாங்க இருக்குது, பெருப்பிக்கல, அதுதான் அந்த ஹோட்டல் சைஸ் அவ்வளவுதான். இவ்வளவு சனம் வருது, கியூல நிக்குது, என்ன பெருப்பிப்பா, அவருக்கு இடமெல்லாம் இருக்கு, பெருப்பிக்கல, அது என்ன தெரியல, அந்த அளவுலயே வச்சிருக்கிறார் அவர். அதாவது எங்கட ஊர்லயோ அல்லாட்டி இந்த கனடா நாட்டிலயோ இந்த கியூல நின்று நான் சாப்பிட்டது இல்ல இங்கேயா, சரியா? இந்த கோயில் திருவிழாக்கு போனா கூட எல்லாரும் கியூல நின்று போய் சாப்பிடுவாங்க, நின்று அதுல வாங்கணுமன்றதுக்கான முதலே வாங்க. எல்லாம் முடிஞ்சா பிறகு எல்லாம் ஒருவரும் இல்லையாண்டா போய் அந்த தட்டுல அதுல எடுத்து தாங்கன்னு கேட்டு வருவேன் கியூல. ஆனா கியூல நின்று சாப்பிடுற பாரத் ஹோட்டல் தான், காலையில குளிச்சு மொழி எல்லா மொழியும் ஆயத்தமா
1: இருப்பேன். இல்ல இல்ல, திருப்பதி பகவான கும்பிடுறதுக்காக நீங்க போன அந்த டைம்லயும் கியூல
0: நின்றது இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் குளிச்சு முழுங்க நல்லா, அதெல்லாம் ஒளி போக்கு அவ்வளவுதான். அந்த சாப்பாட்டுங்க உடனே ஓடி போய் அதுல நின்று கியூல முதலே நின்று போறோம். காலையில 6 மணிக்கு முதலே நாங்க அதுல போய் நின்றா தான் உள்ளுக்குல எங்களுக்கு முதல்ல சுட சுட.
2: அப்ப அங்க பொங்கல் எல்லாம் இருக்குமாமா? பொங்கல்
0: எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம்
2: காலையில 6 மணிக்கு நீங்க குளிச்சு முடிவு வெண்மங்கள் சாம்பார் சாப்பிட்டா அது நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: ஆனா உண்டு மாமிசம் ஒன்றும் அங்க இல்ல, நான்வெஜ் ஒன்றும்
2: நான்வெஜ்
0: இல்ல இல்ல இல்ல அங்க.
1: இல்ல இல்ல
0: வெஜிடேரியன் ஹோட்டல் இல்ல அது சாப்பாடு கிடைச்சதுக்கு என்ன அவ்வளவு ஒரு
3: நீங்க பெருமைப்படுறீங்க எங்களுக்கு சாப்பாடு பசிக்கும்
2: அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பி சொல்லுங்க இங்க ஆர்டர் போடுங்க
0: பக்கத்துலயே அந்த ஹோட்டல் இருந்திருந்தா ஒரு கரைச்சலும் இல்லை இங்க சூப்பர்
1: ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு அஞ்சு இட்லி பார்த்து வாங்கி போய் சாப்பிட்டேன். ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது இப்போ வீட்டுக்குள்ள
0: சாப்பிடுவோம்.
1: இந்த இட்லிக்கு கொடுக்கற சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாது.
2: வெள்ளம் போடுவாங்க வெள்ளம் கர்நாடகா மாதிரி வெள்ளம் சேர்த்துவாங்க சாம்பார் பூசணிக்கா பூசணிக்கா போட்டாங்கன்னா இனிப்பு வந்து வெள்ளம் பூசணிக்கா பூசணிக்கா போட்டா இனிப்பு வரும். அந்த வெள்ளம் போட வேண்டாம் பூசணிக்கா வெள்ளம் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு வந்து
1: பூசணிக்கா வெள்ளம் இருக்கிற பூசணிக்கா
2: சிகப்பு கலர்ல இருக்கும்
0: மஞ்சள் மஞ்சள்
2: மஞ்சள் மஞ்சள் பூசணிக்கா
0: என்ன உண்மையிலேயே இந்தியாவுல உங்களோட நாட்டுல என்ன அந்த பிடிச்சதுண்டா எந்த நேரமும் நாங்க சாப்பிடலாம். எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருக்கே ஒரு டீ கடை திறந்தான் இருக்கும் சுட சுட டீ ஏதாவது
3: திண்டுக்கல்லம்மா ஒரு கடை பிரியாணி எப்ப போனாலும் சரி சுட சுட பிரியாணி அதே மாதிரி ஆமா அதே மாதிரி உள்ளே டேஸ்ட்மா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டேஸ்ட் வந்துச்சோ அதே தான் கொஞ்சம் கூட மாறவே
1: மாட்டேன்.
3: ஆமா ஓனர் அதே ஃபார்முலா அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க.
2: எங்க ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறாங்க கடையில
3: அப்படியே மாறமா மாறாம இருக்குமே ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா டேஸ்ட் மாறி இருமே.
2: அது ஒரு பெரிய கதைக்கு ஃப்ரிட்ஜ் கதை பிறந்தது
0: வீட்டுல எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறபடியா தான் அந்த சுவை மாறாம ஒரு நாளும் சாப்பிடுறீங்க அப்படித்தானே ராஜ்குமார்.
2: சேர்மான சேர்ந்து நடக்கும்
3: பிரிட்ஜுக்குள்ள வச்சா டேஸ்ட் மாறத்தான் செய்யும் ருசி மாறி
0: அது ஒரு நாளும் சாப்பிட்டா ருசி அதே ருசி தான் தெரியும் இல்லையா.
1: சாப்பாடு இருந்தாலும் நம்ம வீட்டுல சுட சுட வச்சு சாப்பிடறதா அது சூப்பர் டேஸ்ட்
0: சூப்பர் டேஸ்ட்ங்க. சரி இப்ப நாங்க குஷ்புவோட இருந்துட்டு இப்ப நான் ஒரு மூன்று சொல்லி சொன்னேன் ராதேஷுக்கு கண்டுபிடிக்க எல்லாமே அவருக்கு இருந்தாலும் அதாவது இது ஒரு உணவு மூன்று அழுத்து சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் நான் உணவு மூன்றெழுத்து சொல். அடுத்தது இது மனிதர்கள் மிருகம் பறவை எல்லாத்திடமும் இருக்கும் இதை கண்டா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம் ரெண்டு எழுத்து சொல். அந்த அதுல இருக்கிறத நான் கண்டா இப்படித்தான் சொல்லுவோம் அது ரெண்டு எழுத்து சொல். மற்றது மனிதர்களிடம் மிருகம் பறவை இடம் இருக்கும் நாலு எழுத்து சொல்லும் இருக்கிறது இதை கண்டா அப்படித்தான் நாங்க சொல்லுவோம் நாலு எழுத்து சொல்.
3: மூணு ஏமா மூணு எழுத்து சொல்லும் ரெண்டு எழுத்து சொல்லும் நாலு எழுத்து சொல்லு எல்லாமே ஒரு ஒரு ஒண்ணு சார்ந்தது ஒண்ணு சார்ந்ததா வருதா
0: இல்ல இல்ல
3: அது வேற இது வேற
0: எல்லாம் வேற எல்லாம் வேற இது நான் உணவு என்று சொல்லி இருக்கிறேன். முதலாவது வந்து உணவு மூன்று எழுத்து சொல்
3: இட்லி இட்லி மூணு எழுத்து இட்லி
0: இட்லி தான் நீங்க சொல்றீங்க இட்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க இட்லி இல்ல
3: இட்லி இல்லையா
0: இல்ல
1: இல்ல
0: இல்ல இல்ல அது சுவை வந்து அதை எந்த சுவையில நீங்க செய்யலாம் அந்த உணவை எந்த காரமா செய்யலாம் நீங்க மற்றது உப்பு போடலாம்
3: செய்யலாமா
0: இனிப்பாவும் செய்யலாம் செய்யலாம் முடியும்
3: லட்டு லட்டு
0: உங்களுக்கு விருப்பமா இருந்தா லட்டு காரம் போட்டு செய்வாங்களா அப்ப மூன்று பேரும் கூட பாருங்க மற்ற யார் வர்றேன்னு பாப்போம் நன்றி.
2: தயிர் சொல்லாமா? தயிர்
0: இல்ல, தயிர் இல்ல, தயிர் இல்ல.
2: சரி, நன்றி நன்றி.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக 11:15 பாருங்க. சரியா 11 ஆயிருச்சு. வந்திருக்கிறவர்கள் வந்து 6 பேர். யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்புக்கு வருபவர்களை நீங்க அழைச்ச உடனே எனக்கு தெரியும். அதனால நான் உங்களோட பேரை சொல்லி இருப்பேன். யாரும் அழைக்கல. எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது என்ன செய்யறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல, வரவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் 24 இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 24 நான் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். அதனால உறவுகளுடைய நிலைமை, உறவுகளுடைய தன்மை, உறவுகளுடைய மனம் என்ன சொல்லுகிறது, ஏன் வரவில்லை என்பது எந்த மனமே ஊகிக்கும். அது உண்மையாத்தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி கவலை கொள்றது இல்ல. முடிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தா வாங்குவோம். இந்த பதிலுக்குத்தான் வரவோம், தெரிஞ்சாத்தான் வரவணும் இல்ல. வந்து பேசலாம், பேசிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். அல்லாட்டி கடைசி வரை இந்த மூன்றோடைய தான் போகுது, யாருமே கண்டுபிடிக்கணும். பாடலை தொடருவோமா? ஆனந்தன் குஷ்போடலியோட போன நீங்க தமாஷா தான் நாங்க பேசினேன். அதை நினைச்சிட்டு வராம இருந்தாங்க, சும்மா நாங்க தமாஷா தான் பேசினேன். உங்களோட கருத்து சரியா இருக்கலாம், ஒல்லையா இருக்கும், சுவை இருக்காம இருக்கலாம். அண்டு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது என்ன உப்பு போடாம வச்சிருப்பார்கள் அவர்கள். சரி.

0: அடுத்தவர் வர்றார் பாருங்க. துணைப்பு வந்துடுச்சு எனக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அந்த ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களோட துணி உங்களுடைய குரல் வளம் எல்லாம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. ஒரு ஊர் நீங்க கேட்டு வாரீங்களா தெரியல, நல்லா இருக்கிறீங்களா?
1: இட்லி குஸ்பு பத்தி பேசி எனக்கு பசிச்சிருச்சு.
0: குஸ்புட்டிலிதான் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு குஸ்பு சோறு, குஸ்பு சோறு கொடுத்தாங்கல்ல, ஒரு குண்டாளமான கரண்டி எடுங்க, குண்டாளமா அந்த அந்த கரண்டிக்குள்ள, அந்த அந்த ஆப்பையான கரண்டிக்குள்ள இந்த குஸ்பு சோரை போட்டு நல்லா நல்லா கையால வச்சு அமத்துங்க, நல்லா அமத்தன அமத்தி போட்டு அப்படியே டக்குன்னு கோப்பையில அப்படி ஒரு இதை அடிச்சு எடுத்தீங்கன்னா அது இட்லி வட்டமா இருக்குங்கல்ல.
1: குஸ்பு சோறு இட்லி
0: செல்லகுமார்
1: ஐயா சொன்ன
0: வடைய சொல்லுவாங்கல்ல, மெது வடை, அந்த மெது
1: வடை,
0: சில வடை வந்து
1: அதனால மிருதுவா இருக்கும், அதனால மெது வடை,
0: மெது வடை அண்டு வச்சிருப்பாங்க.
1: பருப்பு வடை,
0: அது வந்து ஆமாவடை,
1: ஆமாவடை ஆமாவடை கோடு மாதிரி கல் மாதிரி இருக்குனாலயா,
0: கல்லு தெரியாது, ஆமைய கவுண்ட் போட்டா இருக்கு.
1: உண்மையா
0: எனக்கும் தெரியாது, அப்படி சொல்லுவாங்களா ஆமாவடை என்று? இல்ல, ராள் வடை கேள்விப்பட்டிருக்கேன். ராள்ன்றது அந்த இறால் வடை, இறால் வடை மேலுக்கு அந்த வடையில அந்த பருப்பு வடைக்கு மேல அந்த ராளை பொறிச்சு அப்படியே வச்சிருப்பார்கள் நினைக்க, அப்படியே அதுல அதுல அப்படியே பொறிக்கும் போதே அப்படியே வச்சு பொறிச்சிருப்பார்கள், அது ராள் வடை என்பார்கள். இது ஆம வடைய நான் காணேன, உண்மையான கேள்விப்பட இல்ல, ஆம வடை செல்வகுமார விட்டுட்டான், செல்வகுமார விட்டுட்டான், ஆம வடைய
1: கட்டுறீங்க,
0: கண்டுபிடிச்சீங்களா இத எங்க மூன்று
1: கண்டுபிடிச்சேன்? இட்லி வந்தேன், அந்த ரெண்டாயிரத்தி சொல்லு எனக்கு தெரியலம்மா, நாலாயிரத்தி சொல்லு வந்து அதுவும் தெரியல,
0: இப்படி சொல்லுவோம். அந்த ரெண்டும் அதுதான், இத பார்த்த உடனே டக்குன்னு சொல்லுவோம்,
1: மனிதர்கள்ட்ட கண்டாலும்
0: எல்லாத்துலயும் இது இருந்தா இருக்கும், ஆனா இருந்தா இத கண்டோம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து, மற்றது வந்து உணவு, மூன்று எழுத்து சொல் உணவு,
1: குணமா உறுப்பா,
0: அது உடல்ல எப்பாகத்திலும் இருக்கும். அந்த நாலெழுத்தும் ரெண்டு எழுத்தும் மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எப்பாகத்திலும் இருக்கும்,
1: இருக்கும், இருக்கும். அதை கண்டால், அதை கண்டா நம்ம சொல்றது வந்து அந்த
0: சில நேரத்துல, சரி சில நேரத்துல அந்த ரெண்டு எழுத்து சொல் சில பாத்திரங்கள்ல, சில நகைகள்ல கண்டாலும் சொல்லுவோம் நாங்க. சில நேரம் சில பேர் அப்படி பேசுவார்கள், அதை கண்டோம்னு, என்ன இது இருக்கு என்று சொல்லுவார்கள், என்ன இதுல இருக்கு, அப்படி ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், அதுலயும் சொல்லுவார்கள், அப்படியே அதுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா கூடுதலாக மனித உயிரினங்களுக்கு இருந்தா டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவோம்.
1: சவணம், சவணம் வேற எங்கேயும்
0: இல்ல, இல்ல பன்னெண்டு மணியோட ஜாம் ஜாமன்னு மூன்று மூன்று சொல்லோடய போக போறோம் பாருங்க.
1: அப்பா விட மாட்டேன், விட மாட்டேன்,
0: கட்டிக்கால யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்,
1: இன்னொரு தடவை கொடுங்க.
0: உறுப்புகள்லயும் இருக்கலாம் இது சில நேரத்துல உடல்ல எங்கேயும் இருக்கலாம் உடல்ல
1: இருக்கலாம். ஆனா அது ஒரு உறுப்பு தானே,
0: இல்ல அது உறுப்புன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம்
1: வெளியிலிருந்து வந்து இருக்கும் ஒட்டிருக்கும்.
0: இல்ல வெளியில இருந்து வந்து ஒட்டாது உங்கள்கிட்ட. நீ எல்லாமே நீங்க சொல்லுங்க நல்லா இருக்குது. வெளியில வந்து எனக்கு சொல்லுங்க நீங்க வெளியில இருந்து வந்து ஒட்டுவாங்க உங்கள்கிட்ட என்ன
1: பேசி
0: வேற என்ன
1: வேற வந்து பூ பூ வந்து ஒட்டும்
0: வேற
1: வேற
0: என்ன இந்த காலத்துல
1: ஒன்று. ஆமா ஆமா
0: என்ன
1: உடலோட சேர்ந்தது இயற்கையாவே இருக்காது.
0: மீண்டும் இணைஞ்சு
1: கொண்டாடி
0: ஏழு பேர் வந்திருக்கீங்க. இதைத்தான் சொல்லணும் வண்டியில் நீங்க வந்து பேசிவிட்டு போகலாம். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன். தெரியாதால சரி நாங்க வேற என்ன என்ன சொல்லக்கூடாது. தெரிஞ்ச தெரியலையும் அங்க வந்து இணைஞ்சு பாடலை கேட்க பாடல் இல்லை பாடல்ன்றது இனி கேட்கறது என் வாயாலேயே சொல்ல மாட்டேன். நான் இந்த பாட்டு நிறைய கேட்க

சரியாக 11:24 அது இந்திய இலங்கை நேரம், கன்னிய நேரம். சரியா 1:53 மேடம். என்ன எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, கட்டிக்கார பிள்ளைங்க, நீங்க ஓடி வாங்க, ஓடி வந்து சொல்லுங்க உங்களால முடியும். உங்களோட நானும் நீங்க சொல்லுவீங்க. 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன், பிரயோசனம் இல்லாம போச்சு. 3 சொல்லோடையே நிக்கிறேன். 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன். இது காணவும் தெரியாது, என்னடா டக்கு டக்கு டக்குன்னு அப்பாட்டி எல்லாம் வந்து சொல்றீங்களே. அட நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நீ சத்தத்தை காணல. சரி, ஒரு பாட்டு கேட்கலாமா? எங்க பாக்கலாம், நினைப்புக்கு வாங்க. எல்லாரும் சத்தம் போடாம, நீங்க தூங்குற நேரம் தான், இல்லாம இல்ல. எங்க நினைப்புக்கு நீங்களா வந்து இத என்னன்னு சொல்ல பாருங்க. முடிஞ்சா அந்த சாப்பாட்டு வகையை பற்றி ஏதாவது சொல்லணும். இங்கே பார்க்கலாம்.

0: 네, 감사합니다. 다음. பதினோரு மணி 29 நிமிடம். யாருமே வரல. சரி, என்னோட அரைமணத்தையெல்லாம் நல்ல பாடல்கள் எடுத்து வந்துட்டு போனா, இது இது இது இது சரி, ரெண்டு எழுத்து சொல்லு. கூடுதலாக காவல் நிலையத்தில், காவல் நிலையத்தில் இதை பார்க்கலாம். வணக்கம் வாரம். வணக்கம்
1: அம்மா. அமௌண்ட் வணக்கம். அமௌண்ட் எடுத்து உணவுத் துறையில வந்து கஞ்சி. அம்மா
0: கஞ்சி கிட்டிக்காரன் புள்ளியா சொல்லிட்டான். ஒரே பொருள் சேர்த்தா அது வேற வேற டேஸ்ட்ல வரும்.
1: ஒரே பொருள் அந்த நாலு சொல்லு வந்து அதுவும் அந்த ரெண்டு லட்சமும் நாலு லட்சமும் ஒரே தரவு தான். அந்த
0: ஒரே தரவுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே தரவா, ஒரே தரவாக அடுத்து கொள்ளலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காவல் நிலையத்துல ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லு. இந்த காவல் நிலையங்கள்ல இத நிச்சயமா உபயோகிப்பார்கள். இத கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஓடி போயிட்டு வாங்க. பிள்ளையா சொன்னாலும் கெட்டிக்காரன். நீங்க ஓடி போய் கேட்டுக்கொண்டு ஓடியாங்க. எங்கே பாக்கலாம் அது காவல். நான் அந்த ரெண்டு எழுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். காவல் நிலையத்திலையும் இத அநேகமா இத உபயோகிப்பார்கள். அது ரெண்டு எழுத்து சொல்ல. எங்கே பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சரியா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு. இது தெரியாதவர்கள் இல்ல. இப்ப உங்களோட பேசி பேசி நான் பாட்டு தேடுறேன். அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது எந்த ஒரு உச்சரமான பாட்டுண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்ததுக்காண்டிதான் இப்படி பாடல்கள். ஏன்னா இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும். என்ன கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதுக்காக இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாருக்கும் இந்த தெரிஞ்ச உண்டு. உங்களில் நீங்க சிலவன உங்களும் எல்லா மனிதர்களும் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லும், இல்லாமல் இருக்காது. கட்டித்தனமா வாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன 11:32 12 மணிக்கு சரியா நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நீங்கள் வராத பட்சத்தில் சரியா எல்லாரும் 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. மறுநாள் நிறைய பேர் வருவீங்க. கடை கடை கடை 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: நாங்களே எவ்வளவு யோசனை யோசிக்கிறீங்க அடையப்பா. உண்மையிலேயே எல்லாருக்கும் இது இருக்கும். மற்றது இந்த உணவு வந்து எல்லோரும் உண்ணக்கூடிய உணவு, இதை இருந்துட்டீங்களே, இதை கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கு. இது மூன்றெழுத்து சொல் உணவு, மூன்றெழுத்து சொல். ஒரு நாளைக்கு ஒரு காண்டலும் சாப்பிடாட்டி இது பத்தியப்படாது, இது யாருக்குமே பத்தியப்படாது. இதுதான் நாடி ஓடுகிறோம் நாங்கள். எங்கே காற்றிலேக்கு எங்களுடைய இப்பதான் நித்திர கொண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வரார், சரியான பதில சொல்ல போறார். வாங்க ஞானசகரம் அண்ணா. அண்ணா
1: வணக்கம். சகோதரி தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். உங்களுக்கு ஒரு புள்ளி நான் தர்றேன், கரெக்டா சொல்லிட்டேன். என்ன பத்தி சரியா தூங்கி ஏஞ்சி வந்துட்டேன். யாருமே வரலன்னு சொல்லி சத்தம் போட்டுடுதீங்களா? அட்டன்ஸ் ஆப்ஷன் போட்டுறீங்க, அட்டன்ஸ் ஆப்ஷன் பண்றீங்க, அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏஞ்சி வந்துட்டேன்.
0: நீங்க எங்கேயும் போக முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு?
1: எங்கயும் போக முடியாது, அது உண்மை, அது உண்மை. யாருமே எங்கேயுமே போக முடியாது.
0: இன்ஜெக்ஷன் எடுத்தாத்தான் என்னட்ட நீங்க அப்பாட்டையும் வரணும், அல்லாட்டி வர முடியாது. அது சில பேருக்கு விளங்க என்ன, நீங்களே யோசிக்கிறீங்க. இப்ப என்னட்ட வந்து இந்த தடுப்பூசி எடுத்தாத்தான் இனி அடுத்த நிகழ்ச்சியில அப்பாட்டையும் வரணும். நீங்க
1: மற்றவர்கள் எங்க போறாங்க என்ன கேட்டுட்டு தான் இருப்பாங்க.
0: இல்ல அவங்க என்ன அதுக்கு பதில் தெரியாண்டுட்டு இருக்கிறாங்க. பாவம் குஷ்பு இட்லி எப்படி கேக்குறேன். ஆமா வடையண்டா என்ன, அதே முதல் சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: ஆம வடையா?
0: இவர் யாரும் எங்கட பாருக்கு சொல்லிட்டு போறாரு. ஆம வடை
1: மேல அந்த முப்பது முருகன் இதா இருக்குல்ல, அதனால ஆம ஓடு மாதிரி இருக்கு, அர்த்தமா இருக்கு நினைச்சிட்டு அது மாதிரி ஆமோடங்கிறாங்களா என்னமோ அந்த பக்கம். அவங்க வீட்டுல அது மாதிரி செஞ்சாங்களா என்னமோ.
0: ஆமா வட அப்படித்தான் செய்தாங்க, ஆம மாறி வச்சாங்களோ தெரியல. நாளைக்கு பாடத்துல வீட்டுல அப்படியே ரெண்டு கல்யாணம் பத்தி ஆம மாறி வச்சுட்டு பொறிச்சிட்டாங்க என்ன
1: உங்கள்டே தெரிவு கேட்டு உங்கள்டே பதில் சொல்றது தப்பு, அது நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரணும். என்ன தெரியும் சொல்லிட்டு ஒதுக்கிறோம்.
0: ஆட்டு வடை தெரியுமா? ஆட்டு வடை. அவர் ஆம வடை, அவர் ஆம வடை சொன்னா நான் ஆட்டு வடை. ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு நாலு கால் இருக்கும் ஆடு. ஆட்டு வடை தெரியுமா உங்களுக்கு? அதாவது கடலை பருப்பு கடலை வடைய சாப்பிட்டு முடிய உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும் சுமரம், அது வந்தாலும் சுகமாகும். அது எப்படி வரும்?
1: மெதுவா மெல்ல அப்படியே மண்டு சாப்பிட முடியாது. பல்லு வலிக்கும், மெதுவா மிண்டு சாப்பிடற மாதிரி இருக்கும், அதனாலதான் அது ஆமாட அப்படின்பாரு
0: வந்து சொல்லுவார். அண்ணா அந்த மூணு சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. இது ஒரு உணவு
1: புட்டு
0: இல்ல இல்ல புட்டு என்ன, இது எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருப்பம், சில பேருக்கு புட்டு விருப்பம் இல்ல இல்ல சில பேருக்கு. அண்ணாக்கு விருப்பம்
1: ஒண்ணு இருக்கு கொச்சு
0: கொத்து கொத்து, அது அந்த நீங்க சொல்றீங்க அந்த பரோட்டா கொத்துறது அதுதான் சொல்றீங்க கொத்து
1: இல்ல கொத்துங்கிறது வந்து பரோட்டா கொத்து இல்லது கொத்துங்கிறது வந்து இந்த சைவ அசைவ உணவுக்கு உணவு காய்கறியில சேர்த்து செய்வாங்க, இல்ல முட்டையில சேர்த்து செய்வாங்க
0: எல்லாம் போட்டு அந்த சோறு போட்டு கொத்தி எடுப்பாங்க என்ன கலந்து
1: அப்படி
0: மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. சரி அது அது
1: நீங்க புரோட்டாங்கிறது புரோட்டால செய்யறது வேற, அது புரோட்டா போட்டு கொத்தி சொல்றது கொத்து புரோட்டா அது வேற. நீ கொத்துங்கிறது வந்து இந்த காய்கறியில இல்ல அசைவம் சாப்பிடுறாங்க முட்டையில சேர்ந்து செய்வாங்க
0: செய்வாங்க எல்லாம்
1: கொத்து
0: கொத்து அது இடியப்ப கொத்து புட்டு கொத்து அந்த மாதிரி சாதம் கொத்து அப்படி கலந்து விடுறது
1: அது. ஆமா ஆமா ஆமா
0: அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
1: அது இல்லையா. இது அவிய வகையில சேர்ந்ததா சுடுதல் வகையில சேர்ந்தது
0: அவியல் வகையில அவியல் வகையில சேர்ந்தது இது சரி
1: அவியல் வகை புட்டும் கிடையாது இட்லியும் கிடையாது வேற எல்லாம் மூணு எழுத்து வராது வேற எல்லாம் கூட எழுத்து வரும்
0: மற்றது இந்த உடல்ல இருக்குன்னு சொன்னேன்

0: இருக்கு வந்து, அதாவது ரெண்டு எழுத்து சொல்ல சொல்றேன். நகையில ஏதாவது கண்டா உடனே சொல்லுவார்கள், இது இருக்கே இதுல என்று சொல்லுவார்கள். அல்லது இந்த பித்தளை பாத்திரம் அது குத்து விளக்குல இருந்தா இது இருக்கே இதுல ஒன்று இருக்கு என்று சொல்லுவார்கள். ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதர்கள்லயும் இருக்கு, இந்த உயிரினங்கள்லயும் இருக்கு. மற்றது நாலெழுத்து சொல்லு உயிரினங்கள்ல இருக்கு, அத மனிதர்ல இருக்கு. நிச்சயமா இப்ப அண்ணாவு கூட இருக்கும், ரெண்டு எழுத்து சொல்லு உங்களுக்கும் இருக்கும், இல்லாம இல்ல.
1: வலி
0: இல்ல, வலி வலி வலி வந்து குடத்துக்கு இருக்க தங்க நங்கைக்கு இருக்க எட்டே எட்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க.
1: 43 வார்த்தை எடுத்து வந்திருக்கீங்க.
0: 43 வார்த்தை எடுத்து மூணு வார்த்தை தான் விட்டது.
1: அது எட்டு பேர் எட்டு பேர் ஓடிட்டாங்க.
0: இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லையே. என்ன நாராயணா இப்படி செய்துட்டா, நேரம் சரியா 11:43 விட 12 மணிக்கு முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன். என்னண்டா முடிச்சிட்டா இந்த சொல்லு மூன்றோட அடுத்த அடுத்த கிழமையும் கொண்டாடலாம். வாராருங்க வாராருங்க அரசன் வந்து
2: மாத்தி மாத்தி யோசிப்பேன் மாத்தி யோசிச்சேன். ஒளி ஒளிமா ஒளி ஒளி
0: இது ஒளி வந்தது ரெண்டு எழுத்தா?
2: ஆமா
0: அது உங்களை
2: உங்களை வர்றது
0: சத்தத்துக்கு வர ஒளிய ஒளிய சொல்றீங்க. ஒளி ஒளிச்சத் ஒளிச்சத்தம் ஒளிச்சத்தம் சொல்றீங்களா? ஒளிச்சத்தம் உங்க தட்டின சத்தம் கேக்குமா?
2: அரே
0: இது கண்ணால உங்களை உங்களை டச் பண்ணாமலே தெரிய வந்துடுறேன் நானு.
2: டச் பண்ண
0: சத்தம் வந்து டச் பண்ணணும் இல்ல என்னன்னு வர உங்களுடைய இந்த ஒளி எப்படி வர ஒரு
2: கச்சேரி
0: கொஞ்ச நேரம் எப்படி எப்படி எப்படி கத்துவீங்க ஒளி ஒளி நீ நீ சுமந்த பிள்ளை சிறகொடி பிள்ளை என்ன பாடுவீங்களாக்க பாடுவீங்க?
2: அந்த உறுப்பு தான் என்னமோ இந்த செயல்பாட குறிக்காது. அது வந்து உறுப்பு தான்,
0: உறுப்பு இல்ல எல்லா உறுப்புகள்லயும் இருக்கணும்
2: இருக்க உணர்வா செய்யலா
0: எல்லா உறுப்புகள்லயும் பார்க்க கூடியதாக இருக்கு. சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்க இருக்கும். ரெண்டும் வித்தியாசமானது கண்டுபிடிச்சு வந்து ஓடிவாங்க. அச்சா புள்ள அச்சா புள்ள இங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு பாரோ இத கண்டுபிடிக்காமலே. சரியா எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு பாக்கலாம் மைனா திரைப்படத்துல.

0: நான் மீசைமா மீசை
1: பாரும் கிட்ட இருந்ததுதான் நான் பார்த்தேன். உண்மையா உங்களுக்கு தலையில ஒரு கூட்டு போட்டு பண்ண உண்மையா எல்லாருக்கும்
0: எல்லா
1: உயிரினத்துக்கு இது கண்டு சொல்றீங்க. நான் கேட்கறது மீசை இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கா கொஞ்சமா இருக்கான்னு சொல்ல போறீங்க. அந்த முடி வளர்ந்துருக்க முடிவா சரி அத ஒத்துக்கலாம். சரி இன்னொன்னு நான் கேக்குறேன் உங்கள்ட்ட சரியா மீசை மீசை மீனுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது ஆட்டுக்கு ஆட்டு இருக்கு அது முடி இருக்கிற முடிவா இருக்குன்றீங்க. ஆமைக்கு இருக்கா மீசை
0: மட்டத்துக்குள்ளேயே
1: வரையல நீங்க சார
0: அந்த நாளைக்கு புன்னகை
1: இல்ல இதுவும் பார்க்க கூடிய புன்னகையும் பாக்கலாம் தான். இது புன்னக இது ஒருக்கா பாத்துட்டா நீங்க அந்த கோவப்பட்டா தெரியாது. இது நடிக தெரிஞ்சு கொண்டே
0: இருக்கும்
1: இது தெரிஞ்சு கொண்டே
0: அதே பக்கத்துல வந்துட்டா வட்டமா வட்டத்துக்குள்ள
1: இல்ல
0: வரல இருக்கும்போது தெரியுமா மீண்டும் வர
1: நன்றி
0: நன்றி
1: பாக்கலாம். இன்றைக்கு அடுத்த கிழமைக்கு இந்த மூன்று எழுத்து தான் மூன்று சொல்லுதான்.

அதெல்லாம் போச்சு கூட வந்து இருக்கிறேன்னு கட்டுக்காவல்லா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி கோ.

கூட்டாவோட முடிஞ்சது. இப்ப எட்டு பேர் தான் வந்திருக்கிறீங்க, எட்டு பேரும் யாரும் சொல்லல. மற்ற நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாட்டு தான் சொல்ல போறீங்க, சொல்லிட்டு வர முடியாததுக்கு காரணம் சொல்லுவீங்க, பரவாயில்ல. இந்த மூன்று சொல்லும் இந்த உணவு அன்றாட ஒரு நாளும் தேவை என்று சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சாப்பிட்டா சாப்பிட விருப்பம், நிறைய சாப்பிடலாம். அத மூன்றே எழுத்து இப்பவும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமா இப்ப எனக்கு கூட ஒரு நாளும் தந்தாலும் சாப்பிடலாம், அது தேவை. எங்க பார்க்கலாம் மூன்றெழுத்து, மற்றது வந்து மனிதர்களிடையே இருக்கும், எல்லார்டையும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு. வருகிற வாரமும் இந்த மூன்று சொல்லுமே எனக்கு காண நிகழ்ச்சி செய்ய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்க போது ஒரு பாடலை கேட்போம்.

அடையாளம் கண்டுபிடிக்கலையே நீங்க? சாப்பாடு சாப்பிடும் போது நீங்க இதை பாக்கலாம்ல. சாப்பிடு வாங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த சாப்பாடுல இருக்கேன் இந்த உணவு வகையை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. மூன்றே மூன்று எழுத்து. ஒரு மனிதனுடைய முழு சாப்பாட்டுல முக்கியமான ஒரு சாப்பாடு இது. எங்க பாக்கலாம்?

0: எவர் ஓடி வருகிறார் பார்க்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் வரா. வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உப்பு
0: உப்பு உப்பு இது நிறைய சாப்பிடுவான்னு சொன்னீங்க ஒரு நேரத்திலே.
1: நிறைய சாப்பிடலாம்.
0: நிறைய சாப்பிடலாம்.
1: அனைத்து எல்லா சாப்பாட்டுலயும் போட்டுருவோம்.
0: ஆனா நிறைய சாப்பிடலாம். ஒரு நேரத்துக்கு
1: நிறைய சாப்பிடலாம். உப்புமா உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம்.
0: குவிச்சு வச்சு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க.
1: நான் சாப்பிடுவேன்.
0: நல்லா சாப்பிடுங்க. இப்ப குறைச்சி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பாப்பமா இன்னொரு அன்புற வருகிறார். வணக்கம்.
1: அரிசி அரிசி
0: அரிசி அரிசி அரிசி.
2: வணக்கம்
0: அண்ணா. வணக்கம். அவர் அரிசி சொன்னார். இவர் அவிய வச்சு சாதம் சொல்லி
1: இருக்கிறார்.
0: பாருங்க அவர் பாருங்க அவர் உப்பும் கொண்டு வந்திருக்கார். சாதத்துக்கு உப்பும் போடுறதானே.
2: உப்பு நிறைய சாப்பிடலாம்.
0: நிறைய சாப்பிடணும். அது நிறைய சாப்பிட இல்ல. இப்ப செல்வகுமார் வந்திருக்கலாம் சுடுதண்ணியோட. வந்திருந்தா சுகமா
1: இருந்திருக்கான்.
0: அண்ணா சரி சாதம் அப்பாடா 43 ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. 43 மூன்றாவது சொல் இது. இத கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர்.
2: அந்த நாலு எழுத்து வந்து கண்களா
0: இல்ல? கண்கள் நான் உடல்ல எல்லா பாகத்திலயும் இருக்கு. கண்கள் உங்களுக்கு உங்களுக்கு துடையில இருக்கா? கால்ல இருக்கா? கையில இருக்கா?
1: ரத்தமா? ரத்தம் இல்ல. சருமம்? சருமம்
0: இல்ல. அதாவது காவல் நிலையங்கள்ல இது நிச்சயமா இந்த வார்த்தையும் வரும். இது இது இது முக்கியமா இந்த ரெண்டு எழுத்து
1: நினைக்கிறேன்.
0: கூட உடம்புல
2: இருக்குமா?
0: அதான் சொல்றேன்.
1: உடம்புல தரம் நல்லா சொன்னாங்க. உடம்புல இருக்கும்.
0: உடல்ல இருக்கு.
2: காவல் நிலையத்துல.
0: காவல் நிலையத்துல இத எப்படி இது சொல்லப்படும்? காவல் நிலையத்துல
1: வட்டி
0: அடி
1: குஸ்து
0: இணைங்க. யாரும் பேர் பண்ண வடலூர் வரி வட்டி என்ன என்ன மஞ்சள் அரைச்சாயா? வயலுக்கு வந்தாயா?
2: நான் கட் பண்ணி விட்டுட்டேன்
0: முளைக்கிறாருங்க. அடுத்த இணைப்புல பாருங்க. வெள்ளையா இருக்கும் சொன்னது அவர் தான். அதை சொல்லி கொஞ்ச நேரம் வரவே இல்ல. வாங்க அனந்த். அனந்த் வாங்க. அனந்த் வாங்க. பாருங்க எல்லாருக்கும் பாசத்தோட கூப்பிடுறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் பாசத்தோட கூப்பிடுறேன்.
3: அடுத்து போயிட்டே இருந்தாரு. நான் வந்துகிட்டே இருக்கேன்.
0: அந்த பக்கம் பேசுதுங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கிறீங்க இந்த சொல்லு. ஃபாரூக் அண்ணன், கண்ணன் கண்ணன் ஃபாரூக் அண்ணன்
1: அணைச்சிருங்க,
0: அணைச்சிருங்க ஃபாரூக். எங்க அண்ணன் கண்டுபிடிச்சீங்களா?
3: இது பசையாமா? உடல்ல இருக்கிற பசை மேல இருக்கு சருமத்துல.
0: அது என்ன, அது என்ன பசைண்டா?
3: பசை அந்த பித்தளையில எல்லாம் இருக்கும்னு சொன்னீங்களே, பித்தளை பாத்திரத்துல இருக்கும் சொன்னீங்களா, அதனால கேட்டு
0: இருக்கும். உடல்ல என்னது இருக்கும், என்னது பசை?
3: உடல்ல பசைன்ற மாதிரி சொன்ன
0: பசைண்டா என்ன?
3: உயர்மையான
0: பாக்கலாம் இல்ல, அது தொட்டு பார்த்தேன். இப்ப உங்களோட பிசுபு இருந்தா நான் தொட்டு பார்த்தேன். பிசுபு அது இல்லை, இதை கண்ணால பாக்கலாம். யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வந்தாருங்க பாருங்க.
1: ஆமா
0: கண்டுபிடிச்சேன் பாருங்க. யாரும் சொல்ல முடியாம ஓடி வந்து சொல்லிட்டாரு பாருங்க. கெட்டி காரன் இப்படி பிள்ளையா சொல்லுவாரு, கண்ணவளே நினைக்கல.
2: வீட்டுக்கே
1: போகிறேன்
2: சொல்லலாம், ஒண்ணு தப்பு இல்ல. நீங்களும் சொல்லுங்க சாதம். வாழ்த்து
1: கிடைக்கும். கஞ்சி சொன்னா கஞ்சி
0: கஞ்சி கஞ்சி பாருங்க. இவர் கஞ்சி, அவர் அரிசி, இவர் சாதம் சரியா. வேற யாரா என்ன சொல்றாங்க? அதுல உண்டு அப்படியே சுத்தி சரிதா வந்து அரிசி அரிசி, அதாவது சாதம் அம்மா அரிசி அம்மா நல்ல அந்த குண்டு அரிசி அந்த அரிசி எல்லாம் சொல்றான். சாதத்தை கண்டுபிடிச்சான் அவன்.
1: அந்த வடலூர் ஆனந்தம் தெரியாது பாருங்க, ஆமாவோட
0: கேள்விப்பட்டிருக்காரு.
3: கேள்விப்பட்டிருக்கிற ஆடுகள் அதெல்லாம் கேள்விப்பட்டதோட தான், அதெல்லாம் இல்லைங்க.
1: அந்த பருப்பு கடைக்குதான் அப்படி சொல்லுவாங்க. பருப்பு கடை ரெண்டு ஆமாவோட சாப்பிட்டு ரெண்டு ஆமாவோட
0: தெரியுமா?
1: ஆமாவோட தான் சொல்லுவாங்க.
3: மறி மருவி இருந்திருக்கு ஒரு ஒரு இடத்துல, அந்த வார்த்தை மருவி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல.
1: ஆமோடன்னு சொல்லுவாங்க, மசாலோடன்னு சொல்லுவாங்க, பருப்போடன்னு சொல்லுவாங்க. மூணு பேர் இருக்கு.
0: எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இதுல விரிவாக்கம் தேவை. இப்ப பாருங்க, நான் ஆட்டு வடைன்னு சொன்னேன், சரியா விரிவாக்கம் கொடுத்தனா இல்லையா? கடல வடைய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செமிபாடு இல்லாம நீங்க விட்டால ஆட்டு வடை. அத மாதிரி ஆவ வடைக்கு நீங்க விரிவாக்கம் சொன்னுங்க.
1: அதே மாதிரி உளுந்த வடைக்கு வந்து உளுந்த வடை, மெது வடைன்னு சொல்லுவாங்க.
0: மெது வடை, ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க.
1: அது எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க.
0: போட்டதுனால
1: ஆமாண்டு கொண்டு கொடுக்குறியா? ஆமா இருக்கு, நல்ல விளக்கம்தான். அப்ப இது கண்ணன் அம்மா வந்து, அம்மா வந்து இப்ப மறக்கணும் தரவு
0: கேட்கணும். அப்பா வந்து ஒரு கேள்வி, அப்பா வந்து ஒரு ஒரு கேள்வி சொல்லுங்க. வேட்டக்காரன் படத்துலீங்க ஒரு பாட்டு ஒன்று இருக்கான், ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன். அது ஏன்னு கேக்குறாரு அப்பா?
1: ஆமா
0: ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன்.
1: உருட்டு போட்டு பாரு அப்படியே. ஆமா கடையாச்சு
0: அதுக்கு அதுக்கு
1: அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கும் நாலு எழுத்து சொல்லுக்கும் நீங்க தரவு சொல்லுங்க, அம்மா உங்களுக்கு கரெக்டா
0: சொல்லுவாங்க. மிருகம், பறவை, பத்தாத்துக்கு ரெண்டு சொல்லு, எல்லா எல்லோரும் இருக்கும். இது இருக்கும்
1: உடம்புல,
0: உடம்புல இருக்கும். மற்றவர்கள் குத்து விளக்கு, நகை, இதுகள்ல கூட, அந்த பாத்திரங்கள்ல கூட இது இருந்தா இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து
1: பாசி, பாசம் பிடிச்சிருக்கோம். பாசி பாசம் குத்து விளக்குல வந்து அது என்ன, கரை, கரை, கரை
0: இல்ல
1: கரை, நம்ம மேல கரை இருக்கும். ஆமா அதான் இருக்குது, உடம்புல கரை இருக்கும், கரை இருக்குது, குத்துல தான் கரை இருக்கும். அம்மா பக்கத்துல வந்துட்டேன்மாவா, அம்மா கரை இருக்குது, அம்மா பக்கத்துல வந்துட்டம்மா. குத்து வளர்ப்பு விளப்படுறப்ப தேவைப்படுறது புளி, நம்ம உடம்புல புளி இல்ல.
0: ஆம்லெட் போட்டா ஆம வடையாச்சான், ஆம லட்டு இல்ல, ஆம்லெட் போட்டேன் ஆம வடையாச்சான். அந்த பாட்டு
1: சென்ற கரு உடஞ்சு போயிருக்கும், அதனால ஆம ஆம வடை
0: இல்ல. அது இப்படி குண்டா இருக்கிறதால, கபுண்டு இப்படி குண்டா இருக்கிறதால ஆமை என்றுதான் நீங்க சொல்றீங்க. அந்த அந்த கடலை வடை வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஆம வந்து சப்பல் மேலுக்கு இப்படி இருக்குல்ல, இன்னும்
1: ஆமையோட ஒப்பிட்டு, ஆமையோட ஒப்பிட்டு போடல. ஆம ஓடு மாதிரி கெட்டியா இருக்கிறதுனால ஆம
0: உடன்றது
1: சரியா கொடுங்கம்மா.
0: அதுதான்
1: ஐசியா கொடுங்க,
0: உடல்ல எல்லா உடல்கள்லயும் இது இருக்கு. ரெண்டு எழுத்து சொல்லு, சத்தமா இருக்கு யார் அது
1: குத்து
0: விளக்கு இதுலயும் இருக்கும். ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து சரி. இந்த ரெண்டு ஒன்றா சொல்லலாம், அதாவது ரெண்டு கருத்தும் ஒன்றா இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். நாலு எழுத்து சொல்லும் அதுதான், நாலு எழுத்து சொல்லும் அதுதான்
1: கண்டுபிடிக்கலாம். சேர்த்தாங்க, செம்பு சேர்த்தாங்க, என்ன
0: சேர்த்தாங்க? இந்த நாலு எழுத்து சொல்லு, பித்தளை, அந்த பித்தளை இந்த பாத்திரங்கள், நகை, இதுகளுக்கு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு எழுத்து சொல்லி சொல்லலாம். நாலெழுத்து சொல்லும், ரெண்டெழுத்து சொல்லும் மனிதர் உடம்புல பார்த்தா தெரியும், இருக்கும். இது நிச்சயமா உங்களுக்கு
1: இது முலாம் பூசுவாங்களா?
0: இல்ல இத அது பூசணும், கலவனா போயிடும். இல்ல இது போகாது, இது அப்படி உடம்புடைய
1: கலும்பு, கலும்பு போகாது, கலும்பு. ஆமா
0: கலும்பு, வெட்டிக்காரன் கலும்பு.
1: நானும் சொன்னேன்
0: உங்க
1: உங்க பதில் வரணுமா? ஆமா அப்படியே ஒரு வார்த்தைக்கு ஒரு போட்டோ
0: அனுப்பிடுங்க.
1: அப்பா மாதிரி
0: விடுங்கம்மா,
1: ஈஸியா கொடுங்க. அப்பா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்ற அந்த எனக்கு பதில் அப்பா முதல் தா கருத்து போன்றாரு. நீ
0: நாலெழுத்து சொல்லு மனித உடம்புல இருந்தா இருக்கிற சில இடங்களை பொறுத்து அழகா இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு எங்க இருந்தாலும் அழகு இல்லாமல் இருக்கும். மனித உடல்ல இருந்தால் அது அழக கொடுக்காது. இந்த நாலு எழுத்து
1: சொல்லு
0: அடையாப்பா கட்டி காரணப்பா கையெல்லாம் கைய தட்டுங்க, கைய தருங்க எல்லாரும்.
1: அதாவது நாலு எழுத்து வந்து மச்சம் ரெண்டு எழுத்து மறு
0: கட்டி நான் சொல்றேன் இது வந்துடுச்சு
1: கண்ணன்
0: அம்மா சத்தியம் சொல்லுங்க. அம்மா சத்தியமா இத எனக்கு யார அனுப்பல,
1: உங்க மேல சத்தியம் யார அனுப்பல, நானே யோசிச்சு சொன்னேன். மண்டலத்திலிருந்து யார் எழுதி கொடுத்து நான் ஒன்னும் வரேன்,
0: நானா
1: சொன்னது. அப்பாவே ரூல்ஸ் பதினாம் தேதி யாராவது அப்ப யாராந்தாலும் தீர்ப்பு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் நியாயம் நியாயம் தானு சொல்ற ஒரே அப்பதான். அவரை போய்
4: சொல்லிக்கம் பிறந்தாலும் குற்றம் குற்றம் குற்றமே சொல்றாரு.
0: டக்குன்னு
1: கண்டுபிடிச்சிட்டீங்க தப்பு.
0: இவர் மறு என்பது வந்து மறு வந்து அடையாளம் சுட்டிருந்தான் அப்படி கீறி இருந்தான் மறு அது வந்து அழகு இருக்காது. மச்சம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் போது அழகா இருக்கும். அது அவர் கண்டுபிடிச்சிட்டா சொன்ன கண்ணன் கண்டுபிடிப்பாரு. இது பெண்களோட சம்பந்தப்பட்டது என்ன
1: அப்ப
0: ஆனந்த என்னட்ட நான் நல்ல நித்திரியா இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அழைச்சு கேட்டிருந்தாங்க. ஆனந்த் சின்ன பையனா பெரிய பையனா யாரோட வயசு இருக்கு? சரியான சின்ன பையன், எல்லாரையும் விட சின்ன பையன் என்று சொல்லி இருக்கிறேன். அத மாதிரியே நீங்க உங்க படம் யாருக்கு அனுப்பிடுறீங்க? அப்படி இருப்பாங்க சின்ன பையனா பெரிய பையனா என்று கேட்டிருந்தாங்க. தங்களோட வயதையும் ஒப்பிட்டு சொல்லினான். உங்களோட எல்லாம் வயது உரிய கண்ணன் வயசு கூட குறைய நான் இத்தனை முறையில இருந்தேன். எலும்பி ஆட இப்படி கேக்குறாங்க, சரி ஆர்வத்தோட கேக்குறாங்கன்னு எல்லாரும் வயதும் குறைய கடைசி ஆத்தே இல்ல அம்மா உங்களோட வயதும் குறையவாடு கிடை. சின்ன பையன் ஐயா சின்ன பையன் என்று சொல்லி இருக்குது. கேளுங்க அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
4: சொல்லிட்டாரு
0: இதை நான் செய்வேன் என்று எந்த மனிதனோ அது மிருகங்களையும் சின்ன நேரம் அந்த குணங்கள் இருக்கலாம் எண்ணினால் இப்படி சொல்லுவார் செய்து முடிக்கும் வரையும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் நோக்கத்தோடு இல்ல
4: நாளெடுத்து
0: கண்ணனோட ரொம்ப பயமா இருக்குங்க ஹிந்தியில சொன்னாலும் கேக்குறீங்க எங்க நாலெழுத்து நாலெழுத்து
4: நாலெழுத்து
0: நாலே நாலெழுத்து
4: மௌனம் மௌனம் ஆஹா
0: இல்ல மௌனமாக இருப்பார்களா இல்ல
4: அதாவது செய்யணும் புரியாதமா இருக்கணும் ஒரு அடமண்டா இருக்கணும் ஒரு கிளஸ்டா இருக்கணும்
0: தர்மம் இல்ல தர்மம் இல்ல என்ன ஞான பேரும்
4: கர்ம கர்ம கர்ம கர்மமா இருக்கும் கர்மமே கர்ணம்
0: இல்ல இல்ல
4: விடாபிடி விடாபிடி விடாபிடி
0: விடா விடாபிடி இல்ல கட்டிக்காரன் கொஞ்சம் கட்டிக்காரன்
4: விடாபிடி இல்ல விடா விடா விடா
0: விடாபிடி
4: விடாபிடி
0: இல்ல திரும்ப மீன் போட்டு போய் பேசுறீங்களா நீங்க
4: மீன்
0: போட்டு பேசுறீங்க நீங்க செய்து முடிக்கும் வரும் இப்படி இருப்பது இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது அண்ணா
4: வீராப்பு அம்மா வீராப்பு
0: முயற்சி கட்டி காரணம் அண்ணா பிள்ளையா சொல்லி இருக்கீங்க சட்டியா
4: சொல்லுமண்டுதான்
0: உதவி செய்வார் என்ன வாரப்பா உரிச்சு ஊட்டி விடுவார் நல்ல சோறு குழச்சு தீர்த்து விடுவார்
4: எல்லாருக்கும்
0: சில பேரை விரட்டி அனுப்பிடுவார் சில பேரை சில பேரை நல்லா குழச்சு
2: அப்பா தமிழ் ஆச்சார் மாதிரி கணக்கு ஆச்சார் மாதிரி
0: அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரே
4: டீச்சர் சோசியல் எல்லாத்துக்கும்
0: சமனா
4: கணக்கு மேக்ஸ்
0: சமனா எங்க இப்படி இருக்கிறது எங்க ராஜ்குமார் அதாவது யாராவது கேட்டுக்கொண்டு வந்தா ஓடி வாங்க எங்கட குரூப்ல இப்படி யாருமே இருந்தது இல்ல உடவுதான் அது அது ஒன்றுக்கு நல்ல ஒன்றுக்கு கூடாது இப்படி இருப்பது ஒன்றுக்கு நல்ல ஒரு வகையில நல்ல ஒரு வகையில கூடாது
4: கவனம்
0: என்ன க இல்ல
4: கவனம் கவனம்
0: கவனம்
4: முடிக்கிற வரைக்கும் இப்படியே இருப்பாங்கன்னா இப்படி எந்த வரைக்கும் இப்படி இருப்பாங்க சொல்லுங்க
0: எங்க
4: ஆர்வம் ஆர்வம்
2: சிந்தனை
0: சிந்தனை சிந்தனை மனமே
3: தவறான விடை
0: மிக இது அண்ணாச்சியை சொல்லுவார் தெரியுமா அந்த இமான் அண்ணாச்சி இப்படித்தான் அந்த குழந்தைய சொல்லுவாங்க மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக பண சொல்ற வாங்க இப்ப நீங்க எல்லாரும் தோத்து போக போறீங்க பாருங்க வாங்க ஷியாமலா அம்மா வாங்க ஷியாமலா
5: வணக்கம்
0: குத்துலாம்
5: ஏத்துக்கிட்ட
3: குடும்பம் குத்து விளக்கு எல்லாரும் என்னைய குத்து நான் காப்பாத்துறேன்
0: இல்ல கொஞ்சம் அண்ணாட கேப்போம் அண்ணா ஏன் குத்து விளக்கன்னு வந்தது அது சொல்லுங்க
3: குத்து விளக்கு
2: ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் இருந்து இல்ல முழுவதும் ஒளி கொடுப்பதால்
0: குத்து விளக்கு அப்படியா அப்படியா அண்ணா
3: அல்ல அல்ல அதாவது தீக்குச்சி பொறுத்து பொறுத்து பண்ணி எழுதினால குத்து விளக்கு
0: குத்து விளக்கு
3: அது கொத்து அது கொத்து விளக்கு கொத்து விளக்கு குத்து விளக்குன்னு மறி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்
0: குத்து விளக்கு குத்து விளக்காக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க குத்து விளக்கு
3: ஒரே இடத்துல ஒரே இடத்துல குந்தி இருக்கிறதுனால அது குத்து விளக்கு அது குந்து விளக்கு அப்படின்னா குந்தி இருந்தா குந்தி விளக்கு
0: இப்ப நீங்க கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கீங்க கீழ்பாக்கமா மேல் பாக்கமா
3: இது
0: கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கா பாருங்க லேட்டா தான்
3: வந்திருக்கிறான் யாருக்கும்
0: கீழ்பாக்கத்துக்கு வர விருப்பம் தான் அழைக்கலாம் நீங்க அழைச்சிங்கண்டா கீழ்பாக்கத்துல சேர்ப்போம் நாங்க சரி ஷியாமலாமா குத்து விளக்கண்டே வந்தது என்ன ஷியாமலாம் கூட கலகலப்பா காண இல்ல அலை போறா போறேன் ஷியாமலாமா இல்ல இல்ல குத்து விளக்கு
5: எனக்கு
0: தெரியல
5: எனக்கு
0: தெரியல
3: உங்களுக்கு தெரியலையா சில
5: ஊர்ல இருக்கு சொல்ல பாருமா
0: குத்து விளக்கு அண்ணா அண்ணா எனக்கே தெரியும் அண்ணா அதை கேட்டான கேக்குறேன் எந்த மனதுல என்ன இருக்கண்டா பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள் அந்த குத்து விளக்க அந்த காலத்துல அது வந்து ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்லி இருந்தாங்க குத்து விளக்கு சரியா பெண்களுக்கு ஒப்பிட்டு இந்த காலத்துல டக்கண்டு கோபம் வந்து சட்டாரண்டு வார்த்தையால குத்தறிகிறது பெண்கள் குத்தி பேசுறது அது பெண்கள்ட்ட இருக்கிறப்படியா இந்த குத்து விளக்கு கூட இருக்கு இல்ல குத்தலாம் இல்ல அவளுக்கு எடுத்து ஒரு குத்து குத்தலாம குத்து விளக்கு மற்றும் குத்தனை குத்தனை நிக்கிறபடியா இவர் குந்து விளக்குன்னு சொன்னார் யார் அந்த குந்து விளக்கு குந்து குந்தி கொண்டிருக்கிறதால குந்து விளக்கம் அவங்க குந்தி கொண்டிருக்க நேரம் ஓட்டிவர் நிமிர்ந்து நிக்குது அதனாலதான் எல்லா இடமும் வைக்கப்படுகிறது குத்து விளக்கு
3: அதாவது குத்து விளக்கு கூர்மையா இருக்கு மேடம் கூர்மையா இருக்கு நான் அஞ்சு மணில பொறுத்து வச்சு எழுதிட்டு இருக்கேன் அதை யாராலே குத்த முடியாது குத்துனா வலிக்கும் அதனால குத்து வலிக்குங்கிறது மறுபடி குத்து விளக்கு வந்து குத்து
0: விளக்காயிடுச்சு
3: வலிக்குங்கிறது விளக்காயிடுச்சு நல்லா விளங்குங்க
0: குத்து வலிக்கும் குத்து விளக்கு
3: நாங்க சொல்ற மாதிரி
0: நாலு சொல்ல முடியாது இந்த கீழ்பாக்கத்துல நல்ல பெரிய வேப்ப மரம் நிக்கும் நல்லா வளர்ந்து அத போய் நாலு பேர் புடிச்சு கொண்டு நிப்பாங்க என்ன உளுந்துடும் அதனால பிடிச்சு பண்ணிக்கிறான் எம்டிஆர் என்ற வளர்ந்த இந்த மரத்தை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் பிடிச்சு பிடிச்சு பண்ணிக்கிறீங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பேர் என்னோட சேர்த்து
4: ஒரே ஒருத்தர் மட்டும் செல்லகுமார் மட்டும் தனியா அந்த பக்கம் போய் கழுத்தை கட்டி கையில முடிச்சுட்டு இருக்கிறேன் கேட்டதுக்கு அவங்க அஞ்சு பேரும் பிடிக்க முடியாம விட்டுட்டாங்கன்னா நான் கழுத்தை கட்டி
0: எழுத்துருவேன்
4: கழுத்தை புடிச்சு
0: அதுக்கு மூணாவையும் சொல்றேன் இந்த பக்கத்துல பிடி கொஞ்சம்
3: அந்த கீழ்பாக்கத்துல வந்து ரெண்டு பைத்தியங்க வந்து அந்த கட்டடத்தை தள்ளுவாங்க அவங்க டிரெஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கழிட்டு வச்சுட்டு அது இன்னும் ரெண்டு பேரும் வந்து அதை எடுத்துட்டு
0: போயிட்டாங்க
3: அந்த டிரெஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த டிரெஸ் இருக்காது எங்க டிரெஸ் கட்டடத்தை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம்
0: கலத்தில் வச்சு இடத்தை விட்டு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க
2: பாக்கியராஜ படத்துல
0: என்ன
3: சொன்ன படத்துல
0: நினைக்கிறேன் பாருங்க கீழ்பாக்கம் எல்லாம் பாத்துருக்கு நானாவதுதான் நல்லா இருக்கு
3: மேல் பக்கத்துல வந்துருக்கீங்க தெரியல
0: ஒரு விடயத்தை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இப்படி இருப்பதை சொல்லுவார்கள் இல்ல
3: பைத்தியம்
0: இல்ல இப்ப கொஞ்சம் பாருங்க இப்ப இது இது இது இருக்கிறது நல்லது இல்லாத இல்லாட்டியும் நல்லது இது சில விடயங்களுக்கு
3: தரவு சொல்றாங்க தரவு
0: இந்த குணம் இந்த குணம் இருக்கிறது நல்லது இருக்கிறது நல்லது இந்த இந்த விடயம் இல்லாததும் நல்லது சில விடயங்களுக்கு இருக்கிறது நல்லது அதை செய்து முடிச்சிருவீங்க நீங்க
3: அப்பா சொல்லுவாரு வேகம் விவேகம் வேகம்
0: அண்ணன் அப்பா அவங்க எழுதி அனுப்புறாரு
4: அப்பா அம்பர அல்லே
3: அவர் கயிற புடிச்சிட்டே இருக்காரு
4: கைத்து விட்டுட்டு
0: அம்மா அந்த சொல்ல ஒரு எழுத்து அதுல வரும்
3: ஓ
0: விவாதம் பாசம் பாசம் இல்ல
3: பாசம் இல்லன்னா அருமையா அருமையா
0: இல்ல
3: பாசம்
2: ஊக்கம்
3: இல்ல அம்மாங்கிற எழுத்துல வந்து ஒரு எழுத்து இருக்காமே
4: எழுத்து
0: அப்பம் அப்பம் அப்பம் அப்பம் என்ற சொல்லில இருந்து ஒரு
6: அக்கம். அம்மா
0: என்னண்ட அக்கம் இல்ல, நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்றேன் ஒரு சொல்லு, அந்த சொல்லுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்க. அம்மா என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வரும். ஆப்பம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வரும்.
1: அந்த ஒரு எழுத்து மட்டும் சொல்லுங்க.
0: தங்கம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து. தங்கம்
1: தங்கத்துல
0: இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமா உங்கள்ட்ட சரியா
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல தரவு. பேனா கொஞ்சம் எடுத்து எழுதினாதான்
0: இன்னொரு எடுத்து சலங்கை. சலங்கை என்ற சொல்லல எந்த ஒரு எழுத்து. சலங்கை தலங்கை ஆப்பம்
1: ஆப்பம் தங்கம்
0: தங்கம் அம்மா
1: தலங்கை
0: தலங்கை.
1: ஏதாவது வரிசை சொல்லிங்கன்னா மாத்தி மாத்தி
0: மாத்தி மாத்தி
1: சொல்லுங்க.
0: மாத்தி மாத்தி
1: சொல்லுங்க.
0: அம்மா அம்மா ஆப்பம் தங்கம்
1: தலங்கை
0: தலங்கை. இந்த சொல்லில இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு
1: தங்கை
0: சரி என்ன என்ன இன்னொரு கொஞ்சம் இலவாக கொடுக்கலாம். சரியா இன்னொரு இலவாக கொடுக்கலாம். சலங்கைய விட்டுடுவோம், சலங்கைய விட்டுடுவோம். சரியா சலங்கைய விட்டு சபலம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வர. சபதம் சபதம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து. அம்மா என்ற சொல்ல ஒரு எழுத்து. தங்கத்தில இருந்த ஒரு எழுத்து. ஆப்பம் ஒரு எழுத்து. சரியா புத்தி எல்லாம் கீழ்பாக்கத்துலதான் இருக்கப்பா கடவுளே.
1: அம்மா இது தரவு அது கேள்வி விட குழப்பமா இருக்குமா?
0: இவ்வளவு என்ன நான் சொல்லிட்டேன் எல்லாரையும் கீழ்பாக்கத்துல கொண்டு போட போறேன்னா இவ்வளவு சொல்லி நீங்க கண்டிப்பீங்க. நான் சொல்லி சரி எல்லாருக்கான சரியா சொல்றேன் கேளுங்க. சரியா சொல்றேன் வரிசையா சொல்றேன். முதல் வந்து முதல் எழுத்து வந்து சபதம் என்ற சொல்லுக்கு இருக்கு. இரண்டாவது எழுத்து வந்து ஆப்பம் என்ற சொல்லுக்கு இருக்கு. மூன்றாவது வந்து தங்கத்தில இருக்கு. நாலாவது அம்மாலே உண்மையா கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க நீங்க எல்லாரும் சொல்லிட்ட கீழ்பாக்கத்துல கீழ்பாக்கம்
6: சபதம் சபதம் சபதம் சபதம்
1: அவங்க சொல்லிருக்காங்க
2: சப்தம்
0: சொல்லி ஆனதும் கேட்டிக்காரு சபதம் சபதம் இதுலயும் கண்டுபிடிக்கிறீங்களா பாபம்
1: வேற இல்ல இல்ல
0: அந்த சொல்லியே கொடுத்து சொல்றேன் அதுலயும் கண்டு அதான் சொன்ன கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க உடனே இவர் கண்டுபிடிச்சிட்ட
1: கொஞ்சம் தெளிவா
0: இருக்காரு.
6: அதனாலதான் நீங்க சொல்லுங்க புரிஞ்சுட்டாரு
0: நானும் அந்த சலங்கைய மாத்தும் போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கான அத அப்படி கொடுத்து பாப்பா
4: என்ன அத பிள்ளை கலந்துங்களா தொற்றோட அப்படிங்களான்னு தெரியல
0: இன்னைக்கு வடலூர் ஆனந்த் நீங்க சொல்ற பாட்டு தான் இன்னைக்கு கடைசியில வரும். நல்ல பாட்டா, நல்ல பாட்டா நீங்க
4: எப்படி இருந்தாலும்
0: யார் சொல்ற
4: என்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 30 படத்தும் போடுவோம்.
0: நான் சின்ன பையன் சொல்லிக்கிறேன், புது பாண்ட
4: எங்க
0: அதுவும் நித்திரியான எடுப்பு கேக்குறாங்க, வரலாமே நீச்சாங்க பாருங்க அவங்க என்ன ஆனந்தனே யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியம், நினைச்சு கொண்டிருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள வந்த நாள்ல இருந்து ஆனந்த குரலும் குரலும்
4: இல்ல
0: இல்ல அது சொல்ல
4: சந்தோஷமா இருப்பாருல்ல.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது
4: உண்மையிலே ரசிக்கிறேன்.
0: என்ன பாட்டு
4: என்ன
0: கண்ணன் வேணுதான் விட்டுருக்க கண்ணன் கண்ணன் தான் பத்தாவதா வந்திருக்கீங்க கண்ணன். இத வந்தவங்க சரிதானே, ரேவதி அம்மா, ராஜ்குமார், ஆனந்த், சரிதா, ரதீஷ், செல்வகுமார், ஃபாரூக், ஞானசுக்கரமண்ணா, ஷியாமண்ணா, கண்ணன் சரிதானே. யார் வந்தது?
4: யாரோ ஒருத்தர் இடையில வந்தாரு படத்துல கேட்டு இருந்தே.
0: யார் அது?
4: கனவுல வந்தாரு யாரோ ஒருத்தர்.
0: யாரப்பா அது? இவோட கனவுல வந்தவன் யாரு கண்டுபிடிங்க இப்ப முதல்ல.
4: ஏன் கனவுல வரல? அப்ப
0: உன் கனவில் வந்தவன் யாரடி சொல்லு?
4: நான் பேர் சொல்றேன், தவறி கொண்டு போயிடுவாரு. ஐயோ பொழுது எந்த கழிவு கனவுல யாருன்னு
0: எங்க
4: முகத்திற்கு
0: நிப்பாட்டுங்க
5: பாருங்க என்ன ஷியாமனா உருக்கி ஃபாரூக் கொண்டு போட வச்சுட்டா சரி போடவாதியா அடுத்த
7: இல்ல இல்ல ஃபாரூக் ஆரம்பிச்சாரு அதுக்கு அப்புறம் தான் அனுப்பாங்க. ஆ
5: சரி
4: நான் பஞ்சனையை நீ முடிவெடுத்தாய் பெண்மனதை நீ ஏன் பறித்தாய் ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக தானும் கோணங்கள் யாரும்
5: பாடலும் பாடலாதையும் செத்து போனாருங்க இவர் சொல்ற விதத்துல. நள்ளிரவில் நான் கண் முழிக்க நல்ல ஒரு பாடல் அது.
4: தாளாட்டு
5: பூங்காட்டு தான்
4: தாளாட்டு பூங்காட்டு.

0: ஆகாயம் அன்பும் இன்றும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் நீயும் மணக்கோளம் பூவோடு பூங்காற்று பூங்காலம் பாடாத பொன்னானா என்னென்ன பூக்கோள் ஆறாத பாசமும் பூண்டில் பல பாடம் பெரும் கிளிகள் பாடி வரும்பாட்டின் பல
1: பாடியும் ஆகாயம் இசைக்கும் ஞான காவியம்
2: வேகமாவே
1: சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்ன ஒரு மூணு லைன் ஒரு ஒன்றரை லைன் சொல்ல போதும்
2: சொல்லி பேசுங்க. ஆகாயம் அங்கே நீங்க ஆயிரம் ஆயிரம் பூக்கள் தாழ்வாரம் இங்க மண்ணம் தட்டு பூபால சொன்னால என்னுள்ள பூபால ஆடல பாத்து மணம் கூட்டில் பலப்படுவார் கிளிகள் பாடுவது பார்த்து பலபலம் பெறுவது நாலு மணம் தீரம் என்று
1: வருகிறேன்.
2: ஒரு லைனா முடிச்சு கொண்டே இருக்க நீங்க ஆகாயத்துக்கு அப்புறம்
1: ஆகாயத்துக்கு அடுத்த சொல்ல ஆகாயத்துக்கு என்ன சொல்ற
2: நல்லா நிறுத்தி மெதுவா சொல்றீங்க. ஆகாயம் அன்பும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் எங்கும் மாக்கோளம் பூவோடு பூங்காற்றும் பூபாலம் பாடாது பொன்னான எங்கெங்கும் பூக்கோள ஆடாது ஆசமையும் கூட்டில் பலபாரம் பெருந்திலிகள் பாடிவரும் பாட்டில் பலபாரம் பெருமொழிகள் நாதம் என்றும் இனிதம் என்றும் சேர்ந்தது வழிகள்.
1: இந்த ஒரு பாட்டு கண்டிப்பா நீச்சு முடிஞ்சிடமா
2: உனக்கும்
1: எனக்கும் வந்து தொடங்குதா சம்திங் சம்திங்களா
3: மலையில் லயம் இருக்குது துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா ஏ மாமா
1: சரியா என்ன படம்
2: என்ன பாட்டு மலை
1: அடுத்து
2: காவல் ஒரு மீறி காவல் ஒரு மீறி காவல் செய்யும் தேவி உன் சேலையில் பூ வேலைகள் உன் மேலையில் பூ ஜோலைகள் அன்பே பூ வெளியின் அவன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் இவரின் கனவு தனியும் வரையில் விதியிலே திருமகள் இரவுகள்
1: இருக்கு
4: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ
1: சூப்பரான சூப்பர் நீங்க கட்டிக்காரன்
4: பாடும் போதே கட்டி அவங்க சொல்லும் போதே கட்டி பிடிச்சிட்டு சொல்லி பிடிச்சதா கட்டி பிடிக்க முடியாது
1: உடனே உடன் அது சரி கண்ணன் நீங்க சொல்ற வரிகளை கேட்டு எனக்கு வயிற்றுல என்ன செய்யுது
0: ரெண்டு வாரத்துல கேட்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதுக்கப்புறம் சொல்லும் போது மறந்துடும் அதான் அவரோட திறமை
1: சரி சொல்லுங்க அடுத்தது
2: காஞ்சிப்பட்டு ஒன்று நான் காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுத்தேன் காலம் என்ன உண்மை

0: நான் சுமப்பேன் மாமன் உண்மை தண்டு ஏங்கும் அல்லி தண்டு தொழிலில் என்னை அல்லி கொண்டு தூங்க
1: வைப்பேன்.
0: நீ தானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணா தவிக்கும் சொல்லணும். போலவே பார்த்து வந்ததே உண்மை கண்டதாலே பாவை என்னையே பாட வைப்பதே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உண்மை காந்த கண்ணிலே நன்றி
1: சொல்லோறும் நான் பாடக்காரன் வந்து கொடுத்த
0: அகப்படாமல் பறந்து போகிறாய். நீ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய். இவரை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா, உனக்கு யாரும் தடையில் நீங்கள் விதிப்பதில்லையோ. எனக்கும்
1: இப்ப பாக்கலாம்.
0: தேனிருத்தின் வண்ண மலர் நேராடுது, தேனியில் ஒன்று இங்கு போராடுது. தேனிருப்பு வண்ணமிகள் ஏதாடுது
1: தேனி நல்ல கண்ணுக்கும் ஏதாவது சொல்லி கொடுக்கிறாரு.
0: தயவு செய்யும் ஆனந்த தோழன் தலைமோடும் உள்ளம் யார் செய்த அழைக்கின்ற கண்டு செய்யும் ஆனந்த தோழம் தலைமோடும் உள்ளம் யார் செய்த பாவம்
1: கண்டுபிடிச்சு சொல்லி தொலைவிட்டாரு.
0: என்ன மாறும் என்ன மாறும் கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினார். ஏ கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினால் காதலுக்குள் என்று அவள் படியே காதலுக்குள் என்று அவள் படியேறுவாள். சிரிக்கின்ற தங்க சிற்பம் தேர்வு வராதோ வண்ணம் அங்கே கடவுள்ளும் இங்கே சில வண்ணம் அங்கே கடவுள்ளும் எங்கே நிலவன்மை சொல்ல தூதுவன் எங்கே நிலவன்மை சொல்ல வந்த தூதுவனும் எங்கே விளைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே ஒரு விளைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே
2: சொல்ல
1: அவர் ரெண்டு எந்த வார்த்தை

0: மலைக்கு தூதுவன் யாரோ அந்த பாட்டு.
1: சரி, அடுத்த பாட்டு கட்டிருங்க. திருவு தேகம் நினைத்தாகும் தேனியில் அனைந்தது எங்குள்ளம் பொன் ஆழம் பூவாலை ஆடும் ஆடும் துவோ பிரணம் இங்கெங்கும் மாலை சூடும் மங்களிடம் மங்கள வாழ்த்தொலி கீதம். தேகம் எனக்காகும் தேனில் நனைத்தது என்னும் பொன் ஆழம் பூவாலை ஆடும் எங்கெங்கும் மாலை சூடும் மங்களிடம் மங்கள வாழ்த்தொலி கீதம்.
0: திருக்கோயில் தேடி பிரதி தீவந்த அது இல்ல டவர் தேகம். சரி, படத்துல தர ஒண்ணு படத்துல தரம்
1: படம் வந்து தீவிர சக்கரவர்த்தி விமானமாக பாடின பாட்டு.
0: அது படமா? அது
2: பாடினவங்க
0: உங்களுக்கு ஞானசேகரனுக்கு 5. ஓகே,
1: இப்ப பாக்கலாம்.
0: இப்ப பாக்கலாம்.
1: திவையின் மனதில் எங்கும் நிறை நேரமோ கொடியில் மலர்கள் குளிர் பாயும் நேரமோ பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ தாவலான நேசமோ கனவு கண்டு பூசுமோ தனிமை ஓடு பேசுமோ.
0: எங்க கீழ் பாக்கிறதுக்கா?
3: மௌனமான நேரம், மௌனமான நேரம்.
0: இல்ல இல்ல, அதுல வர நான்
1: புகழைக்கெல்லாம் பறவை என்று பெயரில்லை கிடக்காத மாதிரி எல்லாம் கனவு போல வலிக்கும் தனிமையை காலையில் எதை தேடி போகிறதோ தீவி திரி தோன்றி போன காலம் தேடி அழைகிறது தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும் தோழமையில் அது கிடையாது தாலி வந்து சில விருப்பங்கள் புதிக்கும் தத்துவிலே இங்கு வழி இல்லையே.
0: அண்ணாக்கு தாளாட்டு வாங்கிருக்கு தூங்குறாரு மீட்டை போட்டு கேட்டுக்கொண்டு.
2: மறுபடியும்
0: சொல்லுங்க, மீட்டை போட்டு யோசிச்சாலும் இல்ல இல்ல அந்த தட்டி பார்த்துதான் வரையல.
1: ஈரப்பதம் குறைகிறது பூசிக்கொண்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் தூங்காமல் விதிக்கிறது விழிமூடி தளத்தில் பேசும் மௌனங்கள் பிரிக்கின்றது மலைபாடு
3: கலாச்சார புராணங்கள் கலாக்கான
0: குடும்பம்
1: நினைக்கிறேன்.
0: பார்த்து
2: அது இல்லங்க
1: பெண்கள்
3: வந்து தீண்டும் போது
1: எண்ணங்கள் வந்து தீண்டுவான் இந்த தலையிடம் எது சொல்லும் தவறு
3: அது அவரா
2: வேண்டு கேக்குது கிட்டி கிட்டி கிட்டி கிட்டி கிட்டியும் வேண்டு கேக்குது
3: பாட்ட மாத்திட்டாருமா
2: அதானே
1: என்ன
2: வீரமுருகன் ராஜா படத்துல உள்ள பாட்டாது கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப்
1: பாக்குறேங்க
2: எனக்கு ஒரு புள்ளியும் இல்ல கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேன்
1: சத்தத்தையே காரணம் பார்த்தா
2: ஒரு புள்ளியும் இல்ல கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேன்
1: சத்தத்தை காரணம் பார்த்தா அம்மா மீரா நான் சத்தத்தை காரணம்னா கூகுள் பாத்துட்டு இருக்காங்க
2: கூகுள் இல்ல என்ன கண்ணு ஐயோ ஐயா அதுதான்
3: அதுதான்
2: நான்
1: யாருமே கண்டுபிடிக்கல பெண்ணிவாரம் தாங்கும்மா அந்த இரவு ஒரு விதி சொல்லும்மா என்னை சேர்ந்தவே
2: உங்கள்
3: அன்று
2: இல்ல நண்பர்கள் நண்பன்
3: தானும்
2: சொல்லாமல் நீ பாதி நான் பாதி அண்ணன் வந்திருக்கு அதையே மறந்துட்டு நாம பாட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்
3: உங்களுடைய
2: நிகழ்ச்சி முடிக்க போறோம்
0: முயற்சி முடிக்க போறோம். சரி கண்ணன் சொல்லுங்க.
1: கண்ணன்
0: ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் நான் ஆனந்தன் உங்களோட பாட்ட சொல்லுங்க.
4: என்னுடைய பாட்டா மேடம்? அது தனிகட்டுராஜில இருந்து சந்தன காட்டி அந்த பாட்டு போட்டுங்கம்மா, நல்லா இருக்கும்.
0: சந்தன காட்டி
5: அந்த பாட்டு பாட சொல்ல, அந்த பாட்டை போட
1: சொன்னாங்க.
0: என்ன பாடம்?

0: இல்ல அது இல்ல அண்ணா பாத்துங்க இவர் முழுசா உங்களோட பாட்டு ஒளிபரப்பு யாச்சு ஆனந்த் கேட்டீங்க தானே இப்ப
1: அண்ணன்
0: இந்த பாட்டு நான் முதல் சொன்ன உங்களோட காதுக்கு கேட்கல எல்லாருடைய காதுக்கும் கேட்டிருக்கேன் ஒரு தடவை கேக்குறேன் பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதில்ல மீரா குட்டி
1: கொண்டு
0: நீங்க எப்படி வரி குடுக்கறீங்க எங்களையே நான் சுத்தி அடிச்சு இப்ப பாருங்க
1: நான் என்ன கொடுத்தேன் பெண்கள் வந்து என்னை தீண்டினா இந்த பெண்கள் வந்து தீண்டினா இந்த தலையை என்ன தவிர சொல்லணுமா பெண்மை பாரம் தாண்டுமா அந்த ஒரு இடம் விட சொல்லணும் பாட்டா போனா நடந்து
0: சுட்டாலும்
1: தாரம் போலுமா இருந்தது இவள் பாதை புனரு மலர் மாலை அணியாமல் உறங்காது மனது இது போதும் சொற்கும்
2: அப்படியே அந்த பாட்டா காக ஒரு ரோஜா பாட்டா படிஞ்சு பாப்போம்
0: கண்ணன் அமைதியா ஒரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இல்ல இல்ல நீங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா வீட்டுல எல்லாரும் இவ்வளவு நீங்க இவ்வளவு உன்னிப்பாக்குள்ள கட்டி பாடி சொல்றீங்க எங்களை எல்லாம் தலையை சுத்துறீங்க அது கேட்காத அவங்களுக்கு எங்களை தலையெல்லாம் அது சரி மற்றது இன்னும் உண்டு நீங்க பாருங்க இப்ப நான் அந்த இந்த பாட்டை சொன்னதுக்கு ஆனந்தன் சாட்சி அண்ணா சாட்சி ஷியாமலா சாட்சி ஃபாரூக் சாட்சி நீங்க
1: போனா
0: தெரியுமா உங்களுக்கு எடுத்து அதுல நான் சொல்லி போட்டு நீங்க அது அது சரியா வராது எண்ணிக்கைக்கு போகலாம் சரியா
1: நீங்க 16 கேவலம் 3 2 4 ஆண்டு 6 அண்ணா 6 சரியா
0: கேளுங்க கண்ணன் உண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் சுத்தின
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாட்டு ஆரம்பிச்ச உடனே முதல் புள்ளி நான் இருந்தேன் முடிக்கிற புள்ளி என் புள்ளி அப்படி பார்த்தா ரெண்டு புள்ளி வரலாம்
3: மச்சம் மாதிரி கண்டுபிடிச்சா அதுக்குள்ள புள்ளி உங்களுக்கு
0: கண்ணன் ஒரு புள்ளி ஷியாம்லாமன் 4 புள்ளி ஞானேஸ்வரன் 4 புள்ளி ஃபாரூக் 4 புள்ளி ஆனந்தன் 4 புள்ளி குட்டி மீரா 5 புள்ளி அப்படி இல்ல, எல்லாரும் பாஸ் இதுல. ஆனந்தன் பாஸ், பாருக்கு பாஸ், ஞானசரவண்ணா பாஸ், ஷாம்லா பாஸ்.
3: இல்ல ஆனந்தோட கூட வந்த மாதிரி தெரியுது.
0: ஆனந்தன் உங்களை கூட கூட இல்லையா? ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை நிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சமனா தான் நிக்கிறீங்க. உண்மையான உண்மையானது வந்து ஆனந்தன் ரெண்டு, ஞானசேகரம் அண்ணா ரெண்டு, கண்ணன் உண்டு, மற்றது ஃபாரூக் நாலு, ஷாம்லா நாலு, மீரா குட்டி மட்டும் பத்து. உண்மையானதுல
2: மீரா குட்டி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, இப்ப ஒரு தர விடை பாருங்க பாக்கலாம். கெட்டிக்கார புள்ளிய புள்ளி சின்ன குட்டியல் மாதிரி எல்லாரும் எங்க கிடக்குறன்னு சொல்லுங்க.
2: நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேரம் தமிழ் சேவை. இதுவரை நாங்கள் கேட்டு ரசித்தது கலம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சிகளும் புதைய நிகழ்ச்சியும் இதுவரை கண்டுபிடித்துள்ள நிகழ்ச்சியும் கேட்டு ரசித்தீர்கள். என்னுடன் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அபிமான நண்பு அறிவிப்பாளர் கண்ணன் மற்றும் மதிப்புக்குரிய அம்மா மீரா அவர்கள், எங்களுடைய கவனித்துக் கொண்டிருக்கிற அப்பா சந்திப்பவர் அண்ணன் ஞானசேகரன், அக்கா ஷியாமலா, அண்ணன் முதல்வர்
0: ஆனந்தன்
2: மற்றும் இங்கு கேட்டு வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பு இந்துக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் விடைபெறுவது சவுதி அரபியிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
0: அது நீங்க இப்ப சொல்லும் போது ஃபாரூக் விடைகள் இடுப்புகளை யாரோ கிள்ளுன மாதிரி ஒரு தலங்கிடுங்க. தகவலையும் போட்டாருங்க. இன்னும் யாரோ இடுப்புக்கு கிள்ளி இருக்காங்க. யாரும் ஐயோ, அவர் சொல்ல முடியாது. நீங்க அவர் சொல்றாரு யார்ட்டிய போயிட யாரு
2: வடையூர் ஆனந்தம். போய் எங்க போய் கிள்ளீங்க? அவர்
0: அடுத்த
2: ஷியாமலாக்கா.
0: இல்ல இப்ப நான் கிள்ளுனா பாரு கூட இடுப்ப நான் இருக்கு கிள்ளுனா என்னையா நீ பிள்ளையா சொல்றான்னு கிள்ளா அப்பா என்ன ஏன்றாக்கா உனக்கு ஒரு கிள்ளு போட்டாதான் நீ சரியா சொல்லுவான்னு சொல்லலாம். சரியா
2: ஆனந்தன் என் பேர் இருக்கு நீங்க மாத்து சொல்றாங்க.
0: மற்றவங்க எல்லாம் இப்ப கில்லாம சொல்லுவாங்க பயத்துல. அடுத்தது ஷாம்லா அம்மா சொல்லுங்க.
2: வீட்டு போட்டு சொல்லாம வீட்டு எடுத்துட்டு சொல்லணும்.
4: இதுவரை கடமுறை முயற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை புரிவடைபெறுவது இஞ்சி குதி ஷியாமலா பிரபா.
0: ஷியாமலா பாருங்க, ஷியாமலாக்கு இடுப்ப யாருமே யாருமே கிட்டே
2: வரையா ஒருத்தர் பேரு சொல்லாம அதனால சுத்தி வந்து மாம்பழம் தாங்கி
0: போயிட்டாங்க. அதை இடுப்ப கிள்ளி போட்டிருக்கீங்க பாப்பா, நீங்க எப்படி சொல்றீங்க?
4: மகாராஜா வந்து மொட்டை மாடியில நின்னு இருக்கிறாரு.
5: பின்னாடி போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்கா, காவலையில போய் மகாராஜாவை இடுப்ப கிளிட்டாரு. உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, என்னுடைய இடுப்பு கிள்ளிட்டியா அப்படின்னு கோபம் வந்துருச்சு. மன்னிச்சிடும் மகாராஜா, நான் மகாராணின்னு கிள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
1: மகாராணி
6: இடுப்போ
0: இல்ல பாருங்க, இல்ல அட இவக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இடுப்பு எல்லாம் விட்டு சவுதி அரேபியா. அங்க இடுப்பா எந்த தந்தையும் தெரியுமா ஆனந்த, உங்களுக்கு தெரியாம கிள்ளிட்டீங்க நீங்க.
1: பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு தண்டனை வரப்போகுது, பக்கத்துல எல்லாம்
0: பிரிக்காதீங்க. சரி ஆனந்த, நீங்க விட பாருங்க ஐயா. நீங்க
5: நன்றி, எல்லா அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன்.
0: நன்றி நன்றி. இது ட்ரெயின் பண்ணலாம். அண்ணா சொல்லுங்க அண்ணா, இடுப்ப உங்க இடுப்ப பெட்ஷீட்டால சுத்தி கட்டி கொண்டு மூடி கட்டி வைக்க.
7: நேரலை பல்சோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அண்டை மீண்டும் செல்வகுமார் கண்ணன் அவர்களுக்கும், இஞ்சிகிளி சேமலா அவர்களுக்கும், சவுதி அரேபியா பிளைட்டில் இருந்து வந்து வந்து திரும்பி போய் கொண்டிருக்கும் தம்பி பாரத் அவர்களுக்கும், வளரோள் ஆனந்தன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை எதிர்களை தொகுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கவலைகளை மறக்க வைத்த இயக்குநர் மீராமா அவர்களுக்கும், அதை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சுந்தனை செல்வன் அவர்களுக்கும், ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்து விடைபெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நாச்சியார் கோவில் ஞானசேகரன்.
0: அண்ணா வேற ஏதாவது இருக்கா
7: வந்து சொல்லிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. கதம் ஜாலியா பேசிட்டு போர் நம்பர் சொல்லல, தெரு நம்பர் சொல்லல, சொல்லல, சொல்லி சொல்லல, இவ்வளவு சொல்லாம சொல்லிருக்கீங்க. அடுத்த ட்ரிப் பாத்துக்கோ, அடுத்த ட்ரிப் கலந்து சொல்லிருக்கோம்.
0: உங்கள்டையும் தப்பிட்டான், இனி பெரிய இடத்துக்கு போறான். சொல்லுங்க கண்ணன்.
1: இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நிறுத்திய மீராமா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டும், மற்றும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடன் பணியாற்றிய ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும், சேமலதா அவர்களுக்கும், ஃபாரூக் அவர்களுக்கும், இடுப்பை கெல்லிய ஆனந்த் அவர்களுக்கும், மற்றும் நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம்ஆர் கண்ணன், 32A கட்டுப்பாளையம், சுக்காலையூர், தரூர், சுக்காலையூர் போஸ்ட், தரூர் தாலுகா, திருச்சி ஜில்லா, மதுரை மாகாணம், கோயம்புத்தூர் மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், இந்தியா, ஆசிய கண்டம், உலகம்.
0: ஒன்று சொன்னாங்க கேட்டீங்க. உண்ட சொல்லிருக்கலாங்க. லாக்டவுன் கொரோனா லாக்டவுன்
1: 003
0: கொரோனா லாக்டவுன் இப்ப உனக்கு நடந்து கொண்டிருக்கு, அதையும் சொல்லிருக்கலாம். நல்லது, உண்மையா சந்தோஷம். உண்மையிலேயே இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும், கேட்டு ரசித்த உறவுகளுக்கும், இணைந்தும் இணைய முடியாமல் இருந்த அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சி என்றால் அது விட சொல்றீங்களோ இல்லையோ இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கொண்டு ஏதோ ஒன்றா வந்து பேசிவிட்டு இணைந்து சிறப்பிச்சு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு இறுதி வரை இருந்த ஆனந்த், மற்றது எங்களுடைய அண்ணா ஞானசேகர அண்ணா, ஷாம்லம்மா, அடுத்தது ஃபாரூக், எங்களுடைய கண்ணன், இவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இனி வருகிற சந்தர்ப்பம் நினைக்கிற வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காட்டிலிருந்து விடப்பட்டுக் கொண்டு போகிறேன். நன்றி கண்ணன், நன்றி ஃபாரூக், நன்றி ஷியாமலாமா, நன்றி அண்ணா, ஆனந்தின் விருப்பமாக அந்த பாட்டு வருது சந்தன காட்டு எல்லோருக்குமாக. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். நல்லது, அன்பு உறவுகளை இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்க அடுத்த நிகழ்வுகளை மறு ஒளிபரப்புகளை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது உங்கள் மீரா. நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:19.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இரவு நேர வணக்கம். இது கனடிய நேரம் சரியா 11:58. இந்திய இலங்கை நேரம் சரியா 10:28. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீரா நலம் தானே எல்லோரும். இன்று இந்த வேளையில் வந்ததன் காரணம் இன்றிலிருந்து இன்று காலை நேர நிகழ்ச்சி, இனி மாலை நேர நிகழ்ச்சி எடுத்து வரப்பட மாட்டாது. கதம்ப நிகழ்ச்சி மற்ற அறிவிப்பாளர் நிகழ்ச்சி எல்லாம் ஒழுங்காக காட்டிலையில் வரும். சனிக்கிழமையும் கதம்ப நேர நிகழ்ச்சிகள் இடம்பெறாது, ஞாயிற்றுக்கிழமையும் இடம்பெறாது. திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் கதம்ப நிகழ்ச்சி இரண்டு வேளையும் காட்டிலைக்கு வரும். சற்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் எல்லோரும் அதற்காக சற்று என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். மற்ற ஆனால் முன்பு கதம்ப நிகழ்ச்சி பதிவு செய்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மறு ஒளிபரப்பாக எடுத்து வரப்படும். இரவு நேரத்தில், காலை நேரத்தில் அல்லாவிட்டால் நேர் விருப்பம் காற்றிலைக்கு சுட சுட நேர் விருப்பம் காற்றிலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். முதல் கண் ஒரு பாடல், எனக்கு விருப்பமான பாடல் என்றல்ல, என் கண்ணன் பாடல் ஒன்று காட்டிலைக்கு வர இருக்கிறது. அந்த பாடலை கேட்ட வண்ணம் கதம்பத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் நிறைய கடை கண்ணா 30 பேரை சந்திக்கலாம்னு இருக்கேன். சரியா, பார்க்கலாமா?

இந்த கதம்பம் இப்பொழுது பதிவு செய்யப்பட்ட கதம்பம் என்று நேற்று கொண்டு வராமல் இருந்தாங்கும் அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647-8744-1-5. இன்றைய கதம்ப நிகழ்ச்சி உங்களோடு ஒரு 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வராது, திங்கட்கிழமை வரை கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வராது என்பதற்காக இன்று உடனே வந்துவிட்டேன். இங்கே பார்க்கலாம் எத்தனை பேர் கை வைத்த போறீங்க, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யார் முதல்ல காற்றலைக்கு வாரா மட்டுமில்லை கை உயர்த்துறது போல் யார் என்று பார்க்கலாம் கேட்டு

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நேரத்திற்கான முதல் பாடல் வளமைப்பொரு என்றும் தருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். கண்வழியே கண்வழியே போனது கிளியே என்ற பல்லவியோடு பாட வரும் அந்த பாடலை வளமைப்பொரு அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது அனஸ் மற்றும் கதேஜா ஷஹானா பர்வீல் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றதின்று தெய்வம் தன்னை கண்டு நான் நன்றி சொன்னதுண்டு. நல்ல பெண்ணை கண்டு என் உள்ளம் சென்றதின்று தெய்வம் தன்னை கண்டு

விஸ்வாசம் என்ற ஒரு திரைப்படம். நீதானே என் பெஞ்சாதி என்று கூறும், உன்னில் நான் சரிபாதி என்றும் கூறும் அந்த பாடலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மீல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராவன் அவர்கள் ஒலிக்க வைக்கின்றார்கள்.

தொடரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல். அந்த பாடல் கேட்டிருக்கும் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. திருமுருகா என்று ஒரு தரம் சொன்னால் என்ற எதிர்பாராதது திரைப்படுத்த பாடலை என்று ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, நற்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களோடு அவர்கள் கேட்க இருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒப்பீடு செய்யும் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் அன்பு உறவுகளாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் என்றும் தந்திருக்கின்றார் ஒரு பாடலை. 1976 ஆண்டு திரைக்கு வந்த அன்னக்கிளி என்ற திரைப்படம், அன்னக்கிளி திரைப்படத்து பாடலில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய அன்னக்கிளி ஒன்ன தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் என்ற அந்த பாடலைத்தான் அவர் கேட்டிருக்கின்றார். அவர் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து அவரது அப்பா அனந்தராமன் மற்றும் விஜயம் உறவுகள் நண்பர்களும் கேட்கின்றார்கள்.

ஒருவகை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேரத்தில் தங்கள் தெரிவுகளை தந்து கேட்டு மகிழும் வகையிலே அடுத்து வரும் பாடலும் அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் தான் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் குரலில் பாடிய அன்னக்கிளி உன்னை தேடுதே, ஆசையோடு ஏற்றி வைத்த பாச தீபம் காற்றில் ஆடுதே என்று பாட வருகின்றது. இப்படி ஒரு பாடலை இன்று இவர்களோடு இணைந்து தருகின்றார் நீண்டகால தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் மட்டுமல்ல அவரது நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல், மனமே கலங்காதே என்ற வரியெடுத்து. கண்மணியே பேசு திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். இதோ கேட்டு மகிழ்ந்திருவோம் அவரோடு நாங்களும் ஒலிக்கின்றது பாடல்.

முனைவர் தமிழ் வானொலியின் காற்றலையை அரங்கு விரித்தும் பாடல்களுக்குள் வாழ்த்து கூறி வணக்கமும் கூறி அன்போடு கேட்டிருக்கின்றார். ஆராரோ ஆரிரரோ என்ற திரைப்படத்து பாடலை என் கண்ணுக்கொரு நிலவா என்று ஆரம்பிக்கும் வரியோடு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர் ஒருங்கிணைந்து ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும்படி நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

நெய்வேலி மாநிலம் அறத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணா, நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள் அல்லவா, யாருக்கு யார் காவல் என்ற திரைப்படுத்து பாடல். அற்புதமாக வரி எடுத்து பாடுகின்றது சிற்பியின் உள்ளே முத்தாடும் என்ற அந்த பாடல். உங்களோடு இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இணைந்து கொள்ளும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடலை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு சிதம்பரத்தில் இருந்து அவர் தந்த பாடல் செம்மீனே செம்மீனே என்று ஆரம்பித்து பாடுகின்றது செவ்வந்தி என்ற திரைப்படத்தில் இருந்து.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் நேயர் நேரத்து பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.